அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். கதிரவனின் கடைக்கண் பார்வை பட்டு உங்களுக்காக மலர்ந்திருக்கிறது இந்த நாள். புன்னகையுடன் தொடங்குங்கள், பூக்கள் நிறையட்டும் என வாழ்த்துகிறது உங்கள் அபிமான அன்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்று சகாண்டு 1948, அஸ்வின மாதம் 4ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி மாதம் 9ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு, செப்டம்பர் மாதம் 26ஆம் நாள், சனிக்கிழமை. நேரம் காலை 5:56. ஆகாஷ்வாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் ஒளிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: இனியர்களே, இன்று நமது பண்பலையில் ஒளி உலாவரும் நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு முன்னோட்டம். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், அஞ்சலாக 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை, அஞ்சலாக 6:15 பக்தி மாலை, 6:35 ஒசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள் சென்னை, அஞ்சலாக 6:55 தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா சில்க்ஸின் மலலை மொழி, காலை 7:00 தருமபுரி ஜே கே குழந்தை நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், 7:10 தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். தமிழ் செய்திகள் சென்னை, அஞ்சலாக 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புணர் அறிமுகர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி, 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகள், 8:45 சைபால் வழங்கும் இன்றொரு தகவல், 9:00 தருமபுரி சங்கர்ஸ்கன்ஸ் வழங்கும் இனிய சொல் அமுது, 9:05 வானொலியில் வசந்தம். இன்றைய நிகழ்ச்சியில் சமரச இயக்கம் 3.0 குறித்து சேலம் மாவட்ட தொழிலாளர் நீதிமன்ற நீதிபதி டி முனுசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். காலை 10:00 நேதாஜி பைபாஸ் ரோட் ஜே என் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றியை கேட்போம் இன்றே கேட்போம் 15 நீங்கள் கேட்டவை கட்சவில் உறுப்ப பாடல்களை கேட்கும் நிகழ்ச்சி, 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம், 12:10 தமிழருவி இன்று மகேஷ்ராஜ் அவர்களின் உரை கேட்கலாம், தமிழோடு உறவாடுவோம், 12:40 தமிழில் செய்திகள், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் இல்லை அஞ்சலாக, 1:10 நேர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 2:00 உழைப்போம் உயர்வோம் கார் ஓட்டுநர் ஆர் கேப்டன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 2:30 பன்மொழி பாடல்கள், 3:00 கட்சவியல் கலக்கல் பாடல்கள், 4:00 விடைதேடும் நாட்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில்,

0: 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 தருமபுரி புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லரி வழங்கும். நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7 மணிக்கு திரை இசை, 7:10 மாவட்ட செய்தி மலர் சென்னை அஞ்சலாக, 7:25 அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மழைக்காலங்களில் சம்பா நெற்பயிரில் ஏற்படும் நோய்களும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளும் குறித்து பயிர் நோயியல் துறை நிபுணர் முனைவர் தேவநாதன் வழங்கும் முறை கேட்கலாம். 8:00 இளந்தென்றல் இன்றைய தலைப்பு தமிழ் பேசுங்க. 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டியின் தினசரி நிகழ்வின் வர்ணனை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. பண்பலையோடு எப்போதும் இப்போதும் இணைந்திருங்கள் நேர்களே, மகிழ்ந்தே இருங்கள். பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
1: Ashwani, the news read by Tanvi Kurana. Prime Minister Narendra Modi has said that over the past 12 years, the gap between cities and villages in India has narrowed significantly. He highlighted the considerable improvement in rural infrastructure and noted that women across the country have also become increasingly self-reliant and economically empowered. Mr. Modi made these remarks during the virtual interaction with Seva Yatris, travelling on a yatra from Varanasi to Vadnagar under Seva Sankalp Abhiyan. He emphasized the importance of social service, social reform and positive change. He said, Viksit Bharat can be realized only with the contribution and participation of everyone. Mr. Modi highlighted that Vadnagar gave him the values that shaped his life, while Kashi added countless colors of service to those values. He expressed happiness that young people are also enriching this journey with the many colors of service. During the interaction, these Yatris shared their experiences with the Prime Minister. Mr. Modi asked the Yatris to maintain a diary and record their experiences during the yatra. External Affairs Minister S. Jaishankar will address the high-level session of 81st United Nations General Assembly, UNGA, in New York today. The 81st session of the UN General Assembly is being held under the theme Restoring Trust, Managing Transformation, a United Nations that delivers for all. The General Assembly brings together presidents, prime ministers and senior representatives from all 193 UN member states who will outline their priorities and positions on major international issues. According to the United Nations, the 81st session will focus on revitalizing global cooperation, advancing the Sustainable Development Goals and promoting collective action for peace, dignity and equality. The UN General Assembly's high-level week also featured discussions on global conflicts, development, climate change, humanitarian challenges and other pressing international issues. The general debate is expected to provide a major platform for the leaders to present their foreign policy priorities and engage on key global developments. External Affairs Minister S. Jaishankar has raised concerns over repeated attacks on commercial shipping and seafarers in the Gulf, Red Sea and Black Sea, saying that the attacks were no longer exceptional occurrences. Dr. Jaishankar was addressing the inaugural meeting of the Group of Friends on Safety and Security of Shipping and Seafarers during the 81st session of the United Nations General Assembly in New York. The External Affairs Minister announced a new initiative by India and Liberia together to draw greater attention to the safety and security of ships and seafarers. He said India, a source of seafarers, and Liberia, the world's largest shipping registry, have joined hands to strengthen maritime safety and security. The initiative aims to establish a consultative framework to enhance maritime

0: real-time security and ensure that key stakeholders have a greater voice in discussions on this sector. The Office of the Chief Electoral Officer, CEO Delhi, has directed all the district election offices to organize special camps for enrollment of young electors at colleges, universities and other educational institutions across Delhi on 29th and 30th of this month as part of the Special Intensive Revision 2026. Students between age 18 to 25 eligible for registration will be assisted by BLOs to fill Form 6 for inclusion in the electoral rolls. Prime Minister Narendra Modi has congratulated Gulveer Singh on winning the silver medal in the men's 10,000-meter event at the Asian Games in Aichi, Nagoya, noting that he continues to make the country proud on the podium following his bronze earlier in the competition. The Prime Minister lauded his fine performance and stated that his perseverance and progress will inspire young distant runners across India. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள்.
3: நாம் ஒவ்வொருவரும் அன்றாடம் வாழ்வில் முன்னேறவே விரும்புகிறோம். ஆனால் இயல்பாகவே நம்மிடம் நிறைந்திருக்கும் சோம்பல் குணம் நம் வாழ்வில் முன்னேற்றத்தை வெகுவாக தடுக்கிறது. நாம் செய்ய நினைக்கும் ஒரு செயலை தாமதிக்காமல் தொடங்கி அதன் போக்கில் பயணிக்க தூங்குவது மட்டுமே நமது சோம்பலை போக்க உதவும். நாம் தொடர்ந்து ஏதாவது ஒரு பணியை செய்து வரும்பொழுது அது எதுவாக இருந்தாலும் நம்மால் முன்னேற முடியும். வாழ்வில் நமது உழைப்பு மட்டுமே நமக்கு முன்னேற்றத்தை கொண்டு வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் எந்த வயதிலும் எந்த நிலையிலும் விருப்பமான ஒரு பணியினில் நாம் ஈடுபடலாம். எப்போதும் நமக்கு முன்னால் நிறைய நேரம் உள்ளது என்பதை உணர்ந்து வினையாற்றுவது மிகவும் நல்லது. எதையும் செய்யாமல் இருப்பதை விட தாமதமாக செயலாற்றுவது ஒரு தவறே அல்ல. சோம்பல் என்னும் சொல் மந்தம், சோர்வு, சுணக்கம், நெடுநீர், மடி என்றெல்லாம் கூட அழைக்கப்படுவது உண்டு. மந்தம் நம் செயலில் வேகம் குறைவாக இருப்பதை குறிக்கிறது. சோர்வு உடல் அல்லது மன ரீதியான செயல்திறன் குறைவாக இருப்பதை குறிக்கிறது. சுணக்கம் ஒரு செயலை செய்ய தயங்குவது அல்லது தாமதப்படுத்துவது. நெடுநீர் அதிக நேரம் தூங்குதல் அல்லது ஓய்வெடுத்தல். மடி சோம்பலுடன் தொடர்புடைய ஒரு சொல். உடல் ரீதியான செயல் ரீதியான குறைவை இது குறிக்கிறது. இந்த வார்த்தைகள் அனைத்தும் சோம்பல் என்ற சொல்லின் வெவ்வேறு அம்சங்களை குறிக்கின்றன. எந்த வேலையையும் செய்யாமல் தூக்கத்திலேயே பாதி நேரத்தை கழிப்பவர்களே சோம்பேறிகள் ஆவார்கள். இவர்கள் தனக்கான வேலைகளை கூட மற்றவர்கள் செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருப்பார்களே. எந்த கவலையும் சிந்தனையும் இல்லாமல் தூக்கத்திலேயே பாதி நேரத்தை கழித்து சொகுசு வாழ்க்கையை விரும்பவர்களாக சோம்பேறிகள் இருப்பார்கள். அதிலும் கனவு காண்பது இவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாகும். நம் ஆற்றலை மழுங்கடைய செய்யும் செயலை சோம்பேறித்தனம் எனப்படுகிறது. இதை ஒரு வியாதியாக கருத முடியாது. ஆனால் சோம்பேறித்தனத்தை தவிர்க்க சில எளிய வழிகளை கடைபிடிப்பதன் மூலம் நம் உள்ளே புதைந்துள்ள எல்லையில்லா ஆற்றலை நாம் புதுப்பித்து கொண்டு செயல்பட முடியும். நாள்தோறும் உடற்பயிற்சி, தியானம் ஆகியவற்றை செய்வதன் மூலம் நமது உடல் புத்துணர்ச்சி அடையும். இது நாள் முழுவதும் நமது பணியினை செய்ய தேவையான ஆற்றலை தரும். மேலும் இது நம் மனதில் ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். சிலர் தினமும் ஒரே வேலையை செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சலிப்பு ஏற்படலாம். இது அவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை அதிகப்படுத்தலாம். இம்மாதிரியான நேரத்தில் நமக்கு பிடித்தமான மாற்று செயல்களை சிறிது நேரத்தை ஒதுக்கினால் நம் ஆற்றல் மேம்படும். சோம்பி திரியல் என்பது ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடி பாடலில் வரும் ஒரு நீதி பழமொழியாகும். இதன் பொருள், முயற்சியின்றி சோம்பேறியாக திரியாதே, உழைப்பின்றி வீணாக நேரத்தை கழித்து கொண்டிருக்காதே என்பதே ஆகும். நாம் எப்போதும் சுறுசுறுப்பாக இருந்து பயனுள்ள செயல்களில் ஈடுபட வேண்டும். எந்த செயலையும் செய்யாமல் சோம்பேறியாக இருப்பதும் பயன் தராத செயல்களில் நேரத்தை செலவிடுவதும் தவறு. உழைத்து முன்னேற வேண்டும். நமது சோம்பேறித்தனத்தால்

0: நமது வாழ்க்கையை வீணாக்கக்கூடாது என்பதுதான் இதன் முக்கிய நீதியாகும். திருவள்ளுவரும் தம் திருக்குறளில் ஊழையும் உப்பக்கும் காண்பர், உழைவின்றி தாழாது முயற்றுபவர் என்கிறார். சோர்வு இல்லாமல், தளராமல், இடைவிடாமல் முயற்சி செய்பவர்கள் விதியையும் தோல்வியடைய செய்வார்கள் என்று வள்ளுவம் போதிக்கிறது. ஒரு கடினமான இலக்கை அடைய தோல்வி பயமின்றி சோர்வடையாமல் தொடர்ந்து உழைப்பவர்கள் அந்த விதியை வென்றி வெற்றியடைவார்கள். எனவே இனியாவது சுவாம்பல் வழி மறப்போம். உழைப்பின் வாரா உயர்வுகள் இல்லை என்பதை உணர்வோம். வாழ்வில் உயர்வோம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பதற்கு ஒரு முன் உதாரணமாய் திகழ்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் என். பத்ரி அவர்கள்.

இது உங்கள் அபிமான அன்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை தென்றல் வீசும் இனிமையான நேரம் காலை 6:15. முதலாய் முத்தினல் வித்தாய் முடிவில்லா இன்பமாய் செய்யும் தானமாய் தவமாய் எங்கும் எங்கெங்கும் நிலைத்திருப்பவன் இறைவன்தானே.

உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மாலை. தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி இந்த மூன்று நற்குணங்களுடன் அன்பும் சேர்ந்துவிட்டால் இந்த உலகமே சொர்க்கமாகிவிடும். சுவாமி விவேகானந்தர்.

இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ் அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமாதான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNCA அப்ளை.

இளையத்தில் நேரம் கலைத்தன்றல் வீசும் நேரம் கலை 6:26. பகைவரிடம் அன்பு காட்டுங்கள். உங்களை செவிப்பவரையும் வாழ்த்துக்கள். உங்களை வெறுப்பவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். கர்த்தர் இயேசு.

0: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ் அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
1: நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது. சுவாமி விவேகானந்தர்.

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை. இளையதில் நேரம் காலை தண்டல் வீசும் இனிமையான நேரம் காலை 6:35. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக்.
2: சங்கர் பயோடெக் ஹோசூரில் ISO விதை உரிமம், தாவர தோற்றம், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சான்றிதழ் பெற்ற ஒரே நிறுவனம். நடவு முதல் அறுவடை வரை விவசாயிகளுக்கு இலவச ஆலோசனை வழங்கும் நிறுவனம். அனைத்து வகையான திசுவாழை கன்றுகள் உற்பத்தி செய்யும் ஒரே இடம் சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக வழங்குகிறார் பி சின்னசாமி.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். கால்நடை வளர்ப்பில் பால் உற்பத்தி மற்றும் கால்நடைகளின் உடல் வளர்ச்சியில் தரமான பசுந்தீவனம் முக்கிய பங்கு வகிக்கிறது. தீவன செலவை குறைத்து ஆண்டு முழுவதும் கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை சொந்த நிலத்திலேயே உற்பத்தி செய்து கொள்ளலாம். புல்வகை, பயிர் வகை, மர வகை தீவன பயிர்களை இணைத்து வளர்ப்பதன் மூலம் கால்நடைகளுக்கு தேவையான சத்துக்களை சமச்சீராக வழங்க முடியும். அதிக மகசூலை தரும் கம்ப் நேப்பியர் ஒட்டுப்புல் ரகமான கோ5 பாசன வசதி உள்ள நிலங்களில் ஆண்டு முழுவதும் சாகுபடி செய்ய ஏற்றது. ஹெக்டேருக்கு ஆண்டுக்கு 360-400 டன் பசுந்தீவனம் கிடைக்கும். இதில் சுமார் 14% புரதச்சத்து உள்ளது. நடவு செய்த 75-80 நாட்கள் முதல் அறுவடையை செய்யலாம். அதன் பிறகு 45 நாட்களுக்கு ஒரு முறை அறுவடை செய்யலாம். தீவன சோளம் கோ31 ரகத்தை ஒரு முறை நடவு செய்துவிட்டால் அதை பல முறை அறுவடை செய்யலாம். முறையாக பராமரித்தல் சுமார் 3 ஆண்டுகள் வரை மருதாம்பு பயிராக வளர்த்து பயன் தரும். ஆண்டுக்கு 6-7 முறை அறுவடை செய்யலாம். பயிரிட்டு 65-70 நாட்கள் முதல் அறுவடைக்கு வரும். அதன் பிறகு 50 நாட்கள் இடைவெளியில் தொடர்ந்து அறுவடை செய்யலாம். இதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் 192 டன் பசுந்தீவனம் கிடைக்கும். கோ GG3 கினியா புல் ரகம் பல்லாண்டு தீவன பயிராகும். ஆண்டு முழுவதும் பாசனம் மற்றும் பருவமழையை பயன்படுத்தி வளர்க்கலாம். தென்னை உள்ளிட்ட மரப்பயிர்களுக்கு இடையில் சாகுபடி செய்யலாம். இதன் மூலம் ஆண்டுக்கு 320-360 டன் பசுந்தீவனம் கிடைக்கும். பயிரிட்டு 75-80 நாட்களில் முதல் அறுவடைக்கு வரும். பிறகு 40-45 நாட்கள் இடைவெளியில் தொடர்ந்து அறுவடை செய்யலாம். பயிர் வகை தீவன பயிர்கள் மூலம் கால்நடைகளுக்கு நல்ல புரதச்சத்து கிடைக்கும். கோ2 குதிரை மசால் ரகம் மூலமும் ஆண்டுக்கு சுமார் 130 டன் பசுந்தீவனம் கிடைக்கும். இதில் 23.5% புரதச்சத்து உள்ளது. சாகுபடி செய்த 65-70 நாட்களில் முதல் அறுவடை செய்யலாம். வேலி மசால் ஆண்டுக்கு 90-100 டன் பசுந்தீவனத்தை தரக்கூடியது. இதில் 20-22% புரதச்சத்து உள்ளது. சாகுபடி செய்து சுமார் 90 நாட்களில் முதல் அறுவடை செய்யலாம். தீவனர் தட்டப்பெயர் சிறந்த பயிர் வகை தீவனமாகும். சாகுபடி செய்த 50-55 நாட்களில் முதல் அறுவடையை செய்யலாம். இதில் 21% அதிகமாக புரதச்சத்து உள்ளது. இதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் 18 டன் பசுந்தீவனம் கிடைக்கும். வறட்சியை தாங்கும் முயல் மசால் வறட்சியை தாங்கி வளரும் பயிர் வகை தீவன பயிராகும். இதில் 15-28% புரதச்சத்து உள்ளது. மானாவாரி நிலங்களில் கொழுக்கட்டை புல்லுடன் 3:1 என்ற விதத்தில் ஊடு பயிராக சாகுபடி

செய்யலாம். பயிரிட்ட 75 நாட்களில் முதல் அறுவடைக்கே வரும். மரவகை தீவன பயிர், சவுண்டல், அகத்தி போன்ற மரவகை தீவன பயிர்களை பண்ணை வரப்புகளில் மற்றும் தனி இடங்கள்லையும் வளர்க்கலாம். சவுண்டல் வறட்சியை தாங்கி ஆண்டு முழுவதும் பசுந்தீவனத்தை வழங்கும். பயிரிட்டு 120 நாட்கள் முதல் அறுவடைக்கு வரும். அகத்தி ஆடுகள் விரும்பி உண்ணும் இலை தீவனம். இந்த இலைகளில் சுமார் 25% புரத சத்து உள்ளது. பாசன வசதியுடன் ஆண்டு முழுவதும் வளர்க்கலாம். ஆண்டுக்கு சுமார் 100 டன் பசுந்தீவனம் கிடைக்கும். தீவன மக்காச்சோளம் போன்ற தானிய பயிர்களுடன் தட்டை பயிர் 3:1 என்ற விதம், ஊடு பயிர்

0: சத்து உள்ளது. பாசன வசதியுடன் ஆண்டு முழுவதும் வளர்க்கலாம். ஆண்டுக்கு சுமார் 100 டன் பசுந்தீவனம் கிடைக்கும். தீவன மக்காச்சோளம் போன்ற தானிய பயிர்களுடன் தட்டைப்பயிர் 3:1 என்ற விதம் ஊடுபயிராக சாகுபடி செய்வது பயனுள்ளதாகும். மொத்தத்தில் புல்வகை பயிர் வகை மரவகை முறையில் தீவன திட்டத்தை அமைத்தால் ஆண்டு முழுவதும் பசுந்தீவனத்தை தொடர்ந்து பெற முடியும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக். தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: தீவன பயிர்களை திட்டமிட்டு பயிரிட்டு கால்நடைகளுக்கு சத்தான உணவை வழங்குவதுடன் தீவன செலவையும் குறைக்கலாம். சமச்சீரான அடர் தீவனம், கால்நடைகளுக்கு தேவையான புரதம், கார்போஹைட்ரேட், கொழுப்பு, வைட்டமின்கள், கனிமங்கள் உள்ளிட்ட அனைத்து சத்துக்களையும் சரியான விகிதத்தில் கலந்து கொடுப்பதே சமச்சீர் தீவனமாகும். இத்தகைய தீவனம் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகள் உடல் நலம் மேம்படுவதுடன் பால் மற்றும் இறைச்சி உற்பத்தியும் கூடும். அடர் தீவனம் அல்லது கலப்பு தீவனம் கால்நடைகளுக்கு அதிக ஆற்றலையும் புரதச்சத்தையும் வழங்கக்கூடியது. இதனால் பால் உற்பத்தி, உடல் எலை மற்றும் வளர்ச்சி மேம்படும். பொதுவாக கலப்பு தீவன தயாரிப்பில் மக்காச்சோளம், கம்பு போன்ற தானியங்களை 30-35% சேர்க்கலாம். கடலை புண்ணாக்கு, எள் புண்ணாக்கு, சோயா புண்ணாக்கு போன்றவற்றை 20-25% சேர்க்கலாம். கோதுமை தவிடு, அரிசி தவிடு போன்ற தவிட்டு வகை 30-40% சேர்க்கலாம். மேலும் தாது உப்பு கலவை உப்பு 3-4% சேர்த்து வழங்கலாம். பசுந்தீவனத்துடன் தேவையான அடர் தீவனத்தையும் வழங்குவதன் மூலம் கால்நடைகளுக்கு தேவையான சத்துக்கள் சமச்சீராக கிடைக்கும். கால்நடையினுடைய வயது, உடல் எடை, பால் உற்பத்தி மற்றும் பயன்பாட்டுக்கு ஏற்ப தீவன அளவை மாற்றி வழங்கணும். அடுத்தது இந்த மக்காச்சோளம் உலக அளவில் அதிகமாக பயிரிடப்படும் முக்கிய தானிய பயிர்கள் ஒன்றாகும். இது ஒயசியா குடும்பத்தை சார்ந்த ஒரு விதை இலை தாவரமாகும். மத்திய அமெரிக்காவை தாயகமாக கொண்ட இப்பயிர் இந்தியாவில் ஆண்டு முழுவதும் கரீப், ரவி மற்றும் கோடை பருவத்திலும் பயிரிடப்படுகிறது. குறுகிய காலத்தில் அதிக மகசூல் தரும் திறன், பல்வேறு காலநிலைகளுக்கு ஏற்ப வளரும் தன்மை, சந்தையில் நிலையான தேவை ஆகிய காரணங்களால் மக்காச்சோளம் விவசாயிகளுக்கு லாபகரமான பணப்பயிராக கருதப்படுகிறது. இந்தியாவில் மக்காச்சோளம் சுமார் 12.9 மில்லியன் ஹெக்டேர் பரப்பில் பயிரிடப்படுது. இதன் மூலம் 43.41 மில்லியன் டன் மக்காச்சோளம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதன் சராசரி உற்பத்தி திறன் ஹெக்டேருக்கு 3,590 கிலோ ஆகும். இதை பொருளாதாரம், புவியியல் மற்றும் மதிப்பீட்டு பிரிவு 2024 வேளாண் புள்ளி விவரங்கள் ஒரு பார்வை இது தெரிவிக்கிறது. தமிழகத்தில் மக்காச்சோளம் முக்கிய தானி பயிர்களில் ஒன்றாகும். பெரும்பாலான மாவட்டங்களில் அதிக அளவில் பயிரிடப்படும் மக்காச்சோளம் உணவுப் பொருளாக மட்டுமின்றி கால்நடை தீவனம், கோழி தீவனம் மற்றும் தொழில்துறை மூலப்பொருளாக பயன்படுகிறது. இதனால் மக்காச்சோள தேவை அதிகரித்து வருகிறது. இந்த தேவையை ஈடு செய்ய மக்காச்சோள உற்பத்தியை பெருக்குவது இன்றைய அவசியமாகும். இதில் விஜிஐஹெச் வீரிய ஒட்டு மக்காச்சோளத்தின் சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அதிக விளைச்சலை தரக்கூடியது மற்றும் மானாவரிக்கு ஏற்ற இந்த ஓர் வழி வீரிய ஒட்டு ரகம் வறட்சியை தாங்க வல்லது. 90-100 நாட்களில் விளையக்கூடியது. அதிகபட்சமாக ஹெக்டேருக்கு 6,352 கிலோ மகசூலை தரக்கூடியது. மக்காச்சோள மணி மஞ்சள் கலந்த ஆரஞ்சு நிறத்தில் பெரிதாக இருக்கும். இவ்வகையில் 1,000 மணிகள் இதனுடைய எடை 35 கிராம் இருக்கும். கதிர் வரிசை எண்ணிக்கை 12-14 இருக்கும். இவ்வகையில் ஒரு வரிசையில் 35-42 சோளமணிகள் இருக்கும். படைப்புழு மற்றும் தண்டு தொலைப்பான தாக்குதலை மிதமாக எதிர்க்கும் திறன் கொண்டது. இதன் ஆண் மற்றும் பெண் வரிசையில் ஒரே நாளில் விதைப்பதால் விதை உற்பத்தி செய்வது எளிதாகும். எல்லா கதிர்களும் ஒரே தடவையில் அறுவடை செய்யலாம். அறுவடை செய்த கதிர்களிலிருந்து நிறமாறிய மணிகள் கொண்ட கதிர்கள் மற்றும் நோய் தாக்கிய கதிர்களை பிரித்தெடுக்கணும். கலவன் கதிர்களை அடையாளம் கண்டு நீக்கிவிடணும். ஒரே நிறம் மற்றும் சீரான வளர்ச்சியுள்ள கதிர்களின் மணிகளை மட்டும் விதைகளாக பயன்படுத்தலாம். அறுவடை கதிர்களின் மேலோரையை நீக்கி கதிர்களை காய வைக்கணும். பிறகு விதைகளை பிரித்தெடுத்து சூரிய ஒளியில் காய வைக்கலாம்.
1: உழவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி சின்னசாமி.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமாதான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.

0: இனிநேர்களே, இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம். சமரச இயக்கம் 3.0 குறித்து சேலம் மாவட்ட தொழிலாளர் நீதிமன்ற நீதிபதி டி முனுசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பனிரெண்டு பத்துக்கு தமிழ் அருவி, தமிழோடு உறவாடுவோம். மகேஷ்ராஜ் அவர்களின் உரை கேட்கலாம். 2 மணிக்கு உழைப்போம் உயர்வோம், கார் ஓட்டுநர் ஆர் கேப்டன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 9:00 வருகிறது உழவர்களுக்காக. பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பரணிகா இளங்கோவனுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்தும் தாவேகாவின் செயல் கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி கூறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வாரணாசியில் நடைபெற்ற சேவை உறுதிமொழி பேரணியில் பங்கேற்றவர்களுடன் காணொலி மூலம் அவர் கலந்துரையாடினார். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதிலும் உள்ள பெண்களின் சுயசார்பு மற்றும் பொருளாதார நிலை மேம்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். சமூக மாற்றத்திற்கு சேவை மற்றும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் முக்கியத்துவம் குறித்து அவர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் அனைவரது பங்களிப்பும் அவசியம் என்று அவர் கூறினார். சமூக சேவையில் எண்ணற்ற இளைஞர்கள் பங்கேற்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். நீர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நீர் பாதுகாப்பு குறித்த சர்வதேச கருத்தரங்கில் நிறைவுரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். நீர் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளில் மக்கள் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நீர் பங்கீடு தொடர்பான விவகாரங்களுக்கு நாடுகள் மற்றும் நிறுவனங்கள் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அவர் கூறினார். நீர் பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்தும் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்தும் திரு சி ஆர் பாட்டீல் பட்டியலிட்டார். புலிகளை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற புலிகள் பாதுகாப்பு பயிலரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர், வனத்துறை மற்றும் உள்ளூர்வாசிகளுக்கு இடையே இணக்கமான உறவை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். வனவிலங்குகள் பாதுகாப்பில் அறிவியல் பூர்வமான செயல்முறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். நாட்டில் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 800 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறினார். புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் 71வது நிறுவன தின விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்கள் 130,000 அதிகரிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மருத்துவ படிப்பிற்கான இடங்களை மேலும் 75,000 உயர்த்த மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பணி போற்றத்தக்கதாக உள்ளது என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறினார். ஆரோக்கியம் என்பது உடல் மற்றும் மனநலனை மையமாக கொண்டது என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சுகாதார மற்றும் நல்வாழ்வு குறித்த மாநாட்டில் உரையாற்றிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் நவீன மருத்துவ வசதிகளுடன் ஆயுர்வேதம், யோகா மற்றும் நல்வாழ்வு மையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். சுகாதார சேவைகள் சார்ந்த சவால்களை எதிர்கொள்வதில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். நடைமுறைக்கு ஏற்ற தீர்வுகளை உருவாக்குவதில் மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், தொழில்துறையினரிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் போல்வால்ட் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பரணிகா இளங்கோவனுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியால் இந்த வெற்றியை

0: பெற்றுள்ள அவரது சாதனையை பாராட்டியுள்ளார். அவரது இந்த வெற்றி இளம் வீரர்களுக்கு புதிய நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் அளிக்கும் என்று திரு விஜய் கூறியுள்ளார். பதக்கம் வென்ற அவருக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்தும் தாவேக்காவின் செயல் கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தேர்தல் பணிகளில் சிறார்களை ஈடுபடுத்துவதற்கு எதிரான தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை அரசியல் கட்சிகள் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பிரச்சாரத்தின் போது சிறார்களை ஈடுபடுத்தும் கட்சிகள் மீது குழந்தை தொழிலாளர் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முன்னுரிமை குடும்ப அட்டைதாரர்களின் ஆதார் விவரங்கள் சரிபார்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதன்படி ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களுக்கு தடையின்றி உணவுப் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் கடந்த 2023 அக்டோபர் மாதம் முதல் மின்னணு முறையிலான சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மின்னணு சரிபார்ப்பு நடவடிக்கையை 100% நிறைவு செய்யும் வகையில் இன்று மாநிலத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இடைத்தேர்தல் நடைபெறும் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இந்த முகாம்கள் நடைபெறாது. யுபிஐ பயன்பாடு இல்லாத தினத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற எவ்வித அழைப்பும் விடுக்கப்படவில்லை என்று அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு தெளிவுபடுத்தியுள்ளது. இது தொடர்பாக அந்த கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், அக்டோபர் 2 தேதி நாடு தழுவிய யுபிஐ பயன்பாடு இல்லாத தினமாக கடைபிடிக்க வேண்டும் என்று ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். ஜெர்மனியில் கட்டாய ராணுவ சேவையை மீண்டும் அறிமுகப்படுத்தும் அந்நாட்டு அரசின் முயற்சிகளுக்கு எதிராக பள்ளி மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மொரோக்கோவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தையொட்டிய எல்லைப்பகுதியில் அந்நாட்டு ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த பலர் உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டாவில் சர்வதேச வர்த்தக கண்காட்சியை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்று தொடங்கி வைத்தார். தில்லியில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் இம்மாதம் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்துவர்களுக்கு மானிய உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நேற்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தனியார் கல்லூரியில் பள்ளி மாணவர்களுக்கான உயர்கல்விக்கான வழிகாட்டு முகாம் நேற்று நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை அதிகரிக்க வேண்டும் என்று விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்தில் சுகாதாரமற்ற முறையில் செயல்பட்டு வந்த 3 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேம்பாட்டுத் திட்டங்களை மேற்கொள்ள ஏதுவாக 61 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்புக்கு 362 ரன் எடுத்தது. 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்த

இந்தியா ஏ அணி 48.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 364 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா பனாமா அணிகளுக்கு இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிந்தது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பரணிகா இளங்கோவனுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்தும் தாவேக்காவின் செயல் கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி கூறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இது உங்கள் அபிமான அன்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் கலை தண்டல் வீசும் இனிமையான நேரம் காலை 6:55. இன்று பிறந்த நாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது உங்கள் அபிமான அன்பலை.
1: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
3: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மரளை மொழி நிகழ்ச்சி. இன்றைய மரளை மொழி நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கரட்டுப்பட்டி பள்ளி குழந்தை எம் அதித்ரா. வணக்கம் அதித்ரா.
4: வணக்கம்
3: அதித்ரா, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறேன்.
3: ஓ, நல்லா வந்திருக்கீங்க. ரெட்டைச்சடை போட்டுட்டு, ரெட்டைச்சொடியில பூ தான் இல்லையே. ஏன் பூ இல்லை?
4: செடியில காய்க்கல.
3: செடியில காய்க்கலையா? ஏன் செடிக்கு தண்ணி ஊத்தலையா? ஊத்தி பூ வரலையா? ஓ, சீசன் தான் வர மாட்டேது. சரி, இரட்டை எத்தனை படிக்கிறீங்க நீங்க?
4: இரண்டாம் வகுப்பு.
3: நல்லா படிக்கிறீங்க நீங்க? சரி, நல்லா படிங்க. எங்க போட்டாரு டாடி? பார்க்கவே முடியல.
4: என்ன
3: வேலை
4: செய்யறாரு?

0: பறந்து போவாதே, பழுத்தனல்ல பழம் தருவேன் பறந்து போவாதே, மலையே மலையே வா வா மண்ணில் விளையாடவா, புழுதி நான தெளிவில் புதிய வண்ணம் கமலம் தெளிவில் வெள்ளம் பெருங்கவா, திந்து நாங்கள் ஆடவா கரை நின்று காழ்வான் கப்பல் விட்டு வாங்கலவா, ஏறி குளம் பொங்கவா எங்க கிணறு நீரமவா, நீர் கையால் அல்லைய இன்று நாங்கள் குளிக்கவா.
1: வெரி குட். ரெண்டு பாட்டு அடுத்தடுத்து பாட்டிங்க. சரி, இங்கே பாருங்கள், உங்கள் வகுப்பறையில் நிறைய டிராயிங் பண்ணியெல்லாம் தொங்க விட்ருக்கீங்க பேப்பரில். ஆப்பிள் பழம் வரைஞ்சிருக்கீங்க, ரோஸ் வரைஞ்சிருக்கீங்க, இன்னும் வேறு என்னென்னலாம் வரைஞ்சிருக்கீங்க?
0: வீடு, யானை, மரம், காய்கறி.
1: ஆமாப்பா, நிறைய காய்கறினா வரைஞ்சிருக்கீங்க. என்னென்ன காய்கறி இருக்குது சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச காய்கறி பேர் சொல்லுங்கள்.
0: ஆப்பிள், தக்காளி,
1: வெண்டக்காய், கத்தரிக்காய், எல்லா காய்கறியும் சொல்றீங்க. நீங்க காய்கறி அதிகமா சாப்பிட்றீங்களா? என்ன காய்கறி சாப்பிட்றீங்க அதிகமா? கேரட். கேரட் தான். ஆப்பிள். ஆப்பிள் பழம் இல்லையா? ஆமாம், ஆப்பிள் பழம் தான். டெய்லி ஒரு பழம் சாப்பிட்றீங்களா நீங்கள்? ரெண்டு பழம் சாப்பிட்றீங்க. வெரி குட், வெரி குட். ஆப்பிள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. சரிங்க, அதி திராப்பை சின்ன குழந்தை இருக்கீங்களா, நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பொண்ணாக இருந்தப்பறம் நீங்கள் என்ன ஆசைப்ப பண்ண போறீங்க?

0: போடுவோம்.
1: யாருக்கு ஊசி போடுவீங்க நீங்க?
0: குழந்தைங்களுக்கு.
1: குழந்தைங்கலாம் ஊசி போடுறீங்க. சரிங்க ஆதித்ரா, நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனதார வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.
1: இணையினே இன்றைய மனநிலை அமைச்சர் சிறப்பித்தார் ஊராட்சி உண்டிய நடுநிலைப்பள்ளி கரட்டுப்பட்டி பள்ளி குழந்தை என் ஆதித்ரா.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: நிலையத்தில் நேரம் காலை 7 மணி. இனி நாம் இணைகிறோம் காலை வணக்கம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் முதலாவதாக
4: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
5: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
4: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
6: இன்று செப்டம்பர் 26.
7: பள்ளியில் படிக்கும் போதே திருக்குறளில் ஆர்வம் ஏற்பட்டு திருக்குறளை நகைச்சுவையாகவும் நயமாகவும் அன்றாட வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருக்குமாறும் மக்களுக்கு சொல்ல வேண்டும் எனும் முயற்சியில் ஈடுபட்டார்.
6: புராண இதிகாச நூல்களை போன்று திருக்குறளை பரப்புவதை தனது வாழ்வின் அடிப்படை நோக்கமாக கொண்டார்.
7: தமிழகத்தின் மூளை முடுக்கெங்கும் பயணம் செய்து திருக்குறளை பரப்பும் பணியில் ஈடுபட்டார்.
6: தமிழ்மறை காவலர், திருக்குறள் கேசரி, முப்பால் வித்தகர், திருக்குறள் ரத்தினம் என ஏராளமான பட்டங்கள் உலக தமிழர்களால் இவருக்கு வழங்கப்பட்டன.
7: திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் ஆற்றியும் திருக்குறளுக்காக வாழ்ந்து வள்ளுவர் வழி நடந்த திருக்குறளார் வி முனுசாமி பிறந்த தினம் இன்று.
6: ஆண்டு 1913.
7: கர்நாடக இசை மேதை, திரைப்பட பாடலாசிரியர், இசையமைப்பாளர் என்று பன்முக திறன் கொண்டவர்.
6: கிருதி, வர்ணம், பதம், ஜாவலி என பல இசை வடிவங்களை இயற்றியுள்ளார்.
7: திரைப்படங்களுக்கு இசையமைத்து பாடல்களையும் எழுதியுள்ளார்.
6: பாடல்களை எழுதும் போதே மெட்டும் அமைத்துவிடும் திறன் பெற்றவர்.
7: 800க்கும் மேற்பட்ட திரைப்பாடல்களை எழுதியதோடு அல்லாமல் பல படங்களில் பாடியும் நடித்தும் உள்ளார்.
6: 100 கிருதிகளை கொண்ட இவரது முதல் நூலான கீர்த்தனமாலை மிகவும் புகழ் பெற்றது.
7: பத்மபூஷன், சங்கீத கலாநிதி, இசை பேரறிஞர் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள பாபநாசம் சிவன் பிறந்த தினம் இன்று.
6: ஆண்டு 1890.
7: பொருளாதார நிபுணர், பேராசிரியர் மற்றும் கல்வியாளர்.
6: கல்வியாலும் பயிற்சியாலும் தேர்ந்த பொருளாதார வல்லுநரான இவர் இந்தியாவின் பொருளாதார தாராளமயமாக்கல் கொள்கையின் துவக்கத்தில் பெரும் பங்கு வகித்தவர்.
7: பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்ற இவர் மத்திய ரிசர்வ் வங்கியின் தலைவராகவும் பதவி வகித்துள்ளார்.
6: 1991 முதல் 1996 இந்தியாவின் நிதி அமைச்சராக பணியாற்றினார்.
7: பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராகவும் கௌரவ பேராசிரியராகவும் பணியாற்றியுள்ளார்.
6: மேனால் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் பிறந்த தினம் இன்று.
7: ஆண்டு 1932.
6: தமிழ்நாட்டில் 20ஆம் நூற்றாண்டின் மறுமலர்ச்சி கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர்களில் ஒருவர்.
7: தமிழ் இலக்கிய இலக்கணங்களை கற்று தேர்ந்து தமிழில் முதுகலை பட்டம் பெற்றவர்.
6: கல்லூரி பேராசிரியராக பணியாற்றினார்.
7: சுதந்திர போராட்டத்தில் காந்தியத்துக்கு ஆதரவாக கவிதைகள் எழுதியதால் விடுதலை கவிஞர் எனவும் போற்றப்பட்டார்.
6: ஆங்கிலத்தில் உள்ளது போல தமிழிலும் பள்ளி குழந்தைகளுக்கு எளிய நடையில் பாடல்களை எழுதினார்.
7: சிறந்த மொழிபெயர்ப்பாளரான இவர் தி லைட் ஆஃப் ஏசியா என்ற படைப்பினை தழுவி ஆசிய ஜோதி என்று தமிழில் எழுதினார்.
6: சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேரகராதி உருவாக்கத்தில் மதிப்பியல் உதவியாளராக பணியாற்றினார்.
7: தேசிய கவிஞர், குழந்தை கவிஞர், சமுதாய கவிஞர், விடுதலை கவிஞர் என்றெல்லாம் போற்றப்பட்டார்.
6: 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற தமிழ் கவிஞர்களுள் ஒருவரான கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை நினைவு தினம் இன்று.
7: ஆண்டு 1954. உலகளாவிய அளவில் அணுசக்தி ஆயுதங்களை குறைப்பதே மிக முக்கியம் என்பதை உலக சமுதாயத்திற்கு மீள் வலியுறுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவதை இந்த நாள் நோக்கமாக கொண்டுள்ளது.
6: இத்தினமானது 2013 ஐக்கிய நாடுகள் பொது சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்மானத்தின் மூலம் பறைசாற்றப்பட்டது.
7: சர்வதேச ஒட்டுமொத்த அணு ஆயுத ஒழிப்பு தினம் இன்று.
6: கருத்தடை பற்றிய

0: விழிப்புணர்வை மேம்படுத்துவதற்கான ஒரு வருடாந்திர உலகளாவிய பிரச்சாரம் இதுவாகும்.
1: நடைமுறையில் உள்ள அனைத்து விதமான கருத்தடைமுறைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இத்தினத்தின் நோக்கமாகும்.
0: 2007 செப்டம்பர் 26 அன்று முதல் பல்வேறு சர்வதேச குடும்ப கட்டுப்பாட்டு அமைப்புகளால் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது.
1: உலக கருத்தடை தினம் இன்று.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: தமிழ்நாடு கிராம வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அறிவிப்பு. செப்டம்பர் 28 முதல் செப்டம்பர் 30 வரை சில வங்கி தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. இந்நாட்களில் தடையற்ற வங்கி சேவைகளை பெற ATM, மொபைல் பேங்கிங், UPI, நெட் பேங்கிங், பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் போன்ற எங்களின் டிஜிட்டல் மாற்று சேவைகளை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
5: RBI யின் அறிவுறுத்தலின்படி நமது வங்கியின் அனைத்து கிளைகளும் செப்டம்பர் 27 ஞாயிறு அன்று முழுமையாக செயல்படும். எப்பொழுதும் உங்கள் சேவையில் தமிழ்நாடு கிராம வங்கி.
6: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
7: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது ஏடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
8: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. ஏடிசியா ஐடெக் 2026. டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ்ட் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
9: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஃபோக்ஸ்வேகன் கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் ஃபோக்ஸ்வேகன் பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
10: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
11: நமது பரத் அகாடமியின் புதிய கிளை தர்மபுரி டு பெண்ணாகரம் மெயின் ரோடு ஜெயம் கல்லூரி வளாகத்தில் துவங்கியுள்ளது. இங்கு இந்திய ராணுவம், தமிழ்நாடு காவல்துறை, சிங்கப்பெண் சிறப்பு படை, SSCGD ரயில்வே தேர்விற்கான பயிற்சி வகுப்புகள் சிறந்த முறையில் வழங்கப்படுகிறது. ஆண் பெண் இருபாலருக்கும் விடுதி வசதி உள்ளது.
12: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
13: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் திருமல்வாடி கிராமத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமணன், ஸ்ரீ நரசிம்மர், ஸ்ரீ கதிரப்பன் சுவாமி மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது.
14: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
15: தர்மபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கனி விலை நிலவரம். கிலோ ஒன்றுக்கான விலை நிலவரம்: தக்காளி 30 ரூபாய், கத்திரிக்காய் 25 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், அவரைக்காய் 90 ரூபாய், கொத்தவரை 85 ரூபாய், முள்ளங்கி 18 ரூபாய், பச்சை மிளகாய் 36 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், வேளாக்காய், முருங்கைக்காய் 45 ரூபாய், புடலங்காய் 20 ரூபாய், பேர்க்கங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 20 ரூபாய், சின்ன வெங்காயம் 85 ரூபாய், பெரிய வெங்காயம் 64 ரூபாய், கேட்ரட் 60 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 128 ரூபாய், முட்டைக்கோஸ் 30 ரூபாய், பூண்டு 178 மற்றும் 240 ரூபாய், இஞ்சி 80 ரூபாய், மொச்சை 70 ரூபாய், பாகற்காய் 36 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய். இவையாவும் தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கனி விலை நிலவரம் ஆகும்.
12: கிராம வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அறிவிப்பு. செப்டம்பர் 28 முதல் செப்டம்பர் 30 வரை சில வங்கி தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. இந்நாட்களில் தடையற்ற வங்கி சேவைகளை பெற ATM, மொபைல் பேங்கிங், UPI, நெட் பேங்கிங், பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் போன்ற எங்களின் டிஜிட்டல் மாற்று சேவைகளை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
5: RBI யின் அறிவுறுத்தலின்படி நமது வங்கியின் அனைத்து கிளைகளும் செப்டம்பர் 27 ஞாயிறு அன்று முழுமையாக செயல்படும். எப்பொழுதும் உங்கள் சேவையில் தமிழ்நாடு கிராம வங்கி.
16: AP மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
17: AP மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
9: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஃபோக்ஸ்வேகன் கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் ஃபோக்ஸ்வேகன் பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
18: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரி

0: லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: நமது பரத் அகாடமியின் புதிய கிளை தர்மபுரி டு பெண்ணாகரம் மெயின் ரோடு ஜெயம் கல்லூரி வளாகத்தில் துவங்கியுள்ளது. இங்கு இந்திய ராணுவம், தமிழ்நாடு காவல்துறை, சிங்கப்பெண் சிறப்பு படை, SSCGD, ரயில்வே தேர்விற்கான பயிற்சி வகுப்புகள் சிறந்த முறையில் வழங்கப்படுகிறது. ஆண் பெண் இருபாலருக்கும் விடுதி வசதி உள்ளது.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை, தொடர்புக்கு 9487726251.
5: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
6: என்ன தாத்தா, குச்சி வச்சு நடந்துட்டு இருந்தீங்க, இப்போ வண்டியே ஓட்டிக்கிட்டு போறீங்க?
7: நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட்டில்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
5: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
8: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். என்ட்ரி போர்ட் மிகச்சிறந்த ஒரு தொழிலதிபர், மிகப்பெரிய பணக்காரர். அவரை நேர்முகம் காண்பதற்காக ஒரு இளைஞர் போகிறார். அவர் வீட்டை பார்க்கிறார். அவர் வீட்டை பார்த்தவுடன் இவர் அசந்து போய்விட்டார். அடே அப்பா, இவ்வளவு பெரிய பங்களாவா, இவ்வளவு சொகுசான வாழ்க்கையா, எத்தனை கார்கள், இதெல்லாம் சுவரா இல்லை பளிங்கு கற்களா, இவ்வளவு மின் விளக்குகள், என்ன ஆடம்பரமான வாழ்க்கை என்று அப்படியே மெய்மறந்து அசந்து போய்விட்டார் அந்த இளைஞர். என்ட்ரி போர்டிடம் கேட்டார், நீங்கள் எவ்வளவு வசதியாக இருக்கிறீர்கள், இவ்வளவு பணத்தை நானெல்லாம் எப்போது சம்பாதிப்பது, இதெல்லாம் நடக்குமா என்று கேட்டார். உடனே என்ட்ரி போர்ட் சொன்னார், தம்பி வேண்டுமானால் உன் சொத்தை எனக்கு எழுதி வைத்து விடு, என் சொத்தை உனக்கு எழுதி வைத்து விடுகிறேன் என்று சொன்னார் ஹென்ரி போர்ட். இந்த இளைஞனுக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. என்னையா சொல்கிறீர்கள், என் சொத்தா, எனக்கு எங்கிருக்கிறது சொத்து, இங்கு வருவதற்கே நான் சிரமப்பட்டு வந்தேன், உங்கள் சொத்து என்ன, என் சொத்து என்ன, நான் மிகுந்த கஷ்டப்படுகிறேன், என்னிடத்தில் எந்த சொத்தும் இல்லை, நான் எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும் என்று கேட்டான் அந்த இளைஞன். அப்போது சிரித்து கொண்டே ஹென்ரி போர்ட் சொன்னார், என்னப்பா இப்படி சொல்லிவிட்டாய், உன்னிடத்தில் விலை மதிக்க முடியாத சொத்து ஒன்று இருக்கிறது, அது என்ன சொத்து தெரியுமா, உன் இளமை, உன் இளமை எனும் சொத்தை எனக்கு கொடுத்து விட்டால், எனக்கு மட்டும் இளமை வந்துவிட்டால், இப்போது நான் சம்பாதித்திருக்கிற சொத்தை விட 10 மடங்கு சொத்தை நான் சம்பாதித்து விடுவேன், உலகத்திலே திரும்ப கிடைக்காதது, எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் வாங்க முடியாதது, திரும்பவே திரும்பாதது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் இளமை, அந்த இளமையை விட உயர்ந்த சொத்து எதுவும் இல்லை என்று சொன்னார் என்ட்ரி போர்ட். அந்த இளைஞன் வியந்து போய்விட்டான். உண்மைதான், இந்த உலகத்திலே அதிக வலிமை வாய்ந்தது, திரும்ப கிடைக்காதது இளமை. அந்த இளமையை படிக்கிற பிள்ளைகள், இளைஞர்கள் சரியாக பயன்படுத்தி வாழ்விலே முன்னேற வேண்டும் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. இதை நாமும் உணர்ந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.

0: மருத்துவமனை.
1: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: ஏழே இன்று காலை 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. நிறைவுக்கு வருகிறது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சலாக.

நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர்.

வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் பகுதிகளில் தடையற்ற வர்த்தக போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான உறவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை பராமரிப்பதில் குவாட் உறுப்பு நாடுகள் உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று அமெரிக்கா கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மாரத்தான் ஓட்டத்தில் இந்தியாவின் சவான் பர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச கடல் பகுதிகளில் வர்த்தக கப்பல்கள் மற்றும் மாலுமிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், முக்கியத்துவம் வாய்ந்த கடற்பகுதிகளில் செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது கண்டனத்திற்குரியது என்று கூறினார். இதுபோன்ற தாக்குதல்களால் பல்வேறு நாடுகள் பாதிப்புக்குள்ளாவதாக அவர் தெரிவித்தார். தடையற்ற கப்பல் போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக்கொண்டார். இந்தியா மலேசியா இடையேயான உறவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அந்நாட்டின் 69வது சுதந்திர தின நிகழ்ச்சியில் பங்கேற்றது மகிழ்ச்சியை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த தினத்தையொட்டி இந்தியா சார்பில் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை பராமரிப்பதில் குவாட் உறுப்பு நாடுகள் உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த கடற்பகுதியில் கண்காணிப்பு பணிகளை உறுப்பு நாடுகள் தொடர்ந்து மேற்கொள்வதென இந்த அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குவாட் அமைப்பின் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையிலான இதுபோன்ற நடவடிக்கைகள் அதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூர், நாகாலாந்து மற்றும் அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் என அறிவிக்கப்பட்ட இடங்களில் ஆயுதப்படையின் சிறப்பு அதிகாரங்கள் சட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது அக்டோபர் 1 முதல் அடுத்த 6 காலத்திற்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் இம்ஃபால், லாம்ஃபால், சிட்டி உள்ளிட்ட 13 காவல் நிலையங்களின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட பகுதிகளை தவிர மாநிலம் முழுவதும் இந்த சிறப்பு சட்டம் நீட்டிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. நாகாலாந்தில் திமாப்பூர், நியூலாண்ட் உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கும், அசாம் மாநில எல்லையை ஒட்டியுள்ள நம்சாய் மற்றும் சாங்லாங், லாங்டிங் ஆகிய மாவட்டங்களிலும் இந்த சிறப்பு சட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது நாளை இரவு 8 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். அருணாச்சல பிரதேசத்தின் கலை மற்றும் கலாச்சாரத்துறை ஏற்பாடு செய்துள்ள சோம்நாத் யாத்திரையை அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா காண்டு நேற்று தொடங்கி வைத்தார். ராஜீவ்காந்தி பல்கலைக்கழகம், NIT உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 40 பேர் இந்த யாத்திரையில் பங்கேற்கின்றனர்.

0: ஹேய்,
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சீனாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக நடவடிக்கைகளில் எவ்வித மாற்றமும் இன்றி அடுத்த 2 மாதங்களுக்கு தொடர்ந்து மேற்கொள்வதென முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஈரானுடனான மோதல் குறித்தும் இந்த பேச்சுவார்த்தையின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இதனிடையே மனிதகுலத்திற்கு பயனளிக்கும் வகையில் தொழில்நுட்பம் சார்ந்த நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவுடனான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் 7 நாள் செயல் திட்டத்தை ஈரான் முன்மொழிந்துள்ளது. நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்ஷி இதனை தெரிவித்தார். விரோத போக்குகளை கைவிட்டு ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். கடந்த ஜூன் மாதத்தில் வாஷிங்டன் டெஹ்ரான் இடையே மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை செயல்படுத்துவதை இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்கவும், நீரிணை பகுதியில் விதிக்கப்பட்டுள்ள தடைகளை முடிவுக்கு கொண்டுவருவது உள்ளிட்ட முக்கிய நிபந்தனைகளை அமெரிக்கா நிறைவேற்ற வேண்டும் என்று திரு அப்பாஸ் அராக்ஷி அமெரிக்காவை கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் அம்பேத்கர் சிலை வளாக மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் 403 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அந்த திட்டத்தின் முதற்கட்டமாக 403 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் தலா 10 இடங்களில் மொத்தம் 4030 சிலை வளாகங்கள் மேம்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள சிலைகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். இத்திட்டத்தை இந்த ஆண்டின் இறுதிக்குள் நிறைவு செய்ய அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. அதிகரித்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு காரணமாக ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் செயல்திறன் அதிகரித்துள்ளதாக சர்வதேச செலவாணி நிதியம் கூறியுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள ஆய்வறிக்கையில், வளரும் நாடுகளில் தொழிலாளர்களின் செயல்திறன் 3.8% வரை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளரும் நாடுகளில் இருந்து காப்புரிமை கோரி விண்ணப்பிக்கப்பட உள்ள தரவுகளின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச செலவாணி நிதியம் கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று அதிகனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பீகார், இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்கத்தின் இமயமலையை ஒட்டியுள்ள பகுதிகள் மற்றும் சிக்கிம் ஆகிய இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப், மத்திய பிரதேசம், விதர்பா, ஆந்திரப்பிரதேசம், கேரளா, மாஹே, தெலங்கானா, அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் சவான் பர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு மாரத்தான் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 10 வெள்ளி, 12 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றுள்ளது. மொஹாலியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்புக்கு 362 ரன் எடுத்தது. 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்த இந்தியா ஏ அணி 48.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 364 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா பனாமா அணிகளுக்கு இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிந்தது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. உலக செஸ் ஒலிம்பியாட் சாம்பியன் போட்டியின் ஓபன் பிரிவு ஆட்டத்தின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 1.5 புள்ளிகளுடன் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார்.

0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் பகுதிகளில் தடையற்ற வர்த்தக போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான உறவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை பராமரிப்பதில் குவாட் உறுப்பு நாடுகள் உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனா உடனான வர்த்தக பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று அமெரிக்கா கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மாரத்தான் ஓட்டத்தில் இந்தியாவின் சவான் பர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இது உங்கள் அபிமான அன்பலை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 7:25.
2: கிராம வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அறிவிப்பு. செப்டம்பர் 28 முதல் செப்டம்பர் 30 வரை சில வங்கி தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. இந்நாட்களில் தடையற்ற வங்கி சேவைகளை பெற ATM, மொபைல் பேங்கிங், UPI, நெட் பேங்கிங், பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் போன்ற எங்களின் டிஜிட்டல் மாற்று சேவைகளை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
3: RBI யின் அறிவுறுத்தலின்படி நமது வங்கியின் அனைத்து கிளைகளும் செப்டம்பர் 27 ஞாயிறு அன்று முழுமையாக செயல்படும். எப்பொழுதும் உங்கள் சேவையில் தமிழ்நாடு கிராம வங்கி.
4: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் திருமல்வாடி கிராமத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமணன், ஸ்ரீ நரசிம்மர், ஸ்ரீ கதிரப்பன் சுவாமி மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது.
5: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
6: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமாதா இருக்கணும் நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
7: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
8: நமது பரத் அகாடமியின் புதிய கிளை தர்மபுரி 2 பெண்ணாகரம் மெயின் ரோடு ஜெயம் கல்லூரி வளாகத்தில் துவங்கியுள்ளது. இங்கு இந்திய ராணுவம், தமிழ்நாடு காவல்துறை, சிங்கப்பெண் சிறப்பு படை, SSCGD, ரயில்வே தேர்விற்கான பயிற்சி வகுப்புகள் சிறந்த முறையில் வழங்கப்படுகிறது. ஆண் பெண் இருபாலருக்கும் விடுதி வசதி உள்ளது.
9: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
10: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
11: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
12: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
13: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கை ராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
14: மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
15: PCOD-க்கும் குழந்தையின்மைக்கும் ஒரு லிங்க் இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெண்கள் இன்று வந்து நீர்க்கட்டிகள் தனக்கு இருந்தாலும் அதுக்கு போதிய சிகிச்சையை பெற்றுக்கொள்வதில்லை. இன்றைய காலகட்டம், ஒரு திருமணத்துக்கு முன்னாடி நீங்கள் எந்த அளவுக்கு ஜோசியர்கிட்ட போயிட்டு நல்ல நாள் பார்த்து குறிக்கிறீங்களோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு மகப்பேறு மருத்துவரை பார்த்து, எனக்கு மாதம் மாதம் ஒழுங்காக தூரம் வரலையே, மாதம் மாதம் ஒழுங்காக தூரம் வர்றது எதை குறிக்குது அப்படின்னா, மாதா மாதம் அந்த பெண் கிட்டேருந்து கருமுட்டை கரெக்டான டைமில் தரமாக ரிலீஸ் ஆகுதுன்றத உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். ஒரு கருமுட்டை தரமாக இருந்தால் தான் அவங்க உடலுறவின் இருக்கும்போது ஆணோட அந்த உயிரணு இருக்கு இல்லையா, ஸ்பெர்ம், அதோட கலந்து கரு உருவாகிற தன்மையை அது நல்ல ஒரு லெவலில் வச்சுக்கும். ஃபர்டிலிட்டி, குழந்தை பிறப்பு வரக்கூடிய அந்த பாக்கியம் அவங்களுக்கு இன்டாக்டாக இருக்குன்னு அர்த்தம். மாதவிடாயே மாத்திரை போட்டால் தான் வரும், ஒரு வருஷத்துக்கு ஒரு 5-6 வாட்டி கூட வர்றதுக்கான உத்தரவாதம் இல்லை அப்படின்ற நிலையில் டிலேட் பீரியட்ஸ் கட்டாயமாக ஒரு ஃபர்டிலிட்டி கன்சர்னாக வரும். ஸோ பெண்களுக்கு இப்போ நாங்கள் நிறைய பேருக்கு உணர்த்த ஆரம்பிச்சிருக்கோம்.

0: இப்போ எங்களுக்கு தான் இப்போ ஸ்கூல் காலேஜ் ஏஜ்லேயே நிறைய பேர் வர்றாங்க இல்லையா, இரெகுலர் பீரியட்ஸ்ன்னு. ஸோ அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், உடல் பருமன் கண்ட்ரோல், அவங்களுக்கு நல்ல ஒரு புரிதலை கொடுத்துருவோம். ஸோ அந்த அந்த பெண்ணுக்கே தெரியும் நம்ம இப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம ஒழுங்காக தூரம் வரணும். முக்கால்வாசி அந்த மாதிரி கண்ட்ரோல்டு பிசிஓடியில் இருக்கிற பெண்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் 45 days 50 days ஒன்ஸ் பீரியட்ஸ் வந்துடும். கட்டாயமாக ஓரிரு ஆண்டுகளுக்குள்ளே அவங்களுக்கு குழந்தை வரும். கொஞ்சம் பொறுமை மட்டும் அவசியம். ஒரு கல்யாணம் ஆன முதல் மாதத்துலேருந்தே யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் ஆகுமா பாசிட்டிவ் ஆகுமான்னு பார்க்குறதுக்கு பதிலாக நமக்கு கொஞ்சம் தாமதமாகும். ஆனால் நம்ம இந்த லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணி நம்ம உடல் பருமனை கண்ட்ரோல்லே வச்சிட்ருக்கோம். முதல் ஆண்டு, இரண்டாவது ஆண்டு அல்லது மூன்றாவது ஆண்டு கட்டாயமாக குழந்தை வரும். அவங்களுக்கான வயசு வந்து ஒரு 26-28 வயசுக்குள்ளே இருக்கணும். அவங்களுக்கு தான் இது பொருந்தும். சப்போஸிங் அவங்களுக்கு வந்து ஓரிரு ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை வரல, பிசிஓடினால நமக்கு குழந்தை வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவு, ஏன்னா கருமுட்டை வருமோ வராதோன்ற அந்த ஒரு பயம் இருக்குது. மாத்திரை போட்டால் மட்டும்தான் பீரியட்ஸ் வருது. என்ன முயற்சி எடுத்தாலும் உடல் பருமனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவங்க பிஎம்ஐலாம் 30 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குன்னா அவங்களுக்கு நாங்கள் கருமுட்டை வளரும் டேப்லெட்ஸ், ஏன்னா நம்ம கருமுட்டை வந்தால் மாதம் தூரம் வரும், கருமுட்டை வரலனா மாதம் தூரம் வராது. அது சிம்பிள் ஃபேக்ட். ஸோ கருமுட்டையை வளர்க்கக்கூடிய மாத்திரைகளை கொடுப்போம். முக்கால்வாசி பேருக்கு அவங்க ஓரளவுக்கு கண்ட்ரோல்டு பிசிஓடியில் இருந்தாங்கன்னா ஓவுலேஷன் இண்டக்ஷன், கருமுட்டை கொடுக்கக்கூடிய அந்த மாத்திரைகள்லேயே அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரியும் ஆகாதவங்களுக்கு தான் அடுத்தடுத்த கட்ட வைத்தியமாக அது போயிட்டுருக்கும். பிசிஓடி இருக்கிறவங்க நார்மலாக கருத்தரிக்க முடியும், ஆனால் அந்த புரிதல் நமக்கு நீர்க்கட்டிகள் இருக்குது, அந்த நாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாம் என்ன முயற்சி எடுத்தோம், மருத்துவர் ஆலோசனையை அதுக்கு அனுபவம் பெற்ற மருத்துவர் ஆலோசனையை நம்ம ஃபாலோ பண்ணோமா, ஓரளவுக்கு கருமுட்டை வளர்ச்சி நமக்கு இயற்கையாக இருந்துக்கிட்டு இருக்கா, ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ்க்கு கொண்டு வந்துட்டோமா, சக்கரவியாதி எல்லாம் இல்லாத ஒரு நிலையில் இருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால தான் முதல் ஆண்டு இரண்டாம் ஆண்டு பொறுமையாக இருக்க சொல்லி கொடுக்குறோம். இப்போ நீ உங்களுக்கு வருது இல்லையா, கரெக்டாக 30 நாட்களுக்கு வரலனாலும் 40-45 நாட்களுக்கு ஒரு வாட்டி வந்துடுது இல்லையான்ற தைரியம் கொடுப்போம். ஒரு கர்ப்பப்பை மாதம் வேலை செய்யணும், 12 வாட்டி வேலை செய்யணும் இல்லையா ஒரு வருஷத்துக்கு, அது 5-6 வாட்டி கூட வேலை செய்யலைன்னா அது எப்படி குழந்தையை நிறுத்துற வேலையை செஞ்சு கொடுக்கும் உங்களுக்கு? அந்த அந்த மாதிரி கேட்டகரியில் உள்ளவங்க தான் மேபி 1 இயர் முடியும் போதே டாக்டர்கிட்ட போயிடணும், ஏர்லியராக டாக்டர்கிட்ட போகலாம். பட் ஒரு 2-3 மாதம் கூட நான் பொறுமையாக இருக்க மாட்டேன், எனக்கு நீர் கட்டி இருக்கு, எனக்கு குழந்தைய நிற்காதுன்னு நாமெல்லாம் நினச்சிக்க வேண்டிய அவசியம் கட்டாயமாக இல்லை.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.

0: உற்சாகம் ஊற்றெடுக்கும் உங்கள் அன்பலை. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. 1000 முறை கேட்டாலும் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் அற்புதமான பாடல்களோடு சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சியில் இணைகிறோம் இனிய நேர்களே. மூழ்கிவிட்டாய் என்று மற்றவர்கள் எண்ணும் போது முத்தெடுத்து மேலேறி வாருங்கள், கடலும் கை கொடுக்கும். இந்த இனிமையான காலை நேரத்தில் துள்ளல் பாடல்களாய் முதல் பாடல் மெல்ல திறந்தது கதவு என்கின்ற திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன், இளையராஜா இசையில், கங்கை அமரன் வரிகளில், SP சைலஜா, KS சித்ரா குரல் வண்ணத்தில் ஒரு இனிமையான பாடல் இது உங்களுக்காக.
1: Dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum dum d

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய்.

0: தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் பில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
2: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஃபோக்ஸ்வேகன் காரை டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க. ஷார் கிஃப்ட்ஸ் அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் ஃபோக்ஸ்வேகன் பயணமாதான் இருக்கணும்னு நினைப்பீங்க.

மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: பொதுவாகவே நம்ம வந்து வீட்டிலிருந்து நாம் பயன்படுத்தக்கூடிய செல்போன் வரை அனைத்தையும் சுத்தப்படுத்துகிறோம், தூய்மைப்படுத்துகிறோம் இல்லைங்களா. மனதை சுத்தப்படுத்த ஏனோ மறந்து விடுகிறோம். மனதை சுத்தப்படுத்த ஒரு நொடி போதும். அந்த ஒரு நொடியை செலவு செய்யத்தான் நமக்கு மனம் இல்லை. சரிநிலை இன்றைய சந்தோஷ சாரலின் பொது அறிவுனா, ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தடகள போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற வீராங்கனை யார்? இந்த கேள்விக்கான பதிலை யோசித்து கொண்டு ஒவ்வொரு பாடலையும் ரசித்து கொண்டிருங்கள். உங்கள் அபிமான பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் முந்தானை முடிச்சு என்கின்ற திரைப்படத்திலிருந்து இசை நாணி இளையராஜா இசையில் புலமை பித்தன் வரிகளில் எஸ் ஜானகி எஸ் பி சைலஜா குரல் வண்ணத்தில் ஒரு திரளான பாடல். இதோ கேட்டு ரசியுங்கள்.
1: நான் குடிக்கும் மாப்பிள்ளடா நாடறிஞ்ச மன்மதண்டா
2: ஆஹா அபாரம் பரிமளா
3: மேல சொல்லு

நீ சொல்லு.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500 8488 20.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
6: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
7: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
8: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் செய்கோழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரங்கான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
9: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது இடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
10: செப்டம்பர் 26 முதல் 28 ஈரோடு பரிமள மகாலில் 200 மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026. டைட்டில் ஸ்பான்சர் லிங்க்ராவயர்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஸ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
11: தருமபுரி மாவட்டம் பிடமனேரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிஸ் கேர் சென்டர் வருகின்ற 28ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் இனிதே ஆரம்பமாகிறது.
12: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஃபோக்ஸ்வேகன் காரை டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. காரை டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் ஃபோக்ஸ்வேகன் பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
13: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாபள்ளி, சேலம்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
14: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
0: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

பெர்னாட்ஸா அழகா சொல்றாருங்க, துவண்டு போவது ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய பலவீனம். துவண்டு போவது ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய பலவீனம். எது தெரியுமா வெற்றி? தோல்வி அடைந்த பிறகும் இன்னும் ஒரே ஒரு தடவை முயற்சி செய்து பார்க்கலாம் என்று நினைப்பதுதான் வெற்றி அப்படின்ட்டு பெர்னாட்ஸா சொல்றாரு. இந்த காலை நேரத்தில் அடுத்த பாடலாய் சிங்காரவேலன் என்கின்ற திரைப்படத்திலிருந்து இளையராஜாவுடைய இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் வரிகளில் ஒரு துள்ளலான பாடல் இதோ உங்களுக்காக

0: Bum chicka bum chicka bum cha bum bum ba bum chicka bum chicka bum cha bum.
1: Bum chicka bum chicka bum cha bum bum ba bum chicka bum chicka bum cha bum.
0: Bum chicka bum chicka bum cha bum bum bum bum chicka bum chicka bum cha bum.
1: Bum chicka bum chicka bum cha bum bum bum bum chicka bum chicka bum cha bum.
0: Ka ka ka ki ki ku ku ka ka ke ku ku ku ku ke ke. Ka ka ka ki ki ku ku ka ka ke ku ku ku ku ke ke. Ka ka ka ki ki ku ku. Very good. Ka ka ka ki ki ku ku ka ka ke ku ku ku ku ke ke. Padunga.
1: Ka ka ka ki ki ku ku ka ka ke ku ku ku ku ke ke.
0: Ka ka ka ki ki ku ku ka ka ke ku ku ku ku ke ke.
1: Ka ka ka ki ki ku ku ka ka ke ku ku ku ke ke.
0: புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பாட்டி ஒண்ணு புடிச்சேன். புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல பண்டிச்சேன்.

0: Bumchik Bumchik Bum.
1: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளை வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.
6: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பை பேக் பாலிசி பெறுங்க. கார டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNCA அப்ளை.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
6: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பை பேக் கார டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNCA அப்ளை.
8: இன்றைய சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியின் பொது அறிவு வினாவும் அதற்கான பதிலும் இதோ. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தடகள போட்டியில் வெள்ளி பதக்கம் என்று வீராங்கனை யார் என்று கேட்டிருந்தோம். வித்யா ராமராஜ். இவர்தான் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தடகள போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற வீராங்கனை ஆவார்.

இனியர்களே, இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் சமரச இயக்கம் 3.0 குறித்து சேலம் மாவட்ட தொழிலாளர் நீதிமன்ற நீதிபதி டி முனுசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். காலை 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவியல் உறுப்பாடல்களை கேட்கும் நிகழ்ச்சி. 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். 3 மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய சந்தோஷ சாரல். கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. நிலையத்தில் நேரம் காலை தன்றல் வீசும் இனிமையான நேரம் காலை 8 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று செப்டம்பர் 26, புரட்டாசி மாதம் வழக்கமாகவே விரதங்களின் மாதமாக முடிந்து விடுகிறது. ஏனைய நாட்களில் ஓரிரு நாட்கள் மட்டுமே விரத நாட்களாக அமையும், புரட்டாசி மாதத்திலோ 9 நாட்கள் விரத நாட்களாக மாறிவிடுகிறது. அடடே, கண்டுபிடித்து விட்டீர்களே, அதுதான் நவராத்திரி. 9 இரவுகளில் ஆற்றலின் மூலமாக விளங்குகிற அன்னை சக்தியை போற்றுகின்ற திருநாளாக இந்த நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. வட இந்தியாவில் மிகவும் பிரபலமாக அனுஷ்டிக்கப்படுகிற இந்த நவராத்திரி விழா நம்முடைய பண்பாட்டு வாழ்க்கையிலும் சில புதிய தடங்களை உருவாக்கி தருகிறது. இது சமயம் சார்ந்த பண்டிகையாக தோன்றினாலும் கூட ஒரு சமுதாயம் சார்ந்த ஒரு ஒருமித்த சிந்தனையை உருவாக்கக்கூடிய ஒரு பண்டிகையாக உருப்பெற்றிருக்கிறது. உலக பேராற்றலின் இயக்கத்தின் மையமாக திகழ்வது சக்தி. சக்தி என்பதை பெண் வடிவமாக போற்றுகிறது சமயம். பெண்மை தாய்மையின் குறியீடு. உலகங்களை எல்லாம் உருவாக்கி இயக்கக்கூடிய பேராற்றல் தாய்மைக்குத்தான் உண்டு. சிருஷ்டியின் தொடக்கம் சக்தி. சிவனும் சக்தியும் இருவேறு உருவங்களாக நம்மிடத்தில் நிலைநிறுத்தப்பட்டாலும் கூட இரண்டையும் பொறுமைப்படுத்தப்பட்ட வடிவத்தில் தான் உணர்ந்து குதிக்கிறோம். எனவே 9 நாட்கள் புரட்டாசி மாதம் அம்மையை நினைந்து நாம் எடுத்துக்கொள்ளுகிற விரத காலமாக இந்த நவராத்திரி அமைந்து விடுகிறது. ஆண்டுக்கு 4 நவராத்திரிகள் வந்தாலும் புரட்டாசி மாதம் வருகிற நவராத்திரி தான் சிறப்புக்கும் முழுமைக்கும் உரிய விரதமாக மேற்கொள்ளப்படுகிறது. சூரியன் கன்னிராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் சக்தியை குறித்து நோக்கப்படுகிற நோன்பாக நவராத்திரி அமைந்து விடுகிறது. இது தட்சிணாயன காலமாகும். இந்த காலத்தை தேவர்களுடைய இரவு காலமாக நாம் கருதுவது உண்டு. உத்தராயணத்தில் வசந்த நவராத்திரியும் தட்சிணாயன காலத்தில் சாரதா நவராத்திரியும் தேவியை பூசிக்க சிறந்த காலமாகும் என்று கருதுகிறார்கள். இந்த புரட்டாசி மாதத்தில் நோக்கப்படுகிற நவராத்திரிக்கு சாரதா நவராத்திரி என்று பெயர். நவராத்திரி பூஜையானது புரட்டாசி மாதம் அமாவாசை கழிந்த பூர்வபட்ச பிரதம தேதியில் ஆரம்பித்து நவமி முடிய செய்யப்படக்கூடிய ஒரு பண்டிகையாக விரத காலமாக இது அமைகிறது. இதனுடைய பின்புலத்தை ஒரு தொன்மக் கதை போல நம்முடைய புராணங்கள் விரிக்கின்றன. மகா சங்காரமாக இருக்கக்கூடிய பேரழிவு காலத்தின் முடிவில் இறைவன் உலகத்தை உண்டாக்க விரும்பிய போது இச்சாசக்தியும் ஞான சக்தியும் தோன்றின. பின்னர் கிரியாசக்தியினால் இறைவன் உலகத்தை படைத்தான் என்றே நவராத்திரி விழா நமக்கு விளக்கம் தருகிறது. இச்சை என்பது விருப்பம் என்பதாகவும், ஞானம் என்பது மெய்யறிவு என்பதாகவும், கிரியா என்பது கைவலாகி ஆக்கசக்தியாகவும் நம்மாலே அடையாளம் காணப்படுகிறது. இந்த நவராத்திரியில் முதல் 3 நாட்களும் இச்சாசக்தியின் தோற்றமான துர்க்கையின் ஆட்சி காலம், இறைவன் உலகத்தை வாழ்விக்க விரும்புகின்ற காலகட்டமாக கருதப்படுகிறது. இடையில் வருகிற 3 நாட்கள் ஞான சக்தியினுடைய தோற்றமாகிய லட்சுமியின் ஆட்சி காலம். தனு கரண புவன போகங்களை கொடுக்கும் முறையை இறைவன் இந்த காலகட்டத்தில் செயல்படுத்துவதற்கான சூழல் என்பதாக கருதுகிறோம். நிறைவாக வருகின்ற 3 நாட்களும் கிரியாசக்தியின் தோற்றமாகிய சரஸ்வதியின் ஆட்சி காலம். இதில் இறைவன் முன்னறிந்தவாறு அருளினை வழங்குகிறான் என்பது நம்முடைய சமயங்கள் காட்டுகிற ஒரு தத்துவ பின்புலமாக அமைகிறது. இல்லங்களிலோ கோவில்களிலோ சென்று வழிபாடு செய்கிற இந்த சக்தியை தன் உள்ளங்களில் ஏற்றி ஆன்மாவிற்கு வலுவூட்டுவதாக ஆக்கிக் கொள்ளுவதுதான் இந்த நவராத்திரியின் நோக்கம். எனவே நண்பர்களே, இன்று நன்று ஒன்று என்கிற நிலையில் நவராத்திரி பண்டிகையை நம் வீட்டில் கொண்டாடாவிட்டாலும் கூட நாம் கொண்டாடுகிற வீட்டிற்கு சென்று குதூகலமாக அவர்களோடு பங்கேற்கலாம். கொலு பொம்மைகளை அடுக்குகிற அந்த மாடத்திற்கு பக்கத்திலேயே புதிய

0: நூல்களை வாங்கி அடுக்குகிற ஒரு புதிய முறையையும் உருவாக்கலாம். நவராத்திரி இல்லங்களுக்கு செல்லுகிற பொழுது பொம்மையை வாங்கிக் கொண்டும் பெற்றுக்கொண்டும் வருகிற இந்த நிலைக்கு அடுத்த கட்டமாக ஒரு நல்ல புத்தகத்தை வாங்கி கொண்டு போய் அவர்களிடத்தில் கொடுத்தும் அவர்களிடமிருந்து ஒரு நல்ல புத்தகத்தை நாம் பெற்றுக்கொண்டும் வருகிற பொழுது இந்த ஞான சக்தியாக இருக்கக்கூடிய இந்த அறிவாற்றலை பெருக்கிக் கொள்ளுகிற ஒரு வழிபாட்டு முறையாகவும் இதனை மாற்றிக்கொள்ளலாமே என்று தோன்றுகிறது. முடிந்தவர்கள் இதனை செய்தால் இது என்றும் பயனுள்ளதாக இருக்கும் என்கிற நிலையில் இன்று ஒன்று நன்று என்பதாக இந்த கருத்தினை மெய்யன்பர்கள் முன்னாலே நான் வைத்து மகிழ்கின்றேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் இணைகிறோம் இனியினர்களே. இது அறிமுக நேயர்கள் மட்டும் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. நீங்கள் இதுவரை பண்பலையில் பேசாத நேயர்களாக இருந்தால் பண்பலையினுடைய என்னான 0343424240 என்ற எண்ணிலோ அல்லது 9486810025 என்ற எண்ணில் அழைத்து உங்களுக்கு பிடித்த புதிய பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதே போல வாட்ஸ்அப் வாயிலாகவும் உங்களுக்கு பிடித்த புதிய திரைப்பட பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை டைப் செய்தும் அனுப்பலாம். வாட்ஸ்அப் வழியாக அனுப்பலாம். 0434242440 என்ற எண்ணிற்கு

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.

நிகழ்ச்சியில முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தர்மபுரி பகுதியிலிருந்து கணேஷ் பாபு, துப்பாக்கி திரைப்படத்துக்காக.

0: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது இடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
1: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகளில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026.

0: ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
1: தருமபுரி பண்படை 102.5, ஏற்காடு பண்படை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
4: கல்யாணத்துல கவனிச்சியா, பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
5: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
6: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
7: தர்மபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
2: தருமபுரி பண்பலைகளுக்கு காலை வணக்கம்.
3: டாக்டர் சங்கர் ரங்கநாதன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர் பெண்ணாகரம் மைண்ட் ரோலில் அமைந்திருக்கிற நம்முடைய மருத்துவமனையில் பணிபுரிகின்ற தலைமை மருத்துவராகிய நான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ ஒரு 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் சிடி ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம்.
2: நாம் இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்புணர்வை பற்றி பேசிட்டு இருக்கோம். இதில் ப்ரோவோக்டு சீஷர், அதாவது ஏதேனும் காரணத்தினால் வரக்கூடிய வலிப்புணர்வு, அதில் தூக்கமின்மை பற்றி நம்ம நேற்று பேச ஆரம்பித்தோம். இந்த தூக்கமின்மை வந்து எதனால் வருது அப்படின்னா, மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன், இந்த ஹார்மோன் வந்து நம்முடைய உடலில் பைனியல் கிளாண்ட் அப்படின்ற ஒரு சுரப்பி வந்து, இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடுமூளை இருக்குல்லவா, நடுமூளைக்கும் சிறுமூளைக்கும் நடுவில் இருக்குது, இன்னும் சொல்லப்போனால் மண்டையுடைய பின்பகுதியில் இருக்கிறது. இந்த ஹார்மோன் தான் நம்ம வந்து இரவில் தூங்கி வைக்கிறதுக்கும் பகலில் முழிக்க வைக்கிறதுக்கும் ஏதுவாக இது செயல்படுகிறது. இது வந்து சிர்காடியன் ரித்தம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது மாறும்போது தான் நிறைய பேருக்கு இந்த வலிப்பு நோய் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன் அப்படின்னா, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து தொழிற்சாலையில் வேலை செய்வாங்க, இரவு நேரங்களில் வேலை இருக்கும். அவங்களுக்கு வந்து மாதத்தில் 15 நாள் நைட் ஷிஃப்ட்டு, 15 நாள் டே ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இரவு நேர பணியில் கண் முழிச்சே வேலை செய்யணும். அதுவும் பார்த்திங்கன்னா சும்மா கண் முழிச்சிட்டு ஒரே இடத்துல உட்கார வேலை இருக்காது, கனரக இயந்திரங்களை இயக்கக்கூடிய கடினமான வேலைகளை ஈடுபட்டு இருப்பாங்க. உடல் சோர்வு இருக்கும், தூக்கம் வரும், கண் சோக்கும், ஆனால் தூங்க முடியாது. ஏன் அப்படின்னா கொஞ்சம் கண் அசந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, மிஷினில் கை மாட்டிக்கும், கால் மாட்டிக்கும், ஏதேனும் விபத்து நடக்கும். எனவே மிக கவனமாக துல்லியமாக வேலையில் கவனம் செலுத்தி ஆக வேண்டும். அது மாதிரி இருக்கிறவனுக்கு நீண்ட நாளாக எப்படி இருந்தால் என்ன ஆகும், இந்த ஹார்மோன் சுரப்பிலே கோளாறு ஏற்படும். அப்போ டிஸ்டர்ப்டு சிக்கடை ரித்தம், இந்த சுழற்சி, பகல் இரவு சுழற்சி, அது வந்து எளிதாக மாறிவிடுகிறது. மாறினதுக்கப்புறம் அவங்களுக்கு

0: நைட் ஷிஃப்ட்டு, இரவு பணி முடிஞ்சு அதுக்கப்புறம் டே ஷிஃப்ட்டு, அதாவது பகல் பணி தொடரும் போது வீட்டுக்கு வந்து இரவு படுத்தாலும் தூக்கம் வராது. ஏன்னா இரவெல்லாம் ஏற்கனவே கண்முழித்து பார்த்த பழக்கம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இதனாலேயே நிறைய வலிப்பு நோய்க்கால பாதிக்கப்பட்டவங்க எங்ககிட்ட கேட்பாங்க, டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க பரவாயில்ல, ஒரு நூறு உதவி செய்யணும் நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. என்னங்க உங்களுக்கு உதவி செய்யணும்னு கேட்டோம்னா, எங்களுக்கு வந்து இரவு நேர பணி தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க, எங்களுடைய மேலாளர்கிட்ட சொல்லி இந்த இரவு நேர பணியிலேருந்து நான் வந்து ஒரு விதி விலக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. தாராளமாகன்னு சொல்லி நாங்கள் சான்றிதழை கொடுப்போம். என்ன செய்வோம் அப்படின்னா, இவர் வந்து இரவு நேரங்களில் கண்முழித்து வேலை செய்வது இவருடைய நோய்க்கு ஏதுவாக இருக்காது என கொடுப்போம். ஏன்னா ஒரு தொழிற்சாலையில் வந்து இவர் இரவு நேரம் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து அந்த தொழிற்சாலையுடைய அந்த நிறுவனத்துடைய பணியாளர். ஒரு மருத்துவர் வந்து இவர் செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அவர் தவிர்ப்பது நல்லது என சூசகமாக சொல்லலாம். ஏன்னா தூக்கத்தை வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது. ஏன்னா தூக்கம் வந்து இயற்கையின் வரப்பிரசாதம். நேற்று நான் சொன்ன மாதிரி ஒரு மனிதன் சராசரியாக 6 மணிலிருந்து 8 மணி நேரம் தூங்கினால் மட்டும்தான் அவனுடைய மூளை வந்து அமைதியாகும், அந்த ஹார்மோன்கள் சீராக இருக்கும். அப்பொழுது தான் மூளையில் வந்து எழுச்சி உருவாகாது. இது தாறுமாறாக இருக்கும்போது மூளையில் எழுச்சி ஏற்படும். அதாவது தூங்கிட்டு இருக்கும் போதும் தூங்காமல் கண் முழிச்சிட்டே இருந்தோம்னா மூளையும் தூங்காது. அப்போ அதனுடைய மின் அதிர்வுகள் ஆபரிதமாக இருக்கும், அதனால் வலிப்பு நோய் வருகிறது. அப்போ தூக்கம் இல்லாமல் இருக்கிறது என்ன செய்யணும்? முதல்ல வந்து படுக்கும்போது எல்லா மனசில் ஓடுற விஷயங்கள், அன்றைக்கி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம படுக்கையறைக்கு வெளியிலே விட்டுட்டு தான் படுக்கைக்கு போகணும். எதையாவது யோசிச்சிட்டக்கூடாது. அதுக்கப்புறம் சில பேர் 1, 2, 3 எண்ணுவாங்க. இந்த 1, 2, 3 என்னன்னு நம்ம நுணுக்கமாக யோசிக்கும் போதே தூக்கம் போயிடும். அதனால் அந்த மாதிரிலாம் ஏன்றதை தவிர்த்துட்டு மெல்லிய இசைகள் தேடலாம். மெல்லிய இசை, ஏதேனும் கீதங்கள், மெல்லிய இசை, இசையில் இல்லாதவங்க ஏதேனும் ஒரு இயற்கை விஷயங்கள், ஒரு சின்ன குழந்தை, ஒரு பச்சை குழந்தை, அல்லது ஒரு அருவி, ஒரு விடியல் நேரம், ஒரு வானவில், காட்டில் ஒரு மரம், உயர்ந்த மரம், ஒரு பனித்துளி, தாமரை இலை, இப்போன்ற ஏதாவது ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நினச்சிக்கிட்டு அப்படியே நம்ம கண் வச்சோம்னா நம்ம தூங்கிடுவோம். சிறு கதைகள் கேட்கலாம் விருப்பம் இருந்தால், அல்லது படுக்கிறதுக்கு முன்னாடி சிறு கதைகள் படிக்கலாம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.
1: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தொடர்புக்கு 9150779329.
2: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
6: செப்டம்பர் 26 முதல் 28 ஈரோடு பரிமள மகாலில் 200 மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
7: தருமபுரி மாவட்டம் பிடமனேர் ஈரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிஸ் கேர் சென்டர் வருகின்ற 28 திங்கட்கிழமை முதல் இனிதே ஆரம்பமாகிறது.
8: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் செய்கோழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால்கொலுசு, அரஞ்ஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
9: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
10: தொடர்புக்கு 9500848420.
11: பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மினியர்களே, இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் சமரச இயக்கம் 3.0 குறித்து சேலம் மாவட்ட தொழிலாளர் நீதிமன்ற நீதிபதி டி முனுசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை வாட்ஸ்அப் வழியாக கேட்டிருக்காங்க. சிங்கம் திரைப்படத்திலிருந்து அனுப்பிரியா லக்கியம்பட்டி பகுதியிலிருந்து.

0: தர்மபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புது புனல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நிலையத்தில் நேரம் காலை தண்டல் வீசும் இனிமையான நேரம் காலை 8:30. நேயர்கள் இனி கேட்கலாம்
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்

0: மகாலட்சுமி தெரு,
1: ஆறுமுக அட்டாரி தெரு மற்றும் பி கே ஸ்ரீனிவாசராவ் தெரு,
0: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
1: சுப முகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
0: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
1: என்றும் இனி என்றென்றும்
0: ஸ்ரீ மகாலட்சுமி தெரு,
1: ஆறுமுக அட்டாரி தெரு மற்றும் பி கே ஸ்ரீனிவாசராவ் தெரு,
0: தருமபுரி.
2: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: இப்ப சோழமன்னனுக்கும் பாண்டிய இளவரசிக்கும் இடையில ஊழல் வந்துருச்சு. அவன் கோபத்தில் போய் என்ன பண்ணிட்டான், படாறு கதவை போட்டி தாப்பா போட்டுவிட்டான். இவன் போய் கதவை தட்டி பார்த்தான். அப்புறம் கொஞ்சம் ஈகோ, நம்ம ராஜா நம்ம போய் கதவை தட்டுறதா அப்படின்ட்டு ஒட்டக்குத்தரை கூப்பிட்டு, ஐயா தமிழ் புலவரே நீங்கள் ஒரு பாட்டு பாடி அந்த கதவை திறக்க வைங்க அப்படின்னு. அவர் உடனே ரொம்ப பெருமிதமாக போய் நம்ம பாட்டில் அவங்க வந்து அப்படியே மயங்கி கதவை திறந்து வந்து மன்னன் காலடியில் விழுகிற மாதிரி பாடுறோம் அப்படின்ட்டு போய் பாட்டு ஆரம்பிக்கிறார். அந்த பாட்டு இதுதான். நானே இனி உனை வேண்டுவதில்லை, நளினமலர் தேனே கபாடம் திறந்திடுவாய், திறவாவிடிலோ வானேரணைய இரவிகுலாதிபன் வாயில் வந்தால் தானே திறக்கும் நின் கையிதழாகிய தாமரையே. நானே இனி உனை வேண்டுவதில்லை நளினமலர் தேனே. இந்த முதல் வரியே உள்ள இருக்க பாண்டிய அரசிக்கு கடுப்பு வருது, கோவம் வருது. என்ன தெரியுமா, நான் வந்து உன்னை வேண்ட வேண்டிய அவசியம் இல்லையே. எப்பவுமே கோபத்தை தணிக்கிறப்ப கொஞ்சம் சாஃப்டான குரலில் பேசணும், மென்மையாக சொல்லணும். நானே வந்து உன்னே பார்க்கணுமா அப்படின்னு அவசியம் இல்லை. நளினமலர் தேனே, தேன் போன்ற பெண்ணே, கபாடமாகிய கதவை நீயே திறந்துடணும், அப்படி திறக்கலன்னு வச்சுக்கேன். திருவாவடியிலோ வானேரணைய இரவி குலாதிபன் வாயில் வந்தால் தானே திறக்கும் நின் கையிதழாகிய தாமரையே. ஏமா தேன் போன்ற பெண்ணே, நான் வந்து கதவை தட்டி திறக்கணும்னு அவசியம் இல்லை, அதாவது மன்னன் சொல்கிற மாதிரி நீயே திறந்துடுவ. அப்படி இல்லை நான் வந்தேன்னு வச்சுக்கிடுவோம், நான் யார், சூரிய குலத்தை சேர்ந்தவன், உன் கையை தாமரை. சூரியனை பார்த்தா தாமரை என்ன செய்யும், மலரும் திறக்கும். நீ தானாக வந்து கதவை திறப்பையா இல்லையா, நானே வந்து கதவை தட்டணும்னு அவசியம் இல்லை, நீ தானே திறப்பாய் பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடியிருக்கார். அந்த அம்மா கோபத்து உச்சிக்கே போயிட்டாங்க. யார், பாண்டிய அரசி. பட்டாருன்னு இன்னொரு தாப்பா போட்டாங்களாம், வெளியில் சதகேட்டுருக்கு. ஒட்டக்கூத்தம்பாட்டுக்கு ரெட்டை தாப்பாடாகி போச்சு. இப்போ மன்னனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரில. ஒட்டக்கூத்துறப்போ அப்படின்றார், நீங்கள் அப்புறம் பார்ப்போம் அப்படின்ட்டு புகழேந்தியை கூப்பிட்டுவாங்கண்ணா. புகழேந்தி வந்தார். அவர் வந்தவொடனே என்ன பண்ணார், இந்த செய்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பெண்கள் எப்போதுமே புகழான வார்த்தைகளை கேட்குற போது மகிழ்வார்கள். பெண்கள்னு இல்லை, யாராக இருந்தாலுமே புகழ்ச்சியாக சொல்கிறப்ப மகிழ்வாங்க. இப்போ இவர் ஒரு பாட்டு பாடுறார், அந்த பாட்டு இதுதான். இளை ஒன்றிரண்டு வயிர் செய்த நுண்ணிடை ஏந்து வள்ளை, குளை ஒன்றிரண்டு வெளியணங்கே கொண்ட கோபம் தனி, மழை ஒன்றிரண்டு கை மானாபரடன் வாயில் வந்தால் பிழை ஒன்றிரண்டு பொறாரோ குடியிற் பிறந்தவரே. அதாவது பெண்களுக்கு இடை ரொம்ப சின்னதாக இருக்கணுமா. பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் கம்பராமாயணம். இடையோ இல்லை வாலி, இருந்தால் முல்லை கொடி போல் மெல்ல அசையும். இப்படிலாம் பாடுறாங்கல்ல திருவள்ளுவர், இதுக்கெல்லாம் மேலே ஒரு வரி போவார். எப்படின்னா, அனிச்ச பூ எடுத்து தலையில் காம்ப பிக்காமல் வச்சுப்பிட்டா அவள் இடுப்பொழிஞ்சு சாக போகிறாள்னு சொல்லுவார். அது ரொம்ப ஓவர். இவர் என்ன பண்ணுறாரு, நூல் இருக்குது பார்த்திங்களா, நூலே சின்னது, அந்த நூலை ரெண்டாக்குனா என்னாகும், பிரிச்சா அது மாதிரி இடையை உடைய அரசியே, இலை ஒன்று இரண்டாக பிரித்தால் எப்படி இருக்குமோ அது போன்ற நுண்ணடை கொண்ட பேரரசியே, குளை ஒன்றிரண்டு வெளியணங்கே கொண்ட கோபந்தனி. இதுக்கு என்னன்னா, காதில் நம்ம குளை, குளைங்கிறது அந்த காலத்து தோடு, இந்த காது அளவுக்கு அந்த அம்மா கண் இருக்கான். எப்படி பாருங்க, இடையோ சிறியது கண்ணோ பெரியது, பெரிய கயல் மீன். ஏன்னா பாண்டி நாட்டு அரசி இல்லையா, மீன் போன்ற கண்ணுடையவள். நீ கோபத்தை தணித்து கொள்ள வேண்டும், ஏனென்றால் நீயோ பாரம்பரியமிக்க பெருங்குடியில் பிறந்தவள் அல்லவா, பிழை ஒன்றிரண்டு பொறாரோ குடியில் பிறந்தவரே. இதன் முழு பொருள் என்ன, உன் கணவனாகிய சோழமன்னன் வந்து நிற்கின்றான், அவன் கைகள் மழையை ஒத்த கரங்களை உடையதாக இருக்கிறது, அவன் மானத்தை ஆடையாக உடையவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவன் வருகிற போது ஒன்றிரண்டு பிழை செய்திருந்தால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அவனுடைய

0: பிழையை பொறுப்பேற்றியது உன்னுடைய கடமை அல்லவா? நீ பாரம்பரிய மிக்க குடியிலே பிறந்தவள் அல்லவா என்று சொன்னவுடன் ரெண்டு தாப்பாளையும் திறந்து கொண்டு மன்னனை உள்ளே அழைத்தாளாம் அரசி. இவையெல்லாம் கதையாக கூட இருந்துவிட்டு போகட்டும். கணவன் மனைவிக்கிடையில் ஊடல் வருவதும், ஊடல் தணிவிக்க உறவினர்களும் குழந்தைகளும் ஏன் புலவர் பெருமக்களும் வருவதும், தூதாக யாரையும் அனுப்புவதும் நம்முடைய பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தின்படி இங்கே ஒட்டக்கூத்தர் பாட, அதற்கு ரெட்டத்தாப்பால் போட, பின்னர் புகழேந்தி பாட, கதவு திறக்க மன்னனும் அரசியும் சந்தித்ததாக நாம் பார்க்கின்றோம். தடிப்பாடல் திரட்டில் இவை போன்ற அரிய செய்திகள் இருக்கின்றன. தொடர்ந்து படியுங்கள். நானும் தொடர்ந்து கூறுகிறேன். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசு அள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. பெண்ணாகரம் பகுதியிலிருந்து மனோஜ்குமார், அட்டகத்தி திரைப்படத்துக்காக.

0: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
1: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ்ட் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
2: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: Viking Bunions and Briefs.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றுல இருந்து விடுபடலாம்.
5: என்ன உண்மையாவா?
6: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
7: மேலும் விவரங்களுக்கு
8: 1-800-419-1800 and 1097.
9: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
10: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர், தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.

0: ஹட்சின்சன் பிரீஃப்ஸ்.
1: தருமபுரி மாவட்ட ஆட்சித் தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் 2026-27 கல்வியாண்டில் வெளிநாட்டில் முதுகலை படிப்பு பயிலும் 10 முஸ்லீம் மாணவ மாணவியருக்கு ஒரு மாணவருக்கு அதிகபட்சம் 36 லட்சம் வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. இதற்கான தகுதிகள் இளங்கலை படிப்பில் குறைந்தது 60% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். பெற்றோர் ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை: விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை ஆணையர், சிறுபான்மையினர் நலத்துறை, கலசமகால் பாரம்பரிய கட்டிடம், முதல் தளம், சேப்பாக்கம், சென்னை 6005 என்கின்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் அக்டோபர் 15 ஆகும். இவ்வாறு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புது புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ். நேயர்கள், இனி கேட்கலாம்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால். முகத்தில் கருமா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: முகத்தில் கருமா சைபால்
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
4: சைபால்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
6: நம்மள சில பேர் ரொம்ப தைரியமாக இருப்பாங்க, நாம் கூட சொல்கிறது உண்டு. அந்த ஆளுகிட்ட வர்றதுக்கு யமன் கூட பயப்படுவான் அப்படின்னு சொல்கிறது உண்டு. தைரியசாலிகளை நெருங்கிறதுக்கு யமன் பயப்படுவான் அப்படின்னு சொல்கிறது உண்மை தான், அது பொய் இல்லை. மன வலிமை இருக்கு பாருங்கள், அது மனுஷனை காப்பாற்றும். இது வந்து மருத்துவ ரீதியான உண்மை. உடல் கோளாறுகள் மன ஆரோக்கியத்தை பாதிக்கும். மன எழுச்சி, மன போராட்டம் இதெல்லாம் வந்து உடல் இயக்கத்தில் மாறுதலை உண்டாக்குது. சில வகையான நோய்களுக்கும் மனசுக்கும் இருக்கிற சம்பந்தம் என்னங்கிறத பற்றியெல்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆஸ்மா, மூட்டு வலி, பெருங்குடல் அழற்சி, உயர் இரத்த அழுத்தம், சோரியாசிஸுங்கிற தோல் வியாதி, வயிற்று புண்ணு, இந்த தைராய்டு நச்சுத்தன்மை, இது மாதிரி நோய்களை உண்டாக்குறதுல மனசோட பங்கு என்னங்கிறத பற்றியெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்துருக்குறாங்க. எதுக்கு எடுத்தாலும் சோர்ந்து போகிறது, தோண்டு போகிறது, இப்படிப்பட்ட மனவாகு, அதோடு யாரும் நமக்கு உதவ முடியாது அப்படிங்கிற மனோபாவம், கைவிடப்பட்ட மனநிலைமை, இதெல்லாம் வந்து நோயோட தீவிரத்தை ரொம்ப அதிகரிக்க செய்யுதான். இவங்கள்லாம் அந்த கைகால் வலிக்குது, உடம்பு அசதியாக இருக்குது, தூக்கம் வரலை, முதுகு வலிக்குது, உடம்பில் வந்து உணர்ச்சி குறையுது, கை கால் விரல்லாம் மறந்து போகுது, இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டு டாக்டர்களை தேடி வந்துக்கிட்டு இருப்பாங்க. நெஞ்சு வலி வந்து யாருக்கு வருது தெரியுமா? பதற்றம், போட்டி மனப்பான்மை, அளவுக்கு அதிகமான வேகம், துடிப்பு, பேராசை, இதுலேயும் கட்டுப்பாடு, நேரம் தவறாமை, அப்புறம் இதெல்லாம் வந்து உள்ள மனவாக உள்ளவங்க இருக்கிறாங்கள்ல, அவங்க பெரும்பாலும் நெஞ்சு வலிக்கு ஆளாகிடுறாங்களாம். ஃப்ரீட்மேன் அப்படிங்கிறவர் நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அவர் பண்ணின ஆராய்ச்சியில் என்னெல்லாம் தெரிய வந்தது தெரியுமா? பொறுப்பு அதிகம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இரத்த அழுத்தம் வரும், அதிகமாக இருக்குமா. அதே மாதிரி கண்டிப்பாக இருக்கிறாங்கள அவங்களுக்கும் இரத்த அழுத்தம் அதிகரிக்குமா. இரத்த அழுத்தம் தனக்கு அதிகமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவங்க தலைவலி, மயக்கம், இந்த தலை சுத்தல், அசதி, இது மாதிரியான உணர்வுகளை வந்து அவங்களுக்கு வந்துடும், அது மாதிரி உணர்வு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இதெல்லாம் வந்து இரத்த அழுத்தத்தினால இல்லை, இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தால் கூட இவங்க இப்படி நினைக்கிறாங்களாம். இதுக்கு காரணம் மனசு தான் அப்படிங்கிறார் அவர். சில பேர் எப்படி தெரியுமா? ஒருத்தர் வந்து மாரடைப்பால் இறந்து போனார் அப்படின்னு கேள்விப்பட்டால் போதும், இறந்து போகிறதுக்கு காரணம் இதயம்தான் அப்படிங்கிற பீதியால், இதய தளர்ச்சி அப்படிங்கிற மனநோயால் பாதிக்கப்படுறார். இவங்கள்லாம் அடிக்கடி தங்களுடைய இதய பகுதியை தொட்டு பார்த்துக்குவாங்க, நாடியை பிடிச்சி பார்த்துக்குவாங்க, அடிக்கடி மூச்சை உள்ளுக்கு இழுத்து வெளியில் விட்டு வலி வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வேறு எங்கேயாவது வலித்தா கூட நெஞ்சை வலிக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. நெஞ்சு வலிக்குதுன்னு கூட சில பேர் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க.

0: ஆஸ்மாவுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் உண்டு. தீர்வு காண முடியாத மன போராட்டங்கள் எல்லாத்துக்கும் அடுத்தவங்களையே சார்ந்து இருக்கிற மனநிலை, இதெல்லாம் ஆஸ்மாவினுடைய தீவிரத்தை வந்து அதிகப்படுத்திடும். பயம், இது எப்படின்னா என்ன நடக்குமோங்கிற பதற்ற நிலை, அப்புறம் இந்த பயம், இதெல்லாம் வந்து சுவாசித்தலை வந்து அதிகரிக்க செய்யுது இல்லையா. இதனால் இரத்தத்தின் காரத்தன்மை அதிகமாகி நோயின் தீவிரமும் அதிகமாகுது. மன போராட்டம், மனக்கவலை, மன இறுக்கம், இதெல்லாம் வந்து தோல்வியாதியை தூண்டி விடுதான். இது மாதிரி இன்னும் எவ்வளவோ இருக்குது. அதனால் இன்றைக்கி நமக்கு தேவை என்னென்னா மன வலிமை, மலர்ந்த முகம், இது ரெண்டும் இருந்துட்டுதுன்னா பலவிதமான நோய்கள் நம்மக்கிட்ட நெருங்கி வராது. டாக்டர், என்ன நெருங்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு காரியம் பண்ணுறேன் அப்படின்னார் ஒருத்தர். அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார்னா, டாக்டர் வந்து அவரை நெருங்காமல் இருக்கிறதுக்கு அவர் ஒரு காரியம் பண்ணுறாராம். நண்பர்கிட்ட சொன்னார். நண்பர் கேட்டார், அது என்ன காரியம் பண்ணுற அப்படின்னு கேட்டார். தினம் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்றேன்னார் அவர். ஏன்னா ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அன் ஆப்பிள் எ டே கீப்ஸ் டாக்டர் அவே அப்படிம்பாங்க. ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டா டாக்டர் விலகியே இருப்பார், டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக அந்த பழமொழி சொல்கிறது. என்னென்னா, யாருமே நெருங்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு காரியம் பண்ணுறேன்னார் இன்னொருத்தர். டாக்டர் நெருங்காமல் இருக்கிறதுக்கு ஆப்பிள் பழம் சாப்பிட்றேன்னார் அவர். என்னை யாருமே நெருங்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு காரியம் பண்ணுறேன்னார் இன்னொருத்தர். அது என்னன்னு கேட்டோம். தினம் ஒரு பூண்டு சாப்பிட்றேன்னார். எ கார்லிக் எ டே கீப்ஸ் எவ்ரிபடி அவே அப்படின்னு அதுக்கு ஒரு புது விளக்கமும் கொடுத்தார்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒளிக்களஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
3: தர்மபுரி பண்படை 102.5, ஏற்காடு பண்படை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் & கோ.
5: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
6: செப்டம்பர் 26 முதல் 28 ஈரோடு பரிமள மகாலில் 200 மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
7: நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. மாரண்டள்ளி பகுதியிலிருந்து கீர்த்தனா, காஞ்சனா திரைப்படத்துக்காக.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் செய்கோழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்துவிளக்கு, கால்கொலுசு, அரண்யான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.

0: பொன்னியின் புதுப்புடல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நிறைவுக்கு வருகிறது இன்றைய பொன்னியின் புதுப்புணல். கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. நிலையத்தில் நேரம் காலை தண்டல் வீசும் இனிமையான நேரம் காலை 9 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புது பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: ஒரு ஆட்சியாளனுக்கு எது கடமை? அரசர் சொல்கிறார் மடநீதி சோழன், ஒரு சிறிய உயிருக்கு கூட, ஒரு சிற்றுயிருக்கு கூட, ஒரு எறும்புக்கு கூட துன்பம் நேர்ந்துவிடக் கூடாது என்பதுதான் அரச நீதியின் வழி என்று சொன்னான். மன்னனுக்கு ஒரு நியாயம், மக்களுக்கு ஒரு நியாயமா? அந்த தாய்ப்பசு என்ன துயரத்தை உற்றதோ அந்த துயரத்தை நான் அந்த துயரத்தை அடைய வேண்டும். திருவாரூரில் பிறந்த உயிரையல்லவா என் மகன் கொன்றுவிட்டான், அதனால் அவன் கொல்லப்படுவதற்கு தகுதியானவன் தான் என்று அமைச்சருக்கு ஆணையிடுகிறார் தேர்க்காலில் என் மகனை ஏற்றுங்கள். அமைச்சரோ அதை ஏற்க மறுக்காது தன்கழுத்தை தானே அறுத்து மாய்ந்து விட்டார். உடனே மன்னன் தானே தேரை செலுத்துகிறான். அந்த தேர்க்கால் முன்பு படுக்க வைத்து தானே அந்த கடமையை நிறைவேற்றுகிறான். ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பதும் உணரான். தர்மம் தன் வழி செல்கை கடன் என்று தன் மைந்தன் மர்மம் தன் தேராளி ஊர்ந்தான் மனுவேந்தன் என்று சொல்வார். அருமந்த அரசாட்சி அரிதோ மற்ற எளிதோ? அரசாட்சி அரிதானதா எளிதானதா? ஒருபோதும் எளிதானதல்ல. அது முள்ளாசனத்தைப் போல மண்பதை காக்கும் நன்குடி பிறத்தல் துன்பம் அல்லது தொழுதகவையில் என்று சிலப்பதிகாரம் கூறுமே. உலகத்தை அறத்தால் கட்டி காத்து நீதியின் வழியே ஆட்சியை செலுத்துகிறது என்பது மிகப்பெரிய துன்பம்தான் என்று சிலப்பதிகாரம் சொல்லும். படித்தான் மன்னநீதி சோழன், பசுக்கன்றை ஏற்றிக்கொன்ற தன் மகனை தேர்க்காலிட்டு கொன்றான். தாய்ப்பசு அடைத்த துயரத்தை தான் அடைந்தான். இந்நிகழ்வு நடைபெற்றவுடன் வானம் மும்மாறி பொழிந்தது. விண்ணவர்கள் மலர்மலை பொழிந்தார்கள், மன்னவர்கள் கண்மலை பொழிந்தார்கள், கண்ணீர் சொரிந்தார்கள், கண்மலர் சொரிந்தார்கள் மன்னவர்கள், இந்த மாநிலத்து மக்கள். விண்ணவர்களோ மலர்மாலை சொரிந்தார்கள். இறைவன் ஆட்கொள்ளப்பட்டான் மன்னநீதி சோழனை. மைந்தன் உயிர் பெற்றான், இழந்த பசுங்கன்று உயிர் பெற்றது, தாய்ப்பசு மீண்டும் உயிர் பெற்றது, அமைச்சர் உயிர் பெற்றார், மடிந்த அமைச்சர். ஆக ஒரு அற்புதத்தை இறைவன் தடுத்தாட்கொண்டு மன்னநீதி சோழனின் அறத்தின் ஆட்சியை உலகத்திற்கு உணர்த்துகிறார். அறத்தின் ஆட்சி எங்கு நடைபெறுகிறதோ அங்கு சட்டத்தின் பணிகளும் கடமைகளும் குறையும். அந்த வகையில் அறமே ஆட்சியின் வழி என்பதுதான் அன்றைக்கு மன்னராட்சி காலத்தின் தத்துவத்தின் பாதையில் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கிறோம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் காலை 9:05. உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ் அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமாதா இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
2: தருமபுரி மாவட்டம் பிடமனேரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிஸ் கேர் சென்டர் வருகின்ற 28ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் இனிதே ஆரம்பமாகிறது.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானிலையில் வசந்தம்.
6: நேர்கள் இனி சமரச இயக்கம் 3.0 குறித்து சேலம் மாவட்ட தொழிலாளர்கள் நீதிமன்ற நீதிபதி டி முனுசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் ஜே எஸ் லீல வினோதன்.
7: அன்பிற்கினிய நேர்களுக்கு இனிய உற்சாகமான வணக்கம். 102.5 பண்பலை, இது பொழுதுபோக்கும் பண்பலை அல்ல, இந்த சமுதாயத்தை பழுது பார்க்கும் பண்பலை. அந்த வரிசையிலே நாம் பல்வேறு துறையை சார்ந்த வல்லுநர்களை பல்வேறு நேரலை நிகழ்ச்சியிலே, நேர்முகம் நிகழ்ச்சியிலே நேர்காணல் நடத்துகிறோம். இன்றும் அப்படித்தான். மிக ஒரு முக்கியமான துறை, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற ஒரு துறை. வள்ளுவன் அழகாக சொல்லுவார், சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின் என்று சொல்லுவார். நடுநிலை தவறக்கூடாது என்ற எண்ணம் மனதில் இருந்தால் சொல்லிலும் செயலிலும் குறை நேராது என்று 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயன் வள்ளுவன் அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். சாமானிய மக்களின் கடைசி நம்பிக்கை நீதிமன்றம்தான். நீதிமன்றத்தை குறித்து, சட்டங்களை குறித்து பல்வேறு விழிப்புணர்வு இன்னும் மக்களுக்கு அதிகம் தேவைப்படுகிறது. இன்றைய நேர்முக நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் சேலம் மாவட்ட தொழிலாளர் நீதிமன்ற நீதிபதி டி முனுசாமி அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா
8: வணக்கம்.
7: நலமா இருக்கீங்களா?
8: நலமா இருக்கு.
7: சரிங்க, மகிழ்ச்சிங்க. இப்போ வந்து நிறைய பட்டதாரிகள், நிறைய படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனாலும் சட்டம் சார்ந்த நிறைய விழிப்புணர்வு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதோ அப்படின்ட்டு என்ன தோன்றுகிறது? இப்போ வந்து சமீபத்தில் இந்த சமரச இயக்கம் 3.0 அப்படின்னா என்னங்கய்யா? முதல்ல அது குறித்து சொல்லுங்கய்யா.
8: சமரச இயக்கம் 3.0 அப்படிங்கிறது இந்திய உச்ச நீதிமன்றத்தின் மத்தியஸ்தம் மற்றும் சமரச திட்டக்குழுவால் தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்துடன் இணைந்து நடத்தப்படும் ஒரு நாடு தழுவிய சிறப்பு இயக்கமாகும். இந்த இயக்கமானது மாண்புமிகு இந்திய உச்ச நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் மாண்புமிகு சேலம் முதன்மை மாவட்ட நீதிபதி திரு ஸ்வர்ணம் ஜே நடராஜன் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரிலும் நடைபெற்று வருகிறது.
7: சரிங்க. இப்போ ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். இந்த நோக்கத்துக்காக இந்த சட்டங்கள் கொண்டு வரப்படுகிறது அப்படின்ட்டு ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். அதுபோல இந்த சமரச இயக்கத்துக்கு என்ன நோக்கம்?
8: அதாவது இதனுடைய பிரதான நோக்கம் அப்படின்னா, நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளையும் நீதிமன்றத்திற்கு வெளியே உள்ள வழக்குகளையும் சுமூகமாக பேசி தீர்ப்பது, மேலும் நீதிமன்ற வழக்கு சுமைகளை குறைப்பது, வழக்காடிகளின் பண விரயத்தை தவிர்ப்பது, வழக்காடிகளுக்கிடையே சுமூகமான உறவை வளர்ப்பது, இந்த முக்கியமான நோக்கங்களை கொண்டு செயல்படுகிறது.
7: சரிங்க, இதனுடைய துவக்கம் எப்படிங்க துவங்கிறது?
8: இந்த ஆண்டை பொறுத்து மட்டும் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் வழக்குகள் மத்தியஸ்தம் செய்வதற்காக பரிந்துரை செய்யப்படும். அவ்வாறு பரிந்துரை செய்யப்பட்ட பிறகு இந்த ஆண்டில் அக்டோபர் 1 முதல் டிசம்பர் 31 வரை தீவிர மத்தியஸ்த அமர்வுகள் சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திலும், சேலத்தில் உள்ள அனைத்து தாலுகாக்களில் உள்ள வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிலும் நடைபெறும்.
7: சரிங்க. அப்போ பொதுவாகவே ஒரு அடிப்படை தகுதிகள் சில விஷயங்கள் இருக்கணும். அதே போல் இந்த சமரச இயக்கம் இந்த சட்டத்துக்கு எது மாதிரியான வழக்குகள்லாம் இதில் கொண்டு வந்து நம்ம சமரசமாக தீர்த்துக்கலாம்?
8: ஏறத்தாழ எல்லா வழக்குகளையுமே தீர்க்கலாம். ஓரிரு வழக்குகளை தவிர கொலை வழக்குகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் வழக்குகள், இது போன்ற சில வழக்குகளை தவிர பெரும்பாலான வழக்குகளை சமரச மையத்தில் தீர்த்து கொள்ளலாம்.
7: அந்த பெரும்பான்மையான

0: வழக்குகள்லாம் எது மாதிரியான வழக்குகள்ங்கய்யா?
1: திருமணம் மற்றும் குடும்ப பிரச்சனை சம்பந்தமான வழக்குகள், வாகன விபத்து இழப்பீடு வழக்குகள், காசோலை மோசடி வழக்குகள், சுமூகமாக தீர்க்கக்கூடிய சிறு குற்றவியல் வழக்குகள், வணிக தகராறு சம்பந்தமான வழக்குகள், உரிமையியல் வழக்குகள், தொழிலாளர் சம்பந்தப்பட்ட வழக்குகள், இது போன்ற வழக்குகள் பெரும்பாலும் இந்த சமரச மையத்தில் தீர்ப்பதற்கான வழக்குகள். அவைகள் விரைவில் தீர்க்கப்படும்.
0: சரிங்க, நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, வாகன விபத்து, அதே போல் காசோலை, வணிக தகராறுகள், சிவில் வழக்குகள், தொழிலாளர் சம்மந்தப்பட்ட வழக்குகள்னு. சரிங்க, அந்த வழக்குகள்லாம் சமரசமாக தீர்த்துக்கலாம். பொதுவாக ஒரு வழக்கு போடணும்னா ஒரு வழக்கறிஞர்கிட்ட போயிட்டு வழக்கு போட ஆரம்பிப்பாங்க. இந்த சட்டத்துக்கு நம்ம வந்து யாரை அணுக வேணும், முதல்ல வந்து யாரை வந்து அணுகணும்?
1: இந்த சமரச மையத்தின் மூலமாக வழக்குகளை தீர்க்கும் பொருட்டு சேலம் தலைமையிடத்தை பொறுத்தவரை சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சேலம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவை அணுக வேண்டும். அதே போல சேலம் மாவட்டத்தில் பல தாலுகாக்கள் உள்ளது, எல்லா தாலுகாக்களிலும் நீதிமன்றங்கள் உள்ளது, எல்லா நீதிமன்றங்களிலும் வட்ட சட்டப்பணிகள் அமைந்துள்ளது. அந்த வட்ட சட்டப்பணிகள் குழுவை தாலுகாக்களில் அணுகலாம். குறிப்பாக ஆத்தூர், ஓமலூர், மேட்டூர், சங்ககிரி, ஏற்காடு, வாழப்பாடி, எடப்பாடி போன்ற தாலுகாக்களில் வட்ட சட்டப்பணிகள் குழு இருக்கிறது. அந்த வட்ட சட்டப்பணிகள் குழு நீதிபதிகள் தலைமையில் இயங்குகிறது. அங்கு உள்ள மக்கள் அவர்களது வழக்கினை அங்கு சென்று நீதிபதியிடம் தெரிவித்து சமரச மையத்தின் மூலம் அவர்களது வழக்கினை தீர்த்து கொள்ளலாம்.
0: சரிங்கய்யா, ஒரு கூடுதல் தகவலுக்காக கேட்குறேன், இப்போது தமிழ்நாடு முழுவதும் இந்த சமரச இயக்கம் செயல்பட்டு வருதாங்கய்யா?
1: நிச்சயமாக, தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் சமரச மையங்கள் செயல்பட்டு வருகிறது.
0: சரிங்க, இப்போ சமரசம் அப்படின்னா என்னங்கய்யா?
1: சமரசம் அப்படின்னு பார்த்தா வழக்கு தரப்பினர்கள் அவங்களுக்குள்ள முரண்பாடுகளை நேரடியாக மத்தியஸ்தர் முன்னிலையில் உட்கார்ந்து பேசி தீர்வு காண்பதாகும். இப்போ இது வந்து சட்ட ரீதியான வரையறை. இலக்கிய ரீதியான வரையறை என்று பார்த்தோமானால், சமர் என்றால் யுத்தம் அப்படின்னு அர்த்தம், ரசம் என்றால் அன்பு கருணை அப்படின்னு அர்த்தம். இப்போ யுத்தம்ங்கிற நெருப்பை அன்பு கருணைங்கிற நீரால் அணைக்கும் முயற்சியே சமரசமாகும்.
0: ஒரு அற்புதமான விளக்கங்கய்யா, இதுவரை கேட்காத விளக்கமாக இருக்குது. ஐயா, பொதுவாக பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் நம்ம வாழக்கூடிய பகுதிகளில் சொல்லுவாங்க, ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டால் சமரசமாக போங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் சமரசத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு இலக்கிய ஒரு விளக்கமே கொடுத்தீங்க, அழகுங்கய்யா. இப்போது நம்முடைய பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரத்திலே சொல்லப்படாத கருத்துக்களே கிடையாது. தமிழர்களுடைய இலக்கியத்திலே சொல்லப்படாத கருத்துக்களே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சமரசம் குறித்து நம்முடைய இலக்கியங்களில் ஏதேனும் குறிப்பு இருக்கா?
1: நிச்சயமாக நிறைய குறிப்புகள் இருக்கிறது. இலக்கியத்தில் இருக்கிறது, இதிகாசத்தில் இருக்கிறது, புராணங்களில் இருக்கிறது. நமது இந்தியாவிலேயே மிகப்பெரிய இதிகாசங்கள் ரெண்டு, ஒன்று மகாபாரதம், மற்றொன்று ராமாயணம். மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிருஷ்ணன் வந்து துரியோதனன்கிட்ட பாண்டவர்களுக்காக தூது போவார். அப்போது பாதி அரசு பாண்டவர்களுக்கு பிரித்து கொடுங்கன்னு கேட்பார். அதுக்கு துரியோதனை மறுத்துருவார். சரி, ஒரு 5 நாடுகள் கொடுங்க அப்படின்னு கேட்பார். அதுக்கும் மறுத்துருவார். சரி, குறைந்தபட்சம் 5 ஊர்களாவது கொடுங்கள் என்று கேட்பார். அதுக்கும் மறுத்துருவார். கடைசியாக 5 வீடுகள் கொடுங்கள் என்று கேட்பார். அதுக்கும் மறுத்துருவார், துரியோதனை மறுத்துருவார். உடனே கிருஷ்ண பரமாத்மா, பேராசை கொண்டாயே துரியோதனா, விநாச காலத்திற்கு கதவு திறந்தாயே, தர்மம் வெல்லும் அதர்மம் ஒளியும், காலத்தின் சக்கரம் சுழன்று முடிக்கும் என்று கோபமாக கூறிவிட்டு வந்து விடுவார். அந்த மாதிரி ராமாயணத்திலையும் பார்த்தீங்கன்னா இதே போன்ற நிகழ்வுகள் ஏற்பட்டுள்ளது. ராமாயணத்தில் ராமனுக்காக ராவணனிடம் வந்து அங்கதன் தூது போவார். அப்போ சீதையை வந்து விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ராவணன்கிட்ட கேட்பார். அதற்கு ராவணன் வந்து மறுப்பார். அப்போ அங்கதன் சொல்லுவார், தேவியை விடுக, அன்றேல் செருக்களத்து எதிர்த்து நின்று தன்கண் ஆவியை விடுக என்று கூறிவிட்டு வந்துவிட்டதாக இதிகாசங்கள் கூறுகிறது. ஆண்டாண்டு காலமாக இதிகாசங்களில் சமரசம் இடம்பெற்றுள்ளது.
0: மிக அற்புதமாக சொன்னீங்க. அதாவது சமரச இயக்கத்தை காட்டிலும் உங்ககிட்ட நிறைய மகாபாரதம், அரை இலக்கியங்கள் நிறைய பேசணும்னு எனக்கு ஆர்வமாக இருக்குது. நீங்கள் இந்த செய்தியை சொன்ன உடனே எனக்கு ஒரு நினைவு தான் வருது. நம்முடைய கவிக்கு அப்துல் ரஹ்மான் அழகாக சொல்லியிருப்பார், கூனி கிழவி வந்து ராமபிரான் வந்து மண்ணால் அடிச்சிடறாரு இளம் வயதாக இருக்கப்போ. அதுக்கு ரெண்டே வரியில் எழுதியிருப்பார் நம்ம கவிக்கு அப்துல் ரஹ்மான், மண்ணால் அடித்தான் மன்னன் மகன் என்று மண்ணே இல்லாமல் அடித்தால் கூனி கிழவி அப்படின்னு சொல்லியிருப்பார். அது மாதிரி அழகாக பேராசை கொண்டாயே துரியோதனா அப்படின்ட்டு நீங்கள் புராணத்திலிருந்து நீங்கள் சொல்கிறது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. சரிங்கய்யா, மிக ஒரு முக்கியமான

0: கேள்வி. நிறைய வழக்குகள் பொதுவாக நீதிமன்றத்துக்கு போனால் நீண்ட நாட்கள் ஆகும் அப்படின்றது ஒரு சாதாரண பாமர மக்களுடைய மனதிலே ஒரு பதிந்த செய்தி. இந்த சமரசம் செய்வதால் என்ன நன்மைகள்லாம் ஏற்படுங்கய்யா?
1: சமரசம் செய்வதால் முடிவுகள் விரைவாக எட்டப்படும். ஒரு நீண்ட காலம் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஓரிரு நாள்லேயே பெரிய பிரச்சனைக்கு கூட தீர்வு கண்டுடலாம். இந்த சமரச முறையில் வந்து எவ்விதமான பொருள் செலவும் இல்லாமல் வழக்குகள் தீர்க்கப்படும். மத்தியஸ்தர்களுக்கு வந்து உண்டான கட்டணத்தை வந்து அரசாங்கமே செலுத்துகிறது. வழக்காடிகள் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீதிமன்றத்தில் வந்து வழக்காடிகள் வழக்குகளை ஒருவருக்கொருவர் எதிர்கொண்டு நடத்தும்போது பெரிய அளவில் பொருள் செலவு ஏற்பட வாய்ப்புள்ளது. இது சமரச முறையில் வந்து வழக்காடிகளின் விருப்பத்தின் அடிப்படையில் உடன்பாடுகள் எட்டப்பட்டு மேற்படி உடன்பாடுகளின் அடிப்படையில் அந்தந்த நீதிமன்றத்தில் தீர்ப்புகள் பகரப்படும். அவ்வாறு தீர்ப்புகள் இறுதியானவை. அந்த தீர்ப்புகளின் மேல் எந்த விதமான மேல்முறையீடும் செய்ய முடியாது. தரப்பினர்கள் செலுத்திய நீதிமன்ற கட்டணம் அவர்களுக்கு அப்படியே திருப்பி கொடுக்கப்படும். இதுவெல்லாம் சமரச மையத்தில் பிரச்சனைகளை வழக்குகளை தீர்ப்பதால் ஏற்படும் நன்மைகளாகும்.
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானிலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
3: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் செய்கோழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால்கொலுசு, அரஞ்ஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
4: இந்த பெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
5: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. AP மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
4: AP மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றுல இருந்து விடுபடலாம்.
7: என்ன, உண்மையாவா?
8: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
9: 1-800-419-1800 and 1097.
10: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
11: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
12: தொடர்புக்கு 9500-84-8820.

காவேரிப்பட்டினம் தேப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் சினேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
4: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகளில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
7: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
8: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
9: இருக்காதா பின்ன? மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
8: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
10: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
11: வலியில்லா வாழ்க்கை.

இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: ఉషా సన్ఫ్లవర్ ఆయిల్. உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கி கொண்டிருக்கிற வானொலியில் வசந்தம். இன்னைக்கு வானொலியில் வசந்தம் சமரச இயக்கம் 3.0 சேலம் மாவட்ட தொழிலாளர் நீதிமன்ற நீதிபதி டி முனிசாமி அவர்களின் நேர்முகம் தொடர்ந்து கேட்கலாம்.
1: சரிங்க, இப்போ இந்த சமரச இயக்கம் வழியாக ஒரு சமரசம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து எப்படிப்பட்ட வழக்கறிஞர்களை போய் அவங்க கிட்ட கேட்கணும், அதை பத்தி சொல்லுங்கய்யா. அவர்களுக்கு ஏதாவது தனி பயிற்சி இருக்கா அந்த வழக்கறிஞர்களுக்கு, இல்ல தனிப்பட்ட வழக்கறிஞர்கள் அதற்குன்னு இருக்காங்களா?
2: இல்லை, அதாவது தனிப்பட்ட வழக்கறிஞர்கள் தனிப்பட்ட முறையில் சமரசத்தில் ஈடுபடுவதில்லை. மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவினால் நியமிக்கப்பட்ட தனியாக அதற்கென்று பயிற்சி பெற்ற வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். அது மட்டும் அல்லாமல் தனியாக பயிற்சி பெற்ற நீதிபதிகளும் இருக்கிறார்கள். அது அந்த வழக்கை அந்தந்த நீதிமன்றத்தில் சொல்லி, அந்தந்த தரப்பினர்கள் சொல்லி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பப்பட்ட பிறகு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் செயலாளர் இருப்பார். தற்போது திருமதி கன்னியாதேவி என்பவர் செயலாளராக பணியாற்றி வருகிறார். அவர் அந்த வழக்குகளை எல்லாம் தொகுத்து அந்த வழக்குகளுக்கு தகுந்த மாதிரி சமரசர்கள், வழக்கறிஞர் சமரசர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பார். நீதிபதிகள் சமரசர்களாக இருப்பார்கள், அவர்களுக்கும் இந்த வழக்குகளை அலாட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு சிட்டிங்கில் அமர்ந்து பேசுவார்கள். தரப்பினர்களுக்கு அதற்கு முன்பாகவே அந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டு தரப்பினர்கள் குறிப்பிட்ட தேதி நிர்ணயம் செய்யப்பட்டு அன்றைய தினம் தரப்பினர்கள் வந்த பிறகு சமரச பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பார்கள்.
1: சரிங்க, இந்த சமரசர்களுடைய அந்த செயல்பாடு எப்படியெல்லாம் இருக்கும், அவங்க எப்படியெல்லாம் அந்த சமரசத்தில் ஈடுபடுவார்கள்? ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. இரண்டு தரப்பட்டவர்களும் மிக கோபமாக இருப்பாங்க. எப்படியாவது அவர்களை சமாதானப்படுத்துறது அப்படின்றது எல்லோராலும் முடியாது. அவர்களுடைய செயல்பாடு எப்படிங்க இருக்கும்?
2: அதாவது சமரசர்கள் வந்து முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு முன்பாக உள்ள வழக்கை சமரசம் செய்து வைக்க வேண்டும் என்று முயற்சி பிரயத்தனம் எடுப்பார்கள். முதல்ல அதுக்கு முன்னாடி வழக்கினுடைய விவரங்களை அவங்க படித்து பார்த்துக்குவாங்க. படித்து பார்த்துட்டு ரெண்டு பார்ட்டியும் ஆசுவாசப்படுத்தி அமர வச்சு அவங்கக்கிட்ட பேசுவாங்க. கூட்டாகவும் உட்கார்ந்து பேசுவாங்க, தனித்தனியாகவும் ரெண்டு பார்ட்டியிட்டையும் தனித்தனியாகவும் அமர்ந்து பேசுவாங்க. அப்போ தனித்தனியாக அமர்ந்து பேசும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட பார்ட்டி ஏ அப்படின்னு இருக்காருன்னு வச்சுங்களேன், அந்த பார்ட்டியினுடைய சாதக பாதகங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. பொதுவாக ஒருத்தங்க கேஸ் போட்டுட்டாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம கேஸ் மட்டும்தான் நல்ல கேஸு, நமக்கு மட்டும்தான் நல்ல பாயிண்ட் இருக்குது, எதிர் பார்ட்டிக்கு நல்ல பாயிண்ட்டு கிடையாது, கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போம், அவன் தோத்துருவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான நம்பிக்கையில் இருப்பாங்க. யதார்த்தம் கிடையாது அது. அப்போ என்னென்னா சமரசர்கள் அவங்களுக்கு வந்து உண்மை நிலவரத்தை யதார்த்தத்தை தனிப்பட்ட முறையில் ரகசியமாக எடுத்துரைப்பார்கள். அது வெளியே யாரிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். யாருக்கும் தெரியாது, மற்ற பார்ட்டிக்கு தெரியாது, வேற யாருக்குமே தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மனைவி ஒரு கணவன் மீது ஜீவனாம்சம் கேட்டு வழக்கு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கிடையே இந்த மாதிரி சமரச பேச்சுவார்த்தை நடக்கிறது என்றால் ஜாயிண்ட் சிட்டிங் உட்காருவாங்க, இப்போ செப்பரேட் சிட்டிங் உட்காருவாங்க. அப்போ இது செப்பரேட் சிட்டிங் உட்காரும் போது அந்த அம்மா வந்து அரசு வேலையில் இருக்கிறாங்க, மாதம் மாதம் சம்பளம் வாங்குறாங்கன்னு. இப்போ கணவர் வந்து இப்போ பிஸ்னஸ் பண்ணி நொடிஞ்சு போயிட்டாரு, நஷ்டம் ஆயிடுச்சு, எல்லாம் அவருக்கு இப்போ எந்த விதமான வருமானமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். கணவருக்கு வந்து மீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வசதி வாய்ப்புகள் இருக்கணும் ஜீவனாம்சம் கொடுக்கறதுக்கு. அதே சமயத்தில் ஜீவனாம்சம் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தன்னைத்தானே பராமரிப்பதற்கு இயலாத நிலையில் அவங்க இருக்கணும் அப்படிங்கிறதும் ஒன்று உண்டு. அப்போ இவங்க வந்து மாதம் மாதம் ஒரு 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறாங்க, கணவன் வந்து வறுமையில் இருக்கான் அப்படின்னா அந்த விஷயம் இவங்களுக்கு தெரியாது. கணவன்னா ஜீவனாம்சம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இவங்க நினச்சிருப்பாங்க. அப்படி இல்லை, அவருக்கு வசதி வாய்ப்பு இருக்குதுங்கிறத இவங்க நிரூபிக்கணும். அப்போ அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லைங்கிற விஷயத்தையும் நுணுக்கமான விஷயங்களை சமரசர்கள் எடுத்துரைப்பார்கள்.
1: சரிங்க, நீங்கள் வந்து இதுக்கும் ஒரு இலக்கிய ஓமை வச்சுருப்பீங்க, அது கொஞ்சம் சொல்லுங்களேயா.
2: இல்லை, அதாவது பாதகமான விஷயங்களை வந்து நாசுக்காத்தான் எடுத்து சொல்ல முடியும், நேரடியாக எடுத்து சொல்ல முடியாது. நேரடியாக எடுத்து சொன்னால் சில நேரங்களில் மனச்சாய்வு, அதாவது பயாஸ்ன்னு சொல்லுவாங்க, நீங்கள் பயாஸ் ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சில பார்ட்டியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இல்லை, நாசுக்காதான் இலைமறை காய்மறையாக சொல்லணும். இப்போ இலக்கியத்தையும் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் தருமபுரியிலிருந்து வந்திருக்கிறீங்க, தருமபுரினா அதிகமானையும் அவையாரையும் தவிர்த்துட்டு தரும்

0: பேச முடியாது, தகடூரினுடைய வரலாறை பேச முடியாது.
1: கண்டிப்பாங்க.
0: அதியமான் வந்து தருமுறி ஆண்டு வந்த சமயத்தில் அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் இடையே பகை மூழ்கிறது. போர் நிகழ்வதற்கான ஓர் மேகம் சூழ்கிறது. அப்போது வந்து வருத்தமாக அதியமான் இருக்கும்போது அதனை கண்டுணர்ந்த அவையார் தான் இந்த விஷயத்தை சமரசம் செய்து வைப்பதாக அதியமானிடம் உறுதி கூறிவிட்டு தொண்டைமானுடைய அரண்மனைக்கு செல்கிறார். அங்க தொண்டைமான்கிட்ட போயிட்டு சொல்றாங்க, நீங்க வந்து சமரசமா அவர் கூட போய்க்குவாங்க. இரண்டு பேருமே தமிழ் மன்னர்கள், சித்தரசர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு தொண்டைமான் மறுக்கவே அவையார் வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க. இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண் திரள் நோன் கால் திருத்தி நெய்பூசி கடிநகர் வியநகர் அவினே அவ்வே பகைவர் குத்தி கூடு நிதி சிதைந்து கொள்ளன் உழைக்களத்து அவினே அப்படின்னு கூடுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க வந்து நீங்க வாளையும் வேலையும் மற்றுமுள்ள போர் தளவாடங்களையும் வந்து அழகா அடுக்கி வச்சு அதுல நெய்யை பூசி எண்ணெயை பூசி மாலையை சூட்டி மற்றவங்கெல்லாம் வந்து பார்த்து வியக்கிற அளவுக்கு காட்சி பொருளா வச்சிருக்கீங்க. ஆனா அதிகமான்ட்டு இருக்கிற கத்தியும் வேலும் வாளும் பகைவர்களை போர்க்களத்திலே குத்தி முனை மழுங்கி முனை சிதைந்து பற்றையில கிடக்குது கொள்ளன் உழைக்களத்து அவினே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வஞ்சக புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வஞ்சக புகழ்ச்சி அணி என்றாலும் அதில் உன்னை விட அதியமான் வலிமையானவன், போர் வறுமையானால் அவனை விட உனக்கு பாதிப்பு அதிகமாக ஏற்படும், ஆகவே நீ சமரசமாக போவதே உனக்கும் உனது மக்களுக்கும் நல்லது என்பதை கோடிட்டு காட்டுவார்.
1: நிச்சயமா சமரசமா போகிறது எல்லோருக்கும் நன்மை தான். துரியோதனன் வந்து சமரசமா போயிருந்தா பாரத போரே நடந்திருக்காது. அதே போல அனுமன் தூதுவனாக போகும்போது தசமுகன் ராவணேஸ்வரன் சமரசமா போயிருந்தா ராமாயண போரே நடந்திருக்காது. ஆக சமரசம் என்பது மிக முக்கியமான ஒண்ணு. அழகா சொல்லிட்டு இருக்கீங்க, நன்றி ஐயா. அந்த சமரசம் செய்யும் சமயத்துல அந்த தரப்பினர்களிடையே அந்த சமரசர்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும்?
0: சமரசர்கள் வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த வழக்கை வந்து சுமூகமா தீர்த்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த இதில் மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப பொறுமையாக நிதானமாக தரப்பினர்கள்ட்ட பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பாங்க. பதட்டமாகவும் கோபமாகவும் இருக்கிற வழக்காடிகளை கூட அன்பாக இனிமையாக பேசி சாந்தப்படுத்திடுவாங்க. எதையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்லாம் பேச மாட்டாங்க. அந்த பேச்சுவார்த்தையின் போது இன்சொல்லை பயன்படுத்துவார்கள். திருவள்ளுவர் கூறுவது போல இனிய உளவாக இன்னாத ஊரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லுவார். இனிய சொற்கள் இருக்கும்போது கடுமையான சொற்களை பிரயோகப்படுத்துவது கனி இருக்கும்போது காயை பறிப்பதற்கு சமம், காயை உண்பதற்கு சமம் அப்படிம்பார். அந்த மாதிரி இன்சொற்களை பயன்படுத்துவாங்க. இந்த எப்பொழுதுமே வந்து நடைமுறை வாழ்க்கையில் வந்து வன் சொல் வந்து என்றைக்குமே ஜெயிக்காது, இன்சொல் தான் ஜெயிக்கும். வன் சொல்லை எப்பவுமே வந்து இன் சொல் ஜெயிக்கும்ங்கிறது அவையார் கூட அதில் சொல்லியிருப்பாங்க. வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வேலத்தில் பட்டுருவும் கொல் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும் அப்படிம்பாங்க. அதாவது வெட்டனவை அப்படிங்கிறது வன் சொல், மெத்தனவை அப்படிங்கிறது இன் சொல். வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம், வன் சொல் என்றுமே இன் சொல்லை வெல்லாது. வேளத்தில் பட்டுருவும் கொல், வேளம் அப்படின்னா யானைன்னு அர்த்தம். யானையை ஊடுருவும் கொல், கொல் என்றால் அம்பு.
1: அம்பு
0: யானையை ஊடுருவக்கூடிய அம்பு பஞ்சில பாயாது, மென்மையான பஞ்சில பாயாது. அந்த மாதிரி நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விடா பாறை, நெட்டிருப்பு பாறை அப்படின்னா கடப்பாறை, நெக்கு விடா பாறைன்னா பாறை கல் பெரிய கல். கடப்பாறை வந்து உடைச்சாலும் கூட அவ்வளவு சீக்கிரத்தில் பாறை உடையாது. ஆனால் பசுமரம், ஒரு சாதாரண பசுமரம் ஒரு பாறையினுடைய இடுக்கில் முளைஞ்சி வரும்போது அந்த பசுமரத்தினுடைய வேருக்கு அந்த பாறை வலியுற்றும். அந்த மாதிரி அன்புக்கு எப்பவுமே எல்லோருமே அடிபணிந்து கண்டிப்பாக அடிபணிந்து போவார்கள். அதனால் அதிகாரமாக பேசுனா ஒப்புக்கொள்ளாதவங்க கூட அன்பா பேசினா ஒத்துக்குவாங்க, சீக்கிரம் பிரச்சனை முடிஞ்சிடும்.
1: வள்ளுவன் அதானே சொல்றான், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படின்ட்டு. உலகத்திலே வந்து அன்புக்கு இணையானது எதுவுமே கிடையாது. ஒரு பொருளாதார பிரச்சனைகள், வங்கி பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள்லாம் டக்குன்னு நம்ம ஓரளவுக்கு சமரசப்படுத்தி இரண்டு தரப்பையும் சமரசப்படுத்தி டக்குன்னு
0: குடும்ப பிரச்சனையை பொறுத்து மட்டும் பல வருஷமா கணவன் மனைவி கிடையே வந்து இல்ல கூட பிறந்த அண்ணன் தம்பி கிடையே பிரச்சனை இருக்கு, கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த கேஸ் கூட பல வருஷமா நடக்கிற கேஸு கூட ஒரு ரெண்டு சிட்டிங்ல உட்காந்து பேசி முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி அவங்க பேசி முடிக்கும்போது இப்ப கூட இங்க முடிக்கிறாங்க. அந்த மாதிரி பேசி முடிக்கும்போது அந்த அவர்களுக்கிடையேயான குடும்ப உறவுகள் சரிந்து போகாமல் பாதுகாக்கப்படும். இப்போ கணவன் மனைவி மீண்டும் சேர்ந்து வாழ்வாங்க, அண்ணன் தம்பி அவங்களுக்குள்ள பகையை மறந்து சேர்ந்து வாழ்வாங்க, பணம் பொருள் நேரம் இதெல்லாம்

0: மிச்சமாயிரும். இப்போ ரெண்டு ரெண்டு பேருக்குமே ஒரு வெற்றி பெற்ற மாதிரியான ஒரு இது, மன நிம்மதி ஏற்படும், அமைதி ஏற்படும். குடும்ப பிரச்சனையை பொறுத்து மட்டும் கணவன் மனைவியாக இருக்கட்டும், இல்லை ஒரு அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், இல்லை அண்ணன் தங்கையாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு தாயின் மக்கள் அவங்க வந்து இப்போ ஒருத்தர் ஜெயிச்சாலும் சரி ஒருத்தர் தோத்தாலும் சரி வெற்றிங்கிறது அந்த குடும்பத்தையே சாரும், தோல்வி என்பதும் அதே குடும்பத்தையே சாரும். இது வந்து ஒரு அந்த காலத்தில் சங்க காலத்தில் வந்து சோழ அரசர்கள், இரண்டு பேருமே சோழ அரசர்கள், அண்ணன் தம்பிங்க, நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி அப்படின்னு ரெண்டு சோழ அரசர்கள், ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிகளுக்கிடையே பிரச்சனை வந்துடுது, ராஜ்ய பிரச்சனை வந்துடுது. அப்போ வந்து நெடுங்க நலங்கிளியுடைய கோட்டை வந்து முற்றுகையிடுறாரு, இப்போ பிரச்சனை ஆயிடுது. அப்போ அந்த காலத்தில் எல்லாம் வந்து பிரச்சனைகளை வந்து தீர்ப்பது வந்து புலவர்கள் தான் பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சதா நம்ம படிக்கிறோம்.
1: அதே மாதிரி புலவர்களால் தான் பிரச்சனைகளையும்
0: உருவாகும், தீர்த்து வைப்பதும்
1: அவர்கள் தான்.
0: அந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ள ரெண்டு அண்ணன் தம்பிகளுக்கு இடையில பிரச்சனை ஏற்படும் போது கோபூர் கலார் அப்படின்ட்டு ஒரு புலவர் இருக்காரு, அவர் வந்து நெடுங்கிள்ளிட்ட போயிட்டு, நீங்க ரெண்டு பேருமே பாண்டிய குடி இல்லை, நீங்க ரெண்டு பேரும் சேரர் குடியும் இல்லை, நீங்கள் இருவருமே அத்தி மாலையை அணியக்கூடிய சோழர் குடியை சார்ந்தவர்கள், அதனால நீங்க யார் தோத்தாலும் தோக்கிறது உங்க குடிதான் அப்படிங்கிறது சொல்வாரு. அது ஒரு பாட்டு, அந்த பாட்டு என்ன அழகான பாட்டு, ஒருவர் தோற்பினும் தோற்பது நம் குடியே, இருவீர் வேறல் இயற்கையும் அன்றே. அதாவது யார் தோத்தாலும் உங்க குடும்பம் தான் தோக்கும், உங்க குடிதான் தோக்கும், உங்க வம்சம் தான் தோக்கும், நீங்க ரெண்டு பேரும் ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி கேஸ்ல ரெண்டு பேரும் ஜெயிக்கவே முடியாது, யாரோ ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும், யாரோ ஒருத்தர் தோத்தே ஆகணும். அப்போ வந்து பகை தீர வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி குடும்பத்தை பொறுத்த மட்டும் பிரச்சனை வந்து வழக்கா இழுத்துட்டு போனா அந்த குடும்பம் சரிந்து போற வாய்ப்பு இருக்கு. அதுல வந்து சமரசம் பண்ணும் போது அந்த குடும்பத்தினுடைய உறவு பாதுகாக்கப்படும்.
1: அற்புதமா சொன்னியா. நம்ம மறைந்த நடிகருக்கே பாக்யராஜ் இடத்துல கேக்குறப்போ அன்பின் எடை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் அழகா சொன்னாரு, அன்பின் எடை அது அன்னை தெரிசாவின் எடை அப்படின்னு சொன்னாரு. அது மாதிரி ஒரு குடும்பத்துல யார் வெற்றி பெற்றாலும் யார் தோல்வி அடைந்தாலும் அது அந்த குடும்பத்தை தான் பாதிக்கும் அப்படின்ட்டு அழகா சொல்லிட்டீங்க.
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்கவிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen காரை டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. காரை டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNCA அப்ளை.
3: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ட்ரீட், போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
5: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
6: மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிஃபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
5: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV-ஐ கண்ட்ரோல் செய்வோம்.
7: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

0: வசந்த் அண்ட் கோ.
1: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
3: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர்காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நீர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் வானொலியில் வசந்தம். இன்னைக்கு வானொலியில் வசந்தம் சமரச இயக்கம் 3.0. சேலம் மாவட்ட தொழிலாளர் நீதிமன்ற நீதிபதி டி முனுசாமி அவர்களின் நேர்முகம் தொடர்ந்து கேட்கலாம்.
2: சரிங்க, எனக்கு நீங்கள் சொல்லும்போது எனக்கு நிறைய சந்தேகங்கள் வருது. இன்னும் சுருக்கமாக அழகாக சொல்லணும்னா, நம்ம படிக்கும்போது தாவர செல் விலங்கு செல் நன்மை தீமை அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அது மாதிரி நீதிமன்றத்துக்கும் சமரச மையத்துக்கும் உங்களால் வேறுபடுத்தி காட்ட முடியுமா?
3: ஒரு சில வித்தியாசங்களை சொல்கிறேன். இப்போ நீதிமன்றத்தில் கேஸ் நடக்குது அப்படின்னா, ரெண்டு தரப்பினருமே வந்து இந்த கேஸை எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட செயல்படுவாங்க. ஆனால் சமரச மையத்தில் போய் உட்காரும் போதே எப்படியா அந்த பிரச்சனையும் முடிச்சுட்டு போயிடுவோம்.
2: மனநிலை அப்படிதான் வரும்.
3: ஆமாம், மனநிலை மாறிடும். அங்கே போனால் இங்கே வந்தால் சண்டை கட்டணும்னு நினைக்கிறவங்க அங்கே போனால் சமாதானம் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்ட் செட்டு மாறிடும். ஃபஸ்ட்டு ஒன்று. ரெண்டாவது வந்து, நீதிமன்றத்தில் கேஸ் நடத்தும்போது செலவு கண்டிப்பாக ஏற்படும். அது எந்த மாதிரி செலவு ஏற்படும்னு எல்லாருக்கும் தெரியும். கட்டணம், நீதிமன்ற கட்டணம் செலுத்தணும். ஆனால் அங்கே வந்து நீதிமன்ற கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை, பிற எந்த செலவும் ஏற்படாது. அதே மாதிரி நீதிமன்றத்தில் வந்து ஒரு கேஸ் முடிஞ்சு சார்ஜ் எல்லாம் விசாரிச்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டே ஃபைனல்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா ஒரு மாவட்ட நீதிமன்றத்திலேயே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது அப்படின்னா, அதுக்கடுத்து ஹைகோர்ட் இருக்கு.

0: அதுக்கடுத்து சுப்ரீம் கோர்ட் இருக்குது. அந்த மாதிரி நிறைய படிநிலைகளை தாண்டி போகும் வழக்கு. ஆனால் சமரச மையத்தில் போய் கேஸ் வரணும் முடியுதுன்னு வச்சுங்களேன், அதுவே அந்த தீர்ப்பு இறுதியானது. அதன் பேரில் வந்து நோ அப்பீல், மேல்முறையீடு கிடையாது.
1: சரிங்க.
0: இன்னொன்று என்னென்னா, முக்கியமாக வந்து இப்போ எங்களை மாதிரி ஜட்ஜுகளுக்கெல்லாம் ஒரு சிரமமான விஷயம் என்னென்னா, நீதிமன்றத்தில் வந்து பொய்யும் உண்மையும் கலந்து பேசுவாங்க. நாங்கள் வந்து சிரமப்பட்டு அன்னப்பறவைகள் மாதிரி தண்ணியிலிருந்து பாலை நாங்கள் பிரிக்கணும், அதுக்கு நாங்கள் போராடுறோம். அது எங்களுடைய போராட்டமே.
1: சரிங்க.
0: அதாவது பொய் பேசக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அறம் சார்ந்த விஷயம். அதை நம்ம இவர் வள்ளுவரே சொல்லுவார், எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படிம்பாரு. இருக்கிறதுலேயே மிகச்சிறந்த ஒளிமிக்க ஒரு விளக்கு அப்படின்னா, ஒரு மனிதன் பொய் பேசாமல் இருப்பது தான். அப்படி பொய் பேசாமல் இருக்கிற மனுஷனுடைய மனசு வந்து அப்படியே சூரியனை போல பிரகாசிக்கும் அப்படிம்பார். அதே மாதிரி ஔவையார் வந்து சித்திரம் பேசேல், பொய் பேசாத, கண்டு ஒன்று சொல்லேல், இங்கே ஒன்று பார்த்துட்டு அங்கே ஒன்று போய் வேற மாதிரி சொல்லாத அப்படிம்பாங்க. இன்னொன்று, ஔவையார் வந்து ரொம்ப கடுமையாக சாடி இருப்பார் பொய் பேசுகிறவங்களை. இதை விட கடுமையாக மோசமாக நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் இலக்கியத்திலையும் சரி வேறு எதுலேயுமே புராணங்கள்லையும் சரி கேள்விப்பட்டிருக்க முடியாது. ஔவையார் ஒரு பாட்டில் சொல்லுவாங்க, வேதாளம் சேருமே வெள்ளருக்கம் பூக்குமே பாதாள மூலி பலருமே மூதேவி சென்றிருந்து வாழ்வலே சேரன் குடிப்புகுமே மன்றோரம் போய் சொன்னார் மனை. ஒரு மன்றத்தில், ஒரு அவையில் சான்றோர் நிறைந்த அவையில், நீதிமன்றம்னு இல்லை, ஒரு சான்றோர் நிறைந்த அவையில் ஒருத்தங்க வந்து மனதறிந்து போய் சொல்லிட்டா அவங்களுடைய குடி எப்படி கெடும் அப்படிங்கிறது அந்த பாட்டில் வந்து நம்ம விளக்க வேண்டியது இல்லை. அவ்வளவு கடுமையான வார்த்தைகள்
1: இல்லை. கசப்பான மருந்துகள் தானே உடலுடைய நோயை குணப்படுத்துது.
0: ஆமாம்,
1: நீங்கள் அது கொஞ்சம் விளக்கம் சொன்னால் நான் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் எனக்கு.
0: வேதாளம் சேருமே அப்படின்னா, வேதாளம் அப்படிங்கிறது தீய சக்தி.
1: சரிங்க.
0: வீட்டில் தீய சக்தி சேரும். வெள்ள இருக்கம் பூக்குமே, எருக்கம் செடி முளைக்கும்.
1: சரிங்க.
0: பாதாள மூலி படருமே, பாதாள மூலி அப்படிங்கிறது ஒரு வகையான ஒரு செடி, ஒரு
1: தாவர வகை,
0: ஒரு விசச்செடி, அது படரும். மூதேவி சென்றிருந்து வாழ்வலை, சீதேவி போயிடும். அப்புறம் சேரன் குடிப்புகுமே, பாம்பு வந்து ஏதாவது அந்த வீடு குடிச்சவராக போயிடும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. மன்றோரம் போய் சொன்னார் மனை, மனைனா வீடு. ஆமாம், கண்டிப்பாக. அப்புறம் இன்னொன்று, நீதிமன்றத்தில் கேஸ் நடந்ததுன்னு வச்சிங்களேன்.
1: சரிங்க.
0: நீதிமன்றத்தில் ஒரு பக்கம் ஜட்ஜ்மெண்ட்டு, யாரோ ஒருத்தருக்கு வரும், ஒருத்தர் ஜெயிப்பாங்க, இன்னொருத்தவங்க தோத்துருவாங்க.
1: சரிங்க.
0: ஜெயித்தவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, தோத்தவங்க கோபமாக இருப்பாங்க.
1: கண்டிப்பாக.
0: அவங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் பகை இருக்கும், பகை இருந்ததுல தானே வழக்கே வருது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு அந்த பகை மேலும்
1: அதிகரிக்கும்.
0: ஆமாம், ரொம்ப அதிகமாகி தீவிர பகையாக மாற வாய்ப்பு இருக்குது. ஆனால் சமரச மையத்தில் வந்து முடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், பிரச்சனையை வந்து முடிச்சிட்டாங்கன்னா, அது அண்ணன் தம்பியாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் இல்லை பக்கத்து காட்டுக்காரங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே அந்த பகையெல்லாம் மறந்து பாசம் அன்பு மலர வாய்ப்பு இருக்கிறது.
1: சமரசம்,
0: சமரசம் மூலமாக
1: சமரசம் சமதர்மமா போயிடும் இல்லைங்களா?
0: கண்டிப்பாக.
1: சரிங்க ஐயா, இப்போ வந்து நம்ம சமரச மையத்தை பத்தி நிறைய விஷயங்கள் அழகா சொல்லிட்டு இருக்கீங்க. அது என்ன பெனிஃபிட்னு ஏற்கனவே சொன்னீங்க. நம்ம நீதிமன்றத்தில் வழக்க முடிக்காம எதற்காக நம்ம சமரச மையத்துக்கு வரணும்?
0: ஆமா, அது ஏன் நீங்க அதுல வந்து இதுல கான்சென்ட்ரேட் பண்றீங்க?
1: ஆமா,
0: இதைய வற்புறுத்துறீங்க அப்படின்னு கேக்குறீங்க. அதாவது என்னென்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சமரச மையத்தில் பிரச்சனை சீக்கிரமாக முடிஞ்சிடும். இன்னொன்று என்னென்னா, செலவனும் ஒன்று செலவே இல்லை, செலவு ஏற்படாது. அப்புறம் இங்கே சமரச மையத்தின் மூலமாக எட்டப்படும் முடிவு இறுதியானது. ஒருவேளை இப்போ பாருங்களேன், இப்போ வந்து இரண்டு தரப்பினர்கள் இருக்கிறாங்க, கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க.
1: சரிங்க.
0: கணவன் மனைவி அப்படின்னா, இன்றைய சூழ்நிலையில் ஒரு கேஸோட போயிடுறது இல்லைங்க. ஒரு மனைவி கணவன் மீது வழக்கு போட்டாலும் சரி, இல்லை கணவன் மனைவி மீது வழக்கு போட்டாலும் சரி, அதை ஒட்டி ஒரு ஐந்தாறு வழக்குகளை இழந்துடும். இப்போ வந்து ஒரு கணவன் வந்து மனைவிகிட்ட வந்து டைவர்ஸ் கேட்டு வழக்கு போடுறாருன்னு வச்சுங்களேன், உடனே மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, என்னை வந்து என் கணவன் கொடுமைப்படுத்தினார் அப்படின்னு 498A ஐபிசி, பழைய ஐபிசி வந்து வரதட்சணைக்கு கொடுமை தடை சட்டம் பிரிவு 4, அதில் புகார் கொடுத்து எஃப்ஐஆர் போடுவாங்க. அப்புறம் வந்து குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழே மனு போடுவாங்க. அப்புறம் இவங்க ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ்னு ஒரு மனு போடுவாங்க. அப்புறம் ஜீவனாம்சத்துக்கு கேட்டு ஒரு மனு போடுவாங்க. அப்புறம் குழந்தை இருந்துன்னு வச்சுங்களேன், குழந்தைய வந்து ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுங்க, ஒரு பையனோ பொண்ணோ இருக்குன்னு வச்சுங்களேன், அது கணவன் இப்போ மனைவிட்டு இருக்குதுன்னு வச்சுங்க, கணவன் உடனே என்ன பண்ணுவார், அந்த குழந்தையை வந்து என்னோட கஸ்டடிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு மனு போடுவார். அந்த அம்மா இல்லை, என் கஸ்டடி தான் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு இதில் அது எதிர்வாதம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான், பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்று தான். ஆனால் அதை ஒட்டி எழும் வழக்குகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வழக்குகள் எழுந்துடும். அப்போ ஒரு கணவன் மனைவிக்கிடையே ஒரு சமரசம் பேசி தீர்க்கப்படும் போது, அவர்கள் பிரச்சனை முடிக்கப்படும் போது, அவர்களுக்கிடையே இருக்கிற

0: வழக்குகள் ஒரு சேர முடிந்துவிடும்.
1: நிறைய கேள்விகளுக்கு அழகா பதில் சொல்லிட்டு வரீங்க. மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு புதிய தலைமுறைக்கு தெரியாது ஏன் நீதிமன்றத்துக்கு வரணும்னு. ஏன்னா அவங்க பாட்டன் போட்டன் காலத்துல பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு வழக்கு போட்டிருப்பாங்க. அது சொத்து வழக்காக இருக்கலாம், அல்லது வேறு வழக்காக கூட இருக்கலாம். அவங்க வந்திருப்பாங்க, அவங்க தாத்தா வந்திருப்பாரு, அடுத்தது அப்பா வந்திருப்பாங்க, இப்போ பசங்க வருவாங்க. அந்த வழக்கு எப்போ போட்டது அப்படின்னு கூட அவங்களுக்கு சரியாக தெரியாது. ஆனால் தொடர்ந்து அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வைராகியத்துக்காக வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்ற எண்ணத்துக்காக வந்துட்டுருப்பாங்க. அது மாதிரி நீண்ட வழக்குகளுக்கெல்லாம் இந்த சமரச இயக்கத்தில் தீர்வு இருக்கா?
0: நிச்சயமாக தீர்வு இருக்கிறது. முக்கியமாக இந்த சமரச மையத்தினுடைய பிரதான நோக்கமே நீண்ட நெடுநாட்களாக தீர்க்கப்படாமல் நிலுவையில் உள்ள பழைய வழக்குகளை விரைந்து முடிப்பது என்பதாகும். இப்போ உதாரணத்துக்காக ஒரு பாகப்பிரிவினை வழக்கு ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போது ஒரு தாத்தா கேஸ் போடுறாரு, அவர் காலம் வரைக்கும் அந்த கேஸை பார்ட்டிசன் சூட்டை நடத்துகிறாரு, அவர் ஒரு கட்டத்தில் அவர் காலமாகிடுறாரு. அதுக்கு பிறகு அவரோட வாரிசுகள்லாம் உள்ளே வருவாங்க, அவருடைய மகன் மகள் அவங்கெல்லாம் உள்ளே வருவாங்க, அவங்க அந்த வழக்கை தொடர்ந்து நடத்துவாங்க. அவங்க காலத்திலையும் கூட சில நேரங்களில் முடிவடையாமல் போய்விடும். அதன் பிறகு அவங்களுடைய பசங்க பிள்ளைங்கள்லாம் வருவாங்க, பேரன் பேட்டிகள் வழக்கு போட்டார், அவருடைய பேரன் பேட்டிகள் அந்த வழக்கை தொடர்ந்து நடத்திட்டே இருப்பாங்க. இது எல்லாமே வந்து என்னென்னா அந்த இதுதான், ஈகோ தான், நீயா நானாங்கிற ஈகோ தான். இப்போ அது வந்து இப்போது நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும்போது 25 ஆண்டுகளாக 30 ஆண்டுகளாக தாத்தாவால் ஆரம்பிக்கப்பட்டு பேரனால் தொடர்ந்து நடத்தப்பட்டு வரும் வழக்குகள் கூட சமரச மையத்திற்கு செல்லும்போது ஒரே நாள், இல்லை என்றால் 2 நாள், இல்லை என்றால் குறைந்தபட்சம் 1 வாரத்தில் முடிந்துவிடும். அதாவது 25 வருடங்களாக தீர்க்கப்படாத, 50 வருடங்களாக தீர்க்கப்படாத வழக்குகள் 5 நாட்களில் முடிவு பெற்றுவிடும். அந்த தரப்பினர்களுக்கு ஒரு ரிலீஃப், கண்டிப்பாக
1: ஒரு வரம்னே சொல்லலாம்.
0: ஆமாம், கண்டிப்பாக.
1: ஐயா, எத்தனை வருடம் வாங்கி நீதித்துறையில் இருக்கீங்க நீங்கள்?
0: 23 வருஷமா.
1: 23 ஆண்டு கால அனுபவம் இப்படி அழகான செய்திகளை நமக்கு அடுக்கடுக்காய் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. சரி, உங்ககிட்ட வந்து பேசணும்னா எனக்கு நிறைய நேரம் தேவைப்படும். ஆனாலும் உங்க நேரத்தின் அருமை கருதி நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கும். நிறைவாங்கய்யா, இந்த வழக்காடிகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை, ஆலோசனை என்ன?
0: ஒரு கருத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்படி என்னன்னா, இப்போ பிரச்சனையினுடைய மைய புள்ளி என்ன, அந்த பிரச்சனையை ஒட்டி எழுந்த பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் அந்தந்த தரப்புணர்களுக்கு தான் தெரியும். அதை மற்ற ஈவன் வக்கீல்கிட்டையே கூட சில விஷயங்களை மறைச்சிருவாங்க, நீதிமன்றத்தில் மறைச்சிருவாங்க. கடைசி வரைக்கும் வெளியிலேயே சொல்லாத பிரச்சனைகள், மறைந்திருக்கும் பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதனால் அவங்களுக்கு தான் தெரியும், அந்தந்த சம்மந்தப்பட்ட 2 பார்ட்டிகள் தான் தெரியும். அப்போ அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பேச்சு முடிச்சுக்கிறது நல்லது. மேக்ஸிமம் வந்து கேஸில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ, ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான, இப்போ நீ பெரியவனா நான் பெரியவனா, அந்த தான் என்ற அகந்தை, அதனால் பெரிய அளவுக்கு அந்த பிரச்சனைகள் நீடிச்சுட்டே போயிடும். அதை வந்து பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட்டுச்சுன்னா இப்போ நீதிமன்றத்தினுடைய உதவியோ, வழக்கறிஞர் உதவியோ, காவல்துறை உதவியோ இதெல்லாம் இல்லாமல் போயிடும். முதல்ல வந்து ஏற்கனவே நம்மளுடைய தமிழ் அறம் கூறுவது போல் மறப்போம் மன்னிப்போம் என்ற கூற்றின்படி வாழ்வது சாலச் சிறந்தது. நம்ம மறப்பதையும் மன்னிப்பதையும் விட வேறு ஒரு மருந்து எதுவும் இல்லை. பிடிவாதத்தை விட்டுட்டு இணக்கமாக வாழ பழகணும். இந்த கேஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸையே பிடிச்சிட்டு அந்த அதாவது சொல்லுவோம், வழக்கை வளர்க்காமல் உறவை வளர்த்து மானுடம் காப்பது சாலச் சிறந்ததாகும். முக்கியமாக என்னென்னாங்க, நம்ம மன அமைதிக்காக பணத்தை இழக்கலாம், தப்பில்லை. ஆனால் பணத்துக்காக அமைதியை இழக்கக்கூடாது. அமைதி தான் ஒரு மனுஷனுக்கு நிம்மதியை கொடுக்கும், அந்த நிம்மதி மகிழ்ச்சியை கொடுக்கும், மகிழ்ச்சி வெற்றியை கொடுக்கும், வெற்றி முன்னேற்றத்தை கொடுக்கும். தற்போது நமது சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சிறப்பு முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வழக்குகளை சமரச மையத்தின் மூலம் தீர்ப்பதற்கான முன்னெடுப்புகள் நடந்து வருகிறது. இந்த முன்னெடுப்புகளை மக்கள் பயன்படுத்தி அவர்களுடைய வழக்குகளை, நிலுவையில் உள்ள வழக்குகளாக இருந்தாலும் சரி, நீதிமன்றத்திற்கு உள்ளே இருந்தாலும் சரி, நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்க்கப்படாமல் இருக்கும் வழக்குகளாக இருந்தாலும் சரி, சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவை அணுகி அவர்களது வழக்கின் விவரங்களை எடுத்து கூறி இது ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி தீர்த்து கொள்ள வேண்டுமாய் சேலம் மாவட்ட நீதித்துறையின் சார்பாக, மாவட்ட முதன்மை நீதிபதி ஐயா அவர்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா விட்டு கொடுக்கணும்,

0: விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர் விட்டு கொடுப்பதில்லை என்று ஒரு வாசகம் உண்டு. அந்த மாதிரி விட்டு கொடுத்து அனுசரணையா இருந்து பரஸ்பரம் அன்பு மரியாதையோட வாழ்வோம் வளர்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: சார், அருமையா சொன்னீங்க சார். எத்தனை மணித்துளிகள் எப்படி போச்சுன்னே தெரியல. நிறைய விஷயங்கள், அதுவும் குறிப்பா சமரச இயக்கத்தினுடைய நோக்கம், அது எப்படி துவங்குறது, எப்படி அது வந்து அணுகுமுறைகளை பயன்படுத்துவது, என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படுது அப்படின்ட்டு இத்தனை மணித்துளிகள், அதுவும் குறிப்பா எளிய பாமர மக்களுக்கு புரியும் வகையில் சொன்னீங்க. எங்கள் தருமபுரி பண்பலை 102.5 சார்பாகவும், ஏற்காடு பண்பலை 103.7 சார்பாகவும் மிகுந்த நன்றிங்க.
0: நன்றி.
2: நேயர்கள், இதுவரை சமரச இயக்கம் 3.0 குறித்து சேலம் மாவட்ட தொழிலாளர்கள் நீதிமன்ற நீதிபதி டி முனுசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் JS லீல வினோதன்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ் அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும் நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்,
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை இன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: சரியான நேரத்தில் பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றிலிருந்து விடுபடலாம்.
7: என்ன, உண்மையாவா?
8: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
9: மேலும் விவரங்களுக்கு
10: 1-800-419-1800
11: 1097.
12: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 ஃப்ரம் 12th August to 12th October.
13: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
14: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
15: தொடர்புக்கு 9500-84-8820.
16: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். இன்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
17: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நீர்கள் இதுவரை கேட்டது வானொலிகள் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: வசந்த் அண்ட் கோ.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நீர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம்.

0: பார்ப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
1: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தர்மபுரி.
0: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
2: இப்போதெல்லாம் இளைஞர்களுக்கு உடம்பு வளையவே மறுக்கிறது. குனிந்து நிமிர்ந்து வேலை பார்ப்பதென்றால் அவர்களுக்கு உடம்பு வணங்குவதே இல்லை. இதை நான் எங்கே போய் சொல்வது? கேட்டுக்கொண்டே வந்தார் நண்பர் புகழ்மதி. ஏன், என்னிடம்தான் சொல்லிக்கொண்டே வருகிறீர்களே, இதை வேறு எங்கே போய் சொல்லப் போகிறீர்கள்? கேட்டேன் நான். மற்ற இளைஞர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் வீட்டில் இருக்கும் என் மகனையும் மகளையும் நினைத்தாலே போதும், கவலை பற்றி கொண்டு வருகிறது என்றார் புகழ்மதி. அப்படி என்னதான் அவர்களை உடம்பை வளைத்து வேலை பார்க்க சொன்னீர்கள் அவர்கள் மறுப்பதற்கு? கேட்டேன் புகழ்மதியிடம். ஒன்றுமில்லை, நான் வீட்டில் என்னுடைய அறையில் உட்கார்ந்து நேற்று இரவு சுவாரஸ்யமான ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தேன். ஹாலில் என்னுடைய செல்பேசி ஒலித்தது. என் மகனை கூப்பிட்டு அந்த செல்பேசியை என்னிடம் கொண்டு வந்து கொடு என்றேன். டிவி பார்த்துக் கொண்டிருந்த அவன் அவ்வளவு தூரம் நடந்து வந்து தர முடியாது என்கிறான். இத்தனைக்கும் ஹாலுக்கும் என் அறைக்கும் 2 அடி தூரம்தான். அவன் அப்படியா? இன்று காலை நாற்காலியில் அமர்ந்து மேஜையில் எழுதி கொண்டிருந்தேன். பேனா கீழே விழுந்து விட்டது. அந்த வழியாக போய்க் கொண்டிருந்த மகளை அழைத்து பேனாவை எடுத்து தரச் சொன்னேன். நீயே குனிந்து எடுத்துக்கப்பா என்று கூறிவிட்டு சென்று விட்டாள். இவர்களெல்லாம் இந்த வயதிலேயே இப்படி என்றால் பின்னால் நம்மை போல் வளர்ந்த பிறகு என்ன செய்வார்களோ தெரியவில்லை. புலம்பி தீர்த்து விட்டார் புகழ்மதி. புகழ்மதி, குறை உங்களிடமும் இருக்கிறது. உங்களுக்கு என்ன, 80 வயதாகிவிட்டது? 50க்கும் கீழே தானே. 2 அடி தூரத்தில் இருக்கிற ஹாலுக்கு போய் செல்பேசி எடுக்க சோம்பல். எழுதிக் கொண்டிருந்த பேனா நழுவி விழுந்தால் நாற்காலியிலிருந்து குனிந்து எடுக்க சோம்பல். நமக்கே உடம்பு வளையாத போது குழந்தைகளுக்கு உடம்பு எப்படி வளையும்? நண்பரை குறை சொன்னேன் நான். நாற்காலியில் அமரும் கலாச்சாரம் வளர்ந்த பிறகு இப்போதெல்லாம் வீடுகளில் தரையில் அமர்ந்து எழுவதே சிரமமாக இருக்கிறது. வசதிகள் இல்லாதவர்க்கே இந்நிலை என்றால் வசதி வாய்ப்புகள் வேலை ஆட்கள் உள்ள பெரும் பணக்காரர்களை பற்றி சொல்லவே தேவையில்லை. அவர்கள் கைகளை தூக்கி அடுத்தவருக்கு உத்தரவு போடுவதற்கு கூட 2 கைப்பக்கமும் 2 ஆட்கள் தேவைப்படுகிறது. வங்காள மாநிலத்தில் மகாத்மா காந்திஜி பயணம் செய்து கொண்டிருந்த போது ஒரு நாள் ஒரு ஜமீன்தாரின் மாளிகையில் தங்கினார். ஒரு யானையை நட்டமாக நிறுத்தியது போல் இருப்பார் அந்த ஜமீன்தார். காலையிலிருந்து மாலை வரை அந்த ஜமீன்தார் உட்கார்ந்த இடத்திலிருந்தே வேலை பிறப்பித்த அழகை பார்த்தார் காந்திஜி. மாலையில் அந்த மாளிகைக்கு பின்புற மைதானத்தில் பிரார்த்தனைக்கு ஏற்பாடாயிற்று. வெள்ளம்போல் மக்கள் கூட்டம். மேடையில் காந்திஜி அமர்ந்திருந்தார். அவரது அருகில் பெருமையோடு வந்து அமர்ந்து கொண்டார் ஜமீன்தார். பிரார்த்தனை தொடங்கும் போது எல்லா விளக்குகளும் அணைக்கப்பட வேண்டும். காந்திஜி குரல் கொடுத்தார். மேடையில் அமர்ந்திருந்த ஜமீன்தாரின் தலைக்கு மேல்தான் சுவிட்ச் இருந்தது. ஜமீன்தார் அவரே நினைத்தால் அணைத்திருக்கலாம். ஆனால் ஜபர்தஸ்தாக வேலையாட்களை பார்த்து கண்ணசைத்தார். இதை பார்த்த காந்திஜி வேலைக்காரர்கள் வருவதற்கு முன் தானே சுவிட்சை அமர்த்தினார். பிரார்த்தனை தொடங்கி முடிந்தது. காந்திஜி அருளுரை வழங்கினார். உடல் உழைப்பின் முக்கியத்துவம் பற்றி அன்றைய சொற்பொழிவு. உழைக்காமல் உண்பவன் பாவம் மிகுந்த சோற்றை உண்பவனாவான் என்கிற கீதையின் உபதேசத்தை கடுமையாகவும் அருமையாகவும் எடுத்துரைத்தார் காந்திஜி. கூட்டம் முடிந்தது. மேடையில் இருந்தவர்கள் எழும்போது மேடை சிறிது ஆடியது. காந்திஜியின் முன்னிருந்த ஒரு பீங்கான் ஜாடி கீழே விழுந்து நொறுங்கியது. ஜமீன்தார் பார்த்தார். பணியாட்கள் யாரையும் அழைக்கவில்லை. அவரே குனிந்து வளைந்து தவழ்ந்து உடைந்த துண்டுகளை தானே சேகரித்தார். உதவிக்கு வந்தவர்களை வேண்டாம், நானே பார்த்துக் கொள்கிறேன் என்று விளக்கியும் விட்டார். அன்று முதல் ஜமீன்தாரின் உடல் உழைப்பு தொடக்கமாகிவிட்டது. நம் வேலையை நம் உடல் வணங்கச் செய்தால் என்றும் ஆரோக்கியமே. நம்புவோம் நாளையும் நமதே.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன்.

0: அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சி வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இனியே நாம் இணைகிறோம் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில். உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்க பண்பலையின் வாட்ஸ்அப் எண்ணான 0434242440 என்ற எண்ணிற்கு உங்கள் குரல் பதிவை அனுப்புங்கள். உங்கள் விருப்ப பாடல்களை காற்றலையில் நாங்கள் தவள விடுகிறோம். அந்த வரிசையில் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர் யார் என்று கேட்போம்.
2: 102.5 தர்மபுரி பண்பலைக்கு வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பார்வடங்க வெங்கடேஷ். படம் ஜெயிலர், பாடல் மோனிகா. நன்றி, வணக்கம்.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID

0: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா? ஆனா காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கௌண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
4: பேங்க் அக்கௌண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
3: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
4: உத்கம்ல இருந்து. RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கியை அணுகி உங்க அக்கௌண்ட்டை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
3: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
4: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
5: RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: தருமபுரி மாவட்டம் பிடமனேரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிஸ் கேர் சென்டர் வருகின்ற 28 திங்கட்கிழமை முதல் இனிதே ஆரம்பமாகிறது.

0: 10:12 இணைந்திருக்கிறோம். பாசப்பண்புலை, நேசப்பண்புலை, தருமபுரி பண்புலை 102.5, ஏற்காடு பண்புலை 103.7. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இந்த கட்சவியில் உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்கும் நிகழ்ச்சி நேர்களே, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களுடைய குரல் பதிவு செய்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புங்கள். உங்களுக்கு பிடித்த பாடலை காற்றலையில் நாங்கள் தவள விடுகிறோம். அந்த வரிசையில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர் யார் என்று கேட்போம்.
1: இனிமையான காலை வணக்கம். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மருகேறி சுப்பிரமணி. படம் விடுதலை பாடல் வழிநெடுக காட்டுமல்லி பாடல் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: கோவை பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
2: முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.

உங்கள் இதயத்தை இசையால் நிரப்பிக் கொண்டிருக்கும் பண்பலை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்கக்கூடிய நேயர்,

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
0: விஜய் சூப்பர்.

0: ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தர்மபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
6: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் 2026-27 கல்வியாண்டில் வெளிநாட்டில் முதுகலை படிப்பு பயிலும் 10 முஸ்லீம் மாணவ மாணவியருக்கு ஒரு மாணவருக்கு அதிகபட்சம் 36 லட்சம் வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. இதற்கான தகுதிகள் இளங்கலை படிப்பில் குறைந்தது 60% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். பெற்றோர் ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை: விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை ஆணையர், சிறுபான்மையினர் நலத்துறை, கலசமகால் பாரம்பரிய கட்டிடம், முதல் தளம், சேப்பாக்கம், சென்னை 6005 என்கின்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் அக்டோபர் 15 ஆகும். இவ்வாறு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
7: தென் சிந்த மண்மலை தெவிட்டாத மண்மலை 102.5 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை விரும்பி கேட்கக்கூடிய நேயர்

சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நிறைய நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பாடல்களை குரல் பதிவு வழியாக கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறார்கள். இனிய நேயர்களே, உங்களுக்கும் அதுபோன்று பாடல்களை கேட்டு ரசிக்க வேண்டுமா? பண்பலையின் வாட்ஸ்அப் எண்ணான 0434242440 என்ற எண்ணிற்கு உங்கள் குரல் பதிவை அனுப்புங்கள். உங்களுக்கு விருப்ப பாடல்களை காற்றலையில் நாங்கள் தவள விடுகிறோம். அந்த வரிசையில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர் யார் என்று கேட்போம்.
1: வணக்கம். எரப்பட்டையிலிருந்து நான் சின்ன தம்பி. ஜோடி படத்திலிருந்து ஒரு பொய்யாவது சொல் கண்ணே.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.

0: நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்கக்கூடிய நேயர் யார் என்று கேட்போம்.
1: வணக்கம் சார், சாவனூர்லேருந்து குருபிரசாத் பேசுகிறேன். இன்றைய நீங்கள் கேட்ட வேலை எனக்காக கிழக்கு வாசல் படத்திலிருந்து பச்சை மலை பூவு என்ற பாடல் வேணும் சார். நன்றி சார்.
2: பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேன்,

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: இது உங்களை விமான பண்பலை 102.5, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர் யார் என்று கேட்போம்.
2: வணக்கம். பெயர் கவிதா. ஊர் சேலம். படம் காவல் கீதம். பாடல் சொக்கனுக்கு வாட்ச். அனைவருக்காகவும் வழங்குவோம். நன்றி.

0: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ் வெயின் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான ஏவி ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848820.
2: நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர் யார் என்று கேட்போம்.
3: நியூ ஸ்ட்ரீட் மோகனூர் புது மகேஸ்வரி, உயிரே படத்திலிருந்து தக்க தையா.

உழைத்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. தந்த மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். நன்றி நேர்களே.

0: நேயர்களை நீ கேட்கலாம்.
1: தர்மபுரி, கடத்தூர், இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர், இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.

0: அட என்ன உணவு மாதிரி தானே கேக்குறீங்க? வாழைப்பூ உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்க போறோம்.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுதான் மனோபோலாகம் முழுவதும் பறக்குது.
0: வாழைப்பூ உருண்டை குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பூ 1, துவரம்பருப்பு 100 கிராம், கடலைப்பருப்பு தேவையான அளவு, காய்ந்த மிளகாய் 4, தாளிக்கு தேவையான கடுகு வெந்தயம் தேவையான அளவு, சாம்பார் தூள் 2 ஸ்பூன், புளி 1 நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கணும், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவை எடுத்து வச்சுக்கணும். தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் இல்லைங்களா? அடுத்தது எப்படி செய்ய போகிறோம், அந்த செய்முறையை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாழைப்பூவை நன்கு சுத்தம் செய்து நறுக்கி வச்சுக்கணும். பின்பு கடாயில் சிறிது எண்ணெய் ஊற்றி பொன்னிறமாக வதக்க வேண்டும். வதக்கின பின்னாடி துவரம்பருப்பு கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வைத்து காய்ந்த மிளகாய் சேர்த்து சற்று பொடியாக அரைத்து வச்சுக்கணும். அரைச்சி வச்ச பின்னாடி அதனுடன் வாழைப்பூ உப்பு சேர்த்து உருண்டையாக பிசைஞ்சு இட்லி பாத்திரத்தில் வைத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா புளியை 1 டம்ளர் தண்ணீரில் கரைத்து சாம்பார் தூள் சிறிதளவு சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும். சிறிது நேரம் கொதித்த பின்னாடி அதில் வேக வைத்த உருண்டைகளை போட்டு நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். பின்பு மற்றொரு வாணலியில் சிறிதளவு எண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் தாளித்து குழம்புல சேர்க்கணும். சேர்த்த பின்னாடி சுவையான ஆரோக்கியமான வாழைப்பூ உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க.
2: என்ன, நீங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களா?
3: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: 2.5, ஏற்காடு பண்பலை 103.7. தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ் அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமாதா இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNCA அப்ளை.
2: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
3: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
2: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
3: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
4: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
3: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV-யை கண்ட்ரோல் செய்வோம்.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
6: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே வேன் பூவே. இன்னைக்கு பூவே வேன் பூவே என்னன்னு பாத்தீங்கன்னா, தலைப்பு தான் உங்களுக்காக தர காத்துட்டு இருக்கேன். விதிகளை மதிப்போம். ஆமாங்க, இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில தோழிகள் வந்து விதிகளை மதிப்போம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். தோழிகள் அளிக்க வேண்டிய நிலைய எண்கள் 0-43-42 என்ற முன்னணி பெண்ணுடன் 24-40-30 மற்றொருக்கு எண்ணாக 94-86-81-10-25 இதை அறிமுக தோழிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மற்ற தோழிகள் அளிக்க 0-43-42 என்ற முன்னணி பெண்ணுடன் 24-40-31 மற்றொருக்கு எண்ணாக 94-86-65-20-25 இந்த எண்கள் அளித்து தோழிகள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். விதிகளை மதிப்போம். விதிகள் இல்லாத இடத்துல ஒழுக்கம் இருக்காது, ஒழுக்கம் இல்லாத இடத்துல முன்னேற்றம் இருக்காது. அதனால தான் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த விதிகள் வந்து ரொம்ப முக்கியமா அமையுது. வீட்டில் பெற்றோர்கள் சொல்லும் விதிகள் தான் நம்ம நல்ல பழக்க வழக்கங்களை செய்ய தூண்டும். அதே போல தான் பள்ளியில் இருக்க விதிகள் தான் சிறந்த கல்வி தரத்துக்கு உதவியா இருக்கும் இல்லைங்களா? அது மட்டும் இல்லைங்க, சாலையில் இருக்க விதிகள் தான் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும். அது மட்டும் இல்லாமல் விபத்துகளை தடுக்கிறதுக்கு வழிவகுக்கும். விதிகளை மதிக்கிறது அப்படின்றது எல்லாரும் நினைக்குவாங்க பயத்தினால நம்ம மதிக்கிறோம் அப்படின்றது, அது அப்படி கிடையவே கிடையாதுங்க. விதிகளை மதிப்பது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பொறுப்புணர்வு. ஒருத்தர் சிக்னலை நம்ம மதிக்கும் போது மற்றவங்களும் அதை மதிக்குவாங்க. அதனால எதிர்பக்கம் வரவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது இல்லைங்களா? ஒரு சின்ன சின்ன விதிமுறல் கூட, விதி மீறல் கூட பெரிய விளைவை உண்டாக்கும். குறிப்பாக இந்த நான் சாலையில் சொன்ன விதிமுறை. அதே போல தான் எல்லா இடங்கள்லையும், அலுவலகங்கள் ஆகட்டும், பள்ளிகள் ஆகட்டும், சாலைகள் ஆகட்டும், வீடுகள் ஆகட்டும், நம்ம தெருக்கள் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே அந்த விதிகள் அப்படின்றது கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப ஒரு பொறுப்புணர்வை தரும், ஒழுங்குமுறையை உருவாக்கும் இல்லைங்களா? ஒன்றுமே இல்லைங்க, இப்போ நீங்கள் ஒரு பேங்க்குக்கோ அந்த மாதிரி விஷயங்கள் போகிறப்போ, இல்லை பங்குக்கே கூட போகிறீங்க, அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம லைனில் நின்று பெட்ரோல் போடுறோம், இல்லை அந்த லைனில் நின்று நம்ம சரியாக நம்ம பணத்தை செலுத்துகிறோம் அப்படின்றப்போ பின்னாடி வரவங்களுக்கும் அது கரெக்டாக அமையும், அடுத்தடுத்து சரியாக வர அன்பர்களுக்கும் அது வந்து கரெக்டாக பொருந்தும். ஆனால் நம்ம இல்லை, நம்ம இடையில தான் போய் நம்ம ஒரு இடத்துல நிற்கிறப்போ அங்கே சண்டை சச்சரவு இதெல்லாம் உருவாகும் இல்லைங்களா? அதை தவிர்க்கிறதுக்கு தான் அந்த விதிகளை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணுவோம். அந்த சிறு விதிமீறல் கூட பெரிய விளைவை உண்டாக்கும். சாலை விதியை மீறுவது விபத்தாக கூட முடியும். அந்த தேர்வு விதியை மீறுவது எதிர்காலத்தை பாதிக்கும். அந்த டைமிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதை நம்ம சரியா ஃபாலோ பண்ணல அப்படின்னா பல பேருக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம்.

0: ஆவும் அமையும், பல எதிர்காலமும் கேள்விக்குறியாகவும் அமையும். விதிகளை மதிக்காத சமூகம் பார்த்தீங்கன்னா குழப்பத்துல தான் இருக்கும். அதனால் விதிகளை மதிப்போம். நாம் எந்த மாதிரியான விதிகள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பற்றி நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். நம்ம எங்கெங்கேயோ பேசிட்டு இருக்கோம், நம்ம அலுவலகத்திலேயே கூட சில விதிகளை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இல்லைங்களா. அந்த விதி மீறல் நம்ம பண்ணும்போது அடுத்த நேர்களுக்கு அந்த வாய்ப்பு வராமல் போயிடும். அதே மாதிரி புது புது நேர்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை அங்கே தவிர்க்கப்படும். அதனால தான் அந்த கட்டுப்பாடுகளும் விதிகளும் நாமும் விதிச்சிருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைங்கள். 043-42 என்ற முன்னணி 44-40-30 மிஷர்களுக்கு எண்ணகம் 94-86-81-10-25 இதை அறிமுக நேர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மற்ற நேர்கள் அழைக்க 043-42 என்ற முன்னணிப்பெண்ணுடன் 24-40-31 மிஷர்களுக்கு எண்ணாக 94-86-65-20-25 இந்த எண்கள் அழைத்து நேர்கள் இந்த நிரலை நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். விதிகளை மதிப்போம். இணைப்பில் இணையும் தோழி வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா.
1: நல்லா இருக்கீங்களாம்மா?
0: நலமா இருக்கம்மா. யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழி சகோதரி.
0: தேன்மொழி, சொல்லுங்க. விதிகளை மதிப்போம்.
1: விதிகளை மதிப்போம்னு நம்ம விதிகள் கரெக்டா பயன்படுத்தி வச்சுக்கணுமா? நம்மளோட விதி என்னன்றதை அதை கரெக்டா நம்ம பயன்படுத்தணுமா?
0: சரிங்க, எப்படி சொல்றீங்க?
1: இப்போ வாழ்க்கையில நம்ம சின்ன வயசுல இருந்து வளர்றங்க, குறிப்பிட்ட வயசுல தாய் தோப்பம் கிட்ட வளர்றங்க, அதுக்கு மேல கணவர் வீட்டுக்கு போயிருங்க, அவங்களோட செயல்பாடு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அதனால அவங்களோட செயல்பாட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அணுகுமுறையா போனாங்கன்னா விதியை நாம நினைக்காது, நல்லபடியா போகலாம்.
0: நம்ம வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும் இல்லைங்களா?
1: ஆமா, நம்ம வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும். அவங்களை அனுசரிச்சு போனீங்கன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா.
0: சரிங்கம்மா, நல்லது. நன்றிம்மா. வணக்கம். இணைப்பிலிருந்து தோழி விடுபட்டு விட்டாங்க, தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி,
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500-84-8020.
5: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
6: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026. டைட்டில் ஸ்பான்சர் லிங்கரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
7: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
8: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
0: அம்மங்க, இன்னைக்கு பூவே பெண் பூவே, விதிகளை மதிப்போம். இணைப்பிள்ளையும் தோழி வணக்கம். வணக்கமா, இணைப்பில் இருக்கீங்க? யாருங்க? இணைப்பில் இருந்து விடுபட்டு விட்டார். இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான நிகழ்ச்சி. பெண்கள் வெளியே வாங்க, எங்ககிட்ட பேசுங்க. உங்களுடைய அந்த விதிகளை மதிப்போன்றதுல உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. உங்களுக்கான நேரம் இது. நிகழ்ச்சியில் அடுத்த தொழிலை சந்திப்பதற்கு முன்னாடி,
9: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஃபோக்ஸ்வேகன் காரை டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. காரை டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் ஃபோக்ஸ்வேகன் பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
10: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
11: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
12: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
13: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றுல இருந்து விடுபடலாம்.
14: என்ன, உண்மையாவா?
15: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
16: மேலும் விவரங்களுக்கு
17: 1-800-419-1800 and 1097.
18: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பு.

0: பண சிகிச்சை குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. இன்னைக்கு பூவே பெண் பூவே விதிகளை மதிப்போம் இணைப்பிலையும் தோழி. வணக்கம்.
2: ஹலோ அம்மா. வணக்கம்மா.
1: வணக்கம்மா. யார் எங்க இருந்து பேசுறீங்க? நலமா இருக்குங்கம்மா, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, விதிகளை மதிப்போம்.
2: கண்டிப்பா விதிகளை மதிக்கணுமா? நம்ம வீட்லயே ஆகட்டும் ரோட்லயே ஆகட்டும் மதிக்கணும். எனக்கு நடந்த சூழ்நிலையே அது மாதிரி நடந்துச்சு.
1: அது மாதிரி
2: மதிக்கணும். எப்படின்னாக்கல, அண்ணா டெத் ஆகி 4 மாசத்துல அம்மாவுக்கு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் போயிட்டு காலை எடுத்துட்டோம். நான் வந்து பிடிஎஸ் போயிட்டு நல்லமல்லி போயிட்டு வந்தேன். வந்து அங்கிருந்து எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்க, ராஜசேகர் தங்கச்சா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே தெரியாது, லலியத்துல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்து ஒரு செகண்ட் அம்மாவோட மிட்ரஜிலி பஸ் ஸ்டாப்ல இருக்காங்க. நாங்க அங்க நாலு ரோட்லயே தின்னப்படி போற வழியில இறங்கிட்டோம் ஆத்துமேடு பக்கம். ஒரு செகண்ட் அவங்க இறக்கிட்டு அப்படி போனாங்க. நான் திரும்பி பார்க்காம இப்படி ரோட் கிராஸ் பண்ணி இப்படி வரவும் அப்படியே வந்து கால் அடிச்சார் ஒரு பைய தம்பி வந்து வண்டி. யாருன்னே தெரியல, ஆனா அடி உள்ள இப்படி தரைச்சிட்டு போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம கண்டிப்பா கவனமா வழியில வந்து விதிகளை மதிக்கணும். ஆனா எதுவும் ஆகல. நான் அப்புறமா ஜிகிட்டி ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்தம்மா. கண்டிப்பா மதிக்கணும்.
1: சாலை விதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு இங்க பாயிண்ட் அவுட் பண்றீங்க. சரிம்மா, அருமையான கருத்துமா. நல்லது நல்லது. சாலை விதிகள் இப்ப இருக்க இளைஞர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதும் ரொம்ப தேவையான கருத்து. சரிங்க, இணைப்பில் இணையும் தோழி. வணக்கம். இணைப்பு சரியா இல்ல, நல்ல இணைப்பு கிடைக்கிற இடத்துல இருந்து பேசுங்க. நல்ல நல்ல கருத்துக்கள் இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். விதிகளை மதிப்போம் அப்படின்றப்போ சாலை விதிகள் குறித்து ஒரு முக்கியமான ஒரு கருத்தை அவங்க முன் வச்சாங்க. அடுத்ததாக இணைப்பில் இணையும் தோழி. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க.
3: ஹலோ மேடம், நான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சத்தியமநாயக்கமட்டி கிராமத்துல இருந்து பவளக்குடி பேசுறேங்க மேடம்.
1: பவளக்குடி, சொல்லுங்க. அருமையான பேரா இருக்குங்களே.
3: நன்றிங்க மேடம்.
1: சரிங்க, சொல்லுங்க. விதிகளை மதிப்போம் உங்களுடைய கருத்துமா?
3: விதிகளை மதிப்போம் நல்ல ஒரு கருத்தா சொல்றீங்க மேடம். இப்ப நம்ம ரேஷன் கடைக்கு போனா கூட பேங்குக்கு போனா கூட முந்தி அடிச்சுட்டு போயிட்டு மட்டும்ங்க அந்த ஒரே ஒரு நான் பாத்துறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மேடம். ஆனா நானே எங்க போனாலும் கொஞ்சம் சைலண்டா, சரி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடி ரைட்டு சரிமா அப்படின்ட்டு நம்ம எதுவும் சொல்லாம லைனாவே போய் நம்ம பண்ணணும்ங்கறது நான் மதிப்பேங்க மேடம்.
1: ஓ சரிங்க சரிங்க, நல்லது.
3: அதே மாதிரி வீட்லயும் கூட பசங்ககிட்ட சொல்லுவோம் மேடம், இந்த பழையில எந்திரிச்சா இந்த பெட்ஷீட் தலைவாணி எல்லாம் மடிச்சு வைங்க, வீடு எல்லாம் சுத்தமா வைங்க, இந்த ப்ராப்பரா நம்ம என்ன வேலை கண்டினியூவா செய்யணும்னா அதை கரெக்டா செய்யுங்க.
1: அந்த ஒழுக்கம்
3: சொல்லி கொடுப்பாங்க மேடம்.
1: ஓ நல்லதுமா, அருமை அருமை.
3: கண்டிப்பாங்க,
1: எல்லாரும் அதை கடைபிடிக்கணும் அப்படின்றத இந்த நேரத்துல நம்ம வலியுறுத்திக்கலாம். இணைப்பில் இணையும் தோழி. வணக்கம். சரி, இணைப்பு சரியா இல்ல. வணக்கம். வணக்கம்.
4: ஈரோடு மாவட்டம் பசுமை
1: நலம். இங்கு நலம். அங்கு எல்லா விதிகளுங்க, அதாவது சாலை விதிகள் இல்ல, விதிகளை மதிப்போம்ன்ற டைட்டில்.
4: விதிகளை மதிப்போம்னு சொன்னா பாத்தீங்கன்னா, சாலையில போகையில இந்த பெண்கள் பாத்தீங்கன்னா, இந்த சுடிதார் பாத்தீங்கன்னா அப்படியே பட்ட போறாங்க.
1: அது விதிகள்ல வராது இல்லைங்களா?
4: சரிங்க
1: சரிங்க,
4: அந்த விதிகளை மதிப்புங்கிறது ஆண்கள் கரெக்டா இருக்கிறாங்க, பெண்கள் கொஞ்சம் அத கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும்.
1: நீங்க அருமையா சொன்னீங்க, அதாவது பெண்கள் விழிப்புணர்வா இருக்கணும் அப்படின்றதுதான். இது வந்து விதியில சேராது, நம்மளுடைய பாதுகாப்புக்கு நம்ம நடவடிக்கை எடுத்துக்கணும் அப்படின்றதுதான் அதுல அழகான கருத்து. சரிங்க, தொடர்ந்து பேசலாம்.
5: கல்யாணத்துல கவனிச்சியா?
6: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
5: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
6: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான

0: மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில் வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen காரை டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. காரை டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
2: தமிழக அரசின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கட்டணமில்லா டயாலிசிஸ் மற்றும் சாலை விபத்து முதலுதவி சிகிச்சைகளுக்கான சிறந்த இடம் ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
3: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றுல இருந்து விடுபடலாம்.
4: என்ன, உண்மையாவா?
5: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
4: மேலும் விவரங்களுக்கு
6: 1800-419-1800 and 1097.
7: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
8: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
9: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
8: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
9: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
10: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.

0: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ் அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமாதா இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வைன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான ஏவி ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் செய்கோழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால்கொலுசு, அரண்யான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
8: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
9: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
10: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
11: தமிழ்நாடு கிராம வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அறிவிப்பு. செப்டம்பர் 28 முதல் செப்டம்பர் 30 வரை சில வங்கி தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. இந்நாட்களில் தடையற்ற வங்கி சேவைகளை பெற ATM, மொபைல் பேங்கிங், UPI, நெட் பேங்கிங், பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் போன்ற எங்களின் டிஜிட்டல் மாற்று சேவைகளை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
12: RBI யின் அறிவுறுத்தலின்படி நமது வங்கியின் அனைத்து கிளைகளும் செப்டம்பர் 27 ஞாயிறு அன்று முழுமையாக செயல்படும். எப்பொழுதும் உங்கள் சேவையில் தமிழ்நாடு கிராம வங்கி.
13: தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. இன்னைக்கு பூவே பெண் பூவே விதிகளை மதிப்போம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும்

0: தீபேன் பூவே இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் தோழி வணக்கம்.
1: அம்மா வணக்கம்மா.
0: வணக்கம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நலமா
0: இருக்கேங்கம்மா. ராணிமா சொல்லுங்க.
1: விதிமுறைகள் வந்து முதலில் வந்து வீட்டு வந்து பெற்றோர்கள் சொல்வதே மதிப்பது.
0: சரிங்க.
1: அலுவலகங்களை பணிபுரியவங்க அலுவலர்கள் சொல்வதே மதிப்பது.
0: சரிங்க.
1: சாலைகளில் பயணம் செய்யும்போது ஹெல்மெட் அணிந்து வந்து சாலை விதிகள் மதிப்பது.
0: ஓ சரிங்க.
1: பொது இடங்களில் குப்பைகள் போடாமல் பொது இடங்களை காப்பது நம்ம நிறைய விதிமுறைகள்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: விதிமுறைகளை காப்பாடுவது நமக்கும் நம்முடைய கடமைக்கும் நாட்டுக்கு பெருமையும் சேருமா?
0: ஓ சரிங்க, அருமையா சொன்னீங்க. அது மட்டும் இல்லைங்க, அது ஒரு நல்ல பழக்க வழக்கமும் கூட. நம்ம ஃபாலோ பண்றதை பார்த்து மத்தவங்களும் அதை கடைபிடிப்பாங்க இல்லைங்களா? இணைப்பில்லை நீங்கும் தோழி வணக்கம். வணக்கங்கள் சொல்பவர்.
2: அம்மா கோசாரிப்பிலிருந்து டிஃபன் வர சுமதி பேசுறமா.
0: சுமதிமா சொல்லுங்க.
2: அம்மா ஒரு வரிகளா சொல்லிட்டுங்களா?
0: சொல்லுங்க.
2: அம்மா சொல்லும் அன்பு விதிகள், அப்பா சொல்லும் அறிவு விதிகள், மழலை சொல்லும் விளையாட்டு விதிகள், ஆசிரியர் சொல்லும் கல்வி விதிகள், பருவம் சொல்லும் கட்டுப்பாடு என்னும் விதிகள், கணவன் சொல்லும் வாழ்க்கை விதிகள். இவை யாவையும் நாம் கடைபிடித்து வாழ்ந்தால் நமது வாழ்க்கை ஒரு மலர்வனம்.
0: அருமை அருமை.
2: நன்றிமா.
0: நன்றி நன்றிங்க. நிறைய பேர் அந்த விதிகளை சொல்லிட்டு இருக்காங்க. விதிகள் அப்படின்றது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களில் பொருந்தும். ஒரு சில அலுவலகங்களில் பார்த்தீங்கன்னா ஃபார்மல்ஸில் தான் அந்த ட்ரெஸ் இதெல்லாம் இருக்கும்னுவாங்க. அது அந்த அலுவலகத்துக்கு உண்டான விதி, அதை நம்ம மதிச்சு தான் ஆகணும் இல்லைங்களா? அதே போல் தான் அந்த டைமுக்குன்னா அந்த டைமுக்கு வந்துடணும் அப்படின்றது, டைமிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய விதி. இன்றளவுலுமே எல்லா இடங்களையும் இருக்குது. கொஞ்சம் டைம் மிஸ் ஆனாலே பல இடங்களில் இப்போ பேருந்து போயிடலாம், இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் மிஸ் ஆகிடலாம், இல்லை அந்த நம்ம இப்போது விமானம் போக்குவரத்து அப்படின்றப்போ அந்த விமானம் கூட தவறிடலாம். அதனால பல பேருக்கு பல நஷ்டங்கள் ஏற்படலாம் இல்லைங்களா? அதனால அந்த விதிகளை சரியா நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்றப்போ நமக்கும் நல்லது, எதிரில் இருக்கவங்களுக்கும் நல்லது, அடுத்து வரப்போற ஜெனரேஷனும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நான் சரியா இருக்கேன் அப்படின்னா என்னை பார்த்து என் குழந்தைங்க கத்துப்பாங்க. அதே மாதிரி தான் எல்லாருக்கும், உங்களை பார்த்து தான் உங்க குழந்தைங்க வளருவாங்க, உங்களை பார்த்து அவங்க கத்துக்கிறது இல்லை வளர்றாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு நல்ல விஷயங்களை பகிரணும் இல்லைங்களா? இணைப்பில் இணையும் தோழி வணக்கம்.
3: வணக்கங்க.
0: வணக்கம் சொல்பவர்.
3: மேச்சேர்ல இருந்து நிஷா பேசுறேங்க. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கு நிஷாமா, நீங்க சொல்லுங்க.
3: விதிமுறைகள். ஆமாங்க, கண்ட இடத்துல குப்பையெல்லாம் போடக்கூடாதுங்க.
0: சரிங்க.
3: அதே போல இந்த குடிநீர் எல்லாம் வேஸ்ட் பண்ண கூடாதுங்க.
0: ஓ சரிங்க.
3: ஏன்னா செடிங்களுக்கு விடுறாங்க, மரத்துங்களுக்கு விடுறாங்க, அது போல வேஸ்ட் பண்ண கூடாதுங்க. அதே போல நம்ம குடும்பமும் அதே போலதாங்க. நம்ம கணவரும் நம்ம சொல்ல கேட்கணும், அவரு சொல்றதையும் நம்ம கேட்டுட்டாதான் நம்ம குடும்பத்துல விதி மீறல இருக்க
0: முடியும்.
3: அதே போல சாலையில போக சொல்ல ரொம்ப ஜாக்கிரதையா போங்க.
0: அவங்க சாலை விதிமுறைகளை சரியா கையாளணும் இல்லைங்களா?
3: கண்டிப்பாங்க.
0: ஓ சரிங்க, நல்லது.
3: ஏன்னா நம்ம உயிருக்காக நாம பாதுகாப்பா இருந்துக்கணுங்க.
0: சரிங்க, உண்மைதான்.
3: ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றிமா. வணக்கம்.
4: அம்மா வணக்கம். அம்மா
0: வணக்கம் சொல்பா.
4: தருமபுரி மாவட்டம்
0: சொல்லுங்கம்மா.
4: முனியம்மாள் முனுசாமி.
0: ஆமாம்மா, முனியம்மாள் முனுசாமி அம்மா தான். சொல்லுங்க, விதிகளை மதிப்போம் குறித்து உங்களுடைய கருத்து.
4: குப்பை தொட்டியே குப்பையில தான் போடணுமா?
0: ஓ சரிங்க.
4: பொது இடங்களில் எச்சில் துப்ப கூடாது. அதாவது வந்து முதியோர்கள் வந்து உடல் ஊனமுற்றோர் வருவாங்க இல்லையா, அந்த பஸ்ல வந்து ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு தகுதியான இடத்தை விடுறது இல்ல. இருந்தாலும் நான் அதை கன்ஃபார்ம் பண்ணுவேன்.
0: ஓ சரிங்க சரிங்க, அது நல்ல விஷயம் இல்லைங்களா? ஆனா அது கரெக்டா ஃபாலோ பண்றது இல்லன்றீங்க. சரிங்க. அருமை அருமை.
4: நன்றி
0: நன்றிமா. வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: வத்தல்மலையிலிருந்து சௌதாமணி பேசுறேம்மா.
0: சொல்லுங்கம்மா.
5: பொதுவா பாத்தீங்கன்னா பஸ்ல போறாங்க, அது வந்து வெத்தலை பாக்கு போடுறாங்கம்மா.
0: அது துப்புறது துப்புறது.
5: முன்னாடி சீட்ல இருந்து மூஞ்சாங்கனா பின்னாடி கிரவங்களுக்கு இடஞ்சலா இருக்குமா, வண்டியில வரவங்களுக்கு.
0: ஓ சரிங்க சரிங்க.
5: அதெல்லாம் பார்த்து நாம தான் பொறுப்பா இருக்கணும். விதிமுறை வந்து கடைபிடிக்கிறது இல்ல.
0: அது வந்து பின்னாடி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, வெளியே இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை தான்.
5: உண்மை
0: உண்மைதாங்க. எச்சில துப்பாதீங்க அப்படின்றது எல்லா இடங்களிலும்

0: எழுதி வச்சிருக்காங்க இல்லைங்களா, பொது வெளியில் எச்சிலே
1: அது வந்து
0: துப்பக்கூடாது.
1: கடைபிடிக்க மாட்டாங்கம்மா, மக்கள் வந்து அது புரிஞ்சுக்கிறது இல்ல.
0: சரி, அருமை அருமை, நல்ல கருத்தை முன் வச்சிருக்கீங்க, அதை
1: நன்றிம்மா.
0: சரியா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிம்மா, தொடர்ந்து பேசலாம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஃபோக்ஸ்வேகன் காரை டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. காரை டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் ஃபோக்ஸ்வேகன் பயணமாதான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.

0: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
6: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எழு

0: இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
5: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. இன்னைக்கு பூவே பெண் பூவே விதிகளை மதிப்போம். தொழில்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எங்கள் 0343 42 என்ற முன்னணி பெண்ணுடன் 24 40 30 மற்றொருக்கு எண்ணாக 94 86 81 10 25 இதை அறிமுக தொழில்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மற்ற தொழில்கள் அழைக்க 0343 42 என்ற முன்னணி பெண்ணுடன் 24 40 31 மற்றொருக்கு எண்ணாக 94 86 65 20 25 இந்த எண்கள் அளித்த தொழில்கள் இந்த நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். விதிகளை மதிப்போம். ஒவ்வொரு தொழில்களும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டாங்க. சாலை விதிகளை மதிக்கணும், அதே போல் பேருந்துகளில் போகும்போதும் அந்த பேருந்தில் ஒரு சில வாசகங்கள் குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போது மாற்றுத்திறனாளிகளுக்குன்னா அந்த இருக்கையை அவங்களுக்கு சரியாக தந்தோம்னா அவங்க பயன்படுத்திப்பாங்க. அதே போல் எச்சிலை துப்பாதே பொது இடத்துல அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறப்போ அந்த இடத்துல எச்சில் துப்பாமல் இருக்கணும். அதே போல் குப்பைகளை கண்ட இடங்களில் கொட்டாதீங்கன்னா அதே இடத்துல தான் ஆனால் கொட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் தொழில்கள் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
7: ஹலோ.
6: வணக்கம்மா.
7: வணக்கம். நாங்கள் பேசுகிறேங்க.
6: யாருமா பேசுறீங்க?
7: நாங்கள் பேசுகிறேங்க.
6: ஆ, உங்கள் பேருமா?
7: பிரியா.
6: பிரியா, என்ன பண்ணிட்டுருக்கீங்க பிரியா?
7: ஆடு மேய்ச்சிருக்கேன்.
6: ஓ, சரிங்க. என்னென்ன ஆடெல்லாம் வச்சுருக்கீங்க? இல்லங்க, புரியல. என்ன, எத்தனை ஆடு?
7: வெள்ளை கலர் செம்மறி
6: ஆடு. செம்மறி ஆடுல வெள்ளை கலர்ல வச்சிருக்கீங்க. இந்த வெள்ளாடு இந்த மாதிரி எல்லாம் வளர்ப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாம் வளர்க்கறது இல்லைங்களா?
7: அதெல்லாம் இல்ல மேடம்.
6: ஓ, சரிங்க. இது பராமரிக்கிறது ஈஸிங்களா? மழை வந்திருக்குங்களா உங்க பகுதியில? ஓ, சரிங்க சரிங்க, சந்தோஷம். இப்ப ஆடு மேய்க்கிறப்ப எப்படிங்க, அந்த குட்டி செல்லுல அந்த FM வச்சு கேட்டுட்டு இருக்கீங்களோ? ஓ, சரி சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது வேலை செய்யறப்பயே அப்படியே கேட்டுட்டு இருக்கீங்கிறப்போ. சரி, இப்ப நம்ம விதிகளை மதிப்போம் அப்படின்னு. என்னமா? ஓ, சரிங்க சரிங்க, எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது அப்ப பொழுது போவதப்ப எங்க கிட்ட வந்து போன் பண்ணி பேசுறீங்க இல்லைங்களா? லைன் கிடைச்சிடுச்சு
7: இன்னைக்கு.
6: ஓ, சரிங்க சரி. நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா விதிகளை மதிப்போம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஓ, சரிம்மா சரிம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சிகள்லாம் கேளுங்க சரிங்களா? ஆ, சரி சரி. ஏதாவது நிகழ்ச்சி, எல்லா நிகழ்ச்சிக்குமே ட்ரை பண்ணி பாருங்களேன். இணைப்பு கிடைக்கிறப்போ பேசுங்க. சரிம்மா சரிம்மா, நன்றி நன்றி நிகழ்ச்சியில கேட்டதற்கு, அப்புறம் தொடர்ந்து என்கிட்ட பேசுறதுக்கு. வணக்கம். இணைப்பு சரியா இல்லைங்க. வணக்கம்.
8: ஹலோ.
6: வணக்கம்.
8: வணக்கம் தோழி.
6: வணக்கம்மா. யார் எங்கிறது நலமா இருக்குங்கம்மா? நீங்க? ஓ, சரி, சொல்லுங்க. ஜெய்ஸ்ரீ.
8: ஜெயந்தி.
6: ஜெயந்தி, மன்னிச்சுக்கோங்கம்மா. ஜெயந்திமா சொல்லுங்க. விதிகளை மதிப்போம்.
8: பரவாயில்ல.
6: ஓ, சரிங்க. இல்லைங்க, பேர் தவறா சொல்லக்கூடாது இல்லைங்களா? சொல்லுங்க.
8: நம்ம மருத்துவமனைக்கு போகணுமா கூட.
6: அருமை. சொல்லுங்க.
8: நம்ம வந்துட்டு கொஞ்சம் பேஷண்ட்டுக்கு நம்மளும் வழி விட்டு லைன் போற போக்குல நாமளும் போய் மருத்துவத்துக்கு சாருகிட்ட சந்திக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கலாங்க.

0: குழந்தைங்கெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. யாருக்கு முடியலையே நம்ம மின்ன அவங்களை அமுச்சு விட்டு
1: அருமையான விஷயம் இல்லைங்களா? ஏன்னா மருத்துவமனைன்றது நம்ம எல்லாரும் வருது, அந்த உடல் நலம் முடியாதவர்கள் தான் வரும்போது
0: கொஞ்சம்
1: அமைதி காத்து. அருமை அருமை, நல்ல கருத்தை முன் வச்சிருக்கீங்க.
0: நன்றி
1: நன்றி ஜெயந்திமா. வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம். யார் எங்கிறது பேசுறீங்க?
2: தர்மபுரி மாவட்டம் அழகுபடியிலிருந்து
1: சொல்லுங்கம்மா, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: நாங்க வந்து என்ன சொல்ல விரும்புறோம்னா, நம்ம வந்து ஒரு அவசரம்னாக்கா அதை வந்து நம்ம இருக்க கூடாது, ஒரு
1: ஹாஸ்பிட்டல்
2: போகணும்னு. இப்போ வந்து வர்றதுக்கு ரொம்ப இதா சீசன்னாக்கா அதை வந்து அட்டன் டைம் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம பாக்கணும்.
1: சரி,
2: அதுக்கு வந்து
1: அவசர உதவிக்கு இது பண்றீங்க, ஆனா நம்ம இப்ப பாத்தீங்கன்னா விதிகளை மதிப்போம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோமே. விதிகளை, அதாவது சாலை விதிகள் இருக்கு இல்லைங்களா, பொது விதிகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம விதிகளை மதிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம்.
2: நம்ம பசங்க கிட்ட வண்டி கொடுக்க கூடாது அப்படின்னு வந்து வேலைக்கு ஏதாவது போறோம்னு சொன்னாங்க, அவங்க வந்து எலிமெண்ட் போட்டுக்கிறதா.
1: கண்டிப்பா கண்டிப்பா. அருமை அருமை, கரெக்டா சொல்லிட்டீங்க. அது சிறுவர்களுக்கு, 18 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு, குறிப்பா 18 வயது ஆயிருந்தாலும் அவங்க அந்த லைசன்ஸ் அப்படின்ற அந்த ஓட்டுநர் உரிமம் பெற்ற பிறகு அவங்களுக்கு அந்த குறிப்பா அந்த டூ வீலரை தந்து குழந்தைங்க கிட்ட பழகாதீங்க அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்த முன் வச்சாங்க. நன்றி வணக்கம்.
3: ஹலோ
1: வணக்கம்,
3: தர்மபுரியில இருந்து சத்யசிவா பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
3: விதிகளை மதிப்போம்ன்றது முதல்ல வீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது.
1: ஓ சரி, எப்படி?
3: வீட்டுல வந்து நம்ம கரெக்டா இருந்தோம்னா தான் நம்ம ரோடுக்கு போய் எல்லாத்தையும் சரியா பண்ண முடியும், வெளிய போய் சரியா பண்ண முடியும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
3: வீட்லயே சரியா இல்லன்னும் போது வெளிய போய் எதையுமே செய்ய முடியாது. அப்புறம் வெளிய செஞ்சுட்டு வீட்டுக்குள்ள வந்து எல்லாம் மாறி மாறி பண்ணா தப்பா இடம்.
1: கண்டிப்பா.
3: நம்ம வீட்டுல வந்து ஒழுக்கத்தோடையும் பொறுமையோடையும் இருந்தாதான் நம்ம எல்லாமே வெளியே போய் சரியா செய்ய முடியும்.
1: கண்டிப்பா. நன்றி நன்றிமா. வணக்கம்
4: வணக்கம்
1: வணக்கம். யார் எங்கிறது பேசுறீங்க?
4: ஏ சப்பானிப்பீட்ல இருந்து மாதவனி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
4: சொல்றது மேம், கோயிலுக்கு எல்லாம் போறாங்கல்ல, நீர்நிலைக்கு எல்லாம் போவாங்க, அதுல வந்து குப்பை எல்லாம் இந்தந்த குப்பை இதுக்கு போடணும்னு சொல்லுவாங்க.
1: குறிப்பா துணிகளை போடாதீங்க அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க, ஆனா நம்ம அங்கதான் போடுவோம்.
4: டாம்ப் கவர்லாம் அதுல புளிச்சிட்டு அதுலயே பாடாதீங்கன்னு சொல்வாங்க. ஆனா அத வந்து நிறைய பேர் பின்பற்றது இல்ல. அதுலயே போட்டா நம்ம புளிச்சிட்டு வந்தா அவ்வளவுதான்ற மாதிரி நம்ம நினைக்க கூடாதுன்னா, நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து போற இடம் நாம சுத்தமா இருந்து வச்சுட்டு போனாதான் அடுத்தவங்க வந்து அதே மாதிரி பின்பற்றனா கண்டிப்பாமா.
1: அருமையா சொன்னீங்க, நன்றி நன்றி. நிறைய தொழில்கள், நிறைய விஷயங்களை கறந்துட்டு இருக்காங்க. நிறைய பொது விதிகள் தான் ஃபாலோ பண்ணணும், சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கணும் அப்படின்னு பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இணைப்பில் இணையம் தொழில் வணக்கம்.
5: ஹலோ
1: வணக்கம்மா.
5: இனிய முற்பகல் வணக்கம். பன்னம்பூர்லருந்து கேறாங்க.
1: சொல்லுங்கம்மா.
5: விபத்து விதியினால் வருவதில்லை, விதியை மீறுவதால் வருவதுமா?
1: ஓ ஓ சரிங்க.
5: அது மட்டும் சொல்லிடுறேன், எல்லாம் சொல்லிட்டாங்க.
1: ஓ சரிங்க சரிங்க, நல்லது நல்லது, அருமையான கருத்து.
5: கூட எங்க முன்னாடிக்கு முன்ன ஹெல்மெட் போடாததுனால ஒருத்தர் இறந்துட்டாருங்க.
1: ஓ சரிங்க.
5: அதனால ஹெல்மெட் எல்லாருமே போடணும், அவசியமா போடணுங்க.
1: கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. அருமை அருமை, நல்ல விஷயமா. நன்றி, தொடர்ந்து பேசலாம்.

0: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen காரை டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. காரை டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
6: என் பாட்டு ஜெய் வெற்றி பெறணும்ன்றதுக்கான ஒரு பெரிய முனைப்பு கொடுப்பேன், புதுமை இருக்கணும்னு. 40 பள்ளிகளா எழுதின பாடல்கள்லாம் இருக்கு.
7: செதுக்கி எடுத்த சிலைய போல் குலுக்கி தலைக்கு நிக்கிறிய, வளைஞ்சு நெளிஞ்சு குழஞ்சுட்டான் வயசுல தீய வைக்கிறிய.
6: அன்பர்களுக்கு வணக்கம். அடியேன் பாடலாசிரியர் பிரியன் பேசுகிறேன்.

இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா விதிகளை மதிப்போம் என்னும் தலைப்பில் வளம் வந்தது. விதிகளை மதிப்பது என்பது அடிமைத்தனம் அல்ல, அது ஒரு உயர்ந்த பண்பாடு. விதிகள் நம்மை கட்டுப்படுத்த அல்ல, நம்மை வழிநடத்த உருவாக்கப்பட்டவை. நம்ம ஒவ்வொரு விதிகளை மதிக்கும் போது தான் ஒரு ஒழுக்கமான பாதுகாப்பான சமுதாயம் உருவாகும். இன்று முதல் உறுதி எடுப்போம், விதிகளை மதிப்போம், மற்றவர்களையும் மதிக்க செய்வோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நன்றி நேர்களே.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, பண்பலை இசைக்கும் நேரம் பகல் 12 மணி. நேர்களினை கேட்கலாம். நமது பண்பலையில் தொடர்ந்து வழங்கும் வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டத்தினை. இன்று பகல் 12:10 தமிழ் அருவி, தமிழோடு உறவாடுவோம். பேச்சாளர் மகேஷ் ராஜ் அவர்களின் உரையினை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சலாகம். 12:50 சூழல் காப்பும், தொடர்ந்து அறிவிப்புகள், மெல்லிசை ஆகியன பலம் வரும். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 2 மணிக்கு உங்கள் களம், உழைப்போம் உயர்வோம், கார் ஓட்டுநர் ஆர் கேப்டன் அவர்களுடன் நேர்முகம். 2:30 பன்மொழி பாடல்கள். 3 மணிக்கு கட்சுஃபியில் கலக்கல் பாடல்கள். 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள். 5 மணிக்கு மாலை தேஞ்சல். 6 மணிக்கு தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:15 ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு No.1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி. அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் சிறப்புகள் வளம் வரும். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர வழியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை. 7:10 மாவட்ட செய்திகள். இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்ட செய்திகளாக பலம் வரும். 7:25 வயல்வெளி அறிவிப்புகள். தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில மழைக்காலங்களில் சம்பா நெற்பயிரில் ஏற்படும் நோய்களும் அதனை கட்டுப்படுத்தும்

முறைகளும் குறித்தும் பயிர் நோயியல் துறை நிபுணர் முனைவர் எம் தேவநாதன் அவர்களின் உரையினை கேட்கலாம். தொடர்ந்து விதைப்பந்து தயாரித்தல் குறித்தும் மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் வி அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். எட்டு மணிக்கு இளம் தென்றல் தமிழ் பேசுங்க. 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட் ஆகியன. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:30 இடைவிடாத இசைமலை. இரவு 10:00 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டியின் தினசரி நிகழ்வுகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 10:20 சுகமான ராகங்கள். இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில நாமக்கல் கரூர் பகுதியை சார்ந்த மக்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்று தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்கள் நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் நமது பண்பலையில் தொடர்ந்து வளம் வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டத்தினை.

அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அருவி கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்ற புரட்சிக்கவி பாரதிதாசனின் வாக்கிற்கு ஏற்ப இன்றைய தமிழருவி நிகழ்ச்சியில் தமிழோடு உறவாடுவோம் என்ற தலைப்பில் பேச்சாளர் திரைப்பட இயக்குனர் மேட்டூர் அணை ஜூபிட்டர் மகேஷ்ராஜ் அவர்களின் உரையினை கேட்கலாம்.

தோன்றி மண் தோன்றா காலத்து முன்பே பிறந்த எங்க மூத்த தமிழே, என் தமிழ் அன்னையே, உன் திருப்பாதங்களை பணிந்து வணங்குகிறேன். இன்று எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு தமிழோடு உறவாடு. உறவு என்பது அவ்வப்போது சந்திப்பது அல்ல, உறவு என்பது உள்ளத்தில் இருப்பது, உறவு என்பது உயிரில் கலந்திருப்பது, உறவு என்பது தேவை போடுவதும்

மட்டும் நினைப்பதல்ல, தேவையில்லாத போதும் நினைப்பதுதான் உறவு. இப்படியானால் தமிழ் நமக்கு ஒரு மொழியா அல்லது உறவா? மொழி மட்டுமல்ல, தமிழ் நமக்கு மூத்த மகள், தமிழ் நமக்கு தாய், அந்த தமிழ் நமக்கு அடையாளம், தமிழ் நமக்கு உயிர். தமிழ் எப்போது நம்மோடு இருக்கிறது? குழந்தை பிறக்கிறது, அதை முதலில் பேசும் வார்த்தை என்ன? அம்மா. அந்த அம்மாவுக்குள் தமிழ் இருக்கிறது. குழந்தை விழுகிறது, அம்மா என்று குழந்தை பயப்படுகிறது. அம்மா குழந்தைக்கு பசி, பொழுதும் அம்மா என்று அழைக்கிறாள். தூக்கம் வரும்போது அம்மா என்று ஒரு குழந்தையின் அழுகையில் இருந்து முதல் வார்த்தை வரை தமிழ் நம்மோடு வளர்கிறது. அதனால தான் நான் சொல்கிறேன், தமிழை நாம் பேசவில்லை, தமிழ் நம்மை பேச வைக்கிறது. தாயை நாம் ஏன் தாய் என்று அழைக்கிறோம்? நம்மை சுமந்ததால் அல்ல. நம்மை சுமந்த தாய் மட்டும் தாய் அல்ல, நம்முடைய சிந்தனையை சுமக்கும் மொழியும் தாய் தான். அதனால தான் அது தாய்மொழி. ஒரு விஷயத்தை இங்க சொல்லிக்கிறேங்க, தமிழ் எப்போ நம்மளோடு பயணிக்கிறது தெரியுமா? கருவறையில் நாம் இருக்கும் போதே தமிழ் நம்மோடு கலக்கிறது. எப்படி? தாய் எதை எதை படிக்கிறாளோ, தாய் எது எதை பேசுகிறாளோ, அதையெல்லாம் கருவில் இருக்கும் குழந்தை அனுபவிக்கிறது. இதைத்தான் பக்த பிரகலாதன் கதையிலே சொல்லியிருப்பார்கள். இரணியன் கடவுள் யாரும் இல்லை, தான் தான் கடவுள், தன்னை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று அராஜகம் பண்ணிவர் வேலையிலே வைத்தியல் வளர்களுடைய பிரகலாதன் நாரதர் மாமுனிவர் கடவுளுடைய அத்தனை கதைகளும் சொல்லி அவனை பக்த பிரகலாதனா மாத்தி கொண்டு வராங்க. இது அந்த காலத்திலே நமக்கு சொல்லிட்டாங்க. ஆக கருவில் இருக்கும் போதே ஒரு குழந்தை தாய்மொழியை அந்த தாய்மொழியில கத்துக்கிற உலகம் முழுசுக்கு அத்தனை குழந்தைகளும், ஆங்கில குழந்தையாலும் சரி எந்த குழந்தையாலும் சரி, முதல் வார்த்தை பேசும்போது அம்மான்னு தான். ஆக அந்த அம்மாங்கிற வார்த்தை தமிழ். தமிழ் வந்து சாதாரண மொழி இல்ல. இன்னைக்கு தமிழ் பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. என்ன பேச வேண்டியது இருக்குன்னா, தமிழ் புலவர், தெய்வ புலவர் வள்ளுவர், இவருடைய இரண்டு வரிகளில் ஒவ்வொரு குரலையும் சொல்லியிருக்கிறார். அந்த குரல் சாதாரணமாக இல்ல. பொருட்பால், அறத்துப்பால், காமத்துப்பால், ஒவ்வொரு மனிதனை மூணா பிரிச்சு அந்த மூன்று வகையில மனிதனுடைய அத்தனை வாழ்க்கை நெறிமுறையும் அவர் சொல்லி கொடுத்துட்டு போய்கிறார். அந்த நூல் தமிழ் நூல். இன்னை உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழிகளையும் ஒரு நூல் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குதுன்னா அது திருக்குறள் மட்டும்தான். பைபிள் இருக்கு, குரான் இருக்கு, பகவத்கீதை இருக்கு. இருந்தாலும் அத்தனை மொழிகளாலும் அத்தனை மக்களாலும் அந்த திருக்குறள் வள்ளுவரை தான் நாம இருக்கிறோம். இன்னைக்கு கூட ஒரு சிலர் காவி வெடி போடும்போது எல்லாரும் சேர்ந்து, இல்ல என்ன ஐயாவுக்கு காவி எல்லாம் போடாதீங்க, மத அடையாளம் வேண்டாம்னு சொல்லி போராடுறாங்க. அவர்களால் தமிழ் வளர்க்கப்பட்டு வாழ்த்தப்பட்டு வருகிறது. அவர்கள் வாழ்வதும் பிழைப்பதும் உழைப்பதும் இந்த தமிழால் தான். நம்ம வாழ்க்கையில நாம சண்டை போடுறோம், பேசுறோம், பிடிக்கிற எல்லாம் உண்டு. யாராவது பாட்டு போடுறோமா? இன்னைக்கு அத்தனை சினிமால அஞ்சு பாட்டு நாலு பாட்டு ரசிக்கிறோம். மனசு சரியில்லையா, ஒரு பாட்டை ரசிக்கிறோம், ஒரு நாலு பாட்டை கேட்டா மனசுக்கு நிம்மதியாவது. அது எல்லாம் எங்கிருந்து? தமிழ் இலக்கியத்திலிருந்து, தமிழறிஞர்களால், தமிழ் புலவர்களால் உருவாக்கப்பட்டு தமிழ் வாழ்ந்து கொண்டுதான் இருக்குது. இந்த தமிழ் அழிக்க யாராலையும் முடியாது. ஒரு காலம் சொல்லுவாங்க, பூமிக்கு ஒரு காலம் உண்டுன்னு. பூமிக்கு ஒரு காலம் உண்டு இருக்கலாம், ஆனால் தமிழுக்கு என்றும் இறுதி முடிவு கிடையவே கிடையாது. தமிழ் எப்போதும் வாழ்ந்துட்டு. தமிழ் உலகின் பழமையான உறவு. தமிழின் பெருமையை நாம் வெறும் உணர்ச்சியால் மட்டும் சொல்ல வேண்டியதில்லை. தமிழுக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்த இலக்கிய மரபு இருக்கிறது. தொல்காப்பியம் இருக்கிறது, சங்க இலக்கியம் இருக்கிறது, திருக்குறள் இருக்கிறது, சிலப்பதிகாரம் இருக்கிறது, மணிமாயில இருக்கிறது, கம்பராமாயணம் இருக்கிறது. இத்தனை செல்வங்களை தந்த மொழியிடம் நாம் இன்று கேட்க கேள்வியை ஒன்றே ஒன்றுதான், தமிழே நீ இவ்வளவு பழமையானவளா என்பது அல்ல, தமிழே நீ எவ்வளவு காலம் எங்களோ இருப்பாய் என்பதுதான். தமிழ் இருக்கும் வரை தமிழனின் அடையாளம் இருக்கும். தமிழ் இருக்கும் வரை தமிழனின் சிந்தனை இருக்கும். தமிழ் இருக்கும் வரை தமிழனின் வரலாறு இருக்கும். தமிழ் புத்தகத்தில் மட்டும் இருக்கக்கூடாது. சிலர் தமிழை மிகவும் நேசிக்கிறார்கள். எங்கே? புத்தக அலமாரியில். அங்கே தமிழ் நூல்கள் இருக்கும். அவை அழகாக இருக்கும், ஆனால் தூசி படிந்திருக்கும். வருடத்துக்கு ஒரு முறை எடுத்து பார்த்து ஆஹா என்ன அருமையான தமிழ் என்று சொல்லிவிட்டு மீண்டும் வைத்து விடுகிறார்கள். தமிழ் புத்தக அலமாரியில் மட்டும் இருந்தால் அது மொழி அல்ல, அது அருங்காட்சியக பொருள். தமிழ் வாழ வேண்டும் என்றால் நமது வீட்டில் தமிழ் பேச வேண்டும். தமிழ் பள்ளியில் பேச வேண்டும். தமிழை மேடையில் பேச வேண்டும். தமிழை தொழில்நுட்பத்தில் இருக்க வேண்டும். தமிழ் இணையதளத்தில் இருக்க வேண்டும். தமிழ் குழந்தையின் விளையாட்டில் இருக்க வேண்டும். தமிழ், தமிழ், தமிழ் வாழ்க்கையோடு கலக்க வேண்டும். தமிழோடு உறவாட வேண்டும் என்றால் முதலில் வீட்டில் இருந்து தொடங்குவோம். தமிழ் பேசுவது பின்திங்கிய நிலை அல்ல. சிலருக்கு ஒரு தவறான எண்ணம் இருக்கிறது, தமிழ் பேசினால் கிராமத்து மனிதன் என்று நினைக்கிறார்கள் என்று. ஆங்கிலம் பேசினால் அறிவாளி என்று நினைக்கிறார்கள். அது உண்மையா? ஆங்கிலம் தெரிந்தால் அறிவு கிடையாது என்று நான் சொல்லவில்லை. ஆங்கிலம் கற்போம், ஹிந்தி கற்போம், உலக மொழிகளை கற்போம், எத்தனை மொழிகள் வேண்டாலும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் பிற மொழிகளை படிக்க தமிழை தள்ளிவிட வேண்டாம். ஒரு மரம் உயரமாக
வளர வேண்டும் என்றால் அதன் வேரை வெட்டிவிடுவோமா? வேரை வலுப்படுத்தினால்தான் மரம் உயர்

அவசியமாகும். அதுபோல தமிழை வழிபடுத்தி உலக மொழிகளை கற்போம். திருவள்ளுவர் நமக்கு கொடுத்த உலகம் நாம் தமிழை பேசுகிறோம் என்று பெருமைப்பட்டால் மட்டும் போதாது. தமிழ் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தது? திருவள்ளுவர் சொன்னார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. தமிழின் முதல் எழுத்தான ஆவில் இருந்து உலகத்தையே பார்க்கும் பார்வையை தந்த மொழி தமிழ். மற்றொரு இடத்தில், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர். அன்பை சொல்லிக் கொடுத்த மொழி தமிழ் மொழி. அதனாலதான் தமிழை காப்பது என்பது தமிழ் எழுத்துக்களை காப்பது மட்டும் அல்ல, தமிழ் கற்றுக் கொடுத்த அன்பை காப்பது. தமிழ் காதலின் மொழி. தமிழ் காதலை சொல்லி பாருங்கள். நான் உன்னை நேசிக்கிறேன் என்பது அழகு, ஆனால் நான் உன்னை விரும்புகிறேன் என்றால் வேறு உணர்வு. நீ இல்லாமல் நான் இல்லை என்றால் இன்னொரு உணர்வு. உன்னை நினைக்காத நாள் இல்லை என்றால் அது இன்னொரு உணர்வு. தமிழில் ஒரு சொல்லை மாற்றினால் கூட உணர்வு மாறிவிடுகிறது. அதனால்தான் தமிழ் மொழி அல்ல, உணர்வுகளின் வீடு என்று சொல்கிறோம். தமிழ் துக்கத்தின் மொழியும் கூட, மகிழ்ச்சியின் தமிழ் பேசுகிறோம், துன்பத்திலும் தமிழ் பேசுகிறோம். ஒருவர் இறந்து விட்டால் அவர் இறந்து விட்டார் என்று மட்டும் சொல்லிவிட மாட்டோம், அவர் நம்மை விட்டு மறைந்து விட்டார் என்போம். மறைந்து விட்டார் என்ற ஒரு சொல்லில் மரணத்தின் வழியையும் அன்பின் மரியாதையையும் சேர்த்து வைத்திருக்கிறது நம்ம தமிழ். தாயை இழந்தவன் அம்மா இல்லை என்று சொல்லும் போது அது ஒரு செய்தி, ஆனால் அம்மா இல்லாத உலகம் என்று புலம்புவது அது ஒரு வழி. அந்த வழியை சொல்லிக் கொடுப்பதும் தமிழ் தான். தமிழ் நகைச்சுவையின் மொழி. தமிழ் அளவைக்கும் மொழி விட்டும் அல்ல, சிரிக்க வைக்கும் மொழியும் கூட. தமிழில் ஒரு சிறு விளையாட்டு சொல் போதும், மேடையே சிரிக்கும். ஒரு சொல் பல பொருள், ஒரு வாக்கியம் பல விளக்கம். அதனால்தான் தமிழ் பட்டம் என்றாலே மக்கள் கூட்டம் கூடுகிறது. தமிழின் நகைச்சுவை தமிழின் நாவிலே பிறக்கிறது. தமிழ் சிந்தனையின் மொழி. தமிழ் நமக்கு வெறும் உணர்ச்சியை மட்டும் கொடுக்கவில்லை, சிந்திக்கவும் கற்றுக் கொடுத்திருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மனித குலத்தை ஒன்றாக பார்த்த சிந்தனை. இன்று உலகம் குளோபல் வில்லேஜ் என்கிறது. நம் முன்னர் ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள், யாதும் ஊரே. இன்று இந்த மனித உரிமை பேசுகிறது. தமிழ் எப்போதோ சொல்லிவிட்டது யாவரும் கேளீர். அப்படி ஒரு தமிழ் பழைய மொழியா? ஆம், ஆனால் அதன் சிந்தனை இன்றும் புதுமை. இளைஞர்களும் தமிழும் என்ற இளைஞரை நாம் குறை சொல்லக்கூடாது. இளைஞர்கள் தமிழை பேசுவதில்லை என்று சொல்லிவிட்டு நாம் ஒதுக்கிவிடக்கூடாது. அவர்களின் உலகம் மாறிவிட்டது. அவர்கள் கையில் புத்தகம் அல்ல, செல்போன் இருக்கிறது. அவர்கள் இருக்கும் இடம் நூலகம் மட்டுமல்ல, இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப், பேஸ்புக் போன்ற இணைய உலகம் உள்ளது. அதனால்தான் தமிழும் அந்த உலகுக்கு செல்ல வேண்டும். தமிழில் நல்ல காணொளிகள் வர வேண்டும். தமிழில் நல்ல அறிவியல் வர வேண்டும். தமிழில் தொழில்நுட்பம் வர வேண்டும். தமிழில் வேலைவாய்ப்பு தகவல்கள் வர வேண்டும். தமிழில் உலக அறிவு கிடைக்க வேண்டும். அப்போதுதான் இளைஞன் சொல்வான், தமிழ் என் தாத்தாவின் மொழி மட்டுமல்ல, என் எதிர்காலத்தின் மொழியும் என்று சொல்லுவான். தமிழ் வேலைக்கும் பயன்பட வேண்டும். தமிழை நேசிப்பது என்றால் தமிழில் கவிதை எழுதுவது மட்டுமல்ல, தமிழில் அரசியல் எழுத வேண்டும். தமிழில் மருத்துவ அறிவு வளர வேண்டும். தமிழில் சட்ட அறிவு வர வேண்டும். தமிழில் தொழில் அறிவு வேண்டும். தமிழில் பொருளாதாரம் பேச வேண்டும். தமிழில் செயற்கை நுண்ணறிவு பற்றி பேச வேண்டும். தமிழ் சமையலறையில் மட்டும் இருக்கக்கூடாது, செயற்கை நுண்ணறிவு ஆய்வகத்திலும் இருக்க வேண்டும். தமிழ் கோவில் சுவர்கள் மட்டும் இருக்கக்கூடாது, கணினி திரையிலும் இருக்க வேண்டும். தமிழ் பழைய ஓலைச்சுவடிகள் மட்டும் இருக்கக்கூடாது, இன்றைய டிஜிட்டல் உலகில் இருக்க வேண்டும். சரி, தமிழோடு உறவாடுவது எப்படி? நான் 5 வழிகளை சொல்ல விரும்புகிறேன். 1, தமிழில் பேசுவோம். வீட்டில் இயன்றவரை தமிழில் பேசுவோம். 2, தமிழில் வாசிப்போம். ஒரு நாளைக்கு குறைந்தது 10 பக்கங்களாவது தமிழ் நூல் படிப்போம். 3, தமிழில் எழுதுவோம். சிறிய குறுஞ்செய்தியாக இருந்தாலும் எழுதுவோம். 4, தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொடுப்போம். குழந்தைகளுக்கு தமிழ் பாடல் சொல்லிக் கொடுப்போம், திருக்குறள் சொல்லிக் கொடுப்போம், தமிழ் கதைகள் சொல்லிக் கொடுப்போம். 5, நவீன உலகோடு இணைப்போம். தமிழை பழைய பெருமையில் மட்டும் வைத்திருக்காமல் புதிய அறிவோடு இணைப்போம். இதுதான் உண்மையான தமிழ் பற்று. சரி, தமிழை எப்படி நேசிப்பது? தமிழை நேசிக்கிறேன் என்று சொல்வது எளிது. தமிழுக்காக உலார் எடுத்து நடத்துவது எளிது. தமிழுக்காக ஒரு பதாகை வைப்பதும் எளிது. தமிழுக்காக ஒரு கவிதை எழுதுவதும் எளிது. ஆனால் தமிழை வாழ்வில் பயன்படுத்துவதால் உண்மையான தமிழ் பற்று. தாயை நேசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தாயிடம் பேசாமல் இருந்தால் என்ன பயன்? அதுபோல தமிழை நேசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தமிழை பயன்படுத்தாமல் இருந்த என்ன பயன்? என் அன்பு தமிழ் சொந்தங்களே, தமிழை நாம் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சிலர் சொல்லுகிறார்கள். நான் சற்று மாறுபட்டு சொல்கிறேன். தமிழ் நம்மை காப்பாற்றிய மொழி. நாம் பிறக்கும் போது நமக்கு பெயர் வைத்தது தமிழ். நாம் முதல் முதலாக அம்மா என்று அழைத்த போது நம்மோடு இருந்தது தமிழ். நாம் பள்ளிக்கு சென்ற போது நம்மை கற்றுக் கொடுத்தது தமிழ். நாம் காதலிக்கும் போது நம்முடைய உணர்வை சொன்னது தமிழ். நாம் அழுத போது நம்முடைய கண்ணீருக்கு வார்த்தை கொடுத்தது தமிழ். நாம் இறந்த போதும் நம்மை சுற்றி 4 வார்த்தைகள் பேச போவதும் தமிழ் தான். அப்படியானால் தமிழை நாம் காப்பாற்ற வேண்டுமா? ஆமாம், அதைவிட முக்கியமாக தமிழையோடு உறவாட வேண்டும். தமிழை புத்தமாக பார்க்காதீர்கள், உறவு

பாக பாருங்கள், தமிழில் பாடமாக பார்க்காதீர்கள், பாசமாக பாருங்கள். தமிழை மொழியாக மட்டும் பார்க்காதீர்கள், உயிராக பாருங்கள். தமிழை நேற்று மட்டும் பார்க்காதீர்கள், நாளையாகவும் பாருங்கள். நாம் தமிழோடு உறவாடுவோம், தமிழை நம் வீட்டிற்கு அழைப்போம், தமிழை நம் குழந்தைகளின் நூலிலே வைப்போம், தமிழை நம் சிந்தனையில் விதைப்போம், தமிழை நம் தொழில் மூலத்தில் வளர்ப்போம், தமிழை உலக அரங்கில் உயர்த்துவோம். அப்போது தமிழ் நம்மிடம் வாழவில்லை, நாம் தான் தமிழுக்குள் வாழ்கிறோம்.

கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் நாம இருக்கோம். இந்த 8 கோடி பேரும் தமிழர்கள். ஒரு விஷயம் நான் வருத்தப்படுற விஷயம் என்ன சொல்லட்டுங்களா, தமிழை சரியாக உச்சரிக்க இங்க நிறைய பேர் இல்லை. தமிழை பிழை இல்லாமல் எழுதுவதற்கு மாணவர்களோ பெரியவர்களோ இல்லை. தமிழை அழகான இந்த கொஞ்சு தமிழை அழகான கையெழுத்துகளால் எழுதுவதற்கு ஆட்கள் இல்லை. நான் திரைப்படத்துறையில் இருக்கிறேன், பட் இது மேல அவங்களுக்கு மோகம் இல்லை. யாரை கேளுங்க, இங்கிலீஷ்ல முக்கியம், இங்கிலீஷ் முக்கியம்னு. அதனால தயவு செஞ்சு நான் இந்த வாயிலாக எல்லாருக்கும் கேட்கறது என்னன்னா, தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் அறிஞர்கள், என் குருநாதர் கேரை உட்பட அவருடையும் இந்த கோரிக்கையை வைக்கிறேன். தமிழில் நூல்களை பாதுகாக்கிறது மட்டும் நம்ம முக்கியம் இல்லை, தமிழை உச்சரிக்க வைக்கணும், தமிழை எழுத வைக்கணும், பிழை இல்லாமல் எழுத வைக்கணும், அழகான கையெழுத்தால் தமிழ் மக்களை உருவாக்கணும். இதுக்காக நம்ம கொஞ்சம் முயற்சி எடுப்போம்னு நான் உங்களோட மன்றாடி கேட்டுக்கிறேன். நாம பேசலாம், தமிழை பத்தி பேசிட்டே இருக்கலாம், எவ்வளவு பேசினாலும், எத்தனை யுகம் பேசினாலும் பத்தாது. ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் தமிழுக்கு இருக்கிற பெருமை இந்த உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது. ஏன்னா உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர் மெய்யெழுத்து, இப்படி உயிர் இருக்கக்கூடிய ஒரு மொழி தமிழ் மட்டும்தான். மெய்யெழுத்து 18, உயிரெழுத்து 12, மொத்தம் 247 எழுத்து. ஆனா இது பார்க்கறது தான் பெருசு, ஆனா படிக்கும் போது சின்னது. இதை அழகா பயன்படுத்தலாம். இந்த மொழிக்கான இந்த துவம் வேற எந்த மொழிக்கும் சத்தியமா கிடையாது. அதே மாதிரி நம்ம மொழி வந்து நம்ம பல தப்ப நினைக்கிறோம். உலகத்திலேயே மிக பழமையான நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம். அந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல தமிழ் எழுத்து இருக்கு, கல்வெட்டுல இருக்கு. அப்ப நம்ம தமிழுக்கு எவ்வளவு பெருமை. தமிழ்நாடு இங்க, சிந்து சமவெளி நாகரிகம் எங்க? அப்ப அது வரைக்கும் நம்ம நாடு போயிருக்கு. கரிகால சோழன் இங்கிருந்து இமயமலை படையெடுத்து போறான், படையெடுத்துட்டு பாக்குறான் அங்க சேரனுடைய கல்வெட்டு. கூட போனவன் மந்திரிகளான்றாங்க, சேரனுடைய கல்வெட்டு உடச்சி எரிஞ்சிட்டு நம்ம புதுசா கல்வெட்டு வைக்கலாம்னு சொல்றாங்க. அப்பவா சொல்றான், நமக்கு முன்னால ஒரு தமிழன் வந்து இங்க பெருமை சேர்த்திருக்கான், அவனுக்கு பக்கத்தால நம்ம பெருமை சேர்த்தவர ஒரு தமிழன் நம்ம அழிக்க கூடாதுன்னு அன்னைக்கு அவங்க ஒரு கல்வெட்டு வச்சுட்டு வந்தவர் தான் கரிகால் சோழன். அதனால நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி தீர்த்துக்கிறத விட மோகம், மொழி மோகம் இல்லாம தமிழுக்கு நம்ம என்ன செய்யலாம், தமிழர் இன்னும் என்ன வாழ வைக்கலாம், எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேங்க. ஐம்பெருங்காப்பியங்கள்ல குண்டலகேசனுடைய எழுத்தாளர் இன்னும் யாருக்கு தெரியாது. இதுக்கான வரலாற்று ஆராய்ச்சி தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் எழுதி கண்டுபிடிக்கணும். இன்னும் சொல்ல போனா தமிழ் மன்னர்களுடைய வரலாறுகள் நிறைய மறைக்கப்பட்டு தமிழ் மூலமா தமிழ் கல்வெட்டுகளை ஆராய்ச்சி செஞ்சு இதெல்லாம் கொண்டு வரணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன். அதே மாதிரி ஒரு மொழிக்கு சங்கங்கள் அமைச்சு அந்த சங்கத்தின் மூலமா தமிழை வளர்க்கறது தமிழ்ல மட்டும்தான், வேற எந்த மொழிக்கும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அதனால இவ்வளவு சிறப்பான இந்த தமிழை நம்ம வாழ வைக்கணும். அதுக்காக நம்ம எல்லாரும்

பாடுபடணும். இறுதியாக ஒரே ஒருவரை, தமிழை தேடாதீர்கள், தமிழோடு பேசுங்க, தமிழை படிக்காதீர்கள் அல்ல, தமிழோடு படியுங்கள், தமிழை நேசிக்காதீர்கள் என்று அல்ல, தமிழோடு நேசியுங்கள், தமிழோடு உறவாடுங்கள், தமிழோடு வாழுங்க. வாழ்க தமிழ், வளர்க தமிழ், நம்மோடு உறவாடுவோம், தமிழோடு உறவாடுவோம். நன்றி, வணக்கம்.

நேயர்கள், இதுவரை இன்றைய தமிழறிவி நிகழ்ச்சியில் தமிழோடு உறவாடுவோம் என்ற தலைப்பில் பேச்சாளர், திரைப்பட இயக்குனர், மேட்டூர் அணை ஜூபிட்டர் மகேஷ்ராஜ் அவர்களின் உரையினை கேட்டீர்கள்.

0: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஃபோக்ஸ்வேகன் காரை டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ் அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. காரை டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் ஃபோக்ஸ்வேகன் பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியாளர் சேவை பிரிவு முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாகாலாந்தில் விஷச்சாராயம் அருந்தியதில் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு 3 மாதத்திற்குள் முழுமையாக தீர்வு காணப்பட்டுவிடும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் மகளிர் கபடி இறுதியாட்டத்தில் இந்தியா 37-31 என்ற புள்ளி கணக்கில் ஈரானை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் துப்பாக்கி சுடும் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஸ்குவாஷ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் வேலவன் செந்தில்குமார், ஜோஸ்னா சின்னப்பா இணை வெண்கலப்பதக்கம் வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அனகாத் சிங்கும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அபாய் சிங்கும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் குத்துச்சண்டை போட்டியின் 90 கிலோ இடைப்பிரிவில் கபில் போகாரையா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் உன்னதி ஹூடாவும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 11 வெள்ளி, 13 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது.

ஸ்குவாஷ் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற வேலவன் செந்தில்குமார் மற்றும் ஜோஸ்னா சின்னப்பாவுக்கு தலா 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை தமிழக அரசு அறிவித்துள்ளது. தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. ஐநா பொது சபை கூட்டத்தில் பாகிஸ்தான் ஆற்றிய உரைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா இதனை தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் பாகிஸ்தான் இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக இந்தியா குற்றஞ்சாட்டியுள்ளது. இதற்கிடையே இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஈரான் மற்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர்களுடன் பேச்சு நடத்தினார்.

0: இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக இந்தியா குற்றஞ்சாட்டியுள்ளது. இதற்கிடையே இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஈரான் மற்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர்களுடன் பேச்சு நடத்தினார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச பிரச்சினைகள் குறித்து இந்த பேச்சுகளின் போது விவாதிக்கப்பட்டது. பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியாளர் சேவை பிரிவு முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ராணுவ பொறியாளர் சேவை தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதிலும் இப்பிரிவு ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கோவிட் போன்ற பெருந்தொற்றை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சர்வதேச அளவில் ஒருங்கிணைந்து மேற்கொள்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. அமெரிக்காவில் ஐநா சார்பில் நடைபெற்று வரும் இது தொடர்பான உயர்நிலை குழு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணியா சலாலி ஸ்ரீவத்சவா, சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு அனைத்து நாடுகளும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்தியாவில் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திருமதி புண்ணியா சலாலி ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என்று அம்மாநில துணை முதலமைச்சர் திருமதி சுனேத்ரா பவார் கூறியுள்ளார். நாந்தேட் மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடன் இன்று அவர் கலந்துரையாடினார். வறட்சி பாதிப்பு குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்திற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுனேத்ரா பவார் கூறினார். இதற்கிடையே மாநிலத்தில் உள்ள 358 தாலுகாக்களில் 265 தாலுகாக்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக மன்மோகன் சிங் ஆற்றிய பங்களிப்பை நினைவு கூர்ந்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு 3 மாதத்திற்குள் முழுமையாக தீர்வு காணப்பட்டுவிடும் என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் மின் விநியோக கட்டமைப்பு வசதிகள் சீரமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மின்துறையில் உள்ள குறைபாடுகள் களையப்பட்டு வருவதாகவும் திரு நிர்மல்குமார் கூறினார். தமிழகத்தில் உள்ள நியாய விலைக் கடைகளில் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு முகாம்கள் இன்று நடைபெற்று வருகின்றன. குடும்ப அட்டைதாரர்களின் பயோமெட்ரிக் பதிவினை 100% மேற்கொள்ளும் வகையில் இந்த முகாம்கள் நடைபெற்று வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாகாலாந்தில் விஷச்சாராயம் அருந்தியதில் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். மோகோக்சங் மாவட்டத்தில் 8 பேரும் டியோன்சாங் மாவட்டத்தில் 11 பேரும் கடந்த 2 நாட்களில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்ததாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். நாகாலாந்தில் கடந்த 1990 முதல் மதுவிலக்கு அமலில் இருந்து வந்த நிலையில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. மேற்குவங்கத்தில் சுற்றுலா கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு சங்கர் கோஷ் கூறியுள்ளார். சிலிகுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாகச சுற்றுலாவின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சுற்றுலாத்துறை சார்பில் மாநிலம் முழுவதும் கண்காட்சிகள் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் உள்ளூர் பொருளாதாரம் மேம்படும் என்றும் திரு சங்கர் கோஷ் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவது ஏற்புடையது அல்ல என்று உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் திரு சஞ்சய் நிஷாத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக செயல்படும் அமைப்பு என்று கூறினார். தேர்தல்களை நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த வேண்டிய பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பது தவறானது என்றும் திரு சஞ்சய் நிஷாத் கூறினார். அசாமில் 3வது தேயிலை ஏல மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. திப்ருகர் மாவட்டத்தில் இந்த மையம் தொடங்க

அறிவிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஏற்கனவே குவஹாத்தி மற்றும் ஜோர்ஹாட்டில் தேயிலை ஏல மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் எல்லைப் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் உத்தம்பூரில் நடைபெற்றது. எல்லை சாலை அமைப்பின் தலைமை இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் ஹர்பல் சிங் தலைமையில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சாலை பணிகளின் முன்னேற்றம் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மணிப்பூரில் ஒரு தீவிரவாதி உட்பட 3 பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். ஆள்கடத்தல் குற்றச்சாட்டின் பேரில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டிலேயே முதல் முறையாக குற்றச்செயல்களால் பாதிக்கப்படுபவர்களுக்கு உதவும் வகையில் அவர்களுக்கான உரிமை மையம் பாட்னாவில் தொடங்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இதனை தொடங்கி வைத்தார். குற்றச்செயல்களால் பாதிக்கப்படுபவர்களுக்கு தேவையான அனைத்து சட்ட உதவிகளையும் இந்த மையம் வழங்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14 21-15 என்ற செட் கணக்கில் குரேஷியாவின் மஜா பிரணிக்கை வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியா ஓபன் மற்றும் மகளிர் பிரிவுகளில் 2வது இடத்தில் உள்ளது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-0, 7-6 என்ற செட் கணக்கில் பெல்ஜியத்தின் ரொமைன் ஃபவுகானை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியாளர் சேவை பிரிவு முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாகாலாந்தில் விஷச்சாராயம் அருந்தியதில் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு 3 மாதத்திற்குள் முழுமையாக தீர்வு காணப்பட்டுவிடும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் பகல் 12:50.
1: In the festival season, la, Volkswagen car test drive seyunga. Sure gifts, adoda 3 years ku 75% varaikkum buyback policy perunga. Car test drive panna, unga ovvoru payanamum Volkswagen payanamada irukkunu nanipinga. Vivarangalukku Ramani Volkswagen dealerai anugungal. TNCA apply.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: நீர்களினி கேட்கலாம், சூழல் காப்போம்.
3: ஏ கைலு கைலு, மழை வரபோது புள்ள, வா வா, இடி இடிக்குது, மின்னலெல்லாம் வருது, நாமளும் தக்கச்சிம் தக்கச்சிம்னு பாட்டு போட்டு ஆடலாமா?
4: அச்சுச்சோ, மழை வரப்போதா? மழைனாவே எனக்கு கொஞ்சம் பயமே.
3: ஏ என்ன புள்ள இப்படி சொல்லிட்ட? மழைக்காலம் இயற்கைக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு அழகான காலம், அதெல்லாம் உனக்கு புரியுமா? மழை நீர் நமக்கும் தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் மிகவும் அவசியம் புள்ள.
4: மழை வந்தாவே அங்கங்க நீர் தேங்கி கொசு உற்பத்தி, நீர் தேக்கம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. அதனாலதான் எனக்கு மழைனா கொஞ்சம் பயம்னு சொன்னேன்.
3: அதுக்கு என்ன காரணம்? குப்பையெல்லாம் சாலை ஓரங்கள்லயும் கால்வாயிலையும் போடக்கூடாது. குறிப்பா பிளாஸ்டிக் பையில எல்லாம் கால்வாயில போடுறாங்கல்ல, அதுதான் அடைச்சி நீரோட்டத்தை தடுக்குது. அதனால குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு உரிய குப்பை தொட்டியில போட்டு வைக்கணும்ல.
4: சரி சரி, மழை நீரை வீணாக்காம சேமிக்கணும், அதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா உங்ககிட்ட?
3: வீட்டுல மழைநீர் சேகரிப்பு முறைய பயன்படுத்தி நிலத்தடி நீரையும் பாதுகாக்கலாம். நிறைய மரக்கன்றுகளை நட்டு மண்ணரிப்பை தடுத்து சுற்றுச்சூழலின் சமநிலையையும் பாதுகாக்கலாம்.
4: மழை காலத்துல வீட்டை சுத்தியும் தண்ணீர் தேங்காம பாத்து கொள்ளணும் இல்லையா?
3: கண்டிப்பா, தேங்குற நீர்னால தானே அதிகமா கொசு பெருகுது.
4: பிளாஸ்டிக் பயன்பாட்டையும் நம்ம குறைச்சிக்கணும். துணி பைய தான் நாம நிறைய உபயோகப்படுத்தணும்.
3: நான் உங்ககிட்ட பேச பேசதான் உங்களுக்கு நிறைய ஐடியா வருது போல.
4: எனக்கு கூட இவ்வளவு அறிவு இருக்கா?
3: சரிதான், நம்ம எல்லாருமே சிறிய சிறிய செயல்களை செய்தாலேயே

0: நம்முடைய சுற்றுச்சூழலை தூய்மையாகவும் பாதுகாப்பாகவும் வச்சிருக்கலாம். சரிக்கா, நீ பேசி முடிக்கிறப்பட்டுல மழையே நின்னுடும் போல இருக்கு. சரி, போய் சுட சுட பாப்கார்ன் போட்டு எடுத்துட்டு வா.
1: பாப்கார்ன் மட்டும் போதுமா இல்ல டீ ஏதாவது வேணுமா?
0: எது கொடுத்தாலும் சரிதான். மழை நீரை சேமிப்போம்,
1: குப்பைகளை முறையாக அகற்றுவோம்,
0: மரங்களை வளர்ப்போம்,
1: இயற்கையை பாதுகாப்போம்,
0: மழை காலத்திலும் சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருப்போம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் பகல் 12:54 நிமிடம். அறிவிப்புகள்.
6: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கத்தின் மூலம் 6 மாத கால சான்றிதழ் பாடம் தேனீ வளர்ப்பு குறித்து நடைபெற உள்ளது. இதில் மாதம் 1 நாள் மட்டும் சனிக்கிழமைகளில் நடைபெற உள்ளது. இதற்கான கல்வி தகுதி 10வது வகுப்பு தேர்ச்சி மற்றும் தோல்வி அடைந்தவர்கள் பங்கேற்கலாம். இதில் இருக்கும் சிறப்பு அம்சங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிற்சியாளர்களால் நடத்தப்படுகிறது. தமிழ் மொழியில் நடத்தப்படுகிறது. வயது வரம்பு 18 வயது நிறைவு, உச்ச வரம்பு இல்லை. இதற்கான பயிற்சி கட்டணமாக ₹2500 வசூலிக்கப்படுகிறது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் சான்றிதழ் வழங்கப்படும். தொழில் சம்பந்தமான தொடர் உதவிகள் செய்து தரப்படும். பயிற்சி நடைபெறும் இடம் தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் தேவரசம்பட்டி, தருமபுரியில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கத்தின் மூலம் 1 வருட பட்டய படிப்பு பாடங்கள் நடத்தப்பட உள்ளது. இதற்கான கல்வி தகுதி 10வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதற்கான பயிற்சி கட்டணமாக 1 வருடத்திற்கு 2 பருவங்களாக நடைபெறுகிறது. ஒரு பருவத்திற்கு ₹10,000 கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. பயிற்றுவிக்கும் மொழி தமிழ் வழி கல்வி முறையில் பாடங்கள் நடத்தப்பட உள்ளது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பயிற்சியாளர்களால் நடத்தப்படும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சி நடைபெறும் இடம் தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் தேவரசம்பட்டி, தருமபுரி. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. சிறுபான்மையின் முஸ்லிம் மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சிறுபான்மையர் நலத்துறையின் சார்பில் 27ஆம் கல்வியாண்டில் வெளிநாட்டில் முதுகலை படிப்பு பயிலும் 10 முஸ்லிம் மாணவ மாணவர்களுக்கு ஒரு மாணவர்கள் அதிகபட்சமாக ₹36,00,000 வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. இதற்கான தகுதிகள் QS உலகத்தர வரிசையில் டாப் 250 பல்கலைக்கழகத்தில் சேர்க்க இருக்க வேண்டும். இளங்கலை படிப்பில் குறைந்தபட்சம் 60% மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும். பெற்றோர் ஆண்டு வருமானம் ₹8,00,000 இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பிக்கும் முறை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை கீழ்கண்ட முகவரிக்கு அனுப்ப வேண்டும். அனுப்ப வேண்டிய முகவரி: ஆணையர், சிறுபான்மையர் நலத்துறை, கலசமஹால், பாரம்பரிய கட்டடம் முதல் தளம், சேப்பாக்கம், சென்னை 600005 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். விண்ணப்பம் பதிவிறக்கம் செய்ய வேண்டிய இணையதள முகவரியான www.bcmbcm.tn.gov.in/welfscheme-minority.htm என்ற இணையதள முகவரியில் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து அக்டோபர் 15ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்பை கட்டுப்படுத்தும் தொழில்நுட்பங்கள். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாரத்தில் சமீப காலமாக பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்பு தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்புகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதற்கான காரணம் மண்ணில் உள்ள ஈரப்பதம் மற்றும் சார் உறிஞ்சு பூச்சிகளின் பாதிப்பு இருப்பதாகும். இந்த சிவப்பு எறும்புகள் மரத்தில் உள்ள இலைகளுக்கும் மரத்திற்கும் எவ்வித பாதிப்பு ஏற்படுத்துவதில்லை. மாறாக சிவப்பு எறும்புகள் தோட்டத்தில் வேலை செய்யும் ஆட்களை கடிக்கும் தன்மை கொண்டது. மேலும் சில நேரத்தில் இலைகளை பின்னி அதற்குள் வாழும் தன்மை கொண்டது. சரியாக பராமரிக்கப்படாத தோட்டங்களில் இந்த பாதிப்பு அதிகமாக இருக்கும். சிகப்பு எறும்புகளை கட்டுப்படுத்த குறிப்பிட்ட

0: வெளியில் தோட்டங்களில் சுத்தம் செய்ய வேண்டும். மரத்தின் அடிப்பகுதியில் மற்றும் மரங்களில் உள்ள எறும்புகளின் கூடுகளை தவறாமல் சுத்தம் செய்து அகற்ற வேண்டும். மரத்தின் தண்டு பகுதியில் ஆயில் மற்றும் கிரீஸ் தடவி எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்கலாம். மரங்களின் தண்டு பகுதி மற்றும் இலைகள் மேல் வேப்ப எண்ணெய் 1 லிட்டருக்கு 300 மில்லி வீதம் 15 நாட்களுக்கு 1 முறை தெளிக்க வேண்டும். எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்க பிப்ரோனில் என்ற மருந்தை 1 லிட்டருக்கு 2 மில்லி அல்லது குளோரோபைரிஸ் என்ற மருந்தை 1 லிட்டருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து பாக்கு மரத்தின் இலைத்தண்டு பகுதி மற்றும் மரத்தை சுற்றிலும் தெளிக்கலாம். சிவப்பு எறும்புகளை கட்டுப்படுத்தும் முறைகளை தவறாமல் கடைபிடிக்குமாறு வேளாண்மை அறிவியல் நிலைய விஞ்ஞானி அவர்களால் அறிவுறுத்தப்படுகிறது.
1: மெல்லிசை

0: நண்பகல் வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் நண்பகல் 1:10.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ் அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும் நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
3: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்

இனி இசையை தேடி வரும் இதயங்களே, உங்கள் காதோறும் தேன் சிந்தும் தேனிசை நேரம் இது. நினைவுகளை மீட்டெடுக்கும் பாடல்களுடன் நெஞ்சங்களை வருடி செல்லும் ராகங்களும் நேயர்களில் விருப்பங்களை தாங்கிச் செல்லும் உங்கள் இல்லம் தேடி வரும் இனிய நிகழ்ச்சி நேயர் விருப்பம். உங்களது கடித வழியில் விருப்பங்களாக தேடி வரப்போகிறது இந்த நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதல் பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. நாகர்குடல் ஈஸ்வரி, கடலோர கவிதைகள் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே, உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஃபோக்ஸ்வேகன் காரை டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ் அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. காரை டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் ஃபோக்ஸ்வேகன் பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் டீலரை அணுகுங்க. TNC அப்ளை.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: பாட்டி. கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. சேலம் கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த ராஜா குருநாதன் ரகசிய போலீஸ் 115 என்ற திரைப்படத்திலிருந்து இதோ நேர்களே உங்களுக்கான அந்த பாடல்.

0: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது இடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
1: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. இடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: ஆயிடுச்சா, நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில்.

0: மூணு ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊத்துனா போதும்.
1: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய் எல்லாமே கரெக்ட்.
3: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஃபோக்ஸ்வேகன் கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பை பேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் ஃபோக்ஸ்வேகன் பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
4: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: தம்பி ஊருக்கு புதுசோ?
1: ஏன்னா அப்படி கேக்குறீங்க?
0: இல்ல, நம்ம கடைக்கு டீ குடிக்க வந்திருக்கீங்களே.
1: என்ன சொல்றீங்க, புரியலையே.
0: இல்ல தம்பி, இந்த ரோட்ல போற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான். உங்களை இப்பதான் முத தடவையா பாக்குறேன். அதான் இந்தாங்க டீ குடிங்க.
1: என்னமோ சொல்றீங்க, சரி குடுங்க.
0: டீ எப்படி?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
0: சரி தம்பி, நம்ம கஸ்டமர் ஆயிட்டீங்க. உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்.
1: என்ன விஷயம்னா?
0: நீங்கள் அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியாக தானே போக போகிறீங்க?
1: ஆமாம். ஏன்னு அப்படி கேட்குறீங்க? ஒருவேளை இப்படி இருக்குமோ?
0: என்ன தம்பி யோசிக்கிறீங்க, சொல்கிறத கவனிங்க.
1: அண்ணா சொல்லுங்கண்ணே, பதறதில்ல.
0: தொப்பூர் மலைப்பாதையில் போகிற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணுமா? அங்கே ஏதோ மிஷின்லாம் வச்சுருக்காங்களாம். 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனால் அபராதம் வேற போடுறாங்களாம். பார்த்து போங்க.
1: ஹோபா, இதான் விஷயமா? அண்ணா நான் ஆசைப்பட்டா கூட என் வண்டி அவ்வளோ வேகம் போகாது. நான் வரேன்.
0: இந்த வழியாக அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கடைக்கே டீ குடிக்க வாங்க. வடையும் போட்டு வச்சிட்றேன்.
1: இப்போ கொடுத்த வடையே போதும்ண்ணே.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் நண்பகல் 1:25. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. திருப்பத்தூர் புத்துக்கோயில் பகுதியிலிருந்து என் சிவராஜ் சுமதி அவங்க விரும்பி கேட்டிருக்கிறது மறுபிறவி என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் நண்பகல் 1:30. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். இன்றைக்கி வந்து இந்த வேரிகோஸ் வெயின் அப்படின்றத பற்றி நான் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு வாரமாகவே சொல்லிட்டு இருந்தேன். அதாவது வேரிகோஸ் வெயின் அப்படின்னாக்க நரம்பு சுருண்டுறதுல தான் வந்து நரம்பு சுருண்டுறது அப்படின்னு சொல்லி நம்ம வழக்கமாக வந்து வட்டார மொழிகளில் நம்ம ஊர்லலாம் சொல்லுவோம். பட் ஆக்சுவலாக அதுக்கும் நரம்புக்கும் சம்மந்தம் கிடையாது. அது வந்து ஒரு மொழி வழக்காக வந்துச்சே தவிர நரம்பு கிடையாது. அது வந்து இரத்த நாளங்கள், அதாவது காலில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் வந்து சுருண்டுறது தான் வந்து அது வந்து வீங்கிறது தான் வந்து அது நரம்பு சுருண்டுருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வழக்காடு மொழியாக வந்து அது மாதிரி அது அப்படியே பழகிடுச்சு. இதில் என்ன பேசிக்கான விஷயம்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா நேற்றே சொன்ன உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து அதை சொல்லணும். இப்போ வந்து நம்ம ஒரு கால் எடுத்துக்கிறோம், கால் எடுத்துக்கிட்டோம் செஞ்சிட்டோம்னா அதுக்கு வந்து காலில் வந்து எலும்பு இருக்குது, சதைகள் இருக்குது, தசைகள் இருக்குது, அந்த வந்து ஜவ்வுகள் இருக்குது, மற்றும் வந்து தோலுக்கடியில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் இது எல்லாமே நமக்கு வந்து இருக்கு செய்து பண்ணுது. இப்போ வந்து இதுக்கு வந்து வேணுங்கிற சத்து தேவை, அதனால் வந்து அதுக்கு வேணுங்கிற சத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரத்தங்கள், சுத்திகரிக்கப்பட்ட ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு செய்கிறதுக்கு அது ஒரு ரத்த நாளங்கள் இருக்கும். அது வந்து நம்ம ஆர்டரி அப்படின்னு வந்து சொல்லுவோம் எல்லோரும் நார்மலாக வந்து. அது நல்ல ரத்தத்தை வந்து இருதயத்திலேருந்து எடுத்துக்கிட்டு போய் அது வந்து ரத்தத்தில் வந்து வேணுங்கிற வந்து எதிர்ப்பு சக்திகள் மற்றும் வந்து வேணுங்கிற நமக்கு அந்த கால் பகுதிக்கு வேணுங்கிற திசுக்களுக்கு எல்லாத்துக்குமே வேணுங்கிற சத்து பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டு போகும். போயிட்டு அப்புறமா அங்கேருந்து சின்ன சின்ன ரத்த குழாய்கள் மூலமாக நமக்கு எலும்புக்கோ இதுக்கோ வந்து அப்படி பரவி இது பண்ணும். நம்ம இப்போ வாய்க்காலில் வந்து மேஜரான ஒரு இதிலிருந்து எடுத்து விடுறோன்னு வைங்களேன், கிணத்துலேருந்து, அப்புறமா

0: வந்து நம்ம அது வாய்க்காலில் போகுது. அப்புறம் வாய்க்கால்லேருந்து நம்ம பிரித்து பிரித்து அங்கங்கே எந்தெந்த தோட்டத்துக்கு வேணுமோ அப்படி பிரித்து விட்டுறோமோ அந்த மாதிரி அது கணக்குன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக புரியணும்னா. அந்த மாதிரி வந்து ரத்தம் வந்து எல்லா இடத்துக்கும் பரவி அந்த வேணுங்கிற சத்துப்பொருட்கள் இல்லை அந்தந்த திசுக்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து கொடுத்து முடிச்சிடுது, செஞ்சிடுது, பண்ணிடுது. இப்போ வந்து அதுக்குன்னு ஒரு சில கழிவுகள் இருக்கும் இல்லையா. இப்போ வந்து நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்டா வேணுங்கிற சத்து பொருள் எடுத்து செய்து பண்ணுது, நம்ம மலமாகவோ ஒன்றுக்காகவோ அது கழிவை வந்து போயிடுது. அந்த மாதிரி கணக்கு. இப்போ அந்த சதைகளும் எலும்புகளும் திசுக்களும் அது வேணுங்கிற சத்து பொருளை எடுத்துக்கிட்டு அதுக்கு உண்டான கழிவுகளை வந்து வெளியேற்கும். அந்த கழிவுகளை வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு இருதயத்துலேயும் நுரையீரலையும் திரும்ப சுத்தம் பண்ணி செஞ்சு பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு ரத்த நாளங்கள் இருக்கும். அது பேர் வந்து நமக்கு வெயின்ஸ்னு பேர். இதுதான் ஒரு சிஸ்டம், ஒரு இது மாதிரி ஆற்றி வந்து வேணுங்கிற நல்ல ரத்தத்தை எடுத்துக்கிட்டு வந்து செஞ்சு பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு செஞ்சுட்டு திரும்ப வந்து அந்த கழிவுகளுக்கு தாங்கிய கெட்ட ரத்தமாக நமக்கு வந்து மேலே எடுத்துக்கிட்டு போய் திரும்ப வந்து இருதயத்துக்கும் நுரையீரலுக்கும் கொடுத்து அந்த கெட்ட ரத்தத்தெல்லாம் வந்து வேணுங்கிற கழிவுகள் உள்ளே இருக்கிற உடம்புக்கு வேண்டாத விஷயங்கள் எல்லாம் வெளியேற்றுறதுக்கு செய்கிறதுக்கு பண்ணுறதுக்கு அங்கே வந்து ப்ராசஸ் நடக்கும். எங்கள் நுரையீரல்லையும் ஈரலில் மற்றும் வந்து நமக்கு வந்து ஹார்ட்டில் இதில் எல்லாத்துலேயும் ஒரு ப்ராசஸ் நடக்கும். இது வந்து காலுக்கு மட்டும் கிடையாது, உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளுக்கும் இதுதான் வந்து ஒரு சிஸ்டம் வந்து எடுத்துகிட்டு போகிறது வர்றது செய்கிறது எல்லாமே. சரி சார், இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ காலுக்கும் கைக்கெல்லாம் நமக்கு என்ன ஆகுனாக்க வந்து இந்த கெட்ட ரத்தம் எடுத்துகிட்டு போகிறதுலேயே வந்து ரெண்டு வந்து சிஸ்டமாக வேலை செய்யும். ஒன்று வந்து சூப்பர்ஃபிஷியல் சிஸ்டம், ஒன்று வந்து டீப் சிஸ்டம் அப்படின்ட்டுன்னு. அதை பற்றி வந்து வரும் நாட்களில் நான் விளாவரியாக சொல்கிறேன். ஏன் அதை நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, இது புரிஞ்சால் தான் உங்களுக்கு இந்த வேரிகோஸ் வெயின் இந்த நரம்பு சுத்துனா என்னன்றது தெரியும், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அதை எப்படி வந்து வராமல் தடுக்கிறதுன்னு தெரியும், புரியும் உங்களுக்கு. அதுக்காக இதை வந்து கொஞ்சம் நான் வந்து டீட்டெயிலாக கொண்டு போகிறேன். நன்றி.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பை பேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமாதான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
5: பண்பலை இசைப்பாடும் நேரம் நண்பகல் 1:36. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. மேட்டூர் காலைனூர் பகுதியை சார்ந்த பி. ரங்கசாமி அவர்கள், படிக்காத மேதை என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் நண்பகல் 1:40. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. கரூர் ஜீவா நகர் பகுதியை சார்ந்த பெரிய நாயகி செல்வராஜ், பருவ காலம் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே, உங்களுக்கான அந்த விருப்ப பாடல் கேட்டு ரசியுங்கள்.

பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் களம் உழைப்போம் உயர்வோம் நிகழ்ச்சியில் கார் ஓட்டுநர் ஆர் கேப்டன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பிற்பகல் 2:30 பன்மொழி பாடல்கள், 3 மணிக்கு கட்சேவில் கலக்கல் பாடல்கள். இதுவரை நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். உங்களோடு நான் அறிவிப்பாளர் ஜே பார்த்தசாரதி. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். இணைந்திருங்கள் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் கபடி பிரிவில் தங்கம் வென்ற இந்திய மகளிர் அணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழக வீரர்கள் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமாருக்கு தலா 30 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் இன்னும் 3 மாதங்களில் முழுமையாக சீர் செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றன. கன்னியாகுமரி கடற்பகுதியில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் அப்பகுதிகளில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் கபடி பிரிவில் தங்கம் வென்ற மகளிர் அணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த வெற்றி இம்மகளிரின் துணிச்சலையும் தீர்க்கமான முடிவையும் பிரதிபலிப்பதாக அவர் கூறியுள்ளார். ஸ்குவாஷ் கலப்பு பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் மற்றும் துப்பாக்கிச் சுடும் குழு போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற வீர வீராங்கனைகளையும் குடியரசுத் தலைவர் பாராட்டியுள்ளார். இதனிடையே ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழக வீரர் இருவருக்கும் தலா 30 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று அறிவித்துள்ளார். இவர்களது வெற்றி தமிழகத்தின் இளம் விளையாட்டு வீரர்களுக்கு புதிய உத்வேகத்தையும் நம்பிக்கையையும் அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகனும் தங்கப்பதக்கம் வென்ற மகளிர் கபடி அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று கபடி, தங்கம், ஸ்குவாஷ், துப்பாக்கிச் சுடும் பிரிவுகளில் 4 பதக்கங்களை வென்று 3 தங்கம், 11 வெள்ளி, 13 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியின் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 138வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசை, மைகோவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். மத்திய அறிவியல் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையத்தின் 85வது நிறுவன நாளையொட்டி இத்துறைக்கான மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தமிழ், தெலுங்கு, மராட்டி, அசாம், வங்க மொழிகளில் 5 அறிவியல் இதழ்களை அறிமுகம் செய்துள்ளார். இந்த வெளியீடு மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் முக்கிய விரிவாக்க திட்டமாக திகழ்வதாக அமைச்சகம் கூறியுள்ளது. நம்பகத்தன்மையுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை வாசகர்கள் தத்தம் மொழிகளில் அறிய வேண்டும் என்ற நோக்கில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா சபையின் 81வது கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். 193 உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் சர்வதேச விவகாரங்களில் முன்னுரிமைகள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. இதனிடையே கடல்சார் பாதுகாப்பில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்த நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் அதேவேளையில் அது சார்ந்த சவால்களை கையாள்வதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். கடல்சார் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஐநாவின் வழிகாட்டுதல்களும் சர்வதேச சட்டங்களும் பின்பற்றப்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்று எடுத்துரைத்தார். வெளிப்படைத்தன்மை, நம்பகத்தன்மை,

0: மேம்பாடு, தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, சிறந்த நடைமுறைகளின் பரிவர்த்தனைகள் மூலம் செயற்கை நுண்ணறிவை மேம்படுத்துவது அவசியம் என்றார். நாடு தழுவிய வங்கி ஊழியர்களின் வேலை நிறுத்தம் நாளை மறுநாள் முதல் 3 நாட்கள் நடைபெற இருப்பதால் விடுமுறை தினமான நாளை அனைத்து வங்கிகளும் செயல்படும் என மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற அவரது தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக கிஃப்ட் சிட்டி எனப்படும் மேம்பட்ட நவீன நகரம் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. மத்திய அரசின் நகர்ப்புற திட்டமிடுதல் மற்றும் உலகளாவிய நிதி நுட்ப திட்டத்தின் ஒரு பகுதியாக நாட்டின் முதல் பசுமை நகரமான குஜராத் சர்வதேச நிதி நகரம் திகழ்கிறது. தானியங்கி முறையில் குப்பைகளை திரட்டுதல், நவீன குளிர்சாதன வசதிகள், சுரங்க வழி பாதைகள் என பல்வேறு அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் இந்நகரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய நிதி சேவையில் முன்னணி நாடாக இந்தியாவை முன்னெடுத்து செல்லும் வகையில் 18 வெளிநாட்டு வங்கிகள் மற்றும் 17 உள்நாட்டு வங்கிகளின் சேவை மையமாக இந்நகரம் உருவெடுத்துள்ளது. புத்தாக்க சிந்தனை, படைப்பாற்றல் திறன், நிலையான நகர்ப்புற மேம்பாடு, உலகளாவிய நிதி நுட்பத்தில் இந்தியாவின் பங்களிப்பு போன்றவற்றை பறைசாற்றும் வகையில் இந்நிதி நுட்பம் செயலாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் இன்னும் 3 மாதங்களில் முழுமையாக சரி செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்துறையின் குறைபாடுகள் படிப்படியாக சரி செய்யப்பட்டு வருவதாக எடுத்துரைத்தார். முன்னதாக குழந்தைகளுக்கான தங்க மோதிரம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் நாளை மறுநாள் துவக்கி வைக்க உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை திரு நிர்மல்குமார் இன்று ஆய்வு செய்தார். நாளை உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சுற்றுலாத்துறையின் சார்பில் பாரம்பரிய நடைப்பயணத்தையும் அமைச்சர் துவக்கி வைத்தார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வரும் 6 தேதி நடைபெறும் இடைத்தேர்தலின் ஒரு பகுதியாக தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தாராபுரம் பொள்ளாச்சி சாலை பெல்லம்பட்டியில் பகுதியில் நடைபெற்ற சோதனையின் போது சாலையோரத்தில் கிடந்த 380,000 ரூபாயை கைப்பற்றி வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். போதையில்லா தமிழகத்தை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பல வண்ணங்களில் கைரேகைகளை பதித்து காவல்துறையினர், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். விருதுநகர் மாவட்டம் சத்திரப்பட்டியில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 85 வயது முதியவர் உட்பட 700 மேற்பட்டோர் பங்கேற்றனர். நாகை மாவட்டம் காமேஸ்வரம் நீல கடற்கரையில் காத்தாடி திருவிழாவின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நாகை மாவட்டம் காமேஸ்வரம் நீல கடற்கரையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வை வலியுறுத்தி நாகை பட்டாம்பூச்சி காத்தாடி திருவிழா 2026 கோலாகலமாக தொடங்கியது. விழாவையொட்டி நீல கடற்கரையின் வான்வெளி எங்கும் விதவிதமான வண்ணங்களிலும் வடிவங்களிலும் காத்தாடிகள் பறந்து விளையாடின. வானை உரசி பார்த்த அந்த வண்ண காத்தாடிகளை கடற்கரையில் திரிந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் சிறு குழந்தைகளும் வியப்புடனும் ஆர்வத்துடனும் கண்டு ரசித்தனர். இதனால் காமேஸ்வரம் நீல கடற்கரையே வண்ணமயமான விழாக்குளம் பூண்டது. செப்டம்பர் 27 தேதி வரை தினமும் பிற்பகல் 2 முதல் இரவு 8 வரை இந்த விழா நடைபெறும். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: கன்னியாகுமரி மாவட்டம் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையிலான கடற்கரை பகுதியில் இன்று காலை முதலே பேரலைகள் சீற்றத்துடன் காணப்படுகின்றன. இந்த அலைகள் கரையோரம் வரும்போது மிகவும் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் பொதுமக்கள் கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் நடமாட்டத்தை தவிர்க்குமாறு மீனவர் நலத்துறை இயக்குநர் அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையிலான கடற்கரை பகுதிகளில் இன்று காலை முதல் திங்கட்கிழமை அதிகாலை வரை அதிக ஆற்றல் வாய்ந்த பேரலைகளிடும் என குமரி மாவட்ட மீனவ நலத்துறை எச்சரித்துள்ளது. கள்ளக்கடல் எனப்படும் திடீர் கடல் அலைகளின் சீற்றம் மற்றும் பலத்த காற்று காரணமாக தற்போது

0: குமரி கடல் மிக உக்கரமாக காணப்படுகிறது. எனவே கடற்கரை மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் பொதுமக்கள் நடமாட்டத்தை தவிர்க்குமாறும், மீனவர்கள் அனைவரும் சிறிய படகுகளை கடற்கரை ஒட்டி இயக்கக்கூடாது என்றும், படகுகள் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட வேண்டும் எனவும் மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த்.
1: விருதுநகரில் புதிய ஆதார் சேவை மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஆரி இன்று தொடங்கி வைத்தார். அனைத்து ஆதார் சேவைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு வழங்கும் மையமாக இது செயல்படும் என்று இந்த மையத்தின் மேலாளர் திரு குணசேகரன் கூறியுள்ளார்.
2: விருதுநகர் கோட்டத்தில் இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த உடாய் ஏஎஸ்கே வந்து ஸ்பெஷல் ஆதார் சென்டர். 18 இயர்ஸ் அபோவ் வந்து இந்தியன் ரெசிடென்ட்டுக்கும் ஆதார் என்ரோல்மெண்ட் பண்றோம். பிளஸ் வந்து ஃபாரின் சிட்டிசனுக்கு வந்து அவங்க இந்தியாவுக்குள்ள வந்து 180 டேஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தா அவங்களுக்கும் வந்து நம்ம வந்து ஆதார் பதிவு பண்றோம். இந்த சர்வீஸ் வந்து மற்ற ஆதார் சென்டர்ஸ்ல இருக்காது. அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இது வந்து நம்ம இந்தியாவில் பிறந்து வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் வாங்கணும் பயன்படுத்திக்கலாம்.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் கபடி பிரிவில் தங்கம் வென்ற இந்திய மகளிர் அணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழக வீரர்கள் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமாருக்கு தலா 30 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் இன்னும் 3 மாதங்களில் முழுமையாக சரி செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றன. கன்னியாகுமரி கடற்பகுதியில் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் அப்பகுதிகளில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் பகல் 1:55. வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. சென்னை, கடலூர், தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை கணிசமாக அதிகரித்துள்ளது. மற்ற மாவட்டங்களில் மாற்றம் ஏதும் இல்லை. மேற்கு தொடர்ச்சி மழை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.

வருகின்ற 29ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் சற்று உயரக்கூடும். இயல்பிலிருந்து அதிகபட்ச வெப்ப அளவின் வேறுபாடு வருகின்ற 29ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் இருக்கக்கூடும்.

வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் மீனவ பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை ஏதுமில்லை. நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை.

இன்று வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர்

நம்முடைய திறமையின் மூலமாக, மொழி அறிவின் மூலமாக நாம் கற்றதிலிருந்து படித்ததிலிருந்து நாம் ஏற்படுகிற தூண்டுதல்களிலிருந்து அந்த கவிதை வந்து உருவாகும். வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே, நான் உங்கள் கவிஞர் பா. விஜய் பேசுறேன்.

0: பிற்பகல் வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2 மணி.
1: தமிழ்நாடு கிராம வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அறிவிப்பு. செப்டம்பர் 28 முதல் செப்டம்பர் 30 வரை சில வங்கி தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. இந்நாட்களில் தடையற்ற வங்கி சேவைகளை பெற ATM, மொபைல் பேங்கிங், UPI, நெட் பேங்கிங், பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் போன்ற எங்களின் டிஜிட்டல் மாற்று சேவைகளை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
2: RBI அறிவுறுத்தலின்படி நமது வங்கியின் அனைத்து கிளைகளும் செப்டம்பர் 27 ஞாயிறு அன்று முழுமையாக செயல்படும். எப்பொழுதும் உங்கள் சேவையில் தமிழ்நாடு கிராம வங்கி.
3: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: வணக்கம் நேயர்களே, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிளை ஒத்துக்கொள் என்ற வாக்கிற்கேற்ப இன்றைய உங்கள் களம் உழைப்போம் உயர்வோம் நிகழ்ச்சியில்
2: குருபரளியை சார்ந்த கார் ஓட்டுநர் ஆர் கேப்டன் அவர்களின் நேர்முகம் கேட்கலாம்.
1: வணக்கம் கேப்டன்.
3: வணக்கம்ண்ணா.
1: எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய இந்த கார் ஓட்டுநர் பணி?
3: நல்லா போயிட்டு இருக்கு.
1: எத்தனை வருடமா நீங்க இந்த கார் ஓட்டிட்டு இருக்கீங்க?
3: லாஸ்டா ஒரு 5 வருஷமா வந்து ஓட்டிட்டு இருக்கேன்.
1: எப்படி இருக்குது பணி அனுபவம் எல்லாம் எப்படி இருக்கு?
3: பணி அனுபவம் வந்து சில நேரத்துல சுலபமாவும் இருக்கு, சில நேரத்துல வந்து கடுமையாவும் இருக்கு. ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கு.
1: என்ன படிச்சிருக்கீங்க நீங்க?
3: எம்எஸ்சி பிஎட் மேத்தமெட்டிக்ஸ்
1: படிச்சிருக்கீங்க. அப்படியான ஒரு ஃபீல்டுல நீங்க இருந்துட்டு திடீர்னு இந்த கார் ஓட்டணும் அப்படின்ற ஒரு உந்துதல் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு? ஏன் திடீர்னு இந்த முடிவு இந்த பயணத்துக்கு நீங்க வந்தீங்க?
3: இல்ல, இந்த கார் ஓட்டுறது வந்து மேத்தமெட்டிக்ஸ் நான் படிச்சிருந்தாலையும் நான் ஆசிரியர் தொழிலில் தான் நான் படிச்சிருக்கேன். ஆனா வந்து கார் ஓட்டுறது வந்து எனக்கு ஒரு கிரேஸா இருந்தாலையும் ஒரு புது புது இடத்துக்கு போறது, ஒரு புது அனுபவத்தை வந்து பார்க்கும்போது வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டடா இருக்கிறதுனால இந்த ஃபீல்டுக்கு வந்த நான்.
1: உங்களுக்கு ஏன்னா இப்படி கார் ஓட்டுறதுக்கு முன்மாதிரியா முன்னோடியா யாரா இருந்தாங்களா?
3: முன்னோடியெல்லாம் யாரும் இல்ல.
1: எப்படி கத்துக்கிட்டீங்க?
3: இல்ல இல்ல, லாஸ்ட் நான் ஃபைனான்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு லாஸ்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃபைனான்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 2015ல ஒர்க்
1: பெற்றுட்டு

0: ஃப்ரான்ஸ் சீல்ல ஒர்க் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல,
1: ஃப்ரான்ஸ்
0: சீல்ல ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கான நீங்களே விருப்பப்பட்டு கார் ஓட்டுறதுக்கான பயிற்சியை அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டீங்களா, இல்ல அவங்களே விருப்பப்பட்டு தந்தாங்களா நீங்க ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு?
1: இல்ல அப்படி இல்ல, இப்ப நம்மளுடைய சூப்பர்வைசர் அப்படின்னா நாம தானே நம்ம ஓட்டி ஆகணும் கார். அதுக்கு முன்னாடியே வந்து நான் லைசன்ஸ் வந்து வாங்கிட்டேன், பேட்ச் வாங்கிட்டேன். பேட்ச் வாங்கிட்டு பின்னாடி தான் அதுக்கப்புறம் கார் வந்து ஓட்ட, அதாவது நம்மளுதுன்னு சொந்தமா கார் இல்ல, நம்மளோட சூப்பர்வைசர் நம்ம ஒர்க் பண்ண பணியாற்ற வந்து நம்மளோட சூப்பர்வைசர் வச்சிருப்பாங்க, கார் வச்சிருப்பாங்க. அப்ப வந்து ஓட்டி அப்ப பழகினது தான்.
0: சரி, எங்க ஒர்க் பண்ணீங்க?
1: HDFC ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பேங்க், அதுக்கப்புறம் RBL பேங்க். RBL ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா இருந்து அந்த ஃபீல்டில் தான் இருந்தேன் நான். அதுக்கப்புறமா தான் அந்த ஓட்டுநர் இதுக்கு வந்த நான்.
0: பல வேலைகளை பல தொழில்களை வந்து கத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க. MSc BEd முடிச்சிருந்தாலும் ஆனா நிறைய இப்போ பேங்க்ஸ்ல ஒர்க் பண்ணி இருக்கிறீங்க. இப்போ திடீர்னு இப்போ கார் ஓட்டுறதுக்கான ஒரு உரிமத்தை பெற்று பெரிய ரொம்ப வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கார் ஓட்டுநரா பயிற்சி பெற்றிருக்கீங்க, நிறைய இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க.
1: கண்டிப்பா.
0: ஆமா, இவ்வளவு சிறப்புக்குரிய நீங்க, சிறப்பா கார் ஓட்டுறீங்க, அந்த வகையில பாராட்டுக்கள். இருப்பினும் நீங்க இந்த கார் ஓட்டக்கூடிய சூழல்ல சாலை விபத்துகளை எல்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்க எது மாதிரியான முன்னெச்சரிக்கைகள் எல்லாம் எடுக்கிறீங்க?
1: இல்ல, நிறைய இடத்துல வந்து ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கும், கொஞ்சம் சேஃபா தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஆனா இருந்தாலும் நம்மளோட அனுபவத்துல வந்து ஓட்டும் போது வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கணும் சீட் பெல்ட் போடணும். கார் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே சீட் பெல்ட் காய ஓட்டுநரும் போடணும், கஸ்டமரும் போடணும், சீட் பெல்ட் மஸ்ட். ரெண்டாவது வந்து வேகம், அதிவேகம், வேகம் வந்து அதிகமாக போகக்கூடாது. ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் ரூல் படி 80 தான் நம்ம மேக்ஸிமம் லிமிட். கமர்ஷியல் வண்டி ஓட்டுறது அப்படின்னாவே 80 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணும், அதுதான் சேஃப் அண்ட் செக்யூர். 80 கிலோமீட்டர் வேகத்தில் நம்ம வேகமாக போகிறோம், இப்போ சப்போஸ் ஹைவேவில் கூட நம்ம வேகமாக போகிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான ஒரு வழிவகையை செய்யும். அதனால வந்து வேகத்தை வந்து தவிர்க்கணும். ரெண்டாவது சீட் பெல்ட் போடணும். மூணாவது வந்து சாலை விதிகளை வந்து கடைபிடிக்கணும். இப்போ சப்போஸ் நம்ம வந்து வலது பக்கம் திரும்புகிறோம் அப்படின்னா மெதுவாக ஸ்லோ பண்ணி இண்டிகேட்டர் போட்டு வலது பக்கம் நம்ம திரும்பணும். சப்போஸ் இடது பக்கம் திரும்புகிறோம் அப்படின்னாலும் இடது பக்கம் நம்ம வந்து ரோட்ல போயிட்டு இருக்கும்போது இடது பக்கத்துல சாலையில வந்து காரை இது பண்ணி நம்ம வந்து இடது பக்கத்துல இண்டிகேட்டர் போட்டு வளையணும்.
0: ரொம்ப முன்னெச்சரிக்கையா
1: நம்ம இருக்கணும், ஏன்னா நம்மளை நம்பி நம்ம கஸ்டமர் வராங்க, அதனால நம்ம சேஃபா தான் கூட்டிட்டு போகணும் அவங்களை. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்.
0: உங்களுக்கும் அந்த கஸ்டமர்களுக்குமான தொடர்பு எப்படி இருக்கு?
1: கஸ்டமருக்கு வந்து தொடர்புன்றது வந்து நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் வந்து ரெகுலர் கஸ்டமராகவும் இருப்பாங்க, இப்ப புதுசா வர கஸ்டமரும் இருப்பாங்க. புதுசா வர கஸ்டமருக்கு வந்து அனுசரிச்சு இப்ப ஒரு வந்து தருமபுரியில இருந்து அரூர் போறதுக்கு ஒரு 1500 நம்ம சார்ஜ் பண்றோம் அப்படின்னா புது கஸ்டமருக்கு வந்து ஒரு 1400-300 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணலாம், நெகோசியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து எமர்ஜென்சி அது மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து கம்மியாகவும் நம்ம வாங்கிக்கலாம், முன்ன பின்ன கம்மியா இருந்தாலும் வாங்கிக்கலாம். ஃபாலோ பண்ணணும், கஸ்டமரை ஃபாலோ பண்ணணும், அனுசரிக்கணும். கஸ்டமர் ஏதாவது கோபமா இருந்தாலும் நாம சாஃப்டா ஹேண்டில் பண்ணணும் கஸ்டமர். இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா கஸ்டமரை வந்து ஒரு ஈர்க்கறதுக்கான ஒரு வழிவகை செய்யும்.
0: நீங்க வச்சிருக்கக்கூடிய வாகனத்து பேர் என்னங்க? கார் பேர்
1: ஸ்விஃப்ட் டிசைர்.
0: ஓ, ஸ்விஃப்ட் டிசைர்,
1: பேஸ் மாடல், பேஸ் வேரியன்ட். நம்ம அக்சசரிஸ் எல்லாம் வாங்கி ஃபிட் பண்ணி வச்சிருக்கோம்.
0: இப்ப பெரும்பாலும் இந்த டிசைர் தான் எல்லாருமே வந்து தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல?
1: ஆமாங்க சார்.
0: அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஏன் அந்த டிசைரை தேர்ந்தெடுக்கிறாங்க? வாகன ஓட்டிகளுக்கும் இந்த டிசைருக்குமான ஒரு ஒற்றுமை எப்படி இருக்கு, ஏன் அதை எடுக்கிறாங்க அப்படின்றதுக்கான காரணத்தை கொஞ்சம் சொல்ல முடியுங்களா?
1: இல்ல, நான் வச்சிருக்கிறது டிசைர் வண்டி 5 சீட்டர். மேக்ஸிமம் எல்லாமே ஹோண்டாயிலையும் வச்சிருக்கிறாங்க, ஹோண்டா ஹாரா அப்படின்ற ஒரு வேரியன்ட், அதுக்கப்புறம் வந்து டாடாவிலையும் டியாகோன்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட், நிறைய வேரியன்ட் இருக்குது. நான் வச்சிருக்கிறது வந்து ஸ்விஃப்ட் டிசைர். ஸ்விஃப்ட் டிசைர் வந்து 5-star வந்து ரேட்டிங் இருக்கு. பிளஸ் வந்து ஃபேமிலிக்கும் சரி, கஸ்டமர்ஸ் கமர்ஷியலாகவும் யூஸ் பண்றதுக்கும் சரி, அது ஒரு சிறந்த கார்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணேன். அது மட்டும் இல்லாம வந்து கிலோமீட்டர், அதாவது ஒரு சிஎன்ஜி ஆகட்டும் பெட்ரோல் ஆகட்டும், இப்போ நான் வச்சிருக்கிற வண்டி வந்து சிஎன்ஜிலையும் ஓடும் பெட்ரோலையும் ஓடும். இப்போ சிஎன்ஜியில் போட்டோம் அப்படின்னா ஒரு கிலோவுக்கு வந்து 30 கிலோமீட்டர் தரும் ஆவரேஜ் ஹைவேஸ்ல. இப்போ நார்மலாக சிட்டிக்குள்ள அப்படின்னா ஒரு 25-27 ஒரு கிலோவுக்கு அவ்வளோ அத்தனை கிலோமீட்டர் தரும். சப்போஸ் நம்ம பெட்ரோலில் நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா ஒரு 22-25 நம்ம மைலேஜ் நம்ம பார்க்கலாம். கமர்ஷியல் யூஸ் பண்ணுறதுனால இந்த வண்டி எனக்கு சிறந்ததாக இருந்ததுனால நான் அந்த வண்டி நான் வந்து இது பண்ண சூஸ் பண்ணேன்.
0: சரிங்க. இப்போ 5 வருடங்களாக வந்து இந்த ஓட்டுநர் பணியை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க.
1: கண்டிப்பாக.
0: இப்போ 5 வருடங்களாக என்னென்ன சுற்றுலா தலங்களுக்கெல்லாம் போயிருக்கீங்க? நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறதுக்கான சூழல் இருந்திருக்கும். என்னென்ன இடங்கள்லாம் போயிருக்கீங்க? அப்படி நீங்க போகும்போது உங்களுடைய அந்த கடினமான ஒரு ஒரு அனுபவத்தை நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணியிருப்பீங்க?
1: கண்டிப்பா பண்ணியிருக்கேன்.
0: இந்த இடத்துல நான் ஓட்டிட்டு போகும்போது இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் ஏதாவது ஒண்ணு நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கும்ல, அது மாதிரி ஏதாவது மிக கடினமான ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா அதை ஏதாவது சொல்ல முடியுங்களா?
1: கண்டிப்பா சொல்றேன்னா, நான் எல்லா ஏரியாவுமே போயிருக்கிறேன். இந்த பக்கம் பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, தமிழ்நாட்டில் எல்லா ஏரியாவுமே போயிருக்கிறேன். சுற்றுலா தலங்கள்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ஊட்டி போயிருக்கிறோம், கொடைக்கானல் போயிருக்கிறோம், இங்க மூணார் போயிருக்கோம். நான் எனக்கு ரொம்ப அனுபவம் கொஞ்சம் இதா இருக்குது, கொஞ்சம் நான் பயந்த ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா மூணார் சுற்றுலா அங்க போனது. அப்போ வந்து நைட் டைம்ல வரும்போது வந்து ஒன் வே தான், பின்னாடி வர வாகனங்கள் எல்லாமே வேகமா தான் வருவானுங்க, கொஞ்சம் நாம ஸ்லோவா போனோம். எனக்கு முன்னாடி வந்து ஒரு 2 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு நைட் டைம்ல இருக்கிறதுனால.
0: மூணார் போனது ரொம்ப கடினமா கருதுறீங்களா? அது மாதிரி அங்க சாலையில வாகனத்தை ஓட்டிட்டு போகும்போது என்னென்ன மாதிரியான

0: கடினமான அனுபவமா இருந்துச்சுன்றத கொஞ்சம் சொல்லுங்க.
1: ஒன் வேல ஓட்டும் போது கொஞ்சம் கடினமா நம்ம ட்ரை இது பண்றோம். ஏன்னா இப்ப ரெண்டு வே அப்படின்னா நம்ம சாதாரணமா ஓட்டிட்டு போயிடலாம். ஒன் வேவா இருக்கும்போது வந்து அது இல்லாம நைட் டைம் அந்த இடத்துல ஓட்டும் போது நான் கொஞ்சம் கடினமா ஃபீல் பண்ணேன். மற்ற எந்த இடத்துலயுமே நான் அந்த அளவுக்கு நான் கடினமா ஃபீல் பண்ணது கிடையாது.
0: ஓட்டுறதுக்கு ரொம்ப ஹெவியா இருந்தது.
1: ஹெவியா இருந்தது அந்த இடம்.
0: பொதுமக்களினுடைய அந்த நெரிசல்லாம் எப்படி இருந்தது?
1: நெரிசல் அதிகமா தான் இருக்கும். மேக்சிமம் இந்த இருசக்கர வாகனத்துல வரவங்களை தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஓட்டி ஆகணும். கார் ஓட்டுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் பேசும்போதே அவங்க ஃபீல் பண்ணுவாங்க கண்டிப்பா. அது இருசக்கர வாகனங்கள்ல வரவங்களை வந்து கார்ல வரவங்களையும் கொஞ்சம் அனுசரிச்சு கொஞ்சம் ஓட்டிட்டு போனா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன்.
0: உங்களுடைய வாகனத்தை எவ்வாறு பராமரிக்கிறீங்க?
1: மெயினா 10,000 கிலோமீட்டர் அதாவது 10,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் நம்ம சர்வீஸ் விடணும் காரு. கார் சர்வீஸ் விடும் போது என்ஜின் ஆயில், கூலண்ட் ஆயில், அதுக்கப்புறம் வந்து பிரேக் ஆயில், டிரான்ஸ்மிஷன் ஆயில், டோட்டலா எல்லாமே சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிட்டு வண்டி வந்து பிரேக் பேட் வந்து கரெக்டா பிடிக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு டிரான்ஸ்மிஷன் ஆயில் வந்து சப்போஸ் வந்து கம்மியா இருந்தாலும் நம்ம வந்து ரீஃபில் பண்ணிக்கணும். இது மாதிரி விஷயம் எல்லாம் பார்த்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். மெயினா வந்து நம்ம வந்து ஃபோகஸ் பண்றது கார் எப்படி ஓட்டுறதை விட கார் வந்து பாதுகாப்பா நம்ம வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கும் சேஃப், கஸ்டமருக்கும் சேஃப்.
0: நீங்க இப்போ ஏதாவது ஒரு நிறுவனத்தின் மூலமாக உங்களுடைய இந்த கார் பயணத்தை தொடங்குறீங்களா, தொடர்ந்துட்டு இருக்கீங்களா, இல்ல செப்பரேட்டாவே தனியாவே நீங்க வந்து சவாரி போயிட்டு இருக்கீங்களா?
1: இல்ல என்னோட நாலேஜுக்கு வர கஸ்டமருக்கு மட்டும் நான் ஓட்டிட்டு இருக்கிறேன். எந்த ஒரு கால் டாக்ஸிலுமே அட்டாச் பண்ணல.
0: ஒரு பயணிகளுடன் உள்ள ஒரு நல்ல உறவை உருவாக்க நீங்க என்னென்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? இப்போ நீங்க உங்களுக்கு தொடர்ந்து ரெகுலரா ரெகுலர் கஸ்டமர்ஸ் இவங்க அப்படின்னு சொல்றீங்க, அப்புறம் புதுசா அறிமுகமாக கூடிய கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ நிறைய உங்களுடைய உறவினர்கள் கூட நிறைய பேர் உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸா இருக்கலாம்.
1: கண்டிப்பா.
0: ஆமா, அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க அவங்களையெல்லாம் வந்து எதிர்கொள்ளக்கூடிய விதம், அணுகக்கூடிய விதம் அதெல்லாம் எப்படி இருக்கு?
1: அணுகக்கூடிய அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா நம்மள அணுகக்கூடிய விதம் வந்து கொஞ்சம் இதாதான் இருக்குது, முரண்பாடா இருக்குது. அவங்க ஒரு வந்து சம் அமௌண்ட்டுக்கு எதிர்பார்ப்பாங்க, நம்ம அந்த அமௌண்ட்டுக்கு ஓட்ட முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். அவங்க நம்ம அவங்களோட உறவும் இதனால வந்து முடியிற மாதிரி இருக்கும். இப்போ அதெல்லாம் பார்த்து தான் நம்மளும் ஓட்டணும், முன்ன பின்னதான் ஓட்டணும். நம்ம இருக்கிற வேல்யூ நம்ம சொல்லிடுவோம், இந்த இங்க போறதுக்கு வந்து இவ்வளவு அமௌண்ட் ஆகும் சொல்லிடுவோம். அதுல இருந்து ஏதாவது கம்மி பண்றாங்க அப்படின்னா அனுசரிச்சு ஓட்டி தான் ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் முக்கியம், பணம் முக்கியம் இல்ல.
0: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. மேக்ஸ் எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கீங்க, இப்போ உங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்களா நீங்க வந்து ஆசிரியர் தொழில் கத்துக்கணும், ஆசிரியர் தொழிலுக்கு போகணும் அப்படி வந்து நீங்க உணர்ந்து எம்எஸ்சி பிஎட் எல்லாம் முடிச்சிருக்கீங்க? மேத்தமெட்டிக்ஸ்ல நிறைய பேர் ரேர், மேக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படி எல்லாம் வரது. ஆனா அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க வந்து அதையெல்லாம் வந்து ஒரு பெருசா எடுத்துக்காம திடீர்னு இந்த காரு தான் ஓட்டணும், இதுதான் நம்மளுடைய லைஃப் அப்படின்ற மாதிரி நீங்க வந்திருக்கீங்கல்ல, அதற்கான உந்துதல் ஏதாவது இருக்கா?
1: கண்டிப்பா. இது ரொம்ப ரொம்ப சிறந்த க்வெஸ்சன். ஏன்னா இது வந்து புது வகையான ஒரு இது. எந்த துறையிலுமே போனாலும் இப்ப நம்ம ஆசிரியர் தொழிலாகட்டும் இல்ல வந்து ஃபைனான்ஸ் தொழிலாகட்டும் எல்லா இடத்துலயுமே வந்து பார்சியாலிட்டி பாக்குறாங்க. பார்சியாலிட்டினா அவங்களோட நெருக்கமான இவங்க மட்டும் வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து எனக்கும் ஆசைதான், ஆசிரியர் தொழில் வந்து சிறந்த தொழில், அது வந்து இப்போ நான் வந்து மறுக்கவே முடியாது. ஆனா இருந்தாலும் எனக்கு வந்து கமிட்மெண்ட் அதிகம், செலவுகள் அதிகம். செலவுகள் அதிகமா இருக்கிறதுனால அதை பார்க்கும் போது இதை என்னால சமாளிக்க முடியாது. என்னோட வீட்டுல வந்து நான் வேலைக்கு போனாதான் அங்க வீட்டுல வந்து செலவுக்கு மற்ற எல்லா விஷயத்துக்குமே நான் பண்ணா மட்டும்தான். அந்த விஷயத்துல நான் பார்க்கும் போது வந்து இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குது, எந்த ஒரு பிரஷரும் இல்ல, எந்த ஒரு இதுவும் எந்த ஒரு எகென்ஸ்டான ஒரு விஷயமும் நடக்கிறது இல்ல. நான் வேலைக்கு போனா எனக்கு சாப்பாடு கிடைக்கும், நான் வேலைக்கு போகலன்னா வீட்டுல ஜாலி கூட ரெண்டு லீவ் போட்டுக்கணும், நான் இருந்துக்கலாம். இது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால இந்த தொழில் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் பிடிச்சதான் வேலை செஞ்சிட்டு
0: இருக்கு. ரொம்ப சிறப்பா, உங்களுக்கு பிடித்த தொழிலா இதை வந்து எடுத்துக்கிட்டீங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்க பணி செஞ்சுட்டு இருக்கின்றீங்க. வீட்டுல எல்லாருமே வந்து ஒத்துக்கிட்டாங்களா? உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்களா?
1: திருமணம் ஆயிடுச்சு, லவ் மேரேஜ் தான். என்னோட வைஃப் நேம் வந்து சத்யா. லவ் மேரேஜ் படிக்கும் போது பிடிச்சது, பிடிச்சுதான் நாங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு பிடிச்சது மட்டும் இல்ல, என்னோட பெற்றோர்களுக்கும் பிடிச்சது பின்னாடி தான் நாங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அவங்களுக்கு எகென்ஸ்டா நாங்க மேரேஜ் பண்ணல, அவங்களோட வீட்லயும் சம்மதிச்சுட்டு எங்களோட வீட்லயும் சம்மதிச்சுட்டு பின்னாடி தான் நாங்க மேரேஜ் பண்ணோம். பெண் குழந்தை இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்கு,
0: சிறப்பா போயிட்டு இருக்கு. எப்படி அவங்க என்ன முடிச்சிருக்காங்க?
1: அவங்க வந்து பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க, கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்.
0: ஓ, கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்.
1: அவங்க வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, கோச்சிங் கிளாஸ் போயிட்டு இருக்காங்க. கோச்சிங் கிளாஸ் முடிச்சிட்டு இப்ப வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்காங்க.
0: ஓ, சிறப்பு சிறப்பு. அவங்களுக்குலாம் வந்து நீங்க இப்போ செலக்ட் பண்ண இந்த ஜாப் வந்து அவங்களுக்குலாம் கன்வீனியன்டா இருக்கா, பிடிச்சிருக்கா அவங்களுக்குலாம்?
1: இல்ல, அவங்களுக்கும் பிடிக்கல தான், ஆனா இருந்தாலும் நம்மளோட லைஃப் நம்ம பார்க்கணும் இல்ல. எல்லா தொழிலுமே வந்து எல்லா தொழிலுமே ஆபத்துன்னு ஒண்ணு இருக்கு, நம்ம அதை கன்சிடர் பண்ண முடியாது இல்ல. லைஃப்ல எல்லாமே வந்து ஏற்றத்தாலும் கண்டிப்பா இருக்கும், அதை அனுசரிச்சு வாழ்க்கையில வந்து கொண்டு போறதுதான் சிறப்பான விஷயம் நான் நினைக்கிறேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சி, சிறப்பு. நீங்க உங்களுடைய அந்த கார்களை வந்து சிஎன்ஜி பெட்ரோல் இதெல்லாம் வந்து நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்போ உங்களுக்கு அதிக தூரத்துல நீங்க பயணம் செய்யும் போது எது உங்களுக்கு சிஎன்ஜி போட்டா பொருத்தமா இருக்குமா, இல்ல பெட்ரோல் போட்டா பொருத்தமா இருக்குமா, எது நீங்க வந்து தேர்ந்தெடுப்பீங்க?
1: இல்ல, பெட்ரோல் பிளஸ் வந்து ஒரு 500 கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னா பெட்ரோல் டேங்கும் ஃபில் பண்ணிக்கிட்டோம்,

0: சிஎன்ஜி ஃபில் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நிற்காமல் ட்ராவல் பண்ணலாம். சப்போஸ் ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து நம்ம வந்து ஒரு மெடிக்கல் இது நம்ம போகிறோம், ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா ரெண்டுமே ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டா சேஃப்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இடையில வந்து எந்த நிறுத்தத்துலையும் ஸ்டாஃப்லையும் நம்ம நிறுத்தாமல் போகலாம், கொண்டு போகலாம் கஸ்டமர், ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக கூட இருக்கலாம். ஸோ வந்து நம்ம வந்து மைலேஜ் நம்ம பார்க்கறத விட சேஃப்டி தான் நம்ம பார்க்கணும், கஸ்டமரோட தான் நம்ம பார்க்கணும் நம்ம. ஸோ ரெண்டுமே ஃபில் பண்ணி வச்சா தான் சேஃபாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
1: ரெண்டுமே வந்து தேவைதான்,
0: ரெண்டுமே தேவைதான்.
1: இப்போ ஒரு ஆசிரியராகட்டும், ஒரு மருத்துவராகட்டும், மற்ற ஒரு பணியாளர்களாகட்டும், அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவங்க வந்து செட்டில் பண்ணி வச்சுக்குவாங்க. அவங்களுக்கு இப்போ பணி நேரம் அப்படின்னா காலையில் ஒரு 10 மணியிலிருந்து மாலை ஒரு 4 மணி 5 மணி வரையும் அது மாதிரியான ஒரு நேரங்களை ஒதுக்கியிருப்பாங்க. அது அவங்களுக்கான கால வரையறை, பணி வரையறை, அந்த நேரத்தில் அவங்க வந்து பணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மருத்துவர்கள் அந்த ஷிஃப்ட் கணக்கில் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இப்போ உங்களுடைய பணியை நீங்களே வந்து சுயமாக எந்த விதமான நிர்வாகத்தின் கீழும் நான் எங்களை நான் தனியாக தான் வந்து என்கிட்ட வரக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு நான் இந்த மாதிரி வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க, அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல உங்களுக்கான பணி நேரத்தை நீங்க எப்படி வந்து ஒதுக்கிக்குவீங்க?
0: ஆக்சுவலா வந்து பணி நேரம்ன்றது வந்து ஓட்டுநர்களுக்கு கிடையவே கிடையாது. கஸ்டமர்ஸ்க்கு வந்து இப்ப திடீர்னு வந்து 10 மணிக்கு வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு இந்த இதுக்கு போகணும், சப்போஸ் திருச்சிக்கே போகணும், இல்ல ஏதாவது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சிக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம போய் தான் ஆகணும். அப்ப நம்ம சிரம பார்க்க கூடாது இல்ல. நம்மளை நம்பி அவங்க கஸ்டமர் இருக்கிறாங்க அப்படின்னா நாம வந்து அவங்களுக்கு வந்து அதற்கான சர்வீஸ் நம்ம கண்டிப்பா கொடுத்தாகணும். சோ வந்து இந்த வந்து பணி நேரம்ன்றது ஓட்டுநர்களுக்கு கிடையவே கிடையாது. சப்போஸ் வந்து ஏதாவது நைட் டைம்ல டிராவல் பண்ணும்போது ஏதாவது தூக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் நின்று கூட டீ சாப்பிட்டு கூட கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு பின்னாடி கூட நம்ம வந்து பயணத்தை மேற்கொள்ளலாம்.
1: இரவு நேரங்களையும் நீங்க வந்து
0: இரவு நேரங்களையும் நம்ம 24 ஹவர் சர்வீஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
1: சரி, அப்படி இரவு நேரங்களில் நீங்க பயணம் செய்த அனுபவங்கள் ஏதாவது இருக்குங்களா?
0: நிறைய அனுபவங்கள் இருக்கு,
1: ஏதாவது ஒன்று சொல்லலாங்களே.
0: அதுதான் லாஸ்டா நான் சொன்னல மூணார் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு நல்ல அனுபவமா இருந்தது. அது எப்படி நம்ம ஓட்டணும், எப்படி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய அனுபவத்தை நாங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்து அந்த மூணார் பயணம்.
1: அது அவங்களுடைய அனுபவத்தை நீங்க சொன்னீங்கன்னா நேயர்கள் வந்து நிறைய பேர் கார் ஓட்டுநர்களாக கூட இருப்பாங்க, அவங்க ஏதாவது தெரிஞ்சுக்குவாங்கல்ல, அதுக்காக சொல்றேன். இப்போ நீங்க அவ்வளவு தொலைவு போறீங்க, அப்படி போயிட்டு இருக்கிற சமயத்துல உங்களுடைய வண்டியினுடைய அந்த பராமரிப்பு சரியா இருக்கணும்ல, அப்படி ஏதாவது பராமரிப்புகள்ல ஏதாவது குறைவு ஏற்பட்டு உங்களுக்கான ஒரு கடினமான சூழல் ஏற்பட்டுச்சியா, இல்ல அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
0: கொடைக்கானல் போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு பிரேக் டவுனு, அந்த சமயத்துல வந்து டோப் இதுதான் பண்ணி ஆகணும், நம்ம இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகல. ஸ்டார்ட் ஆகிற சுச்சுவேஷன்ல வந்து அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா ஒரு ஒட்டிய டிரைவரோட இதுக்கு வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப வந்து கொடைக்கானல் போயிட்டு இருக்கும் போது வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. என்னோட ஃப்ரெண்டுக்கு, அந்த நியர்பை இருக்கிற என்னோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணி அவன் தான் ஹெல்ப் பண்ணான். அது ஒரு நல்ல அனுபவமா இருந்தது. இருந்தாலும் வந்து நம்ம வந்து லாங் டிராவல் போறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லாமே செக் பண்ணணும். ஒரு 1000 கிலோமீட்டர் கூட நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா, ஒரு மினிமம் ஒரு 500 கிலோமீட்டர் நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா முன்னாடியே வந்து பிரேக் கரெக்டா இருக்கா, ஃபியூல் வந்து கரெக்டா போட்டுருக்குமா, இல்ல வந்து என்ஜின் ஆயில் கரெக்டா இருக்கா, கூலண்ட் கரெக்டா இருக்கா, ஏசி கரெக்டா ஒர்க் ஆகுதா, டயர் வந்து ஏர் வந்து கரெக்டா இருக்கா, 4 டயர்லயுமே எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு தான் நம்ம வண்டியை எடுக்கணும். ஏன்னா வந்து இப்போ எமர்ஜென்சி கஸ்டமர் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எமர்ஜென்சியா நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னா இது மாதிரி சில இன்சிடென்ட் எல்லாம் கண்டிப்பா நடக்கும். ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து முன்னாடியே வந்து நம்ம வந்து செக் பண்ணணும், வண்டியை செக் பண்ணிட்டு எடுத்துட்டு போறது நல்லதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்.

0: இனி வரக்கூடிய எதிர்காலத்துல இப்போ தானியங்கி கார்கள் எல்லாம் வருது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அப்படிலாம் வந்துச்சுன்னா கார் ஓட்டுநர்களினுடைய நிலை எப்படி இருக்கும்?
1: ரொம்ப கடினமா தான் இருக்கும். நான் வந்து ஒரு ஃபைனான்ஸ் துறையில இருந்துட்டு கார் ஓட்டுநரா நான் வந்திருக்கிறேன். சோ வந்து எனக்கு வந்து கார் ஓட்டுநர்ல இருந்து நான் ஃபைனான்ஸ்லுக்கு டக்குனு போயிட முடியும், ஓகேங்களா? அது நான் ஏதோ ஒன்று ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அந்த சிச்சுவேஷன். ஆனா வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா 25 வருஷமா வந்து கார் ஓட்டுநர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரமே கார் ஓட்டுறது தான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து வாழ்வாதாரமே கேள்விக்குறியா தான் இருக்கும். ஏன்னா இவங்களோட வாழ்வாதாரமே வந்து ஓட்டுநரை நம்பி தான் இருக்குது. தனியார் துறையில வந்து இந்த கால் டேக்ஸி இருக்கிறத விட கவர்மெண்டே எடுத்து நடத்தணும்னு சொல்லிட்டு எனக்கு என்னோட வில்லிங்க இருக்கு. தானியங்க கார்கள்லாம் வந்தா கண்டிப்பா அது வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க்
0: தான் இருக்கும்.
1: இது வந்து அரசு வந்து கண்டிப்பா வந்து பரிசீலிக்கணும்.
0: நீங்க ஒரு 5 வருடமா கார் ஓட்டும் பணியை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. இதுல நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, நிறைய பயண அனுபவங்கள்லாம் உங்களுக்குள்ள இருக்கும். இப்போ வந்து

0: ஒரு பக்தி சார்ந்த தலங்களுக்கெல்லாம் சென்றிருக்கீங்களா?
1: கண்டிப்பா போயிருக்கேன்.
0: கோயில்களுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? என்னென்ன கோயில்களுக்கெல்லாம் போயிருக்கீங்க?
1: திருப்பதிக்கு போயிருக்கோம், பழனிக்கு போயிருக்கோம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கோம், திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிருக்கோம்.
0: இப்போ நீங்களா வந்து விருப்பப்பட்டு போகல, அதாவது கஸ்டமர்ஸ் மூலமா நீங்க போயிருக்கீங்க?
1: போயிருக்கோம்.
0: அவங்கள கூட்டிட்டு கார் உங்களது ஓன் தான்,
1: ஓன் கார்,
0: ஓன் கார் தான். பயணிகள் கூட நீங்க, பக்தர்கள் கூட நீங்க போகும்போது அவங்க உங்களுக்கு கடவுள் பக்தி இருக்கா அப்படின்லாம் வந்து கேட்பாங்க, நீங்களும் வாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு சில நேரத்துல நீங்க விருப்பப்பட்டு கோயிலுக்கு எல்லாம் போறீங்க, அங்க எப்படி வந்து காரை பராமரிச்சுக்குவீங்க? அங்க உங்க கூட வர அந்த பக்தர்களுக்கு எப்படி அவங்களுக்கு தேவையானதை நீங்க செய்து கொடுப்பீங்க, அது கொஞ்சம் சொல்றீங்களா?
1: கோயில் தலங்கள் மட்டும் கிடையாது, மசூதிகளுக்கும் போயிருக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம சர்ச்சைக்கும் போயிருக்கோம்.
0: சிறப்பு
1: நாம வந்து
0: எம்மதமும் சம்மதம்,
1: மதமும் சம்மதம் தான். கோயில்கள் தலங்களுக்கு போனோம் அப்படின்னா இது இருக்கும், நல்ல ஒரு வழிபாடு நல்லா இது பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம சர்ச்சைக்கும் நிறைய கஸ்டமர் வந்திருக்கேன். வேளாங்கண்ணி போயிருக்கேன், வேளாங்கண்ணி போனாலையும் அங்க 2 hours 3 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்க நான் வெயிட் பண்ணி தான் நம்ம கஸ்டமரை கூட்டிட்டு வரணும்.
0: அது மாதிரி நான் வெயிட் பண்ணிருக்கீங்களா?
1: கண்டிப்பா வெயிட் பண்ணிருக்கேன்.
0: எவ்வளவு நேரம் வந்தாலும் வெயிட் பண்ணி தான் உங்களை கூட்டிட்டு
1: வரணும், வெயிட் பண்ணி
0: தான் கூட்டிட்டு
1: வரணும். அந்த நேரத்துல திருப்பதிக்கு போனோம் அப்படின்னா 2 days ஆகும். அது மாதிரி 2 days பேக்கேஜ் எல்லாம் வச்சு நம்ம கஸ்டமரை டைம் ஸ்பெண்ட் பண்ணி சேஃபா கூட்டிட்டு வந்தோம்.
0: அந்த நேரங்கள்ல உங்களுக்கு பொழுதுபோக்கு என்னது?
1: அந்த நேரத்துல வந்து பொழுதுபோக்கு வந்து FM கேட்பேன். மெயினா FM தான் கேட்டுட்டு போற சாங்ஸ் எல்லாம் நல்லாவே எல்லாமே நல்லா இருக்கும்.
0: நம்ம தர்மபுரி FM எல்லாம் கேட்டிருக்கீங்களா?
1: கேட்டிருக்கேன் நான்.
0: ரொம்ப மகிழ்ச்சி, சிறப்பு. சரி, இவ்வளோ தூரம் ரொம்ப அருமையாக சிறப்பாக உங்களுடைய பயண அனுபவத்தை, பணி அனுபவத்தெல்லாம் சிறப்பாக பேசியிருக்கீங்க. சரி, நீங்கள் வந்து ஒரு கார் ஓட்டுநராக இருந்து இப்போ கார் ஓட்டிட்டு இருக்கக்கூடிய கார் ஓட்டுநர்களுக்கு எது மாதிரியான அறிவுரைகளை சொல்ல விரும்புறீங்க?
1: ரீசெண்டாக வந்து படிப்பை முடிச்சுட்டு கூட சரியான படிச்சதுக்கான வேலை இல்லாமல் இதுக்கு வந்து வேலைக்கு வந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கார் வந்து எப்படி பாதுகாக்கணும், கார் எப்படி நம்ம வந்து சேஃபாக ஓட்டணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், இது மாதிரி விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது இல்லாம ஓட்டுநர் துறைக்குன்னு வந்துட்டாவே பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். கஸ்டமரை வந்து அணுகிறதா இருக்கட்டும், அவங்க கிட்ட பேசுறதா இருக்கட்டும், கார் ஓட்டுறதா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். ஏன்னா பொறுமை இல்லாம வந்து ஓட்டுநர் துறைக்கு வந்து வேஸ்ட், அது வரத்துக்கே தேவையில்லை. அதுக்கு நம்ம வேற ஏதாவது தொழில் கூட செஞ்சுட்டு போயிடலாம். சோ வந்து அவங்களுக்கு வந்து நான் கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா, பொறுமை ரொம்ப முக்கியம், இதுதான் என்னோட அட்வைஸ். அது இல்லாம வேகமா போகக்கூடாது, சேஃப்டி என்னவோ அது சேஃப்டியை பார்த்துக்கிட்டு சீட் பெல்ட் போட்டுக்கிட்டு கஸ்டமரையும் சீட் பெல்ட் போட வச்சுட்டு ஸ்பீட் லிமிட் என்னவோ, இப்போ ஒரு ஹைவேல எல்லாம் ஒரு 80 km மேல போகலாம். சோ வந்து அந்த டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், இது ரொம்ப முக்கியம். இதுதான் நான் பாக்குறேன் அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா இதுதான். அவங்களும் இப்போ ஓட்டுநர் துறைக்கு வந்துட்டாவே சேஃப் அண்ட் செக்யூரா தான் ஓட்டணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்.
0: கார் ஓட்டுநர் பயிற்சி குறித்து ஏதாவது பொதுமக்களோ நேயர்களோ உங்ககிட்ட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா உங்களுடைய தொலைபேசி எண்ணை கொஞ்சம் சொல்ல முடியுங்களா?
1: கண்டிப்பா சொல்லிடுறேன், 8248349822.
0: கேப்டன், இறுதிய ஒரு கேள்வி, இந்த கார் ஓட்டுறவங்களாகட்டும், இப்போ வந்து இருசக்கர வாகனங்கள் ஓட்டுநர்களாகட்டும், அவங்க இந்த ஸ்கூல் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப ஆர்வத்துடன் வந்து அவங்க வந்து லைசன்ஸ் எடுக்காம கூட காரையோ இருசக்கர வாகனத்தையோ ஓட்டுவதற்கு ரொம்ப மும்முரம் காட்டுறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள்?
1: ஆக்சுவலா வந்து கவர்மெண்ட் வந்து 18+ அதாவது 18 வயசுக்கு மேல இருக்கிற நபர்களை தான் வந்து இருசக்கர வாகனமாகட்டும் 4 சக்கர வாகனமாகட்டும் ஓட்டணும்னு சொல்லிட்டு பர்மிட் கொடுத்துருக்காங்க. சோ வந்து 18 பிலோ இருக்கிற மாணவர்கள் யாருமே வந்து ஓட்டக்கூடாது. அவங்களுக்கு நான் வந்து இதுதான் நான் அறிவுரை சொல்றேன். அது மட்டும் இல்லாம இருசக்கர வாகனத்தையும் 4 சக்கர வாகனத்தையும் முறையா கத்துக்கிட்டு வேணும்னா ஓட்டலாம். நம்ம வேகமா ஓட்டக்கூடாது, முறையா கத்துக்கிட்டு கரெக்டா நம்ம டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஓட்டினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
0: ரொம்ப சிறப்பா வந்து கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப அருமையா வந்து உங்களுடைய பதில்கள் எல்லாம் பதிவு பண்ணியிருக்கீங்க. நம்ம தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நேயர்கள் ரொம்ப ஆர்வத்துடன் விருப்பத்துடன் வந்து கேட்டிருக்காங்க. அந்த வகையில உங்கள் களம் உழைப்போம் உயர்வோம் என்ற நிகழ்ச்சியில ரொம்ப சிறப்பா பேசினதுக்கு தர்மபுரி பண்பலை மற்றும் ஏற்காடு பண்பலை உங்களை மகிழ்ச்சியுடன் வாழ்த்துது, வரவேற்குது. எதிர்காலத்தில் நீங்க ஒரு பெரிய கார் ஓட்டுநர் ஆகணும், இன்னும் பெரிய பிசினஸ் மேன் ஆகணும், இப்போயே நிறைய பேருக்கு சொல்லித்தரீங்க, எதிர்காலத்தில் ஒரு நிறுவனம் போல கூட வைத்து நீங்க நிறைய பேருக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு நம்முடைய தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனதார வாழ்த்துகிறது.
1: இவ்வளவு நேரம் என்னுடைய பணி அனுபவத்தை கேட்டறிந்த தர்மபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கும் ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.
0: நேயர்கள், இதுவரை இன்றைய உங்கள் களம் உழைப்போம் உயர்வோம் நிகழ்ச்சியில் குருபரள்ளியை சார்ந்த கார் ஓட்டுநர் ஆர் கேப்டன் அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள்.
2: தமிழ்நாடு கிராம வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அறிவிப்பு. செப்டம்பர் 28 முதல் செப்டம்பர் 30 வரை சில வங்கி தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. இந்நாட்களில் தடையற்ற வங்கி சேவைகளை பெற ATM, மொபைல் பேங்கிங், UPI, நெட் பேங்கிங்

0: பேங்கிங், பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் போன்ற எங்களின் டிஜிட்டல் மாற்று சேவைகளை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: RBI யின் அறிவுறுத்தலின்படி நமது வங்கியின் அனைத்து கிளைகளும் செப்டம்பர் 27 ஞாயிறு அன்று முழுமையாக செயல்படும். எப்பொழுதும் உங்கள் சேவையில் தமிழ்நாடு கிராம வங்கி.
2: ஹலோ, யார் பேசுறது?
3: வணக்கம் மேடம், நாங்க ஆஷ்புஸ் கம்பெனில இருந்து பேசுறோம்.
2: சொல்லுங்க, என்ன விஷயம்?
3: நீங்க என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் வீட்ல ஹவுஸ் வைஃபா தான் சார் இருக்கேன்.
3: சரி, நல்லதா போச்சு. எங்க கம்பெனில ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, செய்றீங்களா?
2: என்ன வேலை சார்?
3: பார்ட் டைம் ஜாப் தாங்க மேடம். நீங்க வீட்ல இருந்து மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம்.
2: ஓ, அப்படியா சார்? 50,000 ரூபாயா? நான் இப்ப என்ன பண்ணணும் அதுக்கு?
3: மேடம், ஒன்னும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மேடம். 50,000 ரூபாய் என் அக்கௌண்ட் காமிச்சு விடுங்க மேடம். உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் நாங்க செட்டில்மென்ட் பண்ணி கொடுத்துருவோம்.
2: நான் இப்ப அமுச்சு விட்டா எனக்கு மாசம் மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் வந்துரும்ல?
3: கண்டிப்பா நீங்க இதை நம்பி இறங்கலாம் மேடம்.
2: இப்பவே அனுப்புறேன். அப்பாடா, அம்சாச்சு அம்சாச்சு. இப்ப மறுபடியும் கால் பண்ணி சொல்லுவோம்.
4: பேராசைகளை கைவிடுவோம், பெரும் இழப்பை தவிர்ப்போம்.

0: ஆகாசவாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:30.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டில தான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.

மொழிகள் பல, மனங்கள் பல, ஆனால் இசைக்கு மட்டும் எல்லைகள் எதுவும் இல்லை. தமிழின் இனிமையும் தெலுங்கின் தேள்மொழியையும் மலையாளத்தின் மென்மையும் கன்னடத்தின் கம்பீரமும் இந்தி மொழியின் இனிய ராகமும் அனைத்தும் சங்கமிக்கும் அழகான இசைத்திருவிழா இது. வார்த்தைகள் புரியாமல் போனாலும் இசை மட்டும் இதயத்திற்கு புரியும். மொழிகள் மாறினாலும் மெல்லிசை உணர்வு மாறாது. அந்த இசையின் மாய உலகத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும் நம் இனிய நிகழ்ச்சி பன்மொழி பாடல் நிகழ்ச்சி. உங்களோடு நான் அறிவிப்பாளர் ஜே பார்த்தசாரதி. பன்மொழி பாடல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக தமிழ் மொழி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசிக்குவோம். இதோ நேர்களே அந்த பாடல்.

தன்மொழி பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தெலுங்கு மொழி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

பண்பலையில் கவி பாடும் நேரம். பிற்பகல் 2:43. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பன்மொழி பாடல் நிகழ்ச்சி.

0: தமிழ்நாடு கிராம வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அறிவிப்பு. செப்டம்பர் 28 முதல் செப்டம்பர் 30 வரை சில வங்கி தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. இந்நாட்களில் தடையற்ற வங்கி சேவைகளை பெற ATM, மொபைல் பேங்கிங், UPI, நெட் பேங்கிங், பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் போன்ற எங்களின் டிஜிட்டல் மாற்று சேவைகளை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: RBI யின் அறிவுறுத்தலின்படி நமது வங்கியின் அனைத்து கிளைகளும் செப்டம்பர் 27 ஞாயிறு அன்று முழுமையாக செயல்படும். எப்பொழுதும் உங்கள் சேவையில் தமிழ்நாடு கிராம வங்கி.
2: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
3: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
2: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
3: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
2: இங்கதான் மாப்பிள விளையாட போறோம்.
3: மாமா, எனக்கு ஒண்ணு புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம்போர்டா?
2: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
4: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
3: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
2: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
3: அட

0: அட்டகாசமா இருக்கே மாமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
1: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எசப்பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்டை தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
0: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
2: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
3: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:50. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி. மொழிகள் பலவாக இருந்தாலும் மனதை வருடும் இசைக்கு எல்லை எதுவும் இல்லை. அந்த இனிய இசை பயணத்தை தொடர்ந்து ரசிப்போம். அந்த வகையில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இந்தி மொழி திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிங்கள். இதோ நேர்களே அந்த பாடல்.

0: தமிழ்நாடு கிராம வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அறிவிப்பு. செப்டம்பர் 28 முதல் செப்டம்பர் 30 வரை சில வங்கி தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. இந்நாட்களில் தடையற்ற வங்கி சேவைகளை பெற ATM, மொபைல் பேங்கிங், UPI, நெட் பேங்கிங், பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் போன்ற எங்களின் டிஜிட்டல் மாற்று சேவைகளை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: RBI யின் அறிவுறுத்தலின்படி நமது வங்கியின் அனைத்து கிளைகளும் செப்டம்பர் 27 ஞாயிறு அன்று முழுமையாக செயல்படும். எப்பொழுதும் உங்கள் சேவையில் தமிழ்நாடு கிராம வங்கி.
2: டே கண்ணா, டே, நம்ம தோட்டத்துல பாம்பு வந்துருச்சுடா, போய் கட்டை கம்பெல்லாம் எடுத்துட்டு வா.
3: மா, பாம்பு அடிக்க என்ன கூப்பிடுறேன், போமா.
2: அதானே தைரியசாலின்னு உன்ன போய் கூப்பிட்டேன் பாரு, என்ன சொல்லணும். போய் ஃப்ரீ ஃபயர், பப்ஜின்னு விளையாடிட்டு இருப்போ.
3: ஐயோ அம்மா, அது இல்ல, பாம்புகளை அடிக்க கூடாதுமா. பாம்புகள் விவசாயிகளுடைய நண்பன். நாம பாம்புகளை அடிச்சு கொள்றதுனாலதான் நிறைய பாம்பு இனங்கள் அழிஞ்சிட்டு வருது. நம்ம நாட்டுல பெரும்பாலும் விஷம் இல்லாத பாம்புகள் தான் அதிகம்.
2: என்னது, விஷம் இல்லாத பாம்புகளா? அது என்னன்னு கொஞ்சம் சொல்லு பாப்போம்.
3: நம்ம நாட்டுல சாரப்பாம்பு, பச்சை பாம்பு, கொம்பேரி மூக்கன், புல்லுருவி, ஓலப்பாம்பு, தண்ணி பாம்பு, எண்ணெய் பனையன், வெள்ளிக்கோள் வரையன், மண்ணுளி பாம்பு, மலைப்பாம்புன்னு எல்லா பாம்புகளுக்குமே விஷம் கிடையாதுமா.
2: அப்போ விஷம் உள்ள பாம்புன்னா அது என்னன்னு?
3: நீ நல்ல பாம்புன்னு சொல்றியே, அந்த நாகப்பாம்பு, கட்டு விரியன், கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன், ராஜநாகம், இது எல்லாமே நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய விஷமுள்ள பாம்புகள். இது பெரும்பாலும் நம்ம நாட்டுல ரொம்ப குறைவாதான் இருக்கும்.
2: சரிப்பா, இதெல்லாம் நம்ம வீட்டு பக்கத்துலயோ இல்ல வீட்டுக்குள்ளயோ புகுந்தா என்ன பண்றது?
3: அம்மா, எந்த பாம்புகள் நம்ம கண்ணுல தென்பட்டாலும் அதை அடிக்காம வனத்துறைக்கு தெரிவிச்சோம்னா அவங்க பத்திரமா பாம்புகளை பிடிச்சிட்டு போய் காட்டுல விட்டுருவாங்க. ஒரு உயிரை நம்ம காப்பாத்தணுமா?
2: அடேங்க அப்பா, எப்பட்றா, எப்பல இருந்து என் புள்ள இப்படி அறிவாளியா மாறினா? வன உயிர்களை பாதுகாப்போம்,
3: சுற்றுச்சூழலை காப்போம்,
2: அக்கறையுடன்
3: தருமபுரி பண்பலை 102.5.
4: மொழி மாறினாலும் இசையின் இனிமை மாறாது. வரிகள் வேறினாலும் உணர்வுகள் ஒன்றுதான். அந்த உணர்வுகள் இசையாய் சுமந்து வரும் அடுத்த அழகான பாடல் இப்போது பன்மொழி பாடல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கன்னட மொழி திரைப்படத்திலிருந்து இதோ நேர்களே அந்த பாடல்.

நேய பொறுப்புகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்சபையில் கலக்கல் பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கும் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க 0343-42-24-40 என்ற வாட்ஸ்அப் பண்ணிருக்க உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் பெயர் ஆகியவற்றை டைப் செய்து எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம் கட் சபையில் கலக்கல் பாடல்களாக. நிகழ்ச்சியில தளபதி திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க சின்னம்பள்ளி பகுதியை சார்ந்த சுதாகுமார்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, இரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: உங்கள் மனதோடு காணும் பாடி கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசைத்துக் கொண்டிருக்கும் நேரம் பிற்பகல் 3:11. கட்சவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில நெருப்பூரான் கொட்டாய் பகுதியை சார்ந்த வெள்ளையன், இவர் பார்த்தீங்கன்னா அதர்மம் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. அவர் கேட்டிருக்க பாடலை அனைவரும் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

0: மூலவிரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது இடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
4: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. இடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
5: உங்கள் இதயங்களை இதமாக தாளட்டி கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட் சபையில் கலக்கல் பாடல்கள். மொழிவிழா வந்து கொண்டிருக்கும் நேரம் பிற்பகல் 3:16. கட் சபையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கும் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க புஷம் 43, 42, 24, 40, 30 என்று வாட்ஸ்அப் பண்ணிருக்க உங்களுக்கு பிடித்த பாடல் இடம்பெற்று தெரிவிப்படும். உங்களுடைய பெயர், ஊர் பெயர் ஆகியவற்றை டைப் செய்து எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம் கட் சபையில் கலக்கல் பாடல்களாக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தேவதையை கண்டேன் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, கொடமாண்டப்பட்டி பகுதியை சார்ந்த ஜெயசீலன்.

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

அடுத்தடுத்த சூப்பரான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். கட்ஸ் ஆஃப் இயல் கலக்கல் பாடல்களாக ஒளிவுல வந்து கொண்டிருக்கும் நேரம் பிற்பகல் 3:23. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வள வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நரசிங்கபுரம் கோம்பை பகுதியை சார்ந்த நந்தகோபால் அவங்க விருப்பப்பட்டு கேட்டிருக்க பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஐயா.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.
3: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: ஒரு அருமையான ஒரு பாடல் கிடைத்தது, அன்பை பற்றி பேசுங்கள். அப்படியே எனக்கு மனசே குளிர்ந்து போச்சு. பாட்டு கிடைச்ச உடனே ரொம்ப ரசிச்சு ரசிச்சு எழுதுனேன்.

தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட் சபையில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. கட்சபையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கும் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க புஷம் 43 42 24 40 30 என்று வாட்ஸ்அப் பண்ணியிருக்க. உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் பெயர் ஆகியவற்றை டைப் செய்து எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம் கட்சபையில் கலக்கல் பாடல்களாக. நிகழ்ச்சியில் சம்சார சங்கீதம் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஓமலூர் பகுதியை சார்ந்த மீனா விஜய் ஆகியோர்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: அடுத்தடுத்த பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். கட்சவியல் கலக்கல் பாடல்களாக உலா வலம் வந்து கொண்டிருக்கும் நேரம் பிற்பகல் 3:36. நிகழ்ச்சியில் சின்ன தம்பி திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஏற்காடு பகுதியை சார்ந்த சாந்தகுமார்

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: கட்சபையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கும் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கணுமா? அப்போ உங்களுடைய கைபேசியில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் பெயர் ஆகியவற்றை டைப் செய்து 043-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு எங்களுக்கு அனுப்பிவிடுங்க. நீங்க விரும்பின பாடலை வானொலியில் கேட்டு ரசிக்கலாம் கட்சபையில் கலக்கல் பாடல்களாக. ஒலி உலாவில் வந்து கொண்டிருக்கும் நேரம் பிற்பகல் 3:42. தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சபையில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. நிகழ்ச்சியில் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஓமலூர் கோட்டை மேடு பகுதியை சார்ந்த பாரதி சீனிவாசன்.

0: 103.7 இன்று மாலை 6:15 திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு No.1 அரிசி.
1: இன்று காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் இடம்பெறும்.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு No.1 திடம் அரிசி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கோ
6: அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: விபத்து எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
9: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தர்மபுரி.
10: தொடர்புக்கு 9500848820.
11: கட்சபையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்தின் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பாலஜங்கமன அள்ளி பகுதியை சார்ந்த குப்பன்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
3: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
2: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது. கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அவினாசி ராக்கியாபாளையம் பகுதியை சார்ந்த ஹரிணி

தர்மபுரி பைசூலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்ஸ் ஆஃப் எல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசூலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நிறைவு பெற்றது இன்றைய கட்ஸ் ஆஃப் எல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. நன்றி நேர்களே.

0: வணக்கம் வணக்கம் அன்பினியர்களே, இதை எடுத்துக்கும் இசை முழக்கம் தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை இன்னைக்கு ரசிக்கலாம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள் எப்பவுமே வந்து ஒரு ஐகானிக்கான ஒரு விஷயங்கள் அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியில் சொல்லலாம். நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா விடை தேடும் வினாக்கள் அப்படிங்கிறது ஒரு ஐகானிக்கான ஒரு நிகழ்ச்சியும் கூட. தேடுதல்கள் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இருக்காதுன்னு சொல்லலாம். இன்றைக்கி கூட நிறைய விஷயங்கள் தேடிப்பீங்க. ஏன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பையன் எங்கேயாவது விளையாட போயிருப்பான், அவங்கள தேடிருப்பீங்க. அப்படி இல்லாட்டி கூகுளில் நீங்கள் நிறைய இன்றைக்கி தேடிருப்பீங்க. அதுபோல் தான் இன்றைக்கி தேடுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஒரு சில குறிப்புகளை வச்சு நீங்கள் அதுக்கான சரியான விடையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான ஒரு சாராம்சமும் கூட. நிகழ்ச்சியில் நம்மளோட இணைய காத்திருக்கிறார் பார்த்த சாரதி. வணக்கம் பார்த்த சாரதி.
2: வணக்கம் பாஸ்கரன், நல்லா இருக்கீங்களா?
0: சிறப்பாக இருக்கணும் நேர்கள் போலவே. நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னா என்னென்ன விதிமுறைகள் இருக்குது, எந்த தொலைபேசி எண்கள் சொல்லிடுங்களேன்.
2: புதிய நேர்களாக இருந்தால் 043-42 என்ற முன்னணிப்போடு 24-40-30 மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 மற்ற நேர்களாக இருந்தால் 043-42 என்ற முன்னணிப்போடு 24-40-31 மற்றொரு எண்ணாக 94-86-65-20-25 என்ற எண்களில் அழைக்கலாம். கேள்வி கேட்ட விடை சொன்னவர்கள் இன்று அதாவது நேற்று சொன்னவர்கள் 7 நாள் கழித்து தான் மீண்டும் இணைப்பில் வர வேண்டும்.
0: அதாவது பரிசு பாடல் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 7 நாளுக்கு அப்புறம் தான் நீங்கள் நிகழ்ச்சிகளை வந்து பங்கேற்கணும்.
2: கண்டிப்பாக
0: ஒரு வேலை நீங்கள் தெரியாமல் பங்கேற்றாலும் நாங்கள் கண்டுபிடிச்சா உங்களுக்கு பரிசு பாடல் தர மாட்டோம்.
2: இது என்னன்னா புதிய நேயர்களுக்கான ஒரு வழிவகை செய்யறதுக்காக இந்த கட்டுப்பாடு.
0: சரிங்க. நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் ஒரு 3 குறிப்பு கொடுப்போம், அது யார் முதல்ல வாங்கிக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா சாரதி?
2: கண்டிப்பாக.
0: வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் அங்கிருந்து பேசுறீங்க? தண்ணி வண்டி சின்ராஸா? பேரே நல்லா இருக்கியா சின்ராஸ். எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னா சின்ராஸ் அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே சின்ராஸ் உங்களுக்கு.

0: ஒரு மூணு குறிப்பு கொடுப்போம், சரியா? ஆ, கொடுக்கவா? இது ஒரு வேதியியல் பொருளுங்க, இயற்கையாக கிடைக்கக்கூடியது. மண் மற்றும் பாறை, நீர் ஆகிய மூணு இடங்கள்லையும் குறைந்த செறிவில், அது குறைந்த அளவு தான் அது கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ம், என்னவா இருக்கும் சின்ரஸ்? வேதிப்பொருள். ஆமாம், இது ஒரு கெமிக்கல்னு, ஆமாம், வேதிப்பொருள்னு சொல்லலாம், ஆனால் இயற்கையில் கிடைக்கக்கூடியது. காளானா? காளானா, இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால சின்ரஸுக்கு காளான் வல்ல ஞாபகம் வந்துச்சு போல, சிக்கன் சாப்பிடுவதுன்னு சொல்லிட்டு. அது இல்லை. ஆ, அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
2: வணக்கம், யாருங்க
1: நீங்கள்? வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசிங், கொடமாட்டப்பட்டீங்க
2: ஐயா. குறிப்புகள் கேட்டிங்களா?
1: கேட்டுங்க ஐயா. ஒரு வேதிப்பொருள் பற்றி சொல்லியிருக்கிறீங்க.
2: ஆமாங்க ஐயா.
1: அதாவது
2: இந்த வேதிப்பொருள் வந்து வணிக ரீதியாகவும், அதாவது வணிக ரீதியாகவும் தாதுக்கள் இருந்து பிரித்திருக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது.
0: என்னவா இருக்கும்? நன்றி, நன்றி. அடுத்த நீங்கள், வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
0: ம், சொல்லுங்க கோபால்.
3: நீங்க ஒரு குறிப்பு கொடுங்க.
0: குறிப்பா இல்லை, கேள்வியை கூட கேட்கலாம். ஏன்னா விடை தேடும் நாட்கள், இது சம்பந்தமாக நீங்கள் ஒரு கேள்வி கூட கேட்கலாம். சிரிப்பே நல்லா ஒரு எக்கோ வர்ற மாதிரி இருக்கு, டால்பி டிஜிட்டல் மாதிரி. ஏன் பளபளப்பாக காணப்படும் இது வந்து, இந்த வேதிப்பொருள்
3: சாப்பிடலாமா?
2: வேதிப்பொருள்
0: அந்த தான் கேட்டேன் நான். நீங்க ஒரு கேள்வி கேளுங்க. வேதிப்பொருள் சாப்பிடக்கூடாது, இல்ல கேக்குற கேள்வி கரெக்ட் தான், சாப்பிடக்கூடாது.
3: மருந்து பொருள், மருந்து பொருள் இது
0: சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான்.
3: அவ்வளோதான்.
0: ஆமாம், என்னவா இருக்கும்?
3: இந்த படிகாரம்னு சொல்லுவாங்களா அதுங்களா?
0: அதான் பக்கம் வரீங்க. ஏன்னா அது இல்லை, படிகாரம் அப்படிங்கிறது இல்லை. இல்லை, அதை கூல் பண்ணுறதுக்காக காயங்கள் ஏற்படுற இடத்துல தேய்ப்பாங்க, அது இல்லை. நன்றி, நன்றிங்க. அடுத்த நேயர், வணக்கம்.
4: ஹலோ,
2: வருக. வணக்கம்.
4: வணக்கம் சார். நான் அரியலூர் மாவட்டம் கோட்டை தொட்டிக்குளம் தியாகராஜன் பேசுகிறேன் சார்.
2: ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
4: கேட்டோம் சார். எனக்கு ஒரு குறிப்பு சொல்லுங்க
2: ஐயா. இது வந்து என்னன்னா நீட்டும் தன்மை உடையது.
4: என்ன சார்,
2: எப்படி சொல்றதுன்னா நீட்டும், அதாவது நீட்டும் தன்மை உடையது.
0: ஆமா ஆமா, லெந்த் பண்ணிக்கலாம்.
4: சால்ட்டா இருக்கும் சார்.
0: சால்ட்டா? சோடியம் குளோரைட், அந்த சால்ட் சொல்றீங்களா, இல்ல கல் உப்பு சொல்றீங்களா, தூள் உப்பு சொல்றீங்களா?
4: எடுக்கிறாங்க
5: கேட்டீங்களா?
0: நீங்க சொல்றது ஒரு உலோகம் தாமிரத்தை நீட்டலாம், அதாவது மெட்டல் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் வந்துட்டீங்க, ஆனா அது இல்ல.
5: தங்கம் சார்.
0: அப்படியே சொல்லுங்க, அடுத்தடுத்து சொல்லுங்க, கேட்டுக்கலாம். ஆனால் அது இல்லை, மெட்டல் தான், ஆனால் அது இல்லை, உலோகம் தான், அது இல்லை. நீங்கள் சொல்கிறது இல்லை. நன்றிங்கம்மா, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த நேயரை சந்திப்பதற்கு முன்பாக,
6: தமிழ்நாடு கிராம வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அறிவிப்பு. செப்டம்பர் 28 முதல் செப்டம்பர் 30 வரை சில வங்கி தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. இந்நாட்களில் தடையற்ற வங்கி சேவைகளை பெற ATM, மொபைல் பேங்கிங், UPI, நெட் பேங்கிங், பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் போன்ற எங்களின் டிஜிட்டல் மாற்று சேவைகளை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
7: RBI யின் அறிவுறுத்தலின்படி நமது வங்கியின் அனைத்து கிளைகளும் செப்டம்பர் 27 ஞாயிறு அன்று முழுமையாக செயல்படும். எப்பொழுதும் உங்கள் சேவையில் தமிழ்நாடு கிராம வங்கி.
8: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
9: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம்.

0: ரோடு கிருஷ்ணகிரி.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
0: தொடர்புக்கு 9500848420.
2: சரதி, ஒரு கெமிக்கல் அப்படின்னு சொன்னால் ஒரு உலகம் சொல்லிட்டு ஒரு வேதிப்பொருள் அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட எல்லாரும் பக்கம் வந்துட்டாங்க. அது தங்கன்றாங்க, தாமிரன்றாங்க, என்னென்ன சொல்கிறாங்க.
3: இப்போ அந்த வேதிப்பொருள்னும் போது சோடியம் குளோரைடு நம்ம உண்ணக்கூடிய உணவுகளில் ஒன்றாக இருக்குது.
2: ஆமாம்,
3: அதுவும் அதனால் ஒரு நேயர் கேட்டாங்க இல்லையா, அதனால் சொல்ல வந்து.
2: ஆனால் அதெல்லாம் இல்லை, ஏன்னா அது சால்ட் கரையக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல். அடுத்த நேர்கிட்ட சந்திச்சலாம். வணக்கம். சொல்லுங்க கல்யாண சுந்தரம், கேட்டிங்களா? குறிப்புகள்லாம் கேட்டிருப்பீங்க.
3: ஒரு பொருளின் வயதை கணக்கிடும் முறையில் இந்த பொருள் வந்து உதவுதுங்க ஐயா.
2: ஆமா,
4: மலைவாணியா
2: அப்படிங்கிறது என்ன அப்படிங்கன்னு சொல்லுங்களேன். மலைவாணி வீதிகள் ஒரு உலகம் சொன்னோம், இல்ல நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ராஜா, டேம்ல தண்ணி இருக்கா? இருக்கா? சரி சரி, இருக்கட்டும், நல்லது. அது இல்ல, வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
5: மாலை வணக்கம் சார்.
2: மாலை வணக்கம்.
5: நல்லம்பள்ளி ஒன்றிய நார்த்தம் பி என்ஆர் முத்து.
2: என்ஆர் முத்து, சொல்லுங்க என்ன கேள்வி? இது சம்பந்தமா நீங்க ஏதாவது கேள்வி கேளுங்க. விடைக்கு தேடும் வினாக்கள். உங்ககிட்ட என்ன வினா வச்சிருக்கீங்க? நாங்க கொடுக்குற குறிப்புக்கு குறிப்பே கொடுத்துடலாமா? இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீதியில் தனிம அட்டவணைன்னு சொல்லுவாங்க. தனிமங்களுடைய அட்டவணைகளில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் தொகுதி தனிமங்கள், டி தொகுதி தனிமங்கள், பி தொகுதி தனிமங்கள்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப் தொகுதி தனிமங்கள் இருக்குது. இது வீதியில் இப்போ தெரிந்தவர்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்த நேயர்
3: வருக. வணக்கம். வணக்கம் ஐயா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஐயா, உங்களோட இணைப்பு வந்து சரியா இல்லைங்கய்யா. ஐயா, உங்களுக்கான குறிப்பு என்னன்னா, இந்த வேதியியல் இந்த தனிமம் வந்து குறைந்த மின் கடத்தும் திறன் கொண்டது.
2: நன்றி, நன்றி. அவர் கொஞ்சம் லோவாக தான் கேட்குது, ஆனால் அவர் பேர் மட்டும் எக்கோவாக இருப்பார். ரகுபதி, ரகுபதினு. அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் சார். மாலை வணக்கம். மேட்டூர் அணையில் இருந்து பண்டல் விஸ்வநாதன்.
2: மேட்டூர் அணையிலிருந்து பண்டல் விஸ்வநாதன், சொல்லுங்க. என் குறிப்புகள்லாம்
6: கேட்டீங்களா?
2: சிலிகான் டை ஆக்சைடு, அது ஒரு சேர்மமா வந்துடும். நான் கேட்கறது வந்து ஒரு தனிமம், ஒரு சிங்கிளா
6: இருக்கும். என்னதுக்கு
2: இன்னொரு பேர் சொல்லுங்க. சொல்லுங்க, பரவாயில்ல.
6: அயரன் ஆக்சைடு.
2: அயரனா? அயரன் ஆக்சைடா?
6: அயன்
2: ஆக்சைடா?
3: ஐயா, அது வந்து எப்படி சொல்றதுன்னா, இது ஒரு அதாவது தனிமம். அவர் கேட்கறது என்ன, உலோகம்.
2: நீங்க சேர்மமா சொல்றீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல முயற்சி தான். ஏதோ சொல்லியிருக்கீங்க வேதியியல் சம்பந்தமா, முழுக்குறெல்லாம் சொல்லியிருக்கீங்க விஸ்வநாதன். வாழ்த்துக்கள், நன்றிங்கய்யா. அடுத்த நேயரை சந்திப்பதற்கு முன்பாக,
1: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
7: தருமபுரி மாவட்டம் பிடமனேரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிஸ் கேர் சென்டர் வருகின்ற 28ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் இனிதே ஆரம்பமாகிறது.
0: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஃபோக்ஸ்வேகன் கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ் அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும்

0: Volkswagen பயணமாதா இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
1: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
2: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
1: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
2: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
0: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
2: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV-ஐ கண்ட்ரோல் செய்வோம்.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
5: நான் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் மற்றும் திருச்சி மாங்கலன்பங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தீடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மாங்கலன்பங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நிகழ்ச்சியில் ஒரு உலகத்தை பத்தி கேட்டிருக்கோம் சாரதி, அதை நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா?
6: கண்டிப்பா
5: அடுத்த நேரத்தை கேட்டுலாமா?
6: கேட்டே ஆகணும். வருக வணக்கம்.
7: ஐயா வணக்கம். ஐயா
6: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
6: குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
5: ஒரு கொஞ்சம் வந்தீங்க
7: பக்கத்துல. என்ன நீங்க ஒரு உலோகம், லித்தியம் ஒரு வகை உலோகம், அதுவா இருக்கும் யோசிச்சேன்.
5: அது இல்ல, பரவாயில்ல, வாழ்த்துக்கள், நன்றிங்க.
7: நன்றி.
5: அடுத்து என்ன? வணக்கம்.
8: வணக்கம் ஐயா.
5: வணக்கம்.
8: நல்லம்பள்ளியில இருந்து அனுப்பிய பேசுறேங்க ஐயா.
5: யார் பேசுறீங்க?
8: நல்லம்பள்ளியில இருந்து அனுப்பியா.
5: அனுப்பிரியா. பாருங்களேன், அணு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான்ஸ் இருந்தது தான் ஒரு அணு. அனுப்பிரியா, நீங்க கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். சொல்லுங்க.
8: யுரேனியம் ஐயா.
5: இரேனியம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அணு எண் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பரிசு பாடல் கொடுத்துடலாம். கரெக்டு.
8: 239
5: அப்படிலாம் இல்லை, 200 அணு எண் கேட்டேன், அட்டாமிக் நம்பர் கேட்டேன் நான். சரி பரவாயில்ல, இருந்தாலும் கரெக்டாக சொல்லிட்டீங்க. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
8: பெண்ணின் மனதை தொட்டிலிருந்து கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா.
5: பெண்ணின் மனதை தொட்டா?
8: ஆமாங்க ஐயா.
5: சரி சரி, கண்டிப்பாக கொடுத்துடலாம். என்ன படிக்கிறீங்க? வெவ்வேறு நிறைய அப்படிங்கிற மாறுபட்ட வெவ்வேறு நியூட்ரான்கள் புரோட்டான்கள்லாம் மத்திய வர இல்லையா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இயற்கையில கிடைக்கக்கூடியது வணிக ரீதியாகவும் தாதுக்கள், அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய உலக போரில் கூட பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போரில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய
6: ஒரு
5: மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு உலகம். இது கதிரியக்கத்தன்மை கொண்டது அப்படின்னு நீங்கள் கூட சொன்னீங்க இல்லையா.
6: அதே போல் இது வந்து 1789 சேர்மன் நாட்டைச் சேர்ந்த வேதியியலாளர் மார்டின் கிளாபாத் அப்படின்றவர் தான் முத முத இந்த தனிமத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க.
5: சரிங்க. இது தொடர்ந்து கதிரியக்கத்தை வெளியிட்டே இருக்கிறதுனால இந்த ஆல்ஃபா ரேஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆல்ஃபா கதிர்களுக்கு மிக நெருங்கின தொடர்புடைய ஒரு தனிமம் அப்படிங்கிறது தான் யுரேனியம். இன்றைக்கி மிக முக்கியமாக சொன்னது என்ன அப்படின்னா, இந்த யுரேனியத்தை எடுத்ததுக்கான காரணமும் கூட, அதாவது அணு சம்மந்தமாக அணு பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ப்ளோசிவ்னு சொல்லுவாங்க இல்லையா, வெடி விபத்துகள்னு சொல்லுவாங்களே, ஸோ அதெல்லாமே குறைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு நாள் தான். அதனால் யுரேனியம் தாதை எடுத்திருக்கோம். இன்றைக்கி கரெக்டான பதில் சொன்ன அனுப்பிரியா.

0: பாருங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் செய்கோழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரங்கான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
3: சிம்பொடியும் சில்லிருக்கும் இசை, தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நிலையத்தில் நேரம் 4:25. சொல்லுங்க சாரதி, ஒரு கரெக்டான ஒரு யுரேனியம் 235 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. அந்த பிரியா, அடுத்து நம்ம என்ன குறிப்பு கொடுக்க போகிறோம் நேர்களுக்காக அப்படிங்கிறத ஒரு இன்ட்டு மாதிரி எனக்கு கொடுங்களேன்.
4: ஒன்றும் இல்லை, நம்ம நாட்டுக்கு முக்கியமாக வந்து தண்ணீர் தேவை.
3: ஆமாம்,
4: அப்போ தண்ணீர் தேவைன்னா நம்ம எது முக்கியமாக இருக்கணும்?
3: தண்ணீர் தேவைன்னா தண்ணீர் ஃபஸ்ட்டு நம்ம சீக்கிரமாக பயன்படுத்தணும்.
4: ஆனால் அது இப்போ தண்ணி வேணுமே, அதுக்கு உண்டான முக்கிய ஆதாரமாக
3: இயற்கையை சம்பந்தப்பட்ட
4: மரங்கள், செடி, கொடிகள், இப்போ அதை சார்ந்து தான் நம்ம இப்போ அந்த கேள்விகளை கேட்க போகிறோம். நம்ம
3: ஸ்ட்ரெயிட்டாக நம்ம நேர் கிடைக்கிட்டுருவோம்.
4: கண்டிப்பாக.
3: அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க. 4:26. வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
4: யார், எங்க நீங்க பேசுறீங்க?
5: ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சந்தி வலயம் கைத்தறி கரணாகன்.
4: ஐயா, குறிப்புகள் சொல்லாமா?
5: கொடுங்க ஐயா.
4: ஐயா, இது ஒரு மரம், இந்தியாவில் உள்ளது. இந்த மரம் இப்போதைக்கு அழியும் தருவாயில் உள்ளது.
5: சரி. பின்கோடா மரம்.
3: என்ன மரங்க? பின்கோடாவா?
5: ஆமாங்க.
3: ஆஹா, சரி சரிங்க. ஆனால் அது இல்லை, பரவாயில்ல, இது புது வகையான ஒரு மரம் சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. ஒரு மரம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, தண்ணி அப்படிங்கிறத போயிட்டு அப்படியே இயற்கை சூழல், இதெல்லாம் ரொம்ப அவசியமான ஒரு ஒன்று விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த நேரம் சொல்றதுக்கு அவர்கிட்ட பேசலாம். அதுக்கு முன்பாக,
6: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
7: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
8: தமிழ்நாடு கிராம வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அறிவிப்பு. செப்டம்பர் 28 முதல் செப்டம்பர் 30 வரை சில வங்கி தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. இந்நாட்களில் தடையற்ற வங்கி சேவைகளை பெற ATM, மொபைல் பேங்கிங், UPI, நெட் பேங்கிங், பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் போன்ற எங்களின் டிஜிட்டல் மாற்று சேவைகளை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
9: RBI யின் அறிவுறுத்தலின்படி நமது வங்கியின் அனைத்து கிளைகளும் செப்டம்பர் 27 ஞாயிறு அன்று முழுமையாக செயல்படும். எப்பொழுதும் உங்கள் சேவையில் தமிழ்நாடு கிராம வங்கி.
10: காவேரிப்பட்டினம் தேர்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை, காவேரிப்பட்டினம்.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
12: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
11: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
13: தொடர்புக்கு 9500848420.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
14: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: விடைத்திடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணைய காத்திருக்கும் நேயர்
4: வருக. வணக்கம்
5: ஐயா. வணக்கம் ஐயா.
4: வணக்கம், யாருங்க பேசுறீங்க? இந்தியாவில் 3 இடங்களில் தான் இந்த மரம் வந்து அதிகமா காணப்படுது.
3: தைலமரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதானே சொல்றீங்க?
4: நீலகிரி மரம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி
3: தான் சார். அது இல்ல,

0: பக்கவாதம் மற்றும் தலைக்காய சிகிச்சைகளுக்கு உயர்தர ICU வசதியுடன் அவசர நேரத்தில் நம்பிக்கையான சிறந்த மருத்துவ சேவை. ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாமல்லி, சேலம்.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க. ஷார் கிஃப்ட்ஸ் அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பாய்பேக் பாலிசி.

0: இல்லைங்க, நன்றிங்க அம்ரீஷ்ணா. அடுத்த நேயர்.
1: வருக வணக்கம்.
0: இணைப்பிலேயே காத்திருக்கும் அடுத்த நேயர். வழக்கு வணக்கம்
2: ஐயா. இருவருக்கும் மாலை வணக்கம் ஐயா.
0: மாலை வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க
2: ஐயா? இந்த நான் மதியம்பாளைய ராமகாய் எழுதி 1வது
0: சரிங்க
1: ஐயா. குறிப்புகள்லாம் கேட்டீங்களா
2: ஐயா? கேட்டதான் கேளுங்க. நான் காலையில இருந்து நைட்டு 11 மணி கேட்டேன். நம்ம எப்பவுனா உயிர் தோழன் மாதிரி என்று மறக்க முடியாது.
0: சரி சரி, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. நீங்களும் எஃப்எம் அப்படிதான் இருக்கணும்.
2: நான் வந்து 75 வந்து சொந்தமா கடை வச்சு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திருச்சி வானொலி, கோயம்புத்தூர் வானொலி, கிலோனு, இலங்கை அத்தனையுமே கேட்டுட்டேன்.
0: சரி, நீங்க இதுக்கு பதில் கரெக்டா சொல்லுங்க.
2: தென்னை மரம்.
0: தென்னை மரம் அது இல்லையே லக்ஷ்மணன் ஐயா. இல்ல அது இல்ல, தென்னை மரம் இல்ல.
2: வாய்ப்புக்கு நன்றி. நன்றி
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கங்க, இணைப்பில் இருக்கீங்க
3: ஐயா? வணக்கம்யா.
1: வணக்கம். யாருங்க ஐயா பேசுறது?
3: மதிவன் பாலி மோகன் பேசுறியா
1: சொல்லு ஐயா. குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
3: கேட்டீங்கய்யா. 8 நாள் ஆயிடுச்சு.
0: சரிங்க சொல்லுங்க சொல்லுங்க
3: ஐயா. இது ஒரு மாலைக்கனுடைய பெயரோடு இணைந்து வருது, அந்த மரத்தினுடைய பெயரு.
1: ஐயா முதல்ல விடை சொல்லுங்க ஐயா.
0: இல்லை இருக்கட்டும், ஆனால் அது அது இல்ல, அப்படி எதுவும் வரல. நீங்க சொல்லுங்க
3: ஐயா. சொல்லுங்க பாருங்கய்யா ஐயா. அசாம் கேட்கின் யூ.
0: இன்னொரு டைம் கரெக்டா தெளிவா சொல்லுங்க பார்க்கலாம்.
3: கேட்கின் யூ ஐயா.
0: டேக்கன் யூ வா. அது இல்லை, அது இல்லைங்க. நல்ல முயற்சி தான். வாழ்த்துக்கள், நன்றிங்க. அடுத்த நேரி சந்திப்பதற்கு முன்பாக,
4: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க. ஷார் கிஃப்ட்ஸ் அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும் நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
5: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: தமிழ்நாடு கிராம வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அறிவிப்பு. செப்டம்பர் 28 முதல் செப்டம்பர் 30 வரை சில வங்கி தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. இந்நாட்களில் தடையற்ற வங்கி சேவைகளை பெற ATM, மொபைல் பேங்கிங், UPI, நெட் பேங்கிங், பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் போன்ற எங்களின் டிஜிட்டல் மாற்று சேவைகளை பயன்படுத்தி பயன்பெறும் கேட்டுக்கொள்கிறோம்.
7: RBI இன் அறிவுறுத்தலின்படி நமது வங்கியின் அனைத்து கிளைகளும் செப்டம்பர் 27 ஞாயிறு அன்று முழுமையாக செயல்படும். எப்பொழுதும் உங்கள் சேவையில் தமிழ்நாடு கிராம வங்கி.
8: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் செய்கோழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால்கொலுசு, அரங்கான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
0: நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தீடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நிகழ்ச்சியில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர்.
1: வருக வணக்கம். வருக வணக்கம்.
0: அடுத்த நேயர் வணக்கம். வரீங்க? வணக்கம் வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
9: கருஞ்சியா,
1: திண்டோரி, அனுப்பூர்.
9: அச்சய
0: வட்டமா?
1: இல்லீங்க. இல்லம்மா, இது ஒரு மரத்தை பத்தி நம்ம கேக்குறோம்.
0: அட்சய வட்டம்னு எங்க கண்டுபிடிச்சீங்க? என்னது இது? அட்சய ரேகை கேள்விப்பட்டிருக்கோம். அது என்னது அட்சய வட்டம்? என்ன படிக்கிறீங்க நீங்க? அட்சய வட்டம்னா என்னப்பா? என்ன எங்க படிச்சிருக்கீங்க அது சயின்ஸ்ல? அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் எடுத்துருவோம் அதை பத்தி. வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த நீங்க வணக்கம். வணக்கங்க. யாரங்க பேசுறீங்க?
10: ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பாளையம் அக்பர்.
0: சொல்லுங்க.
1: குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
10: கேட்டு எனக்கு குறிப்பு சொல்லுங்க
1: ஐயா. இது ஒரு இந்தியாவின் ஒரு முக்கிய காட்டு மரம் கூட சொல்லலாம்.

0: காட்டு.
1: ம்,
0: ஹலோ,
2: ஐயா
1: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, இணைப்பில் தான் இருக்கீங்க, சொல்லுங்க ஐயா, உங்களுடைய விடையை சொல்லுங்க. சொல்லிட்டு அமைதியாகிட்டார் நினைக்கிறேன். அடுத்த நெய்யர், வணக்கம்
3: ஐயா. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க
3: ஐயா? நான் பாவோட பக்கம் வாழை தொடச்சு மாதிரி பேச இருக்கோம். இன்னொரு குறிப்பு கொடுங்க ஐயா.
1: இன்னொரு குறிப்பு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத்திய பிரதேசத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரம் அதிகமாக காணப்படுது.
3: தமிழ்நாட்டில் இல்லைங்களா?
1: தமிழ்நாட்டில் இருக்கும், அதிகமாக காணப்படுறது பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில்.
3: சரி, அழிஞ்சு வருதுன்னு சொன்னீங்க, அது பனை மரம் சொல்லலாம்னு பார்த்தேன்.
1: அப்படியா, தமிழ்நாட்டில் இருக்கிறதுனாலயா?
4: விடை சொல்லாமே. சால்ட்ரி என்பது சரியான விடைமா?
1: சரி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு சந்தியாக்கு?
5: எனக்கு வாழை படத்துல
1: என்ன படம்?
5: வாழை தென்சிலுக்கு தேன்சிட்டுன்னு ஒரு பாட்டு.
1: தீபான்ன பாட்டு. வாழை சூப்பரான பாட்டு கேட்டிருக்கீங்க, ரொம்ப அழகான ரம்மியமான பாட்டு. அது சம்மந்தமாக நிறைய குறிப்புகள்லாம் நாங்கள் சொல்லிட்டு உங்களுக்கு பாட்டுட்டு நாங்கள் ஒளிபரப்பு பண்ணிடுறோம். சரியா?
5: தேங்க்யூ,
1: நன்றி நன்றி சந்தியா. அது சம்மந்தமான சில குறிப்புகள் என்னென்ன இருக்கு சாரதி?
4: சால் மரம் என்பது சரியான பதில். இது வந்து மத்திய பிரதேசத்தில் கருஞ்சியா, திண்டோரி, அனுப்பூர் ஆகிய இடங்களில் அதிகமாக காணப்படும். இது ஒரு இந்தியாவின் முக்கிய காட்டு மரமாகும். இந்த மரக்கட்டையில் அதிகமாக எப்படி சொல்கிறதுனா வணிக ரீதியாக அந்த விலை அதிகமாக போகும். அந்த இலைகள் வந்து தட்டு மற்றும் கிண்ணங்கள் தயாரிக்க பயன்படுத்துகிறது. இது கிட்டத்தட்ட இந்த மரம் வந்து அழியும் தருவாயில். எதனாலனா ஒரு வண்டு, அதாவது சால் மர வண்டுனால இந்த மரம் வந்து கிட்டத்தட்ட அழியும் தருவாயில் காணப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த திண்டோரி அனுப்பூர் பகுதியில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மரங்கள் இந்த வண்டுனால் பாதிக்கப்பட்டு அதை முற்றிலுமாக அகற்றுன்னு சொல்லி அரசாங்கம் வந்து முடிவெடுத்துருக்காங்க.
1: வண்டு அகற்றுன்னு சொல்கிறீங்களா இல்லை மரங்களே?
4: மரத்தவே அகற்றணும். எப்படின்னா அந்த மரம் சின்னதாக துளையிட்டு அந்த மரங்களவே காலி பண்ணுறது, உள்ளுக்குள்ளேயே அப்படியே தின்று அந்த முழுவதுமாக மரங்களை அப்படி சின்ன சின்னதாக காலி பண்ணியிருக்கு.
1: கண்டிப்பாக சரி, ஒரு நல்ல ஒரு அற்புதமான மரம் சம்மந்தமாக சொல்லியிருக்கீங்க. அழிந்து வரக்கூடிய ஒரு அரிய வகையான ஒரு மரத்தை பற்றி சொன்னோம். அதுக்கான சரியான பதிலும் சொல்லியிருக்காங்க சென்னையிலிருந்து சந்தியா. அவங்க கேட்ட பாடல் ஒளிபரப்பு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவெளி.
6: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848820.
9: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
10: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026. டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
11: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ட்ரீட், போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
12: நாட்டு சக்கரை போட்டு டீ காஃபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
13: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
14: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen காரை டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பை பேக் பாலிசி பெறுங்க. காரை டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
2: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் சினேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை, காவேரிப்பட்டினம்.
3: நான்கு மணி 44 நிமிடம் கேட்டு சிதுக்கொண்டிருக்கிறோம் விடை திடும் வினாக்கள். நிகழ்ச்சியில் புதிய நேர்கள், அதாவது அறிமுக நேர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 மற்ற நேர்கள்
4: 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 31 மற்றொரு இணைப்பினாக 94 86 65 20 25 என்ற எண்களில் அழைக்கலாம்.
3: நிகழ்ச்சி நடத்த காத்திருக்கும் நேயர் வணக்கம்.

வணக்கங்க. வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசுங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கங்க. என்னன்னு தெரியல, மௌன விரதமாக இருந்துட்டு நம்மளுக்கு கால் பண்ணிட்டாரு என்னன்னு தெரியல. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கங்க, யாரெங்கன்னு பேசுறீங்க? நாகலாபுரம் கன்னியப்பன். உங்களுக்கான மூன்று குறிப்புகள் தரோம், சரியா? இது ஒரு கலைங்க. இது வந்து இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக கூட்டமைப்பே இருக்குது.

0: நாகலாபுரம் கன்னியப்பன்.
1: நாகலாபுரம் கன்னியப்பன் உங்களுக்கான மூன்று குறிப்புகள் தரும், சரியா?
0: கொடுங்க.
1: ஆ, இது ஒரு கலைங்க. இது வந்து இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக கூட்டமைப்பே இருக்குது. இது ஒரு விளையாட்டு, விளையாட்டு கலைன்னு சொல்லலாம், கேம் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம், அதே தான். என்னவா இருக்கும் அஜந்தா? இல்லை, இது இது வந்து விளையாட்டு சம்மந்தமாக சொல்லுது. நீங்கள் ஓவியம் அப்படிங்கிறது அருங்காட்சியகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு சொல்கிறீங்க. நீங்கள் பழங்கால ஓவியங்களா? அது இல்லை. நன்றி, நன்றி கண்ணியப்பன். சொல்லுங்க சார், நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுலக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஆர்வமாக விளையாடக்கூடிய ஆள் மாதிரி தான் தெரியுறீங்க. ஏன்னா அது திடகாத்திரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு தான் எது சொல்லுவீங்க?
2: ஐயா, கிரிக்கெட்டும் நம்ம டென்னிஸ் பூப்பந்து சொல்கிறீங்களே.
1: ஆமாம், இறகுப்பந்து.
2: இறகுப்பந்தும் கிரிக்கெட்டும் ரொம்ப பிடிக்குங்க.
1: பார்க்குறதுக்கா விளையாடுறதுக்கா?
2: இல்லை, விளையாடுவோம்.
1: விளையாடுவோம்
2: கிரிக்கெட்டில், பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே. இறகுப்பந்தில் நல்லாவே விளையாடுவோம்.
1: சூப்பருங்க. நீங்கள் வந்து டாஸ் வின் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எதை எடுப்பீங்க? ஃபீல்டிங் எடுப்பீங்களா, பவுலிங் எடுப்பீங்களா?
2: பேட்டிங்கே ஃபீல்டிங்கே ஃபீல்டிங் தான் எடுப்போம்.
1: சரி, சும்மா இதுக்காக கேட்டேன். அடுத்த நீங்கள் வணக்கம் நினைப்பு இருக்கீங்க. வணக்கம்.
3: இருவருக்கும் இனிய மாலை வணக்கம் சார்.
2: வணக்கம். கூறுபவர்
3: பாபாஜான், பாலாக்கோட்ல இருந்து.
2: ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
3: கேட்டேன் சார், மேலும் ஒரு குறிப்பு கொடுங்க முயற்சியில.
2: அதாவது தற்காப்பு கலைக்கு இது ஒரு தற்காப்பு கலையாக கூட கருதலாம்.
3: சதுரங்கம் விளையாட்டா இருக்குமோ நினைச்சேன். நன்றிங்க சார்.
1: நன்றி, நன்றி. அடுத்த நிகழ் வணக்கம்.
4: மாவட்டம் மதியம்மன் கோட்டை கீழ்காளியம்மன் கோவில் பூசாரி ஆர் கலைமணி.
1: கலைமணி சொல்லுங்க. இது ஒரு கலை. என்ன கலை?
4: அரந்தை மணியன்.
1: என்னதுங்க?
4: அரந்தை மணியன்.
1: அரந்தை மணியன் அப்படிங்கிறது நீங்க விடை சொல்றீங்களா?
4: விடை இது விடை
1: இல்லைங்க. நாங்க
4: இது கலைதான்.
1: அரந்தை மணியன் அப்படிங்கிறது ஒரு கலையா? எது சம்பந்தமா விளையாடுவாங்க? என்ன கலை இது?
4: செக்ஸ்.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்.
1: சொல்லுங்க, யாருங்க?
2: வணக்கம்.
5: வணக்கம்மா,
2: கேட்டீங்களா?
5: ஒரு குறிப்பு கொடுங்க.
2: அதாவது இது வந்து இந்த தற்காப்பு விளையாட்டு வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலக சாம்பியன்ஸ் போட்டிகள் சாம்பியன்ஷிப் போட்டிகள் வந்து நடைபெறுது.
5: நான் வந்து இந்த சிலம்பாட்டம் சொல்லலாம்னு
1: நினைச்சிருக்கீங்க, ஆனா அது இல்லையே.
5: நன்றி,
1: நன்றி.
2: முயற்சி,
1: நல்ல முயற்சி. அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கங்க.
1: வணக்கங்க. யாரங்க பேசுறீங்க?
6: நேச்சர்லேருந்து நிஷா பேசுறேங்க.
2: நிஷாமா, நீங்க விடை சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன், சொல்லுங்க.
6: கராத்தாங்க.
2: கராத்தி.
1: தற்காப்பு கலை அப்படிங்கிறதுனால கராத்தியா சொல்றீங்களா?
6: ஆமாங்க.
1: நல்ல முயற்சிமா, ஆனா அது இல்லை. வாழ்த்துக்கள், நன்றிமா. அடுத்த நேயரை சந்திப்பதற்கு முன்பாங்க,
7: உங்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 6:15 திருமாலின் திருவுள்ளா தொடர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RNA CMR ஒளிவிளக்கு No.1 அரிசி. இன்று
8: காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் இடம்பெறும்.
7: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கைராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
10: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
11: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
12: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

0: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
3: தமிழ்நாடு கிராம வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அறிவிப்பு. செப்டம்பர் 28 முதல் செப்டம்பர் 30 வரை சில வங்கி தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. இந்நாட்களில் தடையற்ற வங்கி சேவைகளை பெற ATM, மொபைல் பேங்கிங், UPI, நெட் பேங்கிங், பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் போன்ற எங்களின் டிஜிட்டல் மாற்று சேவைகளை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
4: RBI யின் அறிவுறுத்தலின்படி நமது வங்கியின் அனைத்து கிளைகளும் செப்டம்பர் 27 ஞாயிறு அன்று முழுமையாக செயல்படும். எப்பொழுதும் உங்கள் சேவையில் தமிழ்நாடு கிராம வங்கி.
5: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கங்க.
7: ஐயா, யார், எங்கிருந்து பேசுறீங்க? ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? உங்களுக்கான குறிப்பு என்னன்னா, சர்வதேச விளையாட்டாக இது இருக்குதுங்க ஐயா.
8: டேக்வாண்டோ விளையாட்டு.
6: டேக்வாண்டோ? டேக்வாண்டோ அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு தான், ஆனால் அது இல்லை, அது இல்லை. நல்ல ஒரு முயற்சியும் கூட. வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த நீங்கள், வணக்கம்.
9: இதுவருக்கும் மாலை வணக்கம். பெண்ணாகர வட்டம் பெரிய வட்டலாபுரத்திலிருந்து செல்வராஜ்.
6: சொல்லுங்க செல்வராஜ்.
9: ஜப்பானில் விளையாடக்கூடிய ஜூடோ விளையாட்டு.
6: ஜூடோவா?
9: ஆமாங்க.
6: ஜூடோங்கிறது ஒரு தற்காப்பு கலை. அது இல்லைங்க, ஆனால் மல்யுத்தம். மல்யுத்தம் சம்மந்தமான குவிஷன் தான் ஆனால் இதுவும் கூட. ஆனால் நீங்கள் கிட்டத்தட்ட பக்கம் வந்துட்டீங்க, ஆனால் அது இல்லை, சரியாக அது இல்லை.
9: ஓகே, தேங்க்யூ.
6: நன்றி செல்வராஜ். அடுத்த நீங்கள், வணக்கம்.
10: ஹலோ,
6: வணக்கங்க.
10: வணக்கம், வணக்கம்.
7: யார், எங்கிருந்து பேசுகிறீங்க?
10: சுரேஷ் பேசுகிறேன்
7: ஐயா. குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
10: கேட்டேங்க ஐயா. இது சீனா சேர்ந்ததுங்களா?
6: ம், ஆமாம், சீனா சேர்ந்தது தாங்க. சொல்லுங்க
10: ஐயா.
6: சீனாவை சேர்ந்தது தான், சீனாவில் உருவான ஒரு தற்காப்பு கலை தான் இது.
10: ஊஷு, ஊஷு விளையாட்டுங்க.
6: ஊஷு. எப்படி பிடிச்சிங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. எந்த எந்த பாயிண்ட் வச்சு நீங்கள் தான் அப்படி சொல்லிங்க? இரண்டு ஆண்டுக்கு ஒரு டைம் நடக்கும் சொல்லிட்டு அந்த. சரிங்க, சரிங்க. என்ன பாட்டு வேணும், உங்கள் பேர் சொல்லுங்கள். இன்னொரு
10: டைம். புன்னகை மணல்லேருந்து ஒரு பாட்டு போட்டு.
6: புன்னகை மணல்லேருந்து ஒரு பாட்டு போட்டலாம்.
7: ஐயா, உங்கள் பெயரை பதிவு பண்ணுங்க.
10: சுரேஷ், தருமபுரி.
7: ஆ, ஓகே.
6: சரிங்க, சரிங்க சுரேஷ், கண்டிப்பாக கொடுத்துடலாம். நன்றி,
10: நன்றி.
6: சுரேஷும் கூட அதிகமாக நிகழ்ச்சியில் பங்கேற்கல நினைக்கிறேன், வந்து கரெக்டான ஒரு பதிலும் சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு வாழ்த்துக்களும் சொல்லிடலாம். அது சம்மந்தமான ஒரு சில குறிப்புகளும் சொல்லிடுங்களா?
7: அதாவது சீனாவில் இருந்து உருவான ஒரு தற்காப்பு கலை விளையாட்டு தான். சர்வதேச விளையாட்டில் வந்து இது ஒரு முக்கிய அங்கமாக வைக்கிறது. இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளும் நடத்துகிறது. அதே போல் தற்போது வந்து நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டு போட்டியிலும் அந்த விளையாட்டு வந்து தற்காப்பு கலை வந்து இடம்பெற்றுள்ளது. இது தனிநபராகவோ இல்லை குழுக்களாகவோ இந்த விளையாட்டு விளையாடலாம். தாக்குதல், மல்யுத்தம், எரிதல், செயல்திறன் போன்றவை கையாளும் இந்த போட்டிகளில் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு குங்ஃபூன் கூட ஒரு விதமான சொல்லலாம்.
6: கும்கு அந்த மாதிரியான ஒரு தற்காப்பு கலை தான். அதுவும் இது கும்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பெயரும் கூட சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காங்க 60 kg இடைப்பிரிவில் இந்த 20வது ஏஷியன் கேமில்.
7: நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்களா?
6: நிச்சயமாக,
7: கண்டிப்பாக.
6: அவர்கிட்ட சுரேஷ் கிட்ட அழகான ஒரு பாடல், புன்னகை மன்னன் திரைப்படத்திற்காக.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம்.

0: அவருக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: சார், அதை விடை தேடும் வினாக்கள்ல என்னென்ன நம்ம குறிப்புகள் கொடுத்தோம் அப்படிங்கறத ஒரு ரீகால் பண்ணிடுங்களேன்.
4: முதல் கேள்வியாக யுரேனியம், அதை பத்தி நம்ம கேட்டோம்.
3: ஒரு தனிமம், அது ஒரு உலோகம் அப்படின்னு சொல்லிட்டு, வேதிப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக கேட்டோம் இல்லையா? அடுத்து வந்து நம்ம சால் மரம் அப்படி பத்தி கேட்டோம்.
4: ஆமா, ஒரு வண்டு தொலைப்பானால் அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை பத்தி தான் நம்ம கேட்டோம். அடுத்ததா வந்து தற்காப்பு கலை, ஊசோ.
3: ஊஷூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சீனாவில் தற்காப்பு கலையாக விளையக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 20வது ஜப்பானில் நடக்கக்கூடிய 20வது விளையாட்டு போட்டியில் ஏஷியன் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்கு இந்தியா அப்படின்றதுக்காக அதை ஒரு கேட்டோம், அந்த ஒரு கேள்வியை கேட்டோம்.
4: கண்டிப்பாக
3: நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்துணை இளைஞர்களுக்கும் நன்றிகள், பாராட்டுகள். நிகழ்ச்சியில் இதுவரை
4: உங்களோடு
3: உங்கள் அன்பு அறிவிப்பாளன் பாஸ்கர் மற்றும்
4: ஜே பார்த்தசாரதி.
3: நன்றி நேர்கள்.
4: நன்றி நேர்கள்.

நீங்க உறுப்புகள் அனைவருக்கும் இனிய மாலை பணிக்கும். இசையோடு உறவாடி கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்க காத்திருக்கிறோம் இன்னைக்கு மாலை தேஞ்சல் நிகழ்ச்சியில. உங்களுக்காக அடுத்தடுத்து சூப்பரான பாடல்களும் வளம் வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில சீனு திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையில் வாலியின் பாடல் வரிகளில் அமைந்த இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் பி. உன்னிகிருஷ்ணன், கே. எஸ். சித்ரா ஆகியோர்.

0: Viking Bunions and Briefs.
1: In the festival season, la, Volkswagen car test drive seyunga, sure gifts, adoda 3 years ku 75% varaikkum buyback policy perunga. Car test drive panna unga ovvoru payanamum Volkswagen payanamada irukkanum nanipinga. Vivarangalukku Ramani Volkswagen dealerai anugungal. TNCA apply.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
7: பண்பலை இசைத்துக் கொண்டிருக்கும் நேரம் மாலை 5:10 மாலை தின்றல்.
8: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் செய்கோழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால்கொலுசு, அரண்யான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
2: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்கரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: உங்கள் இதயங்களை இதமாக தலாட்டி கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தேன்றல். தெனாலி திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் பா விஜய் அவர்களின் பாடல் வரிகளிலும் இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் SB பாலசுப்ரமணியம், சாதனா சர்கம், ஸ்ரீனிவாஸ் ஆகியோர்.

0: Viking Bunions and Briefs.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க. ஷார் கிஃப்ட்ஸ் அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
2: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: தமிழ்நாடு கிராம வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அறிவிப்பு. செப்டம்பர் 28 முதல் செப்டம்பர் 30 வரை சில வங்கி தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. இந்நாட்களில் தடையற்ற வங்கி சேவைகளை பெற ATM, மொபைல் பேங்கிங், UPI, நெட் பேங்கிங், பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் போன்ற எங்களின் டிஜிட்டல் மாற்று சேவைகளை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
4: RBI யின் அறிவுறுத்தலின்படி நமது வங்கியின் அனைத்து கிளைகளும் செப்டம்பர் 27 ஞாயிறு அன்று முழுமையாக செயல்படும். எப்பொழுதும் உங்கள் சேவையில் தமிழ்நாடு கிராம வங்கி.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: சூப்பரான பாடலை அடுத்தடுத்து கேட்டுக்கும் மலை தென்றல் நிகழ்ச்சியில் ஒளி உள்ள வந்து கொண்டிருக்கும் நேரம் மலை 5:19.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க. ஷார் கிஃப்ட்ஸ் அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
7: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர், தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848422.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: பாட்டி. கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.

0: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: தருமபுரி மாவட்டம் பிடமனேரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிஸ் கேர் சென்டர் வருகின்ற 28ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் இனிதே ஆரம்பமாகிறது.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
5: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஃபோக்ஸ்வேகன் கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் ஃபோக்ஸ்வேகன் பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கிற மாலை தேஞ்சல். மாலை தேஞ்சல் நிகழ்ச்சியில் டபுள்ஸ் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீகாந்த் இசையில் வைரமுத்துவின் பாடல் வரிகளில் அமைந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் பி. உன்னிகிருஷ்ணன், ஹரிணி ஆகியோர்.

0: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை என்னைக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
1: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
0: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
3: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
4: தமிழ்நாடு கிராம வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அறிவிப்பு. செப்டம்பர் 28 முதல் செப்டம்பர் 30 வரை சில வங்கி தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. இந்நாட்களில் தடையற்ற வங்கி சேவைகளை பெற ATM, மொபைல் பேங்கிங், UPI, நெட் பேங்கிங், பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் போன்ற எங்களின் டிஜிட்டல் மாற்று சேவைகளை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
5: RBI யின் அறிவுறுத்தலின்படி நமது வங்கியின் அனைத்து கிளைகளும் செப்டம்பர் 27 ஞாயிறு அன்று முழுமையாக செயல்படும். எப்பொழுதும் உங்கள் சேவையில் தமிழ்நாடு.

0: Viking Bunions and Briefs.
1: In the festival season, la, Volkswagen car test drive seyunga, sure gifts, adoda 3 years ku 75% varaikkum buyback policy perunga. Car test drive panna unga ovvoru payanamum Volkswagen payanamada irukkanum nanipinga. Vivarangalukku Ramani Volkswagen dealerai anugungal. TNC apply.
2: Theerada idupu vali, kai kal vali, mudhuku valiya, ada ini kavalaiya vidunga. Nirandhara theervukku Sri Saraswathi Maruthuvamanai, register office arugil, Krishnagiri.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸ், நடக்கிலும் உடையிலும் வைக்கிங் தான். இனிமையான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் மாலை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வாலியின் பாடல் வரைகளில் அமைந்த பாடலை பாடியிருக்காங்க ஹரிஹரன், மீனாட்சி ஐயர் ஆகியோர். வலம் வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பிரியமானவளே.

0: உங்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 6:15 திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு No.1 அரிசி. இன்று
1: காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் இடம்பெறும்.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ஆரணி சிஎம்ஆரின் ஒளி விளக்கு நம்பர் 1 திடமரிசி.
0: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
6: கஷ்டலைக்கல் கானம் பாடிக்கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. மலை தின்றல் நிகழ்ச்சியில் அப்பு திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையில் வைரமுத்துவின் பாடல் வரைகளில் அமைந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் சுஜாதா, அரிஹரன், ஹாரிணி ஆகியோர்.

0: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு.
1: ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: தமிழ்நாடு கிராம வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அறிவிப்பு. செப்டம்பர் 28 முதல் செப்டம்பர் 30 வரை சில வங்கி தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. இந்நாட்களில் தடையற்ற வங்கி சேவைகளை பெற ATM, மொபைல் பேங்கிங், UPI, நெட் பேங்கிங், பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் போன்ற எங்களின் டிஜிட்டல் மாற்று சேவைகளை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
4: RBI யின் அறிவுறுத்தலின்படி நமது வங்கியின் அனைத்து கிளைகளும் செப்டம்பர் 27 ஞாயிறு அன்று முழுமையாக செயல்படும். எப்பொழுதும் உங்கள் சேவையில் தமிழ்நாடு கிராம வங்கி.
5: நிறைய இருக்கு, இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
6: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
8: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
9: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
10: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
11: உங்கள் மனதோடு உறவாடி கொண்டிருக்கிறது மலை தென்றல் ஒளி உலா வந்து கொண்டிருக்கும் நேரம் மலை 5:45.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: ஒழித்த இந்த இனிமையான பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சி. மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு தோழி கே ராஜேஸ்வரி. பண்பலை இசைக்கும் நேரம் மாலை 6 மணி. நேர்களினி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். TR சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: வணக்கம் நேயர்களே, இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் ஆலயம் தமிழ்நாட்டின் தொன்மைமிக்க சக்தி தலங்களின் ஒன்றாக விளங்கும் அருள்மிகு காமாட்சி அம்மன் திருக்கோவில்தான்.

காஞ்சிபுரம் மாவட்டத்தின் இதய பகுதியில் அமைந்துள்ள இந்த திருக்கோவில் இந்தியாவின் மிகவும் முக்கியமான சக்தி பீடங்களின் ஒன்றாக போற்றப்படுகிறது. காஞ்சிபுரம் கோவில்களின் நகரம் என்று அழைக்கப்பட்டாலும் அந்நகரின் ஆன்மீக மையமாக விளங்குவது காமாட்சியம்மன் கோவில்தான். காமாட்சி என்ற பெயருக்கு ஒரு அழகான பொருள் உள்ளது. கா என்பது சரஸ்வதி தேவியையும், மா என்பது மகாலட்சுமியையும், ஆட்சி என்பது கண்களால் அருள் புரிபவளையும் குறிக்கிறது. அதாவது தன் கருணை நிறைந்த திருக்கண்களால் உலக மக்களை காத்து அருள் புரியும் தாயாக காமாட்சியம்மன் விளங்குகிறார்.

புராணங்களின்படி ஒருமுறை பார்வதி தேவி சிவபெருமானின் அருளை பெற விரும்பி காஞ்சிபுரத்தில் ஒரு மாமரத்தின் அடியில் மணலால் சிவலிங்கம் உருவாக்கி கடுமையான தவம் செய்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது சிவபெருமான் அவருடைய பக்தியை சோதிக்க கம்பா ஆற்றில் வெள்ளம் வர செய்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அம்மன் அந்த மணலிங்கத்தை தன் மார்போடு அணைத்து காத்தார். அவரது பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் காட்சி தந்து அவரையும் திருமணம் செய்து கொண்டார். இந்த நிகழ்வு காரணமாக காஞ்சிபுரம் மிகவும் புனிதமான சிவசக்தி தலமாக மதிக்கப்படுகிறது.

இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு, கருவறையில் அம்மன் பத்மசானத்தில் அமர்ந்திருக்கும் அரிய திருக்கோலத்தில் காட்சி தருவதுதான். பெரும்பாலான அம்மன் கோவில்களில் நின்ற கோணத்தில் காணப்படும் அம்மன் இங்கு அமைதியும் ஞானமும் நிறைந்த அமர்ந்த திருக்கோலத்தில் அருள்பாலிக்கிறார். மேலும் ஆதி சங்கராச்சாரியர் இத்தலத்தில் ஸ்ரீ சக்கராந்தை பிரதிஷ்டை செய்ததாக பக்தர்கள் நம்புகிறார்கள். அதன் பிறகு இந்த தலம் உலகம் முழுவதிலும் வரும் பக்தர்களுக்கு பக்தி, அமைதி மற்றும் ஆன்மீக அருளை வழங்கும் புனித தலமாக விளங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரி, ஆடி பூரணம், பங்குனி உத்திரம், வசந்த உற்சவம் போன்ற திருவிழாக்கள் மிகவும் விமர்சையாக நடைபெறுகின்றன. இந்த நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசித்து அருள் பெற்று செல்வார்கள். காமாட்சி அம்மனை மனமுருகி வழிபட்டால் குடும்பத்தில் ஒற்றுமை, கல்வியில் முன்னேற்றம், திருமண தடை நீக்கம், மன அமைதி மற்றும் வளமான வாழ்க்கை கிடைப்பதாக பக்தர்கள் உறுதியாக நம்புகிறார்கள்.

0: வாய்ப்பு கிடைத்தால் நீங்களும் ஒருமுறை இந்த புனித தலத்திற்கு சென்று காமாட்சி அம்மனின் அருள் பெற்று வாழ்வில் அமைதியும் வளமும் பெற்றிடுங்கள்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் மாலை 6:10.

0: சட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. இந்நாட்களில் தடையற்ற வங்கி சேவைகளை பெற ATM, மொபைல் பேங்கிங், UPI, நெட் பேங்கிங், பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் போன்ற எங்களின் டிஜிட்டல் மாற்று சேவைகளை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: RBI யின் அறிவுறுத்தலின்படி நமது வங்கியின் அனைத்து கிளைகளும் செப்டம்பர் 27 ஞாயிறு அன்று முழுமையாக செயல்படும். எப்பொழுதும் உங்கள் சேவையில் தமிழ்நாடு கிராம வங்கி.
2: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது ஈடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
3: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. ஈடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்கரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ்ட் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
4: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
7: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: தமிழ்நாடு கிராம வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அறிவிப்பு. செப்டம்பர் 28 முதல் செப்டம்பர் 30 வரை சில வங்கி தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. இந்நாட்களில் தடையற்ற வங்கி சேவைகளை பெற ATM, மொபைல் பேங்கிங், UPI, நெட் பேங்கிங், பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் போன்ற எங்களின் டிஜிட்டல் மாற்று சேவைகளை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: RBI யின் அறிவுறுத்தலின்படி நமது வங்கியின் அனைத்து கிளைகளும் செப்டம்பர் 27 ஞாயிறு அன்று முழுமையாக செயல்படும். எப்பொழுதும் உங்கள் சேவையில் தமிழ்நாடு கிராம வங்கி.
8: நேயர்களின் கவனத்திற்கு, இன்று மாலை 6:15 ஆரணி CMR ஒளிவிளக்கு No.1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சியில் அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் சித்திரம் கேட்கலாம். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தமிழ்நாடு கிராம வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அறிவிப்பு. செப்டம்பர் 28 முதல் செப்டம்பர் 30 வரை சில வங்கி தொழிற்சங்கங்கள் வேலை

6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். ஏழு 10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். 8:00 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் தமிழ் பேசுங்க.

0: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
1: தண்ணீர் சிக்கனம் தேவை இக்கணம்.

0: இனி தொடர்ந்து கேட்கலாம். ஆரணி சிஎம்ஆர் ஒளி விளக்கு நம்பர் 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சியில் அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் சித்திரம் கேட்கலாம்.
1: நேர்கள் கேட்கவிருப்பது ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி.
2: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு நம்பர் 1 திடம் அரிசி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் 1 அரிசி. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி.
2: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சிஎம்ஆரின் ஒளி விளக்கு நம்பர் 1 திடமரிசி.
3: நேயர்கள் கேட்க இருப்பது

0: திருமாலின் திருவுலா புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
1: அருள் கொடுக்கும் வலக்கையும் அழகான தாமரை பூ.
0: இன்று நாம் தரிசிக்க இருப்பது காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம்.
1: பொருள் விடுக்கும் செவ்வாயும் பொன்னடியும் தாமரை பூ. இருள் கடுக்க இருப்பதுவோ திருவல்லிக்கேணியிலே.
2: புரட்டாசி மாதம் பெருமாளின் அருள் நிறைந்த புனித மாதம். திருமாலை நினைத்தாலே மனதில் அமைதியும் நம்பிக்கையும் பிறக்கிறது. கோவிந்தா கோவிந்தா என்ற திருநாமம் எங்கும் ஒலிக்கும் காலம் இது. திருமாலின் திருவடிகளை நினைத்து வழிபடும் பக்தர்களுக்கு இது ஒரு சிறப்பான மாதம். சனிக்கிழமைகளில் பெருமாளை வணங்கி விரதம் இருந்து வழிபடுவது தொன்று தொட்டு வரும் மரபு. திருமாலின் நாமம் சொல்லும் நாவிற்கும் அவர் புகழ் கேட்கும் செவிகளுக்கும் புண்ணியம் சேரும் என்பார்கள். அவரது திருவுருவத்தை மனதில் நினைத்தாலே கவலைகள் விலகும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடம் எப்போதும் உண்டு. அன்பு, அறம், நம்பிக்கை, பொறுமை என வாழ்வின் நல்வழியை திருமால் நமக்கு உணர்த்துகிறார். அந்த பரந்தாமனின் பெருமைகளையும் அவரது அவதார மகிமைகளையும் நினைவு கூறும் நேரம் இது. திருமாலின் திருநாமம் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறையட்டும். அருள் மழை பொழிந்து அனைவரது வாழ்விலும் வளமும் நலமும் பெருகட்டும். புரட்டாசியின் புனித பாதையில் பெருமாளின் திருவடிகளை தேடி நாம் பயணிப்போம். நூத்தி எட்டு திருக்கோயில்கள், 108 திருக்குளங்கள் கொண்ட ஆன்மீக ஊரான திருமலையராயன் பட்டினத்தில் முற்காலத்தில் வாழ்ந்த பெரியவர் ஒருவர் திருப்பதி பெருமாளை புரட்டாசி திருவோணம் தினத்தில் தரிசிக்க ஒவ்வொரு வருடமும் இவ்வூரிலிருந்து திருப்பதிக்கு பாத யாத்திரை செய்து வந்தார். காலப்போக்கில் அவரது உடல் நலம் குன்றி பாத யாத்திரையை மேற்கொள்ள இயலவில்லை. அதனால் பெரும் வேதனைக்கு உள்ளான போது பெருமாள் அவரது கனவில் தோன்றி, உன் ஊரில் உள்ள கள்ளிக்காட்டிற்கு வரி, உனக்கு தரிசனம் தருகிறேன் என்று அசரீரியாக கூறினார். மறுநாள் பெரியவர் அந்த இடத்தை அடைந்த பொழுது ஓர் மண் மேட்டின் மீது பசு ஒன்று தானே பால் சொரிந்து கொண்டு நின்றது. அதன் காரணம் அறிய அந்த இடத்தை மண்வெட்டி கொண்டு அகழ்ந்தபோது ஒரு பாறையின் மீது மண்வெட்டி பட்ட சத்தம் கேட்டது. சற்று நேரத்தில் பூமியிலிருந்து இரத்தம் வெளிப்படவே அங்கிருந்தோர் ஆச்சரியம் அடைந்து, பின்னர் ஆயுதங்கள் இல்லாமல் தோண்டும் பொழுது ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளின் சிலை வெளிப்பட்டது. அந்த சிலையினை வைத்து அங்கு ஒரு திருக்கோயிலினை எழுப்பி இன்று வரை வழிபட்டு கொண்டிருக்கின்றனர்.

0: இத்திருக்கோயிலினை பற்றிய செய்திகளை இவ்வாலய ஐயங்கார் கே சந்தானம் அவர்கள் நம்மிடையே பேசும் போது,
1: ஸ்ரீகாந்தாய கல்யாணே நாம் ஸ்ரீ வேங்கட நிவாசாய சீனிவாசாய மங்களம். ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயம், திருமராயப்பட்டினம். இத்திருக்கோவில் உள்ளே வரும்போது பலிபீடமும் அதனை தொடர்ந்து மிக நீண்ட கொடிமரமும் அமைந்து உள்ளது. அதனை தாண்டி வந்தால் கிரடன் சன்னதியும், எதிரே ஸ்ரீ பெருமாள் சன்னதியும் அமைந்து உள்ளது. வலது பக்கம் ஸ்ரீ அலமேலுங்க தாயார் சன்னதியும் ஸ்ரீ ராமானுஜர் சன்னதியும் அமைந்துள்ளது. பகரத்தை வலம் வந்தால் ஸ்ரீ ஆண்டாள் சன்னதியும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதியும் அமைந்துள்ளது. இந்த பெருமாள் வந்து சுயமாக வந்திருக்கார் பூமியிலேருந்து. பிரயோகச்சக்கர பெருமாள், சௌரராஜ பெருமாள் எப்படியோ அது மாதிரி இவர் தலையில் வந்து மண்வெட்டால் வெட்டிப்பட்டது, பால் சுரஞ்ச இடம். இந்த சுவாமியை பொறுத்தவரையும் கல்யாணம் ஆவதற்கு கல்யாணமும் சுத்திரபாக்கியும் கிடைக்கும். மக்கள் வந்து அனைவரும் வந்து பெருமாளை பிரார்த்தனை செய்து கொண்டால் அனைத்து காரியங்களும் நடைபெறும்.
2: ஓம் நமோ நாராயணாய விக்னவே வாசுதேவாய தீமகி ஷண்ணோ விஷ்ணு பிரஜோதயாது பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமினஹா.
0: இத்திருக்கோயிலில் நடக்கும் பூஜைகள் திருவிழாக்கள் பற்றிய செய்திகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் இவ்வாலய அறங்காவலர் குழு தலைவர் ஆர்.

0: பழனிவேல் அவர்கள்.
1: வானொலி நேயர்களுக்கும் ஆன்மீக பக்தர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோயிலின் விசேஷம் என்னவென்றால், திருப்பதி தேவஸ்தானத்தில் நீங்கள் உங்களோட வழிபாட்டு முறையை நீங்கள் வேண்டிக்கிட்டு அங்கே போய் உங்களால் அதை நிவர்த்தி பண்ண முடியாமல் இங்கே அதை நிவர்த்தி பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா அதனுடைய பலன் முழுக்க உங்களுக்கு அடையுங்கிறது ஐதீகம் சம்பிரதாயம். திருமலை ராயன்பட்டினத்தில் பிரசன்ன வெங்கடேஸ்வர்மா கோயில், இந்த தேவஸ்தானத்தோட சேர்ந்த ஸ்ரீ ரகுநாத பெருமாள் கோயில், கடத்தூர் பக்கத்தில் ஸ்ரீ வீலி வரதராஜ பெருமாள் கோயில், மூணு பெருமாள் கோயில்கள் அமைந்திருக்குது. இந்த திருமலைராயன்பட்டினத்தில் என்ன ஒரு விசேஷம்னா, இந்த ஊரில் 108 கோயிலும் 108 குளமும் அமைந்திருக்கிறது ஒரு பெரிய விசேஷம் அது. இந்த கோயிலில் நடைபெறுகிற உற்சவங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, மாசி மாதத்தில் மாசி மகம் வரும் இல்லையா, அப்போது இருவேளையும் தொடர்ந்து சுவாமி பல்வேறு வாகனங்களில் பெருமாள் வீதி விழா நடைபெறும். மாசி மகத்தன்று கடற்கரை தீர்த்தவாரிக்கு பெருமாள் எழுந்தருளி தீர்த்தவாரி கொடுப்பார். வருடந்தோறும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தன்று ஸ்ரீ ஆஞ்சநேயர் பிரகார புறப்பாடு சிறப்பாக நடைபெறும். மார்கழி மாதம் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி அன்று இத்திருக்கோயிலில் காலை 5:30 மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பும், அது சமயம் சுவாமி ஆழ்வார்களுடன் திருவீதி உலாவும், இரவு கருட வாகனத்தில் திருவீதி உலாவும் மிக சிறப்பாக நடைபெறும். அதுபோல் அனுமந்த ஜெயந்தி அன்று காலை ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு விசேஷ திருமஞ்சனமும், அதனைத் தொடர்ந்து வெண்ணெய் காப்பும் நடைபெற்று இரவு ஹனுமன் பெருமாளுடன் திருவீதி விழாவும் மிக சிறப்பாக நடைபெறும். இத்திருக்கோவிலில் வருடந்தோறும் புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ராஜ அலங்காரம், முத்தங்கி சேவை, புஷ்பங்கி சேவை, திருப்பதி பெருமாள் அலங்காரமும், நவராத்திரி 9 நாளும் பல்வேறு அலங்காரமும் நடைபெறும். 10 நாள் விஜயதசமி அன்று அம்பு உற்சவம் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெறும். மற்றும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கும் அலமேலுமங்கை தாயாருக்கும் திருக்கல்யாணம் மிக சிறப்பாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. புரட்டாசி மாதத்தில் லட்சார்ஜனையும் நடைபெறும். புரட்டாசி மாதத்தில் வரும் பெரிய திருவோணத்தன்று கம்பதீபம் ஏற்றும் நிகழ்ச்சியும் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இந்த கம்பதீபமானது 4 உயரமுள்ள ஒரு பெரிய விளக்கு உள்ளது. அதை வந்து இங்கே பெருமாள் சென்னையில் காலையில் 11 மணி அளவில் விசேஷ திருமஞ்சனம் செய்து பிரசாதங்கள்லாம் படையல் போட்டு பட்டாச்சாரியார் பெருமாளை வளம் வந்து தீபத்தை ஏற்றுவாங்க. பட்டாச்சாரியார் தீபம் ஏற்றி முடிஞ்சோன்னா பொதுமக்கள்லாம் வந்து கம்பதீபத்தில் நெய் போட்டு தீபம் ஏற்றி மாவிளக்கு போட்டு நல்லா விசேஷமாக இருக்கும். அன்னைக்கு கோவிலில் தை மாதம் சேத்தி உற்சவம் நடைபெறும். காணும் பொங்கல் அன்று தாயார் கணு உற்சவம் நடைபெறும். சித்திரை மாதம் அட்சய திருதியை என்று உதய கருட சேர்வையும் அதிவிமரிசையாக நடைபெறும். சித்திரை மாதத்தில் ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அதுபோல் பெரிய திருக்கார்த்திகை அன்று சுவாமி பிரகார புறப்பாடும் திருமங்கை ஆழ்வார் புறப்பாடும் நடைபெறும். இந்த புரட்டாசி மாதத்தில் வருஷந்தோறும் அந்த அம்பு உற்சவம் நடக்குங்க. இந்த கோயிலில் நம்ம வெங்கடேஸ்வர பெருமாள், ஸ்ரீ ரகுநாத பெருமாள், வரதராஜ பெருமாள், ஜடாயபுரீஸ்வரர் தேவஸ்தானம், ஸ்ரீ ராஜசோழீஸ்வரர் தேவஸ்தானம், காமாட்சியம்மன் தேவஸ்தானம், இந்த தேவஸ்தானங்கள்லேருந்து சுவாமி வந்து நம்ம தேவஸ்தானத்தை சேர்ந்த அம்புத்தடலில் அம்பு உற்சவம் முடிச்சுட்டு போவாங்க. வெகு விமரிசையாக இந்த அம்பு உற்சவம் நடைபெறும். ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வரமல் ஆலயத்தில் ஆவணி மாதத்தில் வரும் கோகுலாஷ்டமி அன்று ஸ்ரீ கிருஷ்ணர் ஊஞ்சலில் அலங்காரம் செய்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும். அது சமயம் மறுநாள் வந்து உரியடி, ஆலய வாசலில் ஒரு உரியடியும் வீதியை சுற்றி 3 உரியடியும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர மாலை அனைவரும் வந்திருந்து பெருமாளின் அருளை பெறுமாறு தேவஸ்தான நிர்வாகத்தின் கீழ் கேட்டுக்கொள்கிறோம்.

0: இப்பெருமாளை தரிசிக்க வந்த சில பக்தர்களை நாம் சந்தித்தோம்.
1: திருப்பட்டி பேசுறேன். பிரசன்ன வெங்கடேச பெருமாள் வந்து எங்களுக்கு குலதெய்வம் மாதிரி. எத்தனையோ ஜனங்களுக்கு திருப்பதிக்கு போக முடியாத பல குறைகளை இவர் கேட்டு நிறைவேற்றியிருக்காரு. மிக சிறந்த பெருமாள் கோயில் இது. புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் பல ஊர்களிலிருந்தும் வந்து இறைவனை வேண்டி பலன் பெற்று சென்றிருக்கிறார்கள். இதில் என்ன இன்னொரு சிறப்புனா, நாகப்பட்டினத்தில் சவுந்தரராஜ பெருமாளை சேவிச்சுட்டு காரைக்கால் போகிறவங்கெல்லாம் இங்கேயும் வந்து சேவிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த பெருமாள் மேலே அவ்வளோ இது பக்தியாகவும் ஈடுபாட்டோடு இருக்காங்க. வேண்டுவதை கொடுக்கும் பெருமாள் இவர். அதனால் ஜனங்கள்லாம் இங்கே வந்து இறைவனை வேண்டிக் கொள்கிறார்கள். இதை கேட்கும் மற்றவர்களும் எங்கள் திருக்கோவிலுக்கு வந்து இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாளை தரிசிக்க வேண்டுகிறோம்.

0: என் பேர் வந்து கலையரசி. நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். இங்கே வந்து நர்சிங் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டேன். இது எங்களுக்கு வந்து குலதெய்வ கோயிலாக தான் நாங்கள் வந்து இதை சாமி கும்பிட வருவேன். நான் கிட்டத்தட்ட 32 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கேன். எனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடந்திருக்கு. எனக்கு வந்து மன திருப்தி, சந்தோஷம் எல்லாமே இருக்குது, திருப்தி இருக்குது. இன்றைக்கி கூட என்னை கடவுள் தான் என்னை கொண்டுட்டு வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த வானொலி மூலமாக கேட்டுட்ருக்க அனைவருக்குமே ஒரு வேண்டுகோள், எல்லாரும் இந்த கோயிலுக்கு வந்து கடவுளோட அனுகிரகத்தை பெற்று எல்லாரும் சுபிட்சமாக வாழணும்னு உங்கள் எல்லாருக்கிட்டையும் வேண்டிக்கிறேன்.
1: என் பேர் வெங்கடாஜலா, எல்லையம்குளத்தூரில் வசிக்கிறேன். நான் இந்த பிரசன்ன வெங்கடாச பெருமாள் கோவிலுக்கு சின்ன குழந்தையிலேருந்து வரேன். எனக்கு 65 வயசாகுது. என்னுடைய குடும்பத்தில் நடக்கிற அத்தனை நல்லது எல்லாத்துக்கும் பெருமாளை சேவித்து நல்ல விதமான ஒரு இதை எனக்கு செஞ்சு கொடுத்தாரு. அதனால் அவரை நம்பி நான் அவரை டெய்லி வந்து கும்பிட்டு, எல்லோரும் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா எல்லோரும் அவருடைய கருணையை பக்தியை நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கலாம். எனக்கு வேலை கிடைக்காமல் இருந்ததுங்க. வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த பெருமாள் வந்து சேவித்தேன். சேவித்த ஒரு 3 மாதங்களும் எனக்கு வேலை கிடச்சிருச்சு. அதனால் நம்மளுடைய கோரிக்கைகளை இங்கே வச்சோம்னா உடனே நடக்கும்.
2: என் பேர் கலைநாதன். நான் இந்த திருமலைராயன்பட்டினத்தை சேர்ந்தவன் தான். நான் ஐடியில் ஆசிரியராக ஒர்க் பண்ணுறேன். எனக்கு இந்த வேலை கிடைச்சதே இந்த பெருமாளுடைய இது தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான். அதனால் அதுக்கு பிராய்ச்சித்தம் தினமும் வந்து இந்த பெருமாளை நான் வணங்கிட்டு போகிறேன். எந்த ஊரில் இருந்தாலும் நான் வந்து அங்கே இருக்கிற பெருமாளை தினசரி வணங்குவது என்னுடைய வழக்கமாக வச்சுருக்கிறேன் நான்.
3: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆரணி CMR ஒளிவிளக்கு No.1 அரிசியின் திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் ஆரணி CMR ஒளிவிளக்கு No.1 அரிசி.
4: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி CMR ஒளிவிளக்கு No.1 திடம் அரிசி.

0: புரட்டாசியின் புனித பயணத்தில் பெருமாளின் திருவடிகளை நினைத்து நாம் பயணித்தோம். பெருமாளின் திருநாமம் நம் உள்ளங்களில் பக்தியையும் நம்பிக்கையையும் விதைக்கட்டும். கோவிந்தா கோவிந்தா என்ற நாமம் நம் இல்லங்களில் என்றும் ஒலிக்கட்டும். திருமாலின் திருவருள் நம் குடும்பங்கள் அனைத்திலும் நிறைந்து இருக்கட்டும். துன்பங்கள் விலகி நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் பெருகட்டும். நம் எண்ணங்களில் நல்ல சிந்தனையும் செயல்களில் நல்லறமும் மலரட்டும். பெருமாளின் அருள் நம் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் துணையாக இருக்கட்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது திருமாலின் திருவுலா புரட்டாசி மாத சிறப்பு தொடர். இன்று நாம் தரிசித்தது காரைக்கால் மாவட்டம் திருமலை ராயன்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம்.
0: படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் ஒன் அரிசி வழங்கிய திருமாலின் திருவுலா தொடர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் ஒன் அரிசி, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி.
3: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு நம்பர் ஒன் திடம் அரிசி.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஊரக மக்கள் மற்றும் மகளிரின் மேம்பாட்டிற்காக கூட்டுறவுத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்குமாறு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நேரடி கொள்முதல் நிலையங்களுக்கு தேவையான சேமிப்பு கிடங்குகள் விரைந்து அமைக்கப்படும் என மாநில அரசு கூறியுள்ளது. உயர்கல்வி படித்து முடிக்கும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தித்தர மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக

0: உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய ஆடவர் கபடி அணி தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஊரக மக்கள் மற்றும் மகளிரின் மேம்பாட்டிற்காக கூட்டுறவுத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கொல்லத்தில் மத்திய கூட்டுறவு அமைச்சகம் சார்பாக ஷீமார்ட் கடைகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் ஊரகப் பகுதி மகளிர் தொழில் முனைவோர்களாக வளர்ச்சியடைய முடியும் என்று கூறினார். தமிழகம், கர்நாடகா மற்றும் கேரளத்தில் 300 ஷீமார்ட் கடைகள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த கடைகளில் வெங்காயம், அரிசி, மாவு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் மலிவு விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை குழுமம் சார்பாக விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையை திரு அமித்ஷா வழங்கினார். அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் கிராமப்புற வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக நாளை ஞாயிற்றுக்கிழமையன்றும் செயல்படும் என்று மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. வங்கி ஊழியர் சங்கங்கள் வரும் திங்கட்கிழமை முதல் 3 நாட்களுக்கு தேசிய அளவிலான வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. அனைத்து வங்கிக் கிளைகள், வங்கி சார்ந்த அலுவலகங்கள் மற்றும் ஏடிஎம் வசதியுடைய வங்கிகள் அனைத்தும் ஞாயிற்றுக்கிழமை அன்றும் முழு நேரமும் செயல்படுவதற்கு இந்திய ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது. வாடிக்கையாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு பல பொதுத்துறை வங்கிகள் ஏடிஎம் பண பரிவர்த்தனைக்கான கட்டணங்களை தள்ளுபடி செய்துள்ளதாக அறிவித்துள்ளன. மாதத்திற்கு 3 முறைக்கு மேலும் ஏடிஎம் சேவையை கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் பொதுத்துறை வங்கிகள் அறிவித்துள்ளன. அமைதியாக போராட்டம் நடத்துவதற்கான மாணவர்களின் உரிமைகளை பேணிக்காக்க நீதிமன்றங்கள் உறுதி பூண்டிருப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். பட்னா சாணக்கிய தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடனான கலந்துரையாடலின் போது இதனை தெரிவித்த அவர், மாணவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று கூறினார். 5 வருட சட்டப்படிப்பை 4 ஆண்டுகளாக குறைத்து 1 வருட கட்டாய நீதிமன்ற பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற பரிந்துரையை வரவேற்பதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியும் பல்கலைக்கழக வேந்தருமான திரு காமேஸ்வர ராவ் பங்கேற்றார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் தயார் நிலையில் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை கூடுதல் தலைமைச் செயலர் திரு ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலுவையில் உள்ள மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் வண்டல் மண் தூர்வாரும் பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சென்னை மாநகராட்சியில் முதற்கட்டமாக 1 லட்சம் வண்டல் சேகரிப்பு தொட்டிகள் தூர்வாரப்பட்டு தற்போது 2 கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். வரும் 29 தேதி அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடனும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாகவும் திரு ககன்தீப் சிங் பேடி தெரிவித்தார். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்து வரும் விவசாயிகளுக்கு 5 நாட்களுக்குள் அதற்கான தொகையை வங்கிக் கணக்கில் செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் கூடுதல் தலைமைச் செயலர் திருமதி அமுதா தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகளை விரைவாக பாதுகாப்பான சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நெல் கொள்முதல் நிலையங்களில் பாதுகாப்பான சேமிப்பு கிடங்குகளை கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் உடனடியாக அமைக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் திருமதி அமுதா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர் பணியிடங்களை நிரப்புவதற்கு மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தென்காசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக

0: ஆளுநர் திரு விஸ்வநாத் அர்லேக்கருடன் கலந்து பேசி துணைவேந்தர் பணியிடங்களை விரைவில் நிரப்புவதற்கான முயற்சிகளை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொள்வார் என்றும் கூறினார். மனோன்மணியம் சுந்தரனார் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகங்களுக்கு செனட் கமிட்டி மூலம் துணைவேந்தர்கள் தேர்வு செய்யப்பட்டு நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 11 பல்கலைக்கழகங்களில் தற்காலிக துணைவேந்தர்களை நியமிக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நியமனத்தின் மூலம் பல்கலைக்கழகங்களின் நிர்வாகப் பணிகள் தடையின்றி நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். உயர்கல்வி படித்து முடிக்கும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் திரு விஸ்வநாதன் கூறினார். மின் கணக்கீட்டு பணியை தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கும் முயற்சியை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மின்சார பயன்பாட்டை தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைப்பதால் மின்கட்டணம் வசூலிப்பதில் மேலும் சிக்கல் ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். ஒப்பந்த பணியாளர்களுக்கு பதிலாக நிரந்தர பணியாளர்களை நியமித்து மின் கணக்கீடு செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தூய்மைப் பணி இயக்கம் இன்று நடைபெற்றது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த இயக்கத்தில் பங்கேற்று சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுரை மாநகரை தூய்மையான நகரமாக மாற்ற தூய்மைப் பணிகள் மாவட்டம் முழுவதும் உள்ள முக்கிய இடங்கள், சுற்றுலா தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் மெகா தூய்மைப் பணி இயக்கம் இன்று நடைபெற்றது. தூய்மைப் பணி இயக்கத்தை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நிர்வாக நீதிபதி திரு சி வி கார்த்திகேயன் தொடங்கி வைத்து அனைவரும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள், நீதிமன்ற பணியாளர்கள், காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர், மாநகராட்சி பணியாளர்கள் உள்ளிட்டோர் இணைந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை வளாகம் முழுவதும் தூய்மைப் பணியை இன்று மேற்கொண்டனர். நிகழ்வின் போது அனைவரும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என நீதிபதிகள் வலியுறுத்தினர். மாநகரை தூய்மை மிகு நகரமாக மாற்ற வேண்டுமென்றால் அதற்கு பொதுமக்களின் முழுமையான ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்பதால் தொடர்ந்து தூய்மை குறித்த விழிப்புணர்வு மதுரை மாவட்டம் முழுவதும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: நேற்று தெற்கு ஒடிசா மற்றும் அதனை ஒட்டிய சத்தீஸ்கர் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 அளவில் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த பகுதியாக வலுவிழக்கக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். எனினும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் வரும் 28 மற்றும் 29 தேதிகளில் மேற்கு மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். மதுரை மேற்கு கோட்டை வாசலில் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற பாரம்பரிய நடைப்பயணத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி பேருந்து நிலைய வளாகத்தில் ஆட்சியர் திரு பிரதாப் ஆய்வு மேற்கொண்டார். நாகை மாவட்டம் காமேஸ்வரத்தில் போதைப்பொருள் ஒழிப்பை வலியுறுத்தி வண்ணமயமான காத்தாடி திருவிழாவை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டு ஆடவர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் கபடி பிரிவு இறுதி ஆட்டத்தில் 40-34 என்ற புள்ளிக்கணக்கில் ஈரானை வென்று இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கம் வென்ற இந்திய கபடி அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊரக மக்கள் மற்றும் மகளிரின் மேம்பாட்டிற்காக கூட்டுறவுத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்குமாறு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு தேவையான சேமிப்பு கிடங்குகள் விரைந்து அமைக்கப்படும் என மாநில அரசு கூறியுள்ளது. உயர்கல்வி படித்து முடிக்கும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தர மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய ஆடவர் கபடி அணி தங்கப்பதக்கத்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: சிம்பனியும் சில்கும் இசை தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நிலையத்தில் நேரம் 6:40. இனி கேட்கலாம் வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில். முதலாவதாக சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஜூனியர் எஞ்ச்

0: இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் பிரிவில் 60 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி டிப்ளமோ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான வயது வரம்பு 18 முதல் 30 வரை. ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, உடல் தகுதி தேர்வு ஆகிய அடிப்படையில் தேர்ச்சி முறையானது இருக்கும். இணையதளம் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹500, பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் எதுவும் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 30/9/2026. இதுகுறித்தான மேலும் விவரங்கள் அறிய cpcl.covi.in என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும். வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேசிய சுற்றுச்சூழல் இன்ஜினியரிங் ஆராய்ச்சி மையத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. டெக்னிக்கல் ஆபீசர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் என மொத்தம் 13 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இதற்கான கல்வி தகுதி பிஇ, பிடெக், பிஎம்சி, எம்பிஏ படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். எழுத்து தேர்வு முறையில் இதற்கான தேர்ச்சி முறையானது இருக்கும். விண்ணப்பிக்கும் முறை இணையதளம் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹500, பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் எதுவும் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 15/10/2026. இதுகுறித்தான மேலும் விவரங்களுக்கு nerri.res.in என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும். வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழகத்தின் மகேந்திரகிரியில் செயல்படும் இஸ்ரோவின் உந்துவிசை வளாகத்தில் காலி பணியினர்களுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. டெக்னீஷியன், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், தீயணைப்பு வீரர், குக் என மொத்தம் 20 காலி பணியினர்களுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. 10ஆம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ படித்தவர்கள் இப்பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். 18 வயது முதல் 35 வயது வரை உடையவர்கள் இப்பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு முறையில் இதற்கான தேர்ச்சி முறையானது இருக்கும். இணையதளம் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். பொது பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் ₹750, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹500. விண்ணப்பிக்க கடைசி நாள் 5/10/2026. இதுகுறித்தான மேலும் விவரங்கள் அறிய iprc.gov.in என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும். வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் அடுத்ததாக மத்திய மின்சார ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 37 காலி பணியிடங்களும், அசிஸ்டன்ட் பிரிவில் 29 காலி பணியிடங்களும், எம்டிஎஸ் பிரிவில் 14 காலி பணியிடங்களும், டெக்னீஷியன் பிரிவில் 9, இன்ஜினியரிங் ஆபீசரில் 6, இன்ஜினியரிங் ஆபீஸ் அசிஸ்டன்ட் 11, சயின்டிபிக் அசிஸ்டன்ட் பிரிவில் 2 என மொத்தம் 110 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, ஐடிஐ டிப்ளமோ டிகிரி பிஇ படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 வயது முதல் 35 வயது உடையவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு ஆகிய அடிப்படையில் தேர்ச்சி முறையானது இருக்கும். இணையதளம் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹1000, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் எதுவும் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 12/10/2026. இதுகுறித்தான மேலும் விவரங்கள் அறிய cpri.res.in என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும். வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் நிறைவாக இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தில் காலியாக உள்ள ரிசர்ச் அசோசியேட் பணிகளுக்கு அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. கல்வி தகுதி பிஎச்டி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான வயது வரம்பு 40 இருக்க வேண்டும். நேர்முக தேர்வு அடிப்படையில் இதற்கான தேர்ச்சி முறையானது இருக்கும். விண்ணப்பிக்கும் முறை இமெயில் முறையில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய இமெயில் முகவரி sataiewala@indianoil.in என்ற இமெயில் முகவரிக்கு விண்ணப்பிக்கவும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 30/9/2026. இது குறித்தான மேலும் விவரங்கள் அறிய ioci.com என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும். நிறைவு பெற்றது இன்றைய வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: தமிழ்நாடு கிராம வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அறிவிப்பு. செப்டம்பர் 28 முதல் செப்டம்பர் 30 வரை சில வங்கி தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. இந்நாட்களில் தடையற்ற வங்கி சேவைகளை பெற ATM, மொபைல் பேங்கிங், UPI, நெட் பேங்கிங், பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் போன்ற எங்களின் டிஜிட்டல் மாற்று சேவைகளை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
4: RBI யின் அறிவுறுத்தலின்படி நமது வங்கியின் அனைத்து கிளைகளும் செப்டம்பர் 27 ஞாயிறு அன்று முழுமையாக செயல்படும். எப்பொழுதும் உங்கள் சேவையில் தமிழ்நாடு கிராம வங்கி.
0: தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் காண தினசரி வானிலை

கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை விமான நிலையத்தில்

0: அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை விமான நிலையத்தில் 37.2 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.1 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 12.2 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. நேற்று தெற்கு உள் ஒரிசா மற்றும் அதனை ஒட்டிய சத்தீஸ்கர் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று அதே பகுதியில் நிலவுகிறது. இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கக்கூடும். இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். 28/9/2026 மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். 29/9/2026 மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 30/9/2026 அன்று நீலகிரி, ஈரோடு, தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன் அறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியே இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலையாக சென்னையில் 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியேயும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை. நிறைவு பெற்றது இன்றைய வானிலை அறிக்கை.
1: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி தொடர்ந்து கேட்கலாம் அறிவிப்புகள்.
4: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கத்தின் மூலம் 6 மாத கால சான்றிதழ் பாடம் தேனி வளர்ப்பு குறித்து நடைபெற உள்ளது. இதில் மாதம் 1 நாள் மட்டும் சனிக்கிழமைகளில் நடைபெற உள்ளது. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் தோல்வி அடைந்தவர்கள் பங்கேற்கலாம். இதில் இருக்கும் சிறப்பு அம்சங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிற்சியாளர்களால் நடத்தப்படுகிறது. தமிழ் மொழியில் நடத்தப்படுகிறது. வயது வரம்பு 18 வயது நிறைவு, உச்ச வரம்பு இல்லை. இதற்கான பயிற்சி கட்டணமாக ரூபாய் 2500 வசூலிக்கப்படுகிறது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் சான்றிதழ் வழங்கப்படும். தொழில் சம்பந்தமான தொடர் உதவிகள் செய்து தரப்படும். பயிற்சி நடைபெறும் இடம் தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம், தேவரசம்பட்டி,

தருமபுரியில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கத்தின் மூலம் ஒரு வருட பட்டயப் படிப்பு பாடங்கள் நடத்தப்பட உள்ளது. இதற்கான கல்வி தகுதி 10வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதற்கான பயிற்சி கட்டணமாக ஒரு வருடத்திற்கு 2 பருவங்களாக நடைபெறுகிறது. ஒரு பருவத்திற்கு ₹10,000 கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. பயிற்றுவிக்கும் மொழி தமிழ் வழி கல்வி முறையில் பாடங்கள் நடத்தப்பட உள்ளது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பயிற்சியாளர்களால் நடத்தப்படும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சி நடைபெறும் இடம் தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம், தேவரசம்பட்டி, தருமபுரி. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்பை கட்டுப்படுத்தும் தொழில்நுட்பங்கள். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாரத்தில் சமீப காலமாக பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்பு தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்புகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதற்கான காரணம் மண்ணில் உள்ள ஈரப்பதம் மற்றும் சார் உறிஞ்சு பூச்சிகளின் பாதிப்பு இருப்பதாகும். இந்த சிவப்பு எறும்புகள் மரத்தில் உள்ள இலைகளுக்கும் மரத்திற்கும் எவ்வித பாதிப்பு ஏற்படுத்துவதில்லை. மாறாக சிவப்பு எறும்புகள் தோட்டத்தில் வேலை செய்யும் ஆட்களை கடிக்கும் தன்மை கொண்டது. மேலும் சில நேரத்தில் இலைகளை பின்னி அதற்குள் வாழும் தன்மை கொண்டது. சரியாக பராமரிக்கப்படாத தோட்டங்களில் இந்த பாதிப்பு அதிகமாக இருக்கும். சிகப்பு எறும்புகளை கட்டுப்படுத்த குறிப்பிட்ட இடைவெளியில் தோட்டங்களில் சுத்தம் செய்ய வேண்டும். மரத்தின் அடிப்பகுதியில் மற்றும் மரங்களில் உள்ள எறும்புகளின் கூடுகளை தவறாமல் சுத்தம் செய்து அகற்ற வேண்டும். மரத்தின் தண்டு பகுதியில் ஆயில் மற்றும் கிரீஸ் தடவி எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்கலாம். மரங்களின் தண்டு பகுதி மற்றும் இலைகள் மேல் வேப்ப எண்ணெய் 1 லிட்டருக்கு 300 மில்லி வீதம் 15 நாட்களுக்கு 1 முறை தெளிக்க வேண்டும். எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்க பிப்ரோனில் என்ற மருந்தை 1 லிட்டருக்கு 2 மில்லி அல்லது குளோரோபைரிஸ் என்ற மருந்தை 1 லிட்டருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து பாக்கு மரத்தின் இலைத்தண்டு பகுதி மற்றும் மரத்தை சுற்றிலும் தெளிக்கலாம். சிவப்பு எறும்புகளை கட்டுப்படுத்தும் முறைகளை தவறாமல் கடைபிடிக்குமாறு வேளாண்மை அறிவியல் நிலைய விஞ்ஞானி அவர்களால் அறிவுறுத்தப்படுகிறது.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: ஆன்மீக செய்திகளை சொல்ற போது அதுல சில அறிவியல் செய்திகளும் இருக்குன்னு சொன்னா பல பேர் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க, மறுக்கிறாங்க. இதெல்லாம் எப்படிங்க அறிவியல் இருந்திருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைங்க. இப்ப ஆண்டாளுடைய பாட்டில் ரெண்டு பாட்டில் இருக்கக்கூடிய செய்தியை பார்த்தீங்கன்னா மழை பெய்யுதுங்கிற விஷயத்தை சொல்றோம். எப்படி மழை பெய்யுது அப்படின்னு கேட்டா இன்னைக்கு நம்ம சேட்டலைட் மூலமாக சொல்றோம், காற்றழுத்த தாழ்வு இது ஏற்பட்டிருக்கு, அதனால மழை வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்றோம். இதை ஆண்டாளுடைய 4வது பாட்டில் சொல்றாங்க. அதாவது சூரிய வெப்பத்தால் கடல் நீர் ஆவியாக மாறி மேகமாக மாறி மலைகளால் தடுக்கப்பட்டு மின்னல் அடிக்க இடி இடிக்க சாரலாக மழை பெய்கிறது. இதுதாங்க, இதை தான் பாட்டில் அப்படியே எடுத்து சொல்றாங்க. அது என்ன மாதிரி சொல்றாங்கன்னா மேகத்தை பார்த்து நீ என்ன பண்ண, திருமாலின் கருத்த மேனி போல நீ உன்னை மாத்திக்கோ, பிறகு என்ன செய்ய, கடல் நீரை உறிஞ்சி எடுத்துக்கோ, எடுத்துட்டு போய் மழை பெய்யறப்ப என்ன செய்ய, அவன் கையில் இருக்கக்கூடிய சக்கரம் இருக்குல்ல அப்படி சுத்துற மாதிரி அப்படி மின்னலா அடி, அவன் கையில் வலம்புரின்னு ஒரு சங்கம் இருக்கும், அந்த சங்கம் மார்ப்பது போல நீ இடி இடிக்கணும். அவன் கையில் வில்லு வச்சிருப்பான், அந்த வில்லிலிருந்து வரக்கூடிய அம்பு மாதிரி மழை பெய்யணும், அதில் நாங்கள் நீராடணும் அப்படின்னு பாடுறாங்க. ஆழிமலை அண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியில் புக்கு முகர்ந்து கொண்டு ஆர்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கிறுத்து, பாளியாம் நின்ற பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து. என் நண்பர் சுஜாதாட்ட சிவாஜி படம் வந்தப்ப அதிருதில்லைன்னு ஒரு வார்த்தை அப்படியே தமிழ்நாட்டையே ஒழுப்புச்சு. அதுக்கு வசனம் எழுதினவர் அவர் தான் எழுதியிருந்தார். நான் சுஜாதாட்ட கேட்டேன், இந்த அதிருதில்லைங்கிற வார்த்தை திருப்பாவையில் இருக்கே ஆண்டாள் பாடின வரிதானே அப்படின்னு கேட்டேன் நான். அவர் சிரிச்சுட்டு, ஆமாம், அது என்ன நம்ம முன்னோர் வரி தானே, எடுத்துக்கிட்டேன்னு நம்முடி சொத்து தானே அப்படின்னார். பார்த்தீங்களா, இந்த நூற்றாண்டில் அதிருதில்லைன்னு ஒரு வார்த்தையை 8வது நூற்றாண்டில் ஆண்டாள் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த அதிர்ந்து அப்படின்னு சொல்கிறாங்க.

0: அப்படி அதிலிருந்து மழை பெய்யணுங்கிறாங்க. இப்போ மழை தோன்றுகிற காட்சியை விஞ்ஞான ரீதியாக சொன்ன பாட்டு இதுங்க. இன்னொரு பாட்டுக்கு ஆச்சரியமான பாட்டு என்னென்னா, மார்கழி மாதத்தில் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட நாளில் 5 நாள் 6 நாட்களுக்கு வியாழகிரகம் கண்ணில் தெரியுமா. வியாழகிரகம் கண்ணில் தெரிகிற காலம் எதுன்னா அதிகாலை 4 மணியாம். பிறகு அது மறைஞ்சிருமா, மறைஞ்ச பிறகு விடிவெள்ளி தோன்றுமா. இதை ஆண்டாள் தன்னுடைய பாட்டில் பதிவு பண்ணுறாங்க. நினச்சி பாருங்கள், 14ஆம் நூற்றாண்டில் தான் நமக்கு வந்து கலிலியோ டெலஸ்கோப்பை கண்டுபிடிக்கிறார். அப்போ தான் நம்ம வந்து விண்வெளி மண்டலத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் படிக்கிறோம். ஆனால் இந்த பாட்டில் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இது என்ன, புள்ளின் வாய்கின்றானை பொல்லாரக்கனை கிள்ளி கிளந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புக்கார், வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. வியாழம்ங்கிறது வியாழகிரகம், கண்ணுக்கு தெரிகிற காலம் மார்கழி மாதத்தில் ஒரு நாளாம். இவர் ஒரு வாரம் சேர்ந்தாப்பில் தெரியுமா, பிறகு அதை கண்டுபிடிக்க முடியாதான். இதை வைத்து கொண்டு தான் 8ஆம் நூற்றாண்டாக ஆண்டால் இருக்க வேண்டும் அப்படிங்கிற. இப்போ பாருங்கள், அறிவியல் செய்திகளையும் கொண்டதாக இது அமைகிறது ரொம்ப ஆச்சரியங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, மாபலி சக்கரவர்த்தியிட்ட போய் 3 அடி மண் கேட்டு அவன் தரேன்னு சொல்லிவிட்டு தர முடியாமல் போனபோது, 1 அடியால் ஆகாயத்திலேருந்து பிரபஞ்சத்திலேருந்து 3வது அடி எங்கே வைக்கன்னு கேட்டோன்னே என் தலையில் வைக்கன்னு சொன்னால் அப்படி தலையில் வச்சாருமாங்க. அவன் தர முடியாத 3 அடியை ஆண்டால் தன்னுடைய பாசுரத்தில் தர்றாங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி 1 அடி, அதே மாதிரி அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி 1 பாட்டில் 2வது அடி, இன்னொரு பாட்டில் அம்பரம் உடர்த்து ஓங்கி உலகளந்து. பார்த்தீங்களா, அவன் தர முடியாத 3 அடியை நான் தர்றேன் அப்படின்னு ஆண்டாள் தர்றாங்க. 3 இடத்துல தாங்க உலகளந்த பெருமாளுக்கு கோயில் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் திருக்கோவலூரில் இருக்குது, அதே மாதிரி சிதம்பரத்தில் இருக்குது, காஞ்சிபுரத்தில் இருக்குது உலகளந்த பெருமாளுடைய கோயில். அப்போ 3 இடத்துல இருக்குது, 3 அடியை கொடுத்தவ ஆண்டாள் தான். அறிவியல் மட்டும் இல்லைங்க, ஆனந்த கழிப்பும் இந்த திருப்பாவையில் இருக்குதுங்க, படிச்சு பாருங்க.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பை பேக் பாலிசி பெறுங்க. கார டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 6:55 மழலை மொழி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் & கோ.
8: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: இதனம் தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நிலையத்தில் நேரம் 7:00.
10: தர்மபுரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சில இடங்களில் மழைநீர் தேங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் வீடுகள் மற்றும் பள்ளிகளின் அருகே தேங்கும் நீரில் கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் உள்ளது. இதனை தடுப்பதற்கு தர்மபுரி மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக டெங்கு காய்ச்சல் எவ்வாறு பரவுகிறது, அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் மற்றும் அதற்கான மருத்துவ சிகிச்சை முறைகள் குறித்து விளக்குகிறார் தர்மபுரி மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் ராஜேந்திரன் அவர்கள்.
11: அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சளி காய்ச்சல் போன்ற வியாதிகள் வந்து அதிகமா பரவிட்டு வருது. முக்கியமா அதுல வந்து காய்ச்சல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சளி இது போல தொந்தரவுனால வர காய்ச்சல் இருக்கும், அப்புறம் தண்ணீரால் பரவக்கூடிய வியாதிகள்னால வரக்கூடிய காய்ச்சல் இருக்கும், அப்புறம் கொசுக்கடினால பரவக்கூடிய வியாதிகள்னால வரக்கூடிய காய்ச்சல் இருக்கும். ஸோ அதில் முக்கியமாக இன்றைய தினத்தில் நமக்கு வந்து இந்த கொசுக்கடி மூலமா பரவக்கூடிய வியாதிகளை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதில் நம்ம முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா டெங்கு காய்ச்சல். இதில் வந்து டெங்கு காய்ச்சல்னா என்ன அப்படின்றத வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு வந்து மற்ற காய்ச்சலை மாதிரி இதை வந்து நம்ம வந்து அலட்சியமாக படுத்த முடியாது. இதை வந்து

நம்ம முறையான ட்ரீட்மெண்ட் மருத்துவமனையில் எடுக்கணும். அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். டெங்கு காய்ச்சல் என்றால் என்ன அப்படின்னா, ஒரு டெங்கு வைரஸ் கிருமியால் ஏற்படும் ஒரு காய்ச்சல் தான் இந்த டெங்கு காய்ச்சல். இதை வந்து ஏடிஸ் ஈஜிப்டை எனக்கூடிய ஒரு வகையான கொசு வந்து இந்த வைரஸை நம்ம உடம்புல வந்து செலுத்தும் போது நம்ம ரத்தத்தின் மூலயமா இந்த கொசுக்கடி மூலயமா நமக்கு இந்த வைரஸ் பரவி இந்த நோய் நமக்கு வருது. டெங்கு காய்ச்சல் எப்படி பரவுது அப்படின்னா, நம்ம வந்து தேவையில்லாத சில பொருள்லாம் நம்ம வீட்டை சுற்றி வச்சுருப்போம். டயரு, பயன்படுத்தாத சிமெண்ட் தொட்டிகள், நீண்ட காலமாக நம்ம கழுவாமல் சிமெண்ட் தொட்டிலாம் வச்சுருப்போம், சின்டெக்ஸ் பேரல் வச்சுருப்போம். இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட காலமாக தண்ணி தேக்கி வச்சுருப்போம். இன்றைக்கி தண்ணீர் பற்றாக்குறையினால தண்ணீர் சேமித்து வச்சுருப்போம். இதில் வந்து இந்த டெங்கு கொசு இந்த தண்ணீர் தொட்டிகளில் தான் வந்து சுத்தமான தண்ணியில் முட்டை போட்டு அந்த முட்டை வந்து லார்வா என்னக்கூடிய கூட்டுப்புழுவாக மாறி அது கொசுவாக வெளியில் வந்து வெளியே வரும்போது தான் நம்மளை அதை கடிக்குது. டெங்கு காய்ச்சல் உள்ளவரை கடித்த ஏடிஸ் கொசு ஆரோக்கியமான மற்றவங்களையும் கடிக்கும் போதும் இந்த நோய் வந்து பரவும். இந்த கொசுவோட குணாதிசயம் என்ன அப்படின்னா, இந்த கொசு வளர்ந்து வரும்போதே அது உடம்புல வந்து வைரஸோடவே வெளியில் வரும். அதனால் வந்த உடனே கடிக்கும் போது யாருக்கு வேணாலும் இந்த வியாதி வந்து சீக்கிரமாக பரவக்கூடும். மேலும் இந்த ஏடிஸ் கொசு வந்து 3 வாரங்கள் உயிர் வாழும். இந்த 3 வார காலத்தில் வந்து ஒரு கொசு நல்ல நீரில் 100 கணக்கான முட்டையிடும். இனப்பெருக்கம் வந்து சீக்கிரமாக ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு குறுகிய காலத்திலும் 1000 கணக்கான கொசுக்களை வந்து இது உருவாக்கிடும். அதனால தான் இந்த நோயை வந்து நம்ம கட்டுப்படுறதுல வந்து ரொம்ப கஷ்டம் இருக்கு. ஏடிஸ் கொசு பட்டப்பகலில் தான் நம்ம எல்லாரையும் கடிக்குது. மோஸ்ட்டாக இது வந்து நைட் நேரத்தில் கடிக்காது. அதனால வேலை செய்ய போகிற இடத்துல, ஸ்கூலுக்கு போகிற இடத்துல, அப்புறம் வயசானவங்க வீட்டில் இருக்கிறவங்க, சின்ன குழந்தைங்க இவங்களாம் தான் நிறைய வந்து இதில் வந்து பாதிக்கிறாங்க. டெங்கு காய்ச்சல் எப்படிலாம் பரவாது அப்படின்னா, நம்ம சொல்கிற மாதிரி காற்று, ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தர் வந்து காற்று மூலயமா, மூச்சு காற்று மூலயமா பரவாது, எச்சில், இருமல் தும்மல், இதெல்லாம் வந்து ஒரு சில வியாதிகள் இப்படி பரவும். பட் டெங்கு காய்ச்சல் இப்படி பரவாது, ஒருத்தரை தொடர்றது மூலயமா அப்படிலாம் இது பரவாது. இதோட அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னா, அதிகப்படியான காய்ச்சல் வரும், உடல் சோர்வு ஏற்படும், சிவியராக ஃபெட்டிக்னு சொல்லுவாங்க, தலைவலி, அதிகபட்சமான தலைவலி, உடல் வலி, வாந்தி, அப்புறம் எலும்பு வலி, பிரேக் போன் ஃபீவர்ன்றதுதான் இதோட இது, எலும்பு வலி அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து முக்கியமான இந்த அறிகுறிகள். ஸோ இதை வந்து இருக்கும்போது மக்கள் வந்து இதை அலட்சியப்படுத்தக்கூடாது. இந்த அறிகுறிகள்லாம் இருந்தால் உடனே வந்து ஆரம்ப சுகாதார நிலையமோ இல்லை அரசு மருத்துவமனையோ இல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோ இல்லை ஏதோ ஒரு மருத்துவரையோ அதை வந்து உடனே வந்து அணுகணும் அப்படின்றத இது மூலயமா நான் கேட்டுக்கிறேன். இதில் வந்து என்ன அப்படின்னா, ரத்த தட்டுன்னு சொல்லுவாங்க, பிளேட்லெட், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த பிளேட்லெட் வந்து ரத்தம் உறையிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாகும். இந்த டெங்கு வைரஸ் நம்ம உடம்புல போகும்போது இந்த ரத்த தட்டு அணுக்கள் வந்து குறைஞ்சிரும் ரத்தத்தில். அப்படி குறையும் போது அந்த ரத்தம் உறையும் தன்மை கம்மியாகும் போது நமக்கு வந்து பிளீடிங் இஷ்யூஸ் வரும். ஈரல், பல்லு ஈரல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தம் வரும். உடலில் வந்து ரத்த கசிவு ஏற்படும். இது மூலயமா வந்து நுரையீரலில் ரத்த கசிவு, இது மாதிரி சிறுநீர் பாதையில் ரத்த கசிவு ஏற்படும். இதனால் வந்து நிறைய மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் வரும். அது மூலயமா தான் நமக்கு வந்து சில உடனே சரி பண்ணலை அப்படின்னா உயிரிழப்பு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உரிய மருத்துவ சிகிச்சை கிடைக்கல அப்படின்னா இது வந்து உயிரிழப்பு கூட நேரிடலாம். அப்புறம் இந்த காய்ச்சலை ஏன் உடனே நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, சாதாரண நம்ம சளி மற்ற காய்ச்சல் வருது அப்படின்னா ஒரு 2 நாளில் வந்து சரியாயிடும். ஆனால் இந்த மாதிரி நம்ம மலேரியா காய்ச்சல், எலி காய்ச்சல், டெங்கு, அப்புறம் டைஃபாய்டு, இது மாதிரி பல உண்ணி காய்ச்சல், இது மாதிரி பல காய்ச்சல் வந்து ஒரு நாள்லயே சரியாவாது. இது அதிகப்படியமா 5 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் காய்ச்சல் அதிகமாயிட்டே இருக்கும். அதனால மருத்துவ சிகிச்சை தாமதம் ஆவாக என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் பாதிப்பாகி நம்ம வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நிறைய பேர் வந்து சுயமாக மருந்துகள் சாப்பிடாம போலி மருத்துவர்கிட்ட போகாமலையும் உடனே பார்த்துக்கணும் அப்படின்றத இது மூலியமாக நான் கேட்டுக்கிறேன். எனவே காய்ச்சல் கண்டவுடன் உடனே மருத்துவரை நாடணும். இதுக்கு உண்டான ஆலோசனை பெற்று இது என்ன மாதிரி நோய் அப்படின்றத உடனே நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம நினைவில் என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, காய்ச்சலின் போது தேவையற்ற ஊசிகள் உடல்நலத்துக்கு கேடு விளைவிக்கும். அதனால் நம்ம போன உடனே எனக்கு ஊசி போடுங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து ப்ரைவேட்டில் போட்டு வாங்கிக்கூடாது. ஏன்னா டெங்கு போன்ற காய்ச்சலுக்கு வந்து இரத்த கசிவு ஏற்படுறதுனால தேவையில்லாத வலி ஊசியோ இதெல்லாம் நம்ம வந்து போடக்கூடாது. அப்புறம் டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டவர்களை எவ்வாறு கவனித்துக் கொள்ளணும் அப்படின்னா, உரிய சிகிச்சை முறைகள் வந்து இதுக்கு இருக்குது. நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா இதுக்கு தேவையான ஐவி ட்ரிப்ஸ் போடுவாங்க, சலைன் போடுவாங்க, இதுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை நமக்கு கொடுப்பாங்க. அப்புறம் இதுக்கு வந்து நிறைய நீர் சத்து குறைபாடு தான் ஏற்படும். நிறைய இந்த காய்ச்சல் டைமில் வந்து நமக்கு நீர் குறைபாடு ஏற்படும். அதனால உப்பு சேர்ந்த கஞ்சி, இளநீர், அப்புறம் இது வந்து திரவ ஆகாரங்கள்லாம் வந்து நிறைய எடுத்துக்கணும் இந்த காய்ச்சல் இருக்க சமயத்தில். இதெல்லாம் மருத்துவமனையிலும் கொடுக்குறோம். மேலும் லைட்டான ஃபீவர் இருக்கவங்க வீட்டிலே இருந்தாலும் இந்த திரவ உணவத்தை வந்து அதிகப்படியாக எடுக்கணும். நமக்கு வந்து இளநீர், கஞ்சி இந்த மாதிரிலாம் வந்து ரெகுலராக எடுக்கும் போது நமக்கு நீர் சத்து குறைபாடு ஏற்படாமல் நம்ம வந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்க முடியும். இது மாதிரி காய்ச்சல் குறையவே இல்லை அப்படின்னா, அதிகப்படி காய்ச்சல் இருந்தாலும் நம்ம வந்து டெபிட் ஸ்பாஞ்சிங் என்னக்கூடிய அந்த துணியை வந்து தண்ணீரில் நனைச்சி நமக்கு வந்து நெத்தி பகுதி, அண்டர் ஆர்ம்ஸில் நம்ம தடவை வைக்கலாம். உடம்பு

0: இப்போ வந்து கொஞ்சம் சில் ஆகிறதுக்கு இந்த துணியை வச்சு ஒத்தடம் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து சில விஷயங்கள் செய்யலாம். மருத்துவமனையிலே நம்ம வந்து உள்நோயாக அனுமதிக்கிறதுக்கு மருத்துவ ஆலோசனை பெறணும். இப்போ அரசு மருத்துவமனைகள்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா தனியாக ஃபீவர் வார்டு வச்சுருக்கோம். ஸோ அதனால் மக்கள் அங்கேயும் போய் அதை பயன்பெற்றுடலாம். சுய மருத்துவம் கட்டாயம் கூடாது. ஓவர் த கவுண்டர் வந்து பேராசிட்டமால் மாத்திரை வாங்கி போடாதீங்க, இதுவும் வந்து ஆபத்தான ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து டெங்கு காய்ச்சலை தவிர்க்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த காய்ச்சலை வந்து பரப்புறது வந்து ஒரு கொசு தான், ஏடிஸ் கொசு. அந்த கொசு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலை நேரங்களில் மாலை நேரங்களையும் கடிக்குது. இது வந்து சுத்தமான நீரில் தான் முட்டையிட்டு இனப்பெருக்கம் ஆகுது. அந்த முட்டை பருவத்திலிருந்து அது வெளியில் வர்றதுக்கு சுமார் வந்து ஒரு 10 நாளைக்கு மேலே ஆகிடும். ஸோ அதனால் மக்கள் வந்து இந்த கொசு உற்பத்தியாக இடங்களை வந்து ஃபஸ்ட்டு அழிக்கணும். நம்ம வந்து இன்றைக்கி தண்ணீர் பற்றாக்குறையினால சிமெண்ட் தொட்டியில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம், தண்ணீர் தொட்டி பெருசாக வச்சுருப்போம் நம்மளோட பாத்ரூம்லலாம், அப்புறம் ஆட்டுக்கல் வச்சுருப்போம், தேவையில்லாத பிளாஸ்டிக் பொருள்லாம் வெளியே நம்மளோட காலிமனையில் போட்டிருப்போம், தேங்காய் சிரட்டைகள், தேங்காய் ஓடு, பிளாஸ்டிக் வாளி இதெல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம், டயர் வச்சுருப்போம், சின்டெக்ஸ் பேரல் நம்ம வீட்டில் வந்து சின்டெக்ஸ் பேரலில் திறந்தபடி வச்சிருப்போம். இதெல்லாம் வந்து மழை தண்ணீர் தேங்காத மாதிரி மூடி வைக்கணும். வாரம் ஒரு முறை வந்து இந்த தொட்டி இதெல்லாம் வந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கழுவி காய வச்சுட்டு அடுத்த நாள்ல இருந்து தண்ணி பிடிக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம செய்யும் போது இந்த கொசு வந்து அதுல உற்பத்தி ஆகாது. நிறைய இன்னைக்கு வில்லேஜ்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ பேரல், நிறைய சின்டெக்ஸ் பேரல் வச்சிருப்பாங்க, அந்த ப்ளூ கலர் பேரல், அதுல வந்து தண்ணீரை வந்து பிடிச்சி வைக்கிறாங்க. வாரம் ஒரு முறை அதை வந்து கண்டிப்பா ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கழுவணும். சில நேரத்தில் 3 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணீர் வருது அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்னா உடனே அதுலேயே பிடிக்காம அந்த பழைய தண்ணியை கீழே ஊத்திட்டு கிளீன் பண்ணிட்டு பிடிக்கணும். அதை சுத்தமாக மூடுற மாதிரி மூடி இருக்கணும். இல்லைன்னா வந்து பழைய துணியை எதாவது வச்சு, புடவைகளோ இல்லை பழைய வேஷ்டிகளோ எதாவது வச்சு அதை வந்து சுற்றி கட்டி வச்சோம் அப்படின்னா இந்த கொசு வந்து முட்டையிடுறதை நம்ம வந்து தடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பொதுமக்கள் வந்து இதை பண்ணணும். மேலும் நோயை தடுக்கிறதுக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் ஆயுஷ் மருத்துவத்திலையும் சித்த இதுலேயும் நமக்கு வந்து சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. இதில் வந்து நம்ம வந்து நிலவேம்பு குடிநீர் குடிக்கலாம், மலைவேம்பு இலைச்சாறு குடிக்கலாம், பப்பாளி இலைச்சாறு, இதெல்லாம் சித்த மருத்துவத்திலையும் இதுக்குண்டான வழிவகைகள் இருக்கு. உடம்புல வந்து இந்த இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு. அதனால டெங்கு காய்ச்சலை முற்றிலும் தடுக்கிறதுக்கு வந்து ஏடிஸ் கொசு உருவாகாமல் இருக்க எல்லா பொருட்களையும் நம்ம வந்து அழிக்கணும், அதோட சோர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும். அப்புறம் தண்ணீர் சேமித்து வைக்கும் தொட்டிகளை வாரம் ஒரு முறை ப்ளீச்சிங் பவுடர் கொண்டு நன்றாக தேய்த்து கழுவணும். இதனால கொசு போகாத வாரம் மூடியும் வைக்கணும் நம்ம. அப்புறம் பகலில் சின்ன குழந்தைங்களோ பெரியவங்களோ வந்து இதில் பாதிப்பாங்க, அவங்கள தூங்க வைக்கும் போது முழுசாக கவராகிற மாதிரி ட்ரெஸ் போடணும், கொசுவளை வச்சு தூங்க வைக்கணும், குழந்தைகளை வந்து தேவையில்லாத இடத்துக்கு வெளியில் போட அனுமதிக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதனால் டெங்கு காய்ச்சலை நம்ம தடுக்கணும் அப்படின்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கடைபிடிக்கணும். கூடுதலாக நமக்கு மருத்துவமனைகளும் தயார் நிலையில் உள்ளது, மருந்துகளும் இதுக்கு தேவையான குளுக்கோஸ் இதெல்லாமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. அதனால் பொதுமக்கள் ஆகிய நீங்கள் வந்து இதை வந்து சுய மருத்துவம் எடுக்காமல் காய்ச்சல் உடனே வந்து மருத்துவரையோ மருத்துவமனையோ அணுகும் போது நாங்க அர்லியா இதை கண்டுபிடிச்சு இதை ட்ரீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். டெங்குன்றது கண்டிப்பா வந்து 100% தடுக்கக்கூடிய ஒரு வியாதி தான். அதை வந்து கொசு உற்பத்தியும் நம்ம தடுக்கணும், நோய் வந்த பின்பு உயிரிழப்பையும் தடுக்கிறதுக்காக தான் இதை எல்லாரும் ஒருங்கிணைச்சு ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத மாவட்ட சுகாதாரத்துறை சார்பாகவும் உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி.
1: இதுவரை டெங்கு காய்ச்சல் பரவும் விதம், தடுப்பு முறைகள் மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் ராஜேந்திரன் அவர்கள் வழங்கிய விளக்கமான உரை கேட்டீர்கள். நம் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைப்போம், கொசுக்கள் உருவாவதை தடுப்போம், விழிப்புடன் இருப்போம், டெங்கு வருமுன் தடுப்போம்.
2: இன்னும் சில நொடிகளில் திருநெல்வேலி மாவட்ட செய்தி மலர் சென்னை அஞ்சலாக.
3: வழங்குபவர் திருமலை குமார்.
4: நெல்லை மாவட்டத்தில் டெங்கு மற்றும் காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இதற்காக கொசு ஒழிப்பு பணியாளர்களின் எண்ணிக்கை 1000 உயர்த்தப்பட்டுள்ளதாக காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்த ஆட்சியர் ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாநகராட்சி பாளையங்கோட்டை மண்டலம் ராஜேந்திர நகர் பகுதியில் மாநகராட்சி நிர்வாகத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் பருவ மழைக்கால காய்ச்சல் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து எடுக்கப்பட்ட பணிகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் டெங்கு தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், தமிழக அரசின் அறிவுறுத்தலின்படி நெல்லை மாவட்டத்தில் டெங்கு மற்றும் காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கான தீவிர கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும், நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை தற்போது வரை பரவலான டெங்கு பாதிப்பு எதுவும் கண்டறியப்பட்டவில்லை என்றும் கூறினார். நடப்பு மாதத்தில் 8 டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவும், அதே நேரத்தில் காய்ச்சல் பாதிப்பு காரணமாக மாவட்டம் முழுவதும் 14 பேர் மருத்துவமனையில் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக

0: தெரிவித்த அவர், மாவட்டம் முழுவதும் கிராம ஊராட்சிகள், பேரூராட்சிகள் மற்றும் மாநகராட்சி வார்டுகள் ஆகிய பகுதிகளில் காய்ச்சல் பாதிப்புகள் தொடர்ந்து பகுப்பாய்வு செய்யப்பட்டு வருவதாகவும், ஏதேனும் ஒரு பகுதியில் ஒன்றுக்கு மேற்பட்ட காய்ச்சல் பாதிப்புகள் கண்டறியப்பட்டால் உடனடியாக அங்கு சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். வழக்கமாக அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் பருவமழை தொடங்கும் போது டெங்கு பாதிப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே மழைக்காலம் தொடங்கும் முன்பே முன்னெச்சரிக்கை பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. நெல்லை மாவட்டம் கிருஷ்ணாபுரம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோவிலில் புரட்டாசி பிரம்மோற்சவ பெருவிழா கொடியேற்றத்துடன் விமரிசையாக தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற வைணவ திருக்கோயில்களில் கிருஷ்ணாபுரம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோயிலும் ஒன்றாகும். இந்த திருக்கோயில் 16 நூற்றாண்டில் நாயக்கர் மன்னர்களால் கட்டப்பட்டது. இத்திருக்கோவில் முழுவதும் சிற்பங்கள் நிறைந்து சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் கோவிலாகும். இந்த திருக்கோவில் புரட்டாசி பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டுக்கான திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை ஒட்டி அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனையடுத்து கொடிப்பட்டம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு மாப்பொடி, மஞ்சள் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 11 தினங்கள் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவில் தினமும் காலை மற்றும் மாலையில் சுவாமி அம்பாள் வீதி உலா நடைபெறுகின்றது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக வருகின்ற 27 தேதி கருட வாகன புறப்பாடும், 2 தேதி திருத்தேர் பவனியும் நடைபெறுகிறது. மனித உடலுக்கு புற்றுநோய் எவ்வளவு ஆபத்தானதோ அதே போல் மண்ணிற்கு சீமை கருவேல மரம் புற்றுநோய் போன்றது. இந்த மரங்களை முழுமையாக அகற்றாவிட்டால் எதிர்காலத்தில் தமிழ்நாடு பாலைவனமாக மாறும் அபாயம் உள்ளது என நெல்லையில் சீமக்கருவேல மரங்களை அகற்றும் பணியினை பார்வையிட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் நீர்நிலைகள், ஆற்றுப்புழைகள், தனியார் நிலங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிகள் நடந்து வருகிறது. இதனை கண்காணிக்க நீதிமன்ற உத்தரவுப்படி ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நெல்லை தாமிரபரணி ஆற்றுப்படுகை விளைந்துள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிகளை ஓய்வு பெற்ற நீதிபதி செல்வம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், தென் மாவட்டங்களில் சீமை கருவேல மரங்களை அகற்றுவது குறித்து இதுவரை 11 மாவட்டங்களில் நேரில் ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், அரசு நிலங்கள் மற்றும் நீர்நிலைகளில் மரங்களை அகற்றும் பணிகளை மாவட்ட ஆட்சியர்களும் அரசு ஊழியர்களும் நன்றாக செய்து வருவதாகவும் தெரிவித்தார். கார்ப்பரேட் சமூக பொறுப்புணர்வு நிதி மற்றும் கனிம வள நிதி ஆகியவை இந்த பணிகளுக்கு போதுமானதாக இல்லை என்றும், மாற்று ஏற்பாடாக அரசு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் முதற்கட்டமாக தலா 5 கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என்றும், நிதி இருந்தால் மட்டுமே இப்பணியை முழு வீச்சில் தொடர்ந்து நடத்த முடியும் எனவும், தனியார் நிலங்களில் உள்ள கருவேல மரங்களை அகற்ற அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் மூலம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பொதுமக்களிடமிருந்து இன்னும் போதிய வரவேற்போ அல்லது ஒத்துழைப்போ கிடைக்கவில்லை எனவும், தனியார் நிலங்களில் உள்ள மரங்களை அகற்ற அரசு மற்றும் மாவட்ட கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார்.
1: நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் 3, 4, 5 மற்றும் 6 ஆகிய 4 அணுவுலைகள் 1.39 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டு வருகிறது. கல்லூரி பள்ளி மாணவர்கள் இதனை பார்வையிட வர வேண்டும் என அந்த அணுவுலைகளுக்கான திட்ட இயக்குநர் ஆப்ரஹாம் ஜேக்கப் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்ட அறிவியல் மையத்தில் தேசிய பொறியாளர் தினம் கொண்டாடப்பட்டது. இதன் தொடக்க விழாவில் கூடங்குளம் அணுமின் நிலைய 3, 4, 5 மற்றும் 6 ஆகிய அணுவுலைகளுக்கான திட்ட இயக்குநர் ஆப்ரஹாம் ஜேக்கப் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நிகழ்வை தொடங்கி வைத்து பேசினார். நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் 3, 4, 5 மற்றும் 6 ஆகிய அணு உலைகள் சுமார் 1.39 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் நிறுவப்பட்டு வருகிறது. இதன் பணிகள் முழு வீச்சில் நடந்து வருகிறது.
2: திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் திருமலை குமார். நேரம் 7:14:55. தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 10% எட்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சிறுவர்களிடையே போதைப்பொருள் பழக்கம் கவலை அளிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பான ஈரானின் பரிந்துரையை அமெரிக்கா நிராகரித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8:00 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி

0: மையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். மக்கள் சேவையில் நாட்டின் சேவை என்ற தாரக மந்திர முழக்கத்துடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 25 ஆண்டுகால பொதுவாழ்வு பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான தொலைநோக்குடன் மத்திய அரசை சீரிய முறையில் பிரதமர் தொடர்ந்து வழிநடத்தி வருகிறார். உள்ளார்ந்த வளர்ச்சி மற்றும் சமூகத்திற்கான அதிகாரத்தை வலுப்பெறச் செய்து மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பணிகளையும் திரு நரேந்திர மோடியின் தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருகிறது. பிரதமரின் வெற்றி பயணம் குறித்த தொடரில் இன்று மாணவர்களின் தேர்வு குறித்த அச்சத்தை களைவதற்காக கொண்டுவரப்பட்ட பரீட்சா பே சர்ச்சா குறித்த தொகுப்பு இடம்பெறுகிறது.
1: ஆண்டுக்கு ஒருமுறை தேர்வுகள் தொடங்கும் முன்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தேர்வுகள் குறித்த அச்சத்தை போக்கும் வகையில் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோருடன் கலந்துரையாடி வருகிறார். எவ்வித மன அழுத்தமும் இன்றி தேர்வுகளை லகுவாகவும் சிறப்பாகவும் களிப்புடன் மாணவர்கள் எதிர்கொள்வதற்கான ஊக்கத்தை கடந்த 2015 ஆம் ஆண்டு முதல் பிரதமர் திரு நரேந்திர மோடி அளித்து வருகிறார். தேசிய அளவிலான எக்ஸாம் வாரியர்ஸ் என்ற இயக்கம் மாணவர்களிடையே தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி தேர்வு குறித்த அச்சத்தை போக்கி வருகிறது. தேர்வுகளை மாணவர்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாகவே உணரும் வகையில் அவர்களுக்கு தொடர் ஆலோசனைகளை பிரதமர் வழங்கி வருகிறார். ஒவ்வொரு ஆண்டும் பரீட்சா பே சர்ச்சா கலந்துரையாடலில் மன உறுதியுடன் தேர்வுகளை மாணவர்கள் எதிர்கொள்வதற்கான ஆற்றலையும் அவர் வழங்கி வருகிறார். பரீட்சா பே சர்ச்சா குறித்து உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசிரியர் திரு சச்சின் ஷர்மா கூறுகையில், மாணவர்களை நம்பிக்கையுடன் தேர்வு எழுத ஊக்குவிக்கும் அர்த்தமுள்ள முயற்சி என்று கூறியுள்ளார். தில்லியைச் சேர்ந்த மற்றொரு ஆசிரியை நீரஜா கூறுகையில், மாணவர்களின் அச்சத்தை போக்கும் நிகழ்ச்சியாக மட்டுமின்றி தேர்வுக்காக அவர்களை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சியாகவும் இது உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பரீட்சா பே சர்ச்சா கலந்துரையாடல் தேர்வுகளை சிறப்பாக செய்வது மட்டுமின்றி மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் உதவுகிறது என்றால் அது மிகையாகாது.
0: நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 10% எட்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற சென்னை IIT பழைய மாணவர் சங்க நிகழ்ச்சியில் பேசிய அவர், நவீன தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளை அதிக அளவில் கொண்டுவர வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் சுயசார்பு இந்தியா இயக்கங்களுக்கு உத்வேகம் அளிப்பதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த முடியும் என்றும் அவர் கூறினார். புத்தாக்க தொழில்களை மேம்படுத்துவதன் மூலம் பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக கூறிய அவர், வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கவும் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கான சந்தையை விரிவுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ட்ரோன் தொழில்நுட்பம் விவசாயத்தில் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். சிறுவர்கள் இடையேயான போதைப்பொருள் பழக்கம் கவலை அளிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். பீகார் தலைநகர் பாட்னாவில் நடைபெற்ற போதை தடுப்பு தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், சிறுவர்கள் பாதுகாப்பிற்கு இது அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறினார். போதைப்பொருள் பழக்கத்திற்குள்ளான சிறுவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கி அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதில் ஆசிரியர்கள், குடும்பத்தினர், மருத்துவ நிபுணர்கள், சமூக ஆர்வலர்களின் பங்கு முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். பழக்கத்திலிருந்து மீட்கப்பட்ட சிறுவர்களுக்கு கல்வி அளிக்க வேண்டும் என்று கூறிய திரு சூரியகாந்த், சமூக வேறுபாடு இல்லாமல் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் அடிப்படையில் கூடுதல் ஆவணங்கள் கோரி நோட்டீஸ் அனுப்பப்பட்ட வாக்காளர்கள் இல்லங்களுக்கு வாக்குச்சாவடி அலுவலர்கள் நேரடியாக சென்று ஆவணங்களை பெற்றுக் கொள்வார்கள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தேர்தல் ஆணையத்தின் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. வாக்குச்சாவடி அலுவலர்கள் கூடுதல் ஆவணங்களை பெற்ற பின் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவிடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்கள்

நேரடியாக அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழ்நாடு, மேற்குவங்கம் உள்ளிட்ட 20 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் 265 வட்டங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. சோலாப்பூர், நாசிக், லாத்தூர், அமராவதி, நாக்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த வட்டங்கள் வறட்சியால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இப்பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு நிவாரண நிதியை அறிவித்த மாநில அரசு வேளாண் கடனை திருப்பி செலுத்த கூடுதல் கால அவகாசம் வழங்கியுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் பயிர் சேதம் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின் அறிக்கை தாக்கல் செய்ய ஆட்சியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இம்மாவட்டங்களில் உள்ள பள்ளி, கல்லூரி மாணவர்களின் தேர்வு கட்டணம் ரத்து செய்யப்பட போவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட இடங்களில் உணவு தானியங்கள், குடிநீர் போன்ற அத்தியாவசியப் பொருட்களை தடையின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒடிசாவில் தொடர் கனமழை காரணமாக மாநிலத்தின் வட மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஜலாக்கா, பத்ரக் உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் அங்கு வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பத்ரக், ஜெய்ப்பூர் ஆறுகளில் வெள்ளம் அபாய அளவை தாண்டி ஓடுகிறது. ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஜோடா உள்ளிட்ட பகுதிகளில் நேரிட்ட நிலச்சரிவால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பான ஈரானின் பரிந்துரையை அமெரிக்கா நிராகரித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக அமெரிக்க செய்தித்தாளில் வெளியிடப்பட்ட தகவலின்படி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த பரிந்துரையை ஏற்கவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஈரானின் பரிந்துரையின்படி அப்பகுதியில் ஒருவார சண்டை நிறுத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் ஈரான் துறைமுகங்கள் மீது அமெரிக்காவின் தடையை நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. மேலும் ஈரான் மீதான எண்ணெய் ஏற்றுமதி தடையை நீக்கவும் ஈரானின் சொத்துக்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமெரிக்காவை இந்த பரிந்துரையில் கேட்டுக் கொண்டுள்ளது. இதனிடையே ஈராக் விமான நிலையங்களிலிருந்து ஈரான் நாட்டு விமானங்கள் செயல்பட அனுமதி அளிக்க வேண்டும் என்று ஈராக் அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய 14,000 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாள தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுவரை 1,453 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 5,285 பேர் காணாமல் போனதாகவும் கூறப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட 1,113 பேர் பல்வேறு பகுதிகளில் உள்ள நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் கபடி ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் தஜீந்தர்பால் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் பிராச்சி சௌத்ரி வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். இந்தியா இப்போட்டியில் இதுவரை 4 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களுடன் 10வது இடத்தில் உள்ளது. பாக்கு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஆஸ்கர் பிரவுனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 10% எட்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சிறுவர்கள் இடையே போதைப்பொருள் பழக்கம் கவலை அளிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பான ஈரானின் பரிந்துரையை அமெரிக்கா நிராகரித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 7:25.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: தமிழ்நாடு கிராம வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அறிவிப்பு. செப்டம்பர் 28 முதல் செப்டம்பர் 30 வரை சில வங்கி தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. இந்நாட்களில் தடையற்ற வங்கி சேவைகளை பெற ATM, மொபைல் பேங்கிங், UPI, நெட் பேங்கிங், பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் போன்ற எங்களின் டிஜிட்டல் மாற்று சேவைகளை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
3: RBI யின் அறிவுறுத்தலின்படி நமது வங்கியின் அனைத்து கிளைகளும் செப்டம்பர் 27 ஞாயிறு அன்று முழுமையாக செயல்படும். எப்பொழுதும் உங்கள் சேவையில் தமிழ்நாடு கிராம வங்கி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.

0: ஏழில் தினமும் காலை 6:35 உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: சங்கர் பயோடெக் நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
2: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: அதியம்மான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: தமிழ்நாடு கிராம வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அறிவிப்பு. செப்டம்பர் 28 முதல் செப்டம்பர் 30 வரை சில வங்கி தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. இந்நாட்களில் தடையற்ற வங்கி சேவைகளை பெற ATM, மொபைல் பேங்கிங், UPI, நெட் பேங்கிங், பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் போன்ற எங்களின் டிஜிட்டல் மாற்று சேவைகளை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
7: RBI அறிவுறுத்தலின்படி நமது வங்கியின் அனைத்து கிளைகளும் செப்டம்பர் 27 ஞாயிறு அன்று முழுமையாக செயல்படும். எப்பொழுதும் உங்கள் சேவையில் தமிழ்நாடு கிராம வங்கி.
8: பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்பை கட்டுப்படுத்தும் தொழில்நுட்பங்கள். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாரத்தில் சமீப காலமாக பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்பு தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்புகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதற்கான காரணம் மண்ணில் உள்ள ஈரப்பதம் மற்றும் சாறு உறிஞ்சி பூச்சிகளின் பாதிப்பு இருப்பதாகும். இந்த சிவப்பு எறும்புகள் மரத்தில் உள்ள இலைகளுக்கும் மரத்திற்கும் எவ்வித பாதிப்பு ஏற்படுத்துவதில்லை. மாறாக சிவப்பு எறும்புகள் தோட்டத்தில் வேலை செய்யும் ஆட்களை கடிக்கும் தன்மை கொண்டது. மேலும் சில நேரத்தில் இலைகளை பின்னி அதற்குள் வாழும் தன்மை கொண்டது. சரியாக பராமரிக்கப்படாத தோட்டங்களில் இந்த பாதிப்பு அதிகமாக இருக்கும். சிகப்பு எறும்புகளை கட்டுப்படுத்த குறிப்பிட்ட இடைவெளியில் தோட்டங்களில் சுத்தம் செய்ய வேண்டும். மரத்தின் அடிப்பகுதியில் மற்றும் மரங்களில் உள்ள எறும்புகளின் கூடுகளை தவறாமல் சுத்தம் செய்து அகற்ற வேண்டும். மரத்தின் தண்டு பகுதியில் ஆயில் மற்றும் கிரீஸ் தடவி எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்கலாம். மரங்களின் தண்டு பகுதி மற்றும் இலைகள் மேல் வேப்ப எண்ணெய் 1 லிட்டருக்கு 300 மில்லி வீதம் 15 நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்க வேண்டும். எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்க பிப்ரோனில் என்ற மருந்தை 1 லிட்டருக்கு 2 மில்லி அல்லது குளோரோபைரிஸ் என்ற மருந்தை 1 லிட்டருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து பாக்கு மரத்தின் இலைத்தண்டு பகுதி மற்றும் மரத்தை சுற்றிலும் தெளிக்கலாம். சிவப்பு எறும்புகளை கட்டுப்படுத்தும் முறைகளை தவறாமல் கடைபிடிக்குமாறு வேளாண்மை அறிவியல் நிலைய விஞ்ஞானி அவர்களால் அறிவுறுத்தப்படுகிறது.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: அட அண்ணா, இது நல்லா இருக்கே.

0: வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வளட்டைய வாங்குறேன்.
1: நீ கில்லாடி தான் போ.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: அட இது என்ன, கோழிகளை கூண்டுல அடைச்சிருங்க மச்சான்னு சொல்லிட்டு தானே போனேன்.

0: ஆஹா, ஆயாசமா உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு இருக்கீங்களாக்கும்.
1: ஆமா, மனசு சந்தோஷமா இருந்துச்சு. என்ன அறியாம பாட்டு பாடினேன். ஏன் இதுக்கும் உன்னை கேட்கணுமாக்கும்?
0: இப்படியே பேசி பேசித்தான் நீங்க மூச்சு விட கூட என் கிட்ட அனுமதி வாங்குறாப்ல ஊரே பேசுது.
1: அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதுமா, நான் யாருகிட்டயும் அப்படி சொல்லையே.
0: அத விடுங்க மச்சான், இதோ லட்சுமி வீட்டுக்கு போயிட்டு வரேன், கொஞ்ச நேரத்துல கோழிகளை கூண்டுல அடைச்சிருங்கன்னு சொல்லிட்டு தானே போனேன்.
1: ஆமா, ஆனா நீ இவ்வளோ சீக்கிரம் வருவேன்னு எனக்கு எப்படி தெரியும்? என் நண்பன் சபரி ஃபோன் பண்ணியிருந்தான், அவங்கிட்ட பேசி முடிச்சுட்டு அப்படியே ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருந்தேன். சரி, பாட்டு முடிஞ்சதும் நீ சொன்ன வேலையே செய்யலான்னு இருந்தேன், அதுக்குள்ள பாரு நீயே வந்துட்ட.
0: அப்பப்பப்பா, பொழுதன்னைக்கும் கூட்டாளிங்களோட தானே இருக்கீங்க மச்சான், அப்புறம் ஃபோன்லையும் பேசணுமாக்கும்.
1: இங்கே பாரு செல்வி, என் கூட்டாளிங்க எனக்கு பக்க பலமாக இருக்கிறதுனால தான் நம்ம ஊரில் முன்னோடி விவசாயிகளில் நானும் ஒருத்தனாக இருக்கேன். இப்போ கூட மழை காலத்தில் கழனிக்கு தேவையான முக்கியமான குறிப்பை தான் சபரி கொடுத்துருக்கான். நீ என்னடானா இதை ஏன் செய்யலை அதை ஏன் செய்யலைங்கிற.
0: சரி சரி சரி சரி மச்சான், தப்பு தான். ஆமாம், அவர் அப்படி என்ன விவரம் சொன்னார் அது எனக்கும் தான் சொல்லுங்களேன்.
1: வேறு ஒன்றும் இல்லை, மழை காலங்களில் சம்பா நெற்பயிரில் ஏற்படுற நோய்களும் கட்டுப்படுத்தும் முறைகளும் பற்றி பயிர் நோயியல் துறை நிபுணர் முனைவர் எம் தேவநாதன் அவங்க சொல்கிற பதிவை அனுப்பியிருக்கிறாரு, அதை இப்போ வைக்கிறேன். வா, ரெண்டு பேரும் சேர்ந்தே கேட்போம்.
2: இந்த மழை காலத்தில் காற்றில் ஈரப்பதம் அதிகமாகும், அதனால் காற்றின் ஈரப்பதம், மழை நீர் ஆகியவை சில நோய்கள் அதிக அளவில் ஏற்படுவதற்கும் ஒரு வாரத்திற்குள் அதனுடைய நோய் தாக்கம் உட்பட்டு பயிர்கள் அழிந்துவிட வாய்ப்புகள் உண்டு. அந்த வரிசையில் முக்கியமாக நெல் குலை நோய். இந்த நெல் குலை நோய் முதலில் பார்த்திங்கன்னா இலையில் பழுப்பு நிற கண் வடிவ புள்ளி ஏற்படும். அந்த புள்ளிகளின் நடுப்பகுதி சற்று பழுப்பு நிறத்திலும் அதனுடைய விளிம்புகள் சற்று கருத்தும் காணப்படும். அந்த கண் வடிவ புள்ளிகள் பெரிதாகி அனைத்து புள்ளிகளும் ஒன்று சேர்ந்து பெரிய காய்ந்த இலைகளாக மாறும். அடுத்தது இந்த குலை நோய் தண்டு பகுதியும் தாக்கும். தண்டு பகுதியை தாக்கினால் தண்டானது கருத்து காணப்படும், அந்த கணுப்பகுதி. அடுத்தது இந்த மணி வரும்போது நெல் பூர்த்து மணி உருளும்போது கதிரோடைய கழுத்து பகுதி தாக்கும், இதனால் கழுத்து பகுதியானது கருநிறமாக மாறும். பிறகு பார்த்தீங்கன்னா அதில் வெண்ணிற பூசணங்கள் தெரிய வரும். இதனால் கழுத்து பகுதி தாக்கப்பட்ட நெல் கதிரானது உடைந்து தொங்கும், இதனால் பயிர்கள் இந்த பால் பிடிக்கும் பருவத்தில் பால் பிடிக்காமல் பதறாகி விடும். இந்த தண்டு பகுதி தாக்கப்பட்டால் நெல்மணிகள் உருளாது, பூக்கள் வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தண்டு பகுதி அடுத்து நெல் மணியையும் தாக்கும், இலை உரையையும் தாக்கக்கூடியது. ஆகையினால் இந்த நோய் மிக விரைவாக பரவி மிக அதிக அளவு சேதம் ஏற்படுத்தினால் இதனை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். பனிக்காலங்களிலும் இதனுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். இந்த நோயானது கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் முதலில் வயல்வெளியில் உள்ள உங்களுடைய களைகளை நன்கு கட்டுப்படுத்த வேண்டும். களைகளை இல்லாமல் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதன் மூலமாகவும் ஒரு பகுதி பரவுகிறது. அடுத்தது விதையை நேர்த்தி செய்ய வேண்டும். இந்த தழைச்சத்தானது பிரித்திட வேண்டும், ஒரேடியாக கொடுக்காமல். பயிர் நடும்போது ஒரு பகுதியும், அடுத்தது தூர் பருவமும், அடுத்தது கதிர் விடுமும் இவள் பிரித்திட வேண்டும். அடுத்தது அதிகமான யூரியாவை இடுவது தவிர்க்க வேண்டும். இந்த விதை நேர்த்திக்கு முக்கியமாக 4 கிராம் திராம் அல்லது கார்பன்டசிம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது 2 கிராம் இல்லை 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் விதை நேர்த்தி செய்யலாம். அல்லது பேசில சப்டிலிஸ் 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற விதை நேர்த்தி செய்து விதைக்கலாம். இந்த உயிர் விதை உதை மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தக்கூடியது, முக்கியமாக இலைப்புலி நோயும் சேர்த்து கட்டுப்படுத்தும். இதனால் இந்த உயிர் உரங்கள் உள்ளது, முதலில் விதை உயிர் கொல்லி

விதை நேர்த்தி செய்து பிறகு உயிர் உரங்களை நீங்கள் செய்யலாம். அடுத்தது, நோய் எளிதில் இலக்காகும் ரகங்களை தவிர்ப்பது நல்லது. முக்கியமாக சம்பா பருவத்தில் ஏடிடி 43 தவிர்ப்பது நல்லது. IR 50, பிபிடி 5208 ஆகியவை தவிர்ப்பது நல்லது. இது ரகங்கள் இல்லை, இருந்தாலும் சில விவசாயிகள் பயிரிடுகின்றனர். அடுத்தது அம்பை 16 போன்ற ரகங்கள் எளிதில் இலக்காகும். கோ 51 இந்த நோய் தாக்கும். ஆகவே இதனை தவிர்ப்பது நல்லதாகும். ஆடுதுறை 43. அடுத்தது அம்பை 20 கூட இந்த நோய் தாக்கம் அதிகம் காணப்படும். அடுத்தது, இதனை கட்டுப்படுத்துவதற்கு முக்கியமாக இந்த TKM 9 CR 1009 சொல்கிறோமே, அவை அதுவும் இந்த நோய்களுக்கு இலக்காகக்கூடியது. அதில் முக்கியமாக சம்பா பருவத்தில். அதுக்கு அடுத்தது, நோய் ஏற்பட்டவுடன் கார்பன் டசிம் 1 hectare 500 gram என்ற அளவில் 2 முறை தெளிக்கணும், 15 நாள் இடைவெளியில் நோய் தென்பட்டவுடன். அல்லது இந்த ட்ரைசைக்ளசால் அது 500 ml என்ற அளவில் தெளிக்கலாம். இது இல்லை என்றால் இந்த நோயினுடைய தாக்கத்தை எளிதில் கட்டுப்படுத்துவதற்கு இந்த உயிர்கொல்லிகள் பேசிஸில் சட்டிலீஸ்ன்னு சொல்கிறோம், அது 0.2% என்ற அளவில் ஆரம்ப கட்டத்தில் தெளித்து நோய் வராமல் தடுக்கலாம் பயிரை. அடுத்தது, இலை உரை கருகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. இலை உரை கருகல், அதாவது இது நீர்மட்டத்தை அடுத்துள்ள இலை உரைகளின் சிறிய பசுமை கலந்த சாமல் நிற புள்ளிகளாக ஏற்படும். இந்த புள்ளிகளின் நடுப்பாகம் பார்த்தீங்கன்னா சாமல் கலந்த வெண்மையாக இருக்கும், அந்த பழுப்பு நிறமாக விளிம்புகள் இருக்கும். அடுத்தது, இது போன்ற புள்ளிகள் எல்லாம் இணைந்து பெரிய படைகளாக காணப்படும். அந்த உரை முழுவதும் அழுகி காணப்படும். காலநிலை சாதகமாக இருக்கும் பொழுது இது இலை உரை மற்றும் அனைத்து பயிரிலும் பாதிக்கப்பட்டு இந்த பயிரானது கரிந்து மடிந்துவிடும். கதிர் தோன்றினாலும் அதில் உள்ள மணிகள் எல்லாம் பதறாகிவிடும். இது முதலில் வயலில் இங்கு ஒன்றும் அங்கு ஒன்றுமாக திட்டு திட்டாக காய்ந்து காணப்படும். நீர் மூலமாக பரவக்கூடியது. ஆகவே இந்த பாத்தி கட்டி நீர் பாய்ச்சுவது மிகவும் ஏற்றது. அடுத்தது, இந்த நோயானது மண்ணில் வாழக்கூடியது. நீங்கள் மண்ணில் நடவு செய்த பின் அதில் ஏற்படும் காயங்கள், களைகள் ஏற்படும் காயங்கள் மூலமாக பரவக்கூடியது. அடுத்தது, இந்த நீர்மட்ட பகுதியில் இதனுடைய வித்துக்கள் மிதந்து கொண்டிருக்கும், அது அந்த உரையை தாக்கி அழுகச் செய்கிறது. இது 20 ஆண்டுகள் மண்ணில் வாழக்கூடியது. ஆகவே நீங்கள் பயிர் சுழற்சி செய்து நெல் சாகுபடி செய்வது நல்லது. அடர்வான நடவு முறை குறைந்த காற்றோட்டம் உள்ள பகுதிகளில் இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஆகவே இதனை கட்டுப்படுத்த நீங்கள் வயர் வளர்ப்புகளை நன்கு சுத்தம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். நீர்மறைய நீர்க்கட்டு அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். நீக்கல்ஸ் போட வேண்டும். நல்ல காற்றோட்டத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுக்கடுத்தது, இதனுடைய தீவிரத்தை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் பேசிலஸ் சப்டிலிஸ் என்ற உயிர்கொல்லியை விதை நேர்த்தி செய்யலாம். 10 gram/1 kg விதைக்கு என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்கலாம். அதுக்கடுத்தது, இந்த நடவு செய்யும் நாற்றை இந்த 2.5 kg பேசில சப்டிலிஸ் 1 hectare என்ற அளவில் எடுத்து 50 kg எருவோடு கலந்து அதை நாற்றாங்காலில் கிட்டத்தட்ட 2.5 cm அளவுக்கு நீரை நிறுத்தி அதை நாற்றை அதில் 30 நிமிடம் ஊற வைத்து நடுவது நல்லது. இதனால் நாற்று மூலம் பரவும் நோய்களையும் கட்டுப்படுத்த முடியும். அது இல்லாமல் பேசில சப்டிலிஸ் 0.5% என்ற அளவில் 3 முறை தெளிக்கலாம். இது 45 நாட்களுக்கு பின் 10 நாள் இடைவெளியில். இதனை கட்டுப்படுத்துவதற்கு ஆக்சோஸ்ட்ரோபின் 500 ml 1 hectare என்ற அளவில் 2 முறை தெளித்து கட்டுப்படுத்தலாம். இதை நன்கு கட்டுப்படுத்தக்கூடியது. சூடோமோனாஸ் மண்ணில் இடலாம். நட்ட கிட்டத்தட்ட 30 நாட்கள் கழித்து இந்த பேசில சப்டிலிஸ் என்ற உயிர்கொல்லியை 2.5 kg 1 hectare என்ற அளவில் நீங்கள் தூவி இந்த நோயின் தீவிரத்தை குறைக்கலாம். அதற்கடுத்தது, இலை உரை அழுகல் நோய். இந்த இலை உரை அழுகல் என்பது இந்த கதிர் வரும் பருவத்தில் பூக்கும் பருவத்தில் ஏற்படக்கூடியது. இந்த இலை உரை ஆரம்பத்தில் பழுப்பு நிறத்தில் சிறிய நீள்வட்ட ஒழுங்கற்ற வடிவுள்ள புள்ளிகள் தோன்றும். நாளடைவில் இவை விரிவடைந்து இலை உரை முழுவதும் தாக்கி கருகி காணப்படும். இதனால் இந்த இலை உரையில் உள்ள கதிர் வெளிவராமல் கருகி பதறாகி காணப்படும். இந்த கதிர்கள் உண்டாகும் மணிகள் சரிவர முற்றாமல் சுருங்கி நிறம் மாறிவிடும். கோ 43 என்ற ரகத்தில் இதனுடைய தாக்கம் தீவிரமாக காணப்படும். எல்லா ரகத்தையும் தாக்கக்கூடியது. இந்த ரகங்கள் மிக அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். இதை கட்டுப்படுத்துவதற்கு கார்பன் டசிம் 200 gram 1 acre, அதாவது 500 gram 1 hectare என்ற அளவில், அல்லது மேன்கோசோப் 1 kg 1 hectare என்ற அளவில் 2 முறை தெளித்து கட்டுப்படுத்தலாம்.
அல்லது புரொப்பிகோனசால் ஏக்கருக்கு 200 கிராம், அதாவது 500 மில்லி ஒரு ஹெக்டேர்.

0: என்ற அளவில் இரண்டு முறை தெளித்து நீங்கள் கட்டுப்படுத்தலாம். அடுத்து பாக்டீரியா இலை கருகல் நோய். இவை இலையின் நுனியிலிருந்து இரண்டு விளிம்பை ஒட்டி நடுநரம்பின் நோக்கி காய்ந்து கொண்டு வரும். இதை காய்வது எப்படியெனில், நுனியிலிருந்து இலையின் அடிப்பகுதிக்கு அலை அலையாக காய்ந்து கொண்டு வரும். நீர்க்கசிவுடன் கூடிய கோடுகளாக தோன்றி கீழ் நோக்கி பரவி நாளளவில் நீண்ட கோடுகளாக ஏற்படும். இந்த நோய் காலை நேரங்களில் பார்த்தால் லேயர்களில் சற்று வழவழப்பான பிசின் போன்ற திரவங்கள் காணப்படும். இது நோயினுடைய தாக்கத்திற்கான அறிகுறிகள். இலையை வெட்டி காலையில் 6 மணி அளவில் நீங்கள் சுத்தமான தம்ளரில் தண்ணீரில் முக்கி வைக்கும்போது இதனுடைய பழுப்பு நிற வெண்மை கலந்த பால் போல இந்த பிசுபிசுப்பான திரவம் வடியும். தண்ணீருடைய நிறம் பால் போல் மாறிவிடும். இது இந்த பாக்டீரியாவுடைய தாக்கத்தை உணர்த்துகிறது. ஆகவே இதை கட்டுப்படுத்துவதற்கு முக்கியமாக நெல் பயிரை தாக்குவதற்கு முக்கியமான காரணம் அடர் நடவு முறை, குறைவான காற்றோட்டம் போன்றவை இதற்கு ஏற்றது. தழைச்சத்தை பிரித்திடுவது நல்லது, விதை நேர்த்தி செய்வது நல்லது. அடுத்தது தாக்கப்பட்ட பயிர்களில் நீங்கள் செப்டோமைசின் சல்பேட் 18 கிராம் அல்லது தாமிர ஆக்சிகளை 500 கிராம் ஒரு ஏக்கர் என்ற அளவில், அல்லது அக்ரிமைசின் 120 கிராம் தாமிர ஆக்சிகளை 500 கிராம் ஒரு ஏக்கர் என்ற அளவில் தெளித்து 2 முறை 18 நாள் இடையில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். நான் இதுவரை கூறிய இந்த நோய்க்கான அறிகுறிகள், அதனுடைய கட்டுப்படுத்தும் முறைகள், நீங்கள் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து உங்கள் பயிரை பாதுகாத்து அதிக மகசூல் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்களுக்கு 9443095008.
1: ஆஹா, மழை காலங்களில் சம்பா நெற்பயிரில் ஏற்படக்கூடிய நோய்களும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளும் பற்றி நோயியல் துறை நிபுணர் முனைவர் எம் தேவநாதன் அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்புல அருமையாக எடுத்து சொன்னாங்க மச்சான்.
2: அட ஆமாம்ல, மழை காலத்தில் நெற்பயிரில் என்னென்ன நோயெல்லாம் தாக்கும், அதுக்கு என்னென்ன அறிகுறி, எப்படியெல்லாம் நோய் வரும், எப்படியெல்லாம் அதை தடுக்கலாம் அப்படின்னு நல்லா புரிகிற மாதிரி சொல்லிவிட்டாரு.
1: காத்தோட்ட வசதி சரியா இருக்கணும், விதைகளை நேர்த்தி செய்யணும், ரொம்ப குறிப்பா மழை காலத்துக்கு முந்தி இந்த பராமரிப்பு முறைகளை சரிவர செஞ்சா நோய் பாதிப்புல இருந்து பயிரை பாதுகாத்துக்கலாம்.
2: செல்வி செல்வி, புரிஞ்சிருச்சு நீ என்ன சொல்ல வரன்னு. மச்சம் அவசியம் சரியான நேரத்துல இந்த வழிமுறையை கடைபிடிப்பேன், நீ கவலைப்படாம இரு.

0: மச்சான், நான் லட்சுமி வீட்டுக்கு போயிருந்தேன்ல?
1: ஆமா.
0: அங்க இருந்து நானும் உங்களுக்கு ஒரு செய்தி கொண்டாந்து இருக்கேன்.
1: என்னது?
0: விதைப்பந்து தயாரிக்கிறது இருக்குல்ல?
1: ஆமா.
0: அதை பத்தி நமக்கு தெரிஞ்சது தெரியாதது, செய்யக்கூடியது செய்யக்கூடாததுன்னு நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் வி. அலெக்ஸ் ஆல்பர்ட் அவங்க.
1: பாரா, சுவாரஸ்யமா இருக்கும் போலயே.
0: ஆமா மச்சான், இதோ கேளுங்க விவரத்தை.
2: தமிழ்நாட்டில் விதைப்பந்து அப்படின்னு நம்ம சொல்லலைனாலும் இன்னுமே பார்த்தீங்கன்னா கிராமங்களில் முக்கியமாக அந்த பந்தல் வகை காய்கறி, குடலை, அந்த மாதிரி பரங்கி, சுரை, அந்த மாதிரி விதைகளை மட்டும் சாணத்தை வந்து காய வச்சு அதில் வந்து சேமிச்சு அதில் விதைகளை சேமிப்பாங்க. அதை வந்து விதைப்பதுக்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க. நம்ம விதைப்பந்துனா பந்து மாதிரி இருக்கணுன்ற அவசியம் இல்லை, பட் ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரே மாதிரி அந்த விதைத்தட்டு அப்படிங்கிற கான்செப்ட்லேயும் போனால் நம்மளுடைய தமிழகத்தில் அந்த மாதிரி பாரம்பரியங்கள் முன்னாடியிலேருந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இது மாதிரி விதைப்பந்துங்கிற ஒரு முறை வந்து

நெடுங்காலமாகவே பல்வேறு பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டு வருது. இப்போ வந்து வேளாண் காடுகள், நம்மளுடைய காடுகளுடைய பரப்பளவை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நாற்றுகளை உற்பத்தி பண்ணி அங்கே போய் நடவு செய்கிறோம். அதுதான் வந்து முக்கியமான ப்ராக்டிக்கல் யூட்டிலிட்டியாக இருந்தது. பட் இதில் விதை பந்துகளை பயன்படுத்தும் போது அது இன்னும் அதிகமான பரப்பளவை வேகமாக காடுகளை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முறை வந்ததுனால மெயினாக வந்து காடுகளை உருவாக்கும் பணிக்காக இந்த விதைப்பந்துகள் பயன்படுத்தப்பட்டு வருது. அதுலேயும் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக அதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறது அதில் பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அதே மாதிரி நிறைய என்ஜிஓஸ், கவர்மெண்ட் வந்து அஃபாரஸ்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது இவங்கள்லாம் வந்து இந்த விதைப்பந்து தயாரிப்பதில் ரொம்ப ஆர்வம் காட்டி கிட்டத்தட்ட ஒரு தடவை பண்ணாங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் தான் பண்ணுறாங்க. அந்த விதைப்பந்துகள் பயன்படுத்தப்பட்டு வருது. அது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையாக நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா காடுகளோட பரப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை வந்து நம்ம காட்டோட அளவை பரப்பளவை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது விதைப்பந்துகள் ஒரு முக்கியமான ஒரு பயன்பாடாக பார்க்கப்படுது. அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படின்னா அப்படின்னு இல்லை. ஏன்னா இப்போ ஒரு திருமணத்திற்கு போகும்போதோ அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் கொடுக்குறாங்க, விதைப்பந்துனே கொடுக்குறாங்க. ஏன்னா முன்னாடி வந்து

ஏற்பட்டு வருது. அது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையா நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா காடுகளோட பரப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை வந்து நம்ம காட்டோட அளவை பரப்பளவை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது விதைப்பந்துகள் ஒரு முக்கியமான ஒரு பயன்பாடா பார்க்கப்படுது. அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படின்னா அப்படின்னு இல்லை. ஏன்னா இப்போ ஒரு திருமணத்திற்கு போகும்போதோ அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கெட்ல கொடுக்குறாங்க, விதைப்பந்துனே கொடுக்குறாங்க. ஏன்னா முன்னாடி வந்து மரக்கன்றுகளை கொடுத்தவங்க இப்போ சீட் பால் கொடுக்குற அளவுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் வந்திருக்கு. அந்த மாதிரி வந்திருக்கும் போது அதில் எல்லாருமே வந்து காடுகளில் பயன்படுத்தக்கூடிய மர விதைகள் வைக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. அவங்க தானியங்களும் வைக்கிறாங்க, பூ விதைகள் வைக்கிறாங்க, அதே மாதிரி காய்கறி விதைகள் வைக்கிறாங்க. அதில் ஏன்னா எழுதி கொடுத்துருவாங்க. அது அப்படிங்கும் போது நமக்கு எந்த மாதிரி விதைகள் அதில் இருக்கோ அதை பயன்படுத்தக்கூடிய அளவில் அந்த விதை பந்தோட பயன்பாடு நவீன காலங்களுக்கு ஏற்ற மாதிரி மறுரூபம் எடுத்து இப்போ பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி விதை பந்துனா உருண்டையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சீட் கியூப்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அது சதுரமாக இருக்கும். சில சீட் டிஸ்க்னு சொல்கிறாங்க, அது வட்டமாக ஒரே இதில் பல விதைகள் இருக்கிற மாதிரியும் பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து நவீன காலங்களில் எப்படி வந்து விதைப்பந்து பயன்படுத்தப்பட்டு வருது அப்படிங்கிறதுக்குரிய உதாரணங்களாக பார்க்கலாம். அடுத்தது விதைப்பந்தா செஞ்சு ஏன் விதைக்கணும் அப்படின்னா, நீங்கள் விதைகளை போட்டிங்க அப்படின்னா அந்த விதைகள் தனியாக இருக்கும்போது அடுத்து எப்போ ஈரப்பதம் வருதோ அப்போ தான் முளைக்கும். அந்த காலங்களில் நம்ம அது வரைக்கும் அந்த விதையை பாதுகாக்கணும். அப்படியே விதையை பாதுகாக்கணும் போது வெறும் விதையாக விதைச்சிங்க அப்படின்னா அதை மண்ணில் விழும்போது நேரடியான சூரிய ஒளியிலேயோ அல்லது அதிக வெப்பத்தினாலேயோ மண்ணில் இருந்து அந்த உயிர்ப்பு தன்மை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை பாதுகாக்கிறதுக்காக நம்ம வந்து அதை மண்ணில் போட்டு அதை ஒரு பாலை பண்ணுறோம். இன்னொரு முக்கியமான சேலஞ்ச் என்ன அப்படின்னா, நேரடியாக விதையாக இருக்கும்போது அது மண்ணில் இருக்கக்கூடிய பூச்சிகள் மற்றும் பூஞ்சானங்கள் அதை வந்து பாதித்து அதோட விதையோட தன்மையை உயிர்ப்பு தன்மையை இழக்க செய்யும். அதுக்காக வந்து இந்த விதைப்பந்தா மாற்றி போட்டோம் அப்படின்னா அடுத்து எப்போ மழை வருதோ அது வரைக்கும் அது ஒரு பாதுகாப்பாக இருந்து அதுக்கு வந்து நம்ம விதையை பாதுகாக்கிற ஒரு முறையை பண்படுறதுனால நம்ம வந்து விதைப்பந்துகளை பயன்படுத்துகிறோம். இதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு விதை தேவைப்படும். அந்த விதைக்கே விதை பந்தா மாத்துறதுக்கு நமக்கு வந்து களிமண், செம்மண், இயற்கை வழி உரம் இது எல்லாத்தையுமே கலந்து விதையை நடுவில் வச்சு அதோட அளவுகள்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1 இன்ச்லேருந்து 2 இன்ச், மேக்ஸிமம் 3 இன்ச், அதுக்கு மேலே போகக்கூடாது. விதை வந்து சின்னதாக இருந்து விதை பந்தோட அளவு பெருசாக இருந்தாலும் முளைப்பு வந்து பாதிக்கப்படும். அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்லேருந்து 2 இன்ச் அந்த மாதிரி சின்ன சின்ன விட்டம் அதோட இருக்கிற மாதிரி விதை பந்துகளை உருவாக்கி அதை தண்ணியும் கலந்து தான் பண்ணுறோம். அது ஏன்னா வெறும் மண்ணில் வந்து நமக்கு அந்த உருண்டை பிடிக்க முடியாது. அப்போது நீங்கள் நார்மலாக வந்து விதையை நடுவில் வச்சு மண் கலவையில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நன்று உருண்டையாக உருட்டி நிழலில் காய வைக்கணும். வெயிலில் காய வச்சிங்கன்னா ரொம்ப ஹார்டாயிரும். இப்போ நிழலில் காய வச்சு அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வச்சிங்கன்னா ஒரு 2 நாள்லேயே ரெடியாயிரும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த விதைப்பந்துகள் வந்து எப்போ விதைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த விதைப்பந்துகளோட பயன்பாடு நம்ம எப்பவும் பயன்படுத்துகிற பண்பட்ட நிலங்களில் விதைக்கிறது கிடையாது. பயன்படுத்தப்படாத தரிசு நிலங்கள், வேலிகள் அல்லது மலைகளில் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதிகள் அந்த மாதிரி இதில் விதைக்கிறோம். அங்கே எப்போ மழை வரும் நமக்கு தெரியாது. விதைப்பந்துகள் வந்து வருஷம் பூரா எந்த காலத்தில் வேணாலும் விதைக்கலாம். பட் அதுக்கு உங்களுக்கு பலன் தரணும் அப்படிங்கிறபோது என்ன சிறந்த காலம் அப்படின்னா, ஒரு பருவமழைக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ அல்லது 2 வாரங்களுக்கு முன்னாடியோ அந்த விதைப்பந்துகளை நம்ம விதைச்சோம் அப்படின்னா பருவமழை வரும்போது அது சீக்கிரம் வந்து முளைச்சி உடனே பலன்களுக்கு கூடியதாக இருக்குது. இது ரொம்ப காலமாக அதாவது இந்த பருவமழையை தவற விட்டு மீதி இருக்கக்கூடிய 1-6 மாதத்தில் எப்போ வச்சாலும் பருவமழை எப்போ வருமோ அது வரைக்கும் அது அதே இடத்துல இருந்து அதை தற்காத்து கொள்ளணும். பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய பலன் தர்றது குறைவாக இருக்கும். எப்போ வந்து நீங்கள் விதைப்பந்து உங்கள் கைக்கு கிடைச்சாலும் அதை கண்டிப்பாக வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு முக்கிய வேண்டுகோளாக உங்களுக்கு வைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா விதை தேர்வு. விதைப்பந்துகளை பொறுத்த வரைக்கும் மரப்பயிர்கள் தான் நமக்கு இப்போ தேவையானதாக இருக்குது. ஏன்னா அதுதான் பலன் கொடுக்கும். அப்படி பார்த்தா நேட்டிவ் ஸ்பீசின்ஸ் சொல்லுவோம், அதாவது நம்ம பகுதிகளில் நாட்டு வகை மரங்கள் என்னென்ன மாதிரி இருக்கோ அந்த மாதிரி விதைகளை நீங்கள் தேர்வு பண்ணி அதுக்கு விதைப்பந்து தயாரிப்பதற்கு பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது தமிழக பகுதிகளுக்கு என்ன மாதிரி மரங்கள் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, அரச மரம், வாகை மரம், கொன்றை அல்லது சரக்கொன்றை மரம், புளிய மரம், பூவரசு, குமிழ், ஆலமரம், வெல்வேல், கத்தி சவுக்கு, இந்த மாதிரி வகைகள் வந்து நம்ம பகுதியில் நல்லாவே வரக்கூடியது. ஈவன் ஒரு சிலது வேம்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மர விதைகள் எல்லாமே வந்து முளைக்கிற மாதிரி விதைகளாக இருக்கணும். அதுக்கு எப்படி நம்ம அதை தேர்வு பண்ணணும் அப்படின்னா, மர விதைகள் எல்லாமே வந்து டார்மன்ஸின்னு சொல்லுவோம், விதை உறக்கம் ஒரு சில விதைகளில் இருக்கும். அதை நீக்கிட்டு தான் நம்ம வந்து விதைப்பந்துக்கு பயன்படுத்தணும். அப்படியே பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது முளைக்காமையே கூட போக வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலது இறந்த விதைகளாகவும் இருக்கும். அப்போ அதை முளைப்பு திறனை ஒரு சோதனை செஞ்சு பார்த்துட்டு அல்லது நார்மலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, விதைகளை வந்து ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் விதைப்பந்து

0: தயாரிச்சாலே வந்து ஓரளவு அந்த விதை உறக்கம் நீங்கிடும். ஒரு சில விதைகளுக்கு மட்டும் ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்தலாம். விதை உறக்கம் அந்த டார்மன்சியை ரிமூவ் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய அந்த முறைகள். ஆணித்தரமாக இது என்ன விதை உறக்கம் தெரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக 12 மணி நேரம் அந்த விதையை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் விதைப்பந்து செஞ்சீங்க அப்படின்னா அதோடைய முக்கியமான அந்த விதை உறக்க நிலையிலேருந்து முளைக்கிற தருவாய்க்கு அது வந்துடும். ஸோ இது நெடுங்காலமாக பயன் கொடுக்கக்கூடியது. அதாவது நீங்கள் ஒரு நாற்றை உற்பத்தி பண்ணி அதை போய் ஒரு மலையில் நடணும் அப்படிங்கிறது இது ஒரு பெரிய இப்போது டிஃபிகல்ட் டாஸ்க். இப்போல்லாம் வந்து அப்போ இந்த மலை பிரதேசங்களில் அல்லது காடு பகுதிகளில் கிரீன் வெஜிடேஷன் அதிகப்படுத்தணும் அப்படின்னா மர வகைகளை இந்த மாதிரி விதைப்பந்து செஞ்சு விதைக்கிறது அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடியது. ஆனால் விதைப்பந்து இப்போ மர விதைகள் மட்டும் வர்றதில்லை. இப்போ ஒரு தானியங்களை வச்சுருக்காங்க, நெல், சோளம், கம்பு இந்த மாதிரி இதில் வச்சு கொடுக்குறாங்க, அல்லது காய்கறி பயிர்கள் தக்காளி கத்திரி இந்த மாதிரி விதைகளை வச்சு கொடுக்குறாங்க, அல்லது புடலை அவரை இந்த மாதிரி விதைகள்லாம் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா நார்மலாக வந்து எப்படி வந்து தொட்டி செடிகளில் பயன்படுத்துகிறோமோ அதில் போட்டு வளர்க்கும் போது நமக்கு பலன் கொடுக்கும். ஒரு சிலர் வந்து இப்போ விதைப்பந்தில் வந்து பூக்கும் தாவரங்களை வச்சு கொடுக்குறாங்க அழகு செடிக்காக, நம்ம வீட்டுக்கு முன்னாடி அதை போடும்போது நமக்கு அது பலன் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த விதைகளை வேணாலும் நீங்கள் விதைப்பந்து பண்ணலாம். ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத அதுக்கு தகுந்தால் போல் பயன்படுத்தும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இதில் பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா விதைகளுக்கும் விதை பந்துகளுக்கும் ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு, விதை பந்தோட நன்மைகள் என்ன அப்படின்னா விதையாக போடும்போது அதுக்கு நிறைய சவால்கள் இருக்குது. மண்ணில் இருக்கக்கூடிய பூச்சி பூஞ்சானங்கள் மட்டும் கிடையாது, பறவைகள்லேருந்து விலங்குகள் வரைக்கும் அந்த விதையை பாதுகாக்க முடியாமல் அதனால் உங்களுக்கு டேமேஜ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் விதை பந்தாக போடும்போது இந்த எல்லாத்துலேருந்து பாதுகாப்பு அந்த விதைக்கு கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து புவியை பசுமை ஆக்குதலில் வந்து விதைப்பந்துகள் ரொம்ப முக்கியமான வேலையை செய்யுது. வன வளத்தை மேம்படுத்துறதுல ரொம்ப முக்கியமான வேலை செய்யுது. சும்மா கிடக்கிற தரிசு நிலங்கள், வேலிகள் இதில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் விதை பந்தாக போடும்போது அது விதையாக விதைக்கிறத விட அதிகமான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் வந்து நமக்குரிய நன்மைகள்னு பார்க்குறது. சவால்கள்னு பார்த்திங்கன்னா அந்த எவ்வளவு விதைகள் அல்லது விதைப்பந்துகள் நம்ம பண்ணி கொடுத்தாலும் அதை நீங்கள் எந்த இடத்துல விதைக்கிறீங்க, எந்த நேரத்தில் விதைக்கிறீங்க, அதை பொறுத்து தான் பலன் கொடுக்கும். ஸோ விதைக்கிறது எல்லாமே வந்து மரமாகுமா அல்லது செடியாகுமா அல்லது கொடியாகுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்லவே முடியாது. அந்த விதை பந்துகளை எந்த மாதிரி கையாளுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பலன் கொடுக்கும். பட் மரங்களை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து மர காடுகளை, சமூக காடுகள் உண்டாக்குறதெல்லாம் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணுறதுல அதிகமான சக்ஸஸ் ரேட் இருக்குது. இப்போ இந்த விதைப்பந்துகளோட பயன்பாட்டை எப்படி வந்து இன்னும் மேம்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நவீன விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ்னு இப்போ நிறையா இடத்துல ஈவன் ட்ரோனுங்கிற பயன்பாடு வந்து அதிகமாக பயன்பட்டு வருது. அப்படி பார்க்கும்போது இந்த விதைப்பந்துகளை காடுகள்லேயோ அல்லது மலைப்பகுதியிலே விதைக்கிறதுக்கு இந்த ட்ரோன்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னா இன்னும் நம்ம கரெக்டான எங்கெங்கெல்லாம் வந்து மரங்கள் இல்லையோ அல்லது செடிகள் இல்லையோ காடுகள் இல்லையோ எக்ஸாக்டாக அந்த பிளேஸில் வந்து ட்ரோனை வச்சு நம்ம இந்த சீட்பால் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய பயன்பாடு நமக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சாலை ஓரங்கள் இதிலெல்லாமே வந்து விதைப்பந்துகளை பயன்படுத்தும் போது நமக்கு இந்த கிரீன் வெஜிடேஷன் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து விதைப்பந்து தயாரித்து நீங்கள் விதைச்சாலும் சரி அல்லது உங்களுக்கு யாரோ விதைப்பந்தை கொடுத்து அதை விதைக்க சொன்னாலும் சரி அதை சரியான காலங்களில் விதைங்க, சரியான பகுதிகளில் விதைங்க. அப்போ தான் அதனுடைய பலன் வந்து நமக்கு முக்கியமாக கிடைக்கும்.
1: என்ன மச்சான், விதைப்பந்து தயாரித்தல் பத்தி மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் வி அலெக்ஸ் ஆல்பர்ட் அவங்க எம்புடு தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல.
2: ஆமா செல்வி, விதைப்பந்து எப்படி செய்யறது, எப்ப விதைக்கணும், என்னென்ன பலன்கள் இதனால கிடைக்கும் அப்படின்னு அழகா எடுத்து சொல்லிட்டாங்க. அது மட்டுமா, பூச்செடிங்க, காய்கறி செடிங்க, ஏன் மர விதைகளையும் இந்த விதைப்பந்து மூலியமா கொடுக்கறது நல்ல விஷயம் தானே. இயற்கை வளம் பெருக இது ரொம்ப உறுதுணையா இருக்கும்.
1: சரியா சொன்னீங்க மச்சான், இந்த விதைப்பந்து பத்தின தகவல்கள் கேட்க கேட்க வியப்பாவும் ஆசையாவும் இருக்கு.
2: ஆசையா இருக்கா?
1: ஆமா மச்சான்.
2: அப்படிங்கிற உன்னோட ஆசைய இந்த மச்சான் எப்படி நிறைவேற்றுறேன்னு பார்.
1: என்ன சொல்றீங்க?
2: நம்ம வீடு கட்டுற வேலை இன்னும் கொஞ்சம் நாளில் முடிஞ்சிடும். புதுமனை புகுவிழாவிற்கு வர சொந்தங்களுக்கு இதே மாதிரி விதைப்பந்த அன்பு பரிசு

0: கொடுத்துருவோம்.
1: ஆஹா, இது ரொம்ப நல்ல யோசனை மச்சான்.
0: அப்ப அடுத்ததா விதைப்பந்து தயாரிக்கிற வேலையை எனக்கு கொடுத்துட்ட.
1: செய்யறதுக்கு என்ன மச்சான், செய்யுங்க. என்னோட ஆசைய நிறைவேற்றுறேன்னு மட்டும் சொன்னா போதுமா? நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
0: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
0: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
0: எப்படிண்ணே?
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
3: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: அமைப்பில் உதவி வி உஷா. நிகழ்ச்சி அமைப்பு பி. வாசுதேவன்.

எடுத்துக்க மிஸ்ஸை முழக்கம் தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நேரம் 8 மணி கேட்டு ரசிக்கலாம். இளம் தென்றல், இன்றைக்கு இளம் தென்றல் தமிழ் பேசுங்க என தலைப்பில், தமிழ் பேசுங்க என தலைப்பில் இருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நாங்கள் சொல்லுவோம், எப்படி வேணாலும் பேசுவோம், இங்கிலீஷில் கூட பேசுவோம், நிறைய உங்களுக்கு ஜர்க் ஆகிற மாதிரியான விஷயங்கள்லாம் குவெஸ்டினாக கேட்போம். அதில் நீங்கள் தொடர்ந்து 2 நிமிடம் நீங்கள் வந்து தமிழ்லேயே பேசணும். தூய தமிழில் பேசுகிறதுக்கு நீங்கள் கொஞ்சமாவது முயற்சி செய்யணும். கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை சொற்கள் ஆம் இல்லை அப்படிங்கிற அசை சொற்களை ஒற்றை சொற்களால் நீங்கள் பதில் சொல்லக்கூடாது. ஒரே ஒரு சொல்லை 3 முறைக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது. அப்படி ஏதாவது நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலேருந்து அப்பீட்டு அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கிளம்பிடலாம். அப்படி ஒருவேளை தொடர்ந்து நீங்கள் தூய தமிழில், அதாவது பார்த்தீங்கன்னா சொந்த இந்த தூய தமிழில், தூய்மையான தமிழில், செந்தமிழில் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பரிசு பாடலும் கொடுக்கப்படும். அறிமுக நேயர்களாக இருந்தால், புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 மற்றொரு 8 96 86 81 10 25. மற்ற நேயர்கள் ரெகுலராக வரக்கூடிய காலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 43 42 24 40 31 மற்றொரு 8 94 86 65 20 25.

0: நிகழ்ச்சியை நீங்கள் கனெக்ட் ஆன உடனே அப்போருந்தே உங்களுக்கான நேரம் தொடங்கும். அதிலிருந்தே கணக்கு, நீங்கள் எந்த வாரத்தை பேசினாலும் அப்போருந்தே கணக்காகிடும். நிகழ்ச்சியில் முதலாவதாக இணை காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கத்தடையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.

0: சந்திரசேகரா?
1: நானே தான் ஐயா, மிக்க மகிழ்ச்சி.
0: சந்திரசேகர் எங்கிருந்து பேசுறதா சொன்னீங்க?
1: வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் இருந்து.
0: கேக்கல கேக்கல
1: ஐயா. நான் நீங்க பேசுறது கேக்குது ஐயா.
0: நீங்க எந்த மாவட்டம் சொன்னீங்க?
1: வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் இருந்து.
0: எந்த மாவட்டங்க?
1: வேலூர் ஐயா.
0: இதுக்காக தான் கேக்குறேன். அதாவது வேலூர் வேலூர்னு சொல்லிட்டு நாலு டைம் சொல்லிட்டீங்க. நாங்கள் எப்படி வேணாலும் பேசுவோம் சந்திரசேகர், நீங்கள் தான் கொஞ்சம் சுதாரிச்சிக்கணும் இல்லையா?
1: ஐயா, நீங்கள் எப்போவுமே போட்டி நிகழ்ச்சி ஆரம்பம்னு சொல்லி தானே பண்ணுவீங்க?
0: இல்லை, நாங்கள் சொல்லிட்டோம்.
1: உங்களுக்கு இணைப்பு கிடைக்கலையோ அப்படின்னு நான் நினச்சேன். நீங்கள் இது மாதிரி ஏமாத்துறீங்கன்னு தெரியாது.
0: ஏமாத்துறது இல்லை, நாங்கள் சொல்லிட்டோம். இணைப்பு தொடங்கப்பட்ட நேரத்திலிருந்தே உங்களுக்கான நேரம் தொடங்குதுன்னு சொல்லிட்டு.
1: தெரியாது ஐயா, ஏன்னா இன்னும் அந்த பிரத்யேக செயலியில் கூட உங்கள் குரல் வரல இன்னும்.
0: சரி,
1: அந்த அளவுக்கு தாமதமாக தான் வருது. உண்மையாலுமே நான் சொல்கிறேன்.
0: சரி, நீங்கள் நீங்கள் பேசுறது ரொம்ப அழகாக இருக்குது சந்திரசேகர். உங்கள் குரல் நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.
1: சரி, ரொம்ப மகிழ்ச்சி.
0: நன்றி நன்றி, தொடர்ந்து கேளுங்க. நன்றி சந்திரசேகர், வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: குட் மார்னிங், குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லலாம், குட் நைட்னு சொல்லலாம். என்ன பண்றீங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: நான் தருமபுரி நகரப்பகுதி மதிகோன் பாளையம் மோகன்
0: பேசுகிறேன். தோழரே, நீங்க அந்த விட்டு விட்டுலாம் பேசக்கூடாது, சரியா பேசணும். உங்களுக்கான தோழர் நேரமும் தொடங்கிடுச்சு. என்ன பண்றீங்க மோகன்?
2: நான் கூலி வேலை செய்து வருகிறேன்.
0: என்ன என்ன என்ன கூலி வேலைன்னா?
2: அதாவது வந்து தையல் கலைஞனாக.
0: என்னதுங்க?
2: சரக்கு வாகனத்துக்கு தேவையான சார்பாய்கள் தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறேன்.
0: சரக்கு வாகனமா?
2: அவரு தான் சொன்னேன்.
0: சரக்கு வாகனம், சரக்கு வாகனம்னா என்னென்ன சரக்குலாம் எடுத்துட்டு வருவீங்க உங்க வாகனத்துல?
2: அதுக்கு தேவையான தயாரிக்கும் சார்பாய் என்று மட்டுமே கூறினேன் தவிர, அது அதில் என்ன வருங்கிறது எனக்கு என்ன தெரியும்.
0: தாருங்கிறது எனக்கு புரியல. தாருங்கிறது சரியான தமிழ் பதமா?
2: பாயின்னு சொல்லுங்க, அதோட சேர்க்கு தான் சொல்கிறேன்.
0: விரிப்புன்னு சொல்லலாம். பாய் அப்படிங்கிறது கூட ஒரு பிற வழி சொற்கள் தான். இங்கே தார் அப்படிங்கிறது தூய தமிழாக வரும்னு நினைக்கல நான். இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல முயற்சியை செய்தீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று போட்டுறேன் மோகனையா.
2: வாய்ப்புக்கு நன்றி ஐயா.
0: நன்றி மோகனையா.
2: ஐயா ஐயா, அடிக்கடி வாங்கையா, லீவ் போடாது வாங்கையா,
0: வந்துடுறேங்க.
2: உங்களுடைய குரலை கேட்டுனே இருக்கணும்னு எனக்கு ஆசைங்க. நீ லீவ் போடாம வாழ அன்போடு கேட்டுக்கிறீங்க.
0: நன்றி நன்றி மோகன், உங்களுடைய அன்புக்கு நன்றி.
2: நன்றி ஐயா.
0: நன்றிங்க. அடுத்த நெய்யர் வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க
3: ஐயா? நான் மகிழ் வந்தேன், லட்சுமணன் பேசுறேங்க.
0: லட்சுமணனா? லட்சுமணனா?
3: ஆமாங்க
0: ஆமாங்க. சரி, இதுலயே நீங்க அவுட் ஆயிட்டீங்க. ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தையில சொல்லக்கூடாது. அவுட் ஆயிட்டீங்க. நல்லா சாப்பிட்டு திருப்தியா நம்ம எஃப்எம் கேட்டுட்டே போடுங்க. அப்படியா? என்ன கடை?
3: எஃப்எம் முடிஞ்ச பின்னாலதான்.
0: என்ன கடை வச்சிருக்கீங்க? ஆமா, சரி, எனக்கு பீடாக்கு சரியான தமிழ் பதம் என்னன்னு தெரியல. அடுத்த நிகழ்ச்சியில் நீங்க கண்டிப்பா சொல்லலாம், சரியா?
4: என்ன
0: பண்றீங்க
4: கன்னியப்பன்?
0: விவசாயத்துல என்ன போட்டிருக்கீங்க இப்போ?
4: நிலக்கடலை, செஞ்சோளம், மாட்டுக்கு தீவனம், பயிர், சின்ன வெங்காயம்.
0: சரி,
4: போடுவீங்களா?
0: திறந்த வெளி கிணறா? ஆழ்துளை கிணறு இல்லையா?
4: இல்லைங்க.
0: கரண்ட் சப்ளை எல்லாம் இருக்கு? அதுக்கு
4: மின் இணைப்பு இருக்குதுங்கய்யா.
0: மின் இணைப்பு இருக்கு. அதுக்கு மாசம் எவ்வளவு வருது பில்லு
4: ஐயா? கட்டணம் எல்லாம் மின் இணைப்புங்கய்யா.
0: கட்டணம் எல்லாம் மின் இணைப்பா?
4: இலவசம்.
0: சரி, ரீடிங் எடுக்கிறாங்களா? அப்பயும் எடுப்பாங்களா ரீடிங்?
4: இல்லைங்கய்யா, அது எடுக்கிறது இல்லைங்கய்யா.
0: ரீடிங் எடுக்கிறது இல்லையா?
4: இல்லைங்க.
0: இல்லை, நாங்கள் நீங்கள் இன்னும் அவுட் ஆகிட்டீங்க அக்கன்னு. எப்படி இருந்தாலும் சரி, நம்ம பக்கத்தூர்காரர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஐயா எத்தனை டைம் ஐயா ஐயான்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனால் நல்ல தமிழில் பேசுனீங்க கன்னியப்பன்.
4: சரிங்க, நன்றி.
0: மறுபடியும் ஐயா பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு பவு போடுற பாருங்க. வாழ்த்துக்கள், நன்றி.

0: அதாவது நீங்கள் எப்போ கனெக்ட் ஆகுறீங்களோ அப்பொருந்தே வந்து உங்களுக்கு கரெக்டான அந்த டைமிங் அப்படிங்கிறது வந்துடும். அதனால் அப்பொருந்தே நீங்கள் தமிழில் பேசுங்க. கண்ணி இப்போ நல்லா ட்ரை பண்ணார், தொடர்ந்து பேசலாம். ஒரு விளம்பர இடைவெளி தொடர்ந்து.
1: தமிழ்நாடு கிராம வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அறிவிப்பு. செப்டம்பர் 28 முதல் செப்டம்பர் 30 வரை சில வங்கி தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. இந்நாட்களில் தடையற்ற வங்கி சேவைகளை பெற ATM, மொபைல் பேங்கிங், UPI, நெட் பேங்கிங், பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் போன்ற எங்களின் டிஜிட்டல் மாற்று சேவைகளை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
2: RBI-ன் அறிவுறுத்தலின்படி நமது வங்கியின் அனைத்து கிளைகளும் செப்டம்பர் 27 ஞாயிறு அன்று முழுமையாக செயல்படும். எப்பொழுதும் உங்கள் சேவையில் தமிழ்நாடு கிராம வங்கி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: தமிழ் மொழிக்கு ஈடுணையே வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். உலக மொழிகளிலே வந்து பார்த்திங்கன்னா வாழ்வோடு தோன்றிய மூத்த குடியும் தமிழ் குடி அப்படிங்கிற மாதிரி தமிழ் பேசுகிறதே பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய அதாவது நம்ம என்ன சொல்கிறது அந்த மொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வட்டார வழக்கு மொழிகளிலே நிறைய பேசிகிட்டு இருக்கோம். அப்படி நீங்களும் தமிழ் பேசுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தமிழ் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்னை காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
6: வணக்கம்
0: வணக்கம். என்னங்க அது வணக்கம் ஒரே வாரத்தில் சொல்லி அவுட் ஆகிட்டீங்களா? ஒரு பவ் போடுற பாருங்க. உங்கள் பேர் சொல்லிடுங்க. பேர் சொல்லிடுங்க பரவாயில்ல.
6: தர்மபுரி மாவட்டம்.
0: சிவனேஷு அதான் வணக்கம் ஒரே ஒரு வாரத்தில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல சிவனேஷு. என்ன என்ன பண்ணுறீங்க சிவனேஷ்?
6: 12th வகுப்பு
0: 12th?
6: ஆ
0: மறுபடியும் அவுட் பண்ணு நினச்சேன் சிவனேஷ், அவுட் பண்ணிட்டேன். ஓகே இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா படிக்கும் சிவனேஷ். வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த நிகர் வணக்கம்.
7: இரவு வணக்கம்.
0: ஓ இரவு வணக்கத்தை எப்படி சொல்லுவோம்? குட் நைட்னு சொல்லுவோமா?
7: அப்படி சொல்ல மாட்டேன். பண்பலையோடு இணைந்து இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் தற்போது சென்னை விவசாய வேலை செய்யும் ஆ முருகன்.
0: ஆ முருகனா? ஆ முருகனா
7: கூறுங்க. அப்படித்தான் கூறினேன்.
0: இல்லை ஆ நெடிலா குரிலா
7: குரில்
0: குரில். ஒரே ஒரு வார்த்தையில பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிற நிறைய பேர் அதான் அவுட் ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க. முருகனையா
7: என்ன சார் நீங்க அப்படியே சரியில்லை
0: சரியில்லையா?
7: ஆமாங்க.
0: இல்ல குறில் அப்படின்னு சொல்லிட்டேன். குறில் தான் கூறினேன் ஐயா அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா? நீங்க தொடர்ந்து பேசிருக்கலாம் முருகனையா. உங்களோட பேசணும்னு எங்களுக்கு ஆசை தானே. முருகன் ஐயா கூட பேசணும்னா எங்களுக்கும் ஆசையா தான் இருக்கு.
7: தேங்க்யூ.
0: அதுக்கு ஒன்று தேங்க்யூ.

0: எட்டு மணி 10 நிமிடம் ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.
1: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் செய்கோழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரங்கான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
2: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.
0: தாய்மொழி தமிழுங்க, தமிழ்ல பேசி 2 நிமிஷம் யார் பேசுறீங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு பாடலும் இருக்கு. நிகழ்ச்சி நடந்ததாக இனி காத்திருக்கும். வணக்கம். வணக்கம்
3: வணக்கம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி தேனீரங்காடி ரங்கன் ஐயா.
0: என்னது என்னது?
3: தேனீரங்காடி ரங்கன்.
0: தேனீரங்காடியா?
3: சரியாக சொன்னீர்கள்.
0: தேனீர்னா எவ்வளவு? ஒரு ஒரு கப் எவ்வளவு?
3: தற்போது இப்போ 15 காசுக்கு விற்கிறது ஐயா.
0: 15 காசுகள்லாம் 15 பைசா தானே வரும். 15 ரூபாயில நீங்க சொல்லணும்.
3: ரூபாய்
0: என்று சொல்லக்கூடாது என்று நினைத்து சொல்லிவிட்டீர்களே ரங்க.

0: எனக்கே சிரிப்பு அடக்கவில்லை. பாரம் வந்து விட்டது. ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப வர்ற பாட்டு வேணா உங்களுக்கு டெடிகேட் பண்ணிடுறேன் ரங்கனையா.
1: நல்லது நல்லது.
0: அந்த பக்கம் வந்தா கண்டிப்பா டீ கடையில் ஒரு டீ சாப்பிடுவோம். வாழ்த்துக்கள், நன்றிங்கய்யா. அடுத்த நீர் வணக்கம். வணக்கம், யாரங்க இது பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் ஸ்டிக்னூர்ல இருந்து ராஜேஷ்.
0: ராஜேஷா?
2: அப்படித்தான் கூறினேன்.
0: ராஜேஷ் என்ன பண்றீங்க?
2: நான் பலசரக்கு மளிகை கடை.
0: பலசரக்கு மளிகை கடையா?
2: அப்படித்தான் கூறினேன்.
0: பல்பொருள் அங்காடின்னு தான் சொல்லுவாங்க. அப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாமா? அதிகமா வியாபாரம் ஆகுறது என்ன உங்க கடையில? ஐயா
2: ஐயா வணக்கம், சொல்லுங்க.
0: இல்லை இதை அதிகமாக உங்கள் கடையில் என்ன வியாபாரம் ஆகும்?
2: வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள், காய்கறிகள்.
0: ஆ, சோப்புலாம் விற்கிறீங்களா நீங்கள்? சோப்பு, சோப்புலாம் விற்கிறீங்களா?
2: சலவைக்காரம் இருப்பது இல்லை.
0: என்னதுங்க?
2: சலவைக்காரம்.
0: சலவைக்காரம் இருப்பது இல்லையா?
2: இருப்பது உண்டு.
0: இருப்பது உண்டா?
2: ஆமாம்.
0: அது எவ்வளோ? அந்த சோப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்லுது, வாஷிங் மிஷின்லாம் போடுறாங்களே, அந்த லிக்விட்லாம் விற்கிறீங்களா?
2: அதுவும்
0: விற்பனை செய்வீங்க? அதுவும் என்ன என்ன கம்பெனிகள்லாம் விற்கிறீங்க, எவ்வளோ அதெல்லாம் ரேட்டு?
2: கம்பெனி பேரை சொல்லக்கூடாது அல்லவா?
0: கம்பெனி என்று சொல்லிவிட்டீர்களே, நிறுவனம் என்று சொல்லலாம் அல்லவா? இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஊர்லேருந்து வரீங்கிறீங்க?
2: நான் தூத்துக்குடி மாவட்டம்.
0: என்ன பேர் சொன்னீங்க?
2: ராஜேஷ்.
0: ராஜேஷ் பேரே சூப்பராக இருக்குது. ராஜேஷ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிஜமா
2: தான்,
0: இல்லை நிஜமா பிடிக்கும். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார் ராஜேஷ் சொல்லிட்டு, அதனால சரி ஓகே. இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப நாள் பேசிட்டோம், அவங்களுக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணிடுறேன்.
2: சரியா?
0: நன்றி ராஜேஷ், தொடர்ந்து நல்லா வியாபாரம் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருக்காகவும் சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்கு. முணுமுணுக்கக்கூடிய பாட்டு தான் இது. ஏன்னா அப்படி தான் வந்துகிட்டே இருக்கும். அதில் ஒரு மியூசிக்லாம் பயங்கரமாக இருக்கும். அள்ளி தந்த வானம் திரைப்படத்திற்காக.

0: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர்காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
6: இந்த ஒரு நாள் எப்படி சமாளிச்சிங்கன்னே தெரியல. இந்த காலாண்டு விடுமுறை விட்டதுக்கு அப்புறம் வந்து குழந்தைங்களோட அட்டகாசம் வீட்டில் தாங்காது. அப்பயாவது பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பாட்டு வீட்டுக்கோ இல்லை மாமனார் வீட்டுக்கோ அமைச்சு விட்டு கொஞ்சமாவது கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்துவாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, எல்லாம் வீட்டிலேயே இருக்காங்க. பயங்கரமான விளையாட்டுகள், அந்த கிராமப்புற விளையாட்டுகள்லாம் குழந்தைங்களை விளையாடுறதுக்கு அனுமதி கொடுங்க நீங்கள் அப்படிங்கிற சொல்லிக்கலாம். 8:20 கேட்டு ரசித்துக்கிட்டு இருக்கிறோம், தமிழ் பேசுங்க. ரைட், சில டைம் வந்து நம்பர் வேணால் சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, அந்த புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30, மற்றொரு 94 86 81 10 25, மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31, மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25. நிகழ்ச்சி நடத்தாக இணைய காத்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம்
6: வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க?
7: நான் காரிமங்கலம் வட்டம் ஜெனிச்சிபிட்டி பீமராஜன்.
6: பீமராஜா?
7: ஆமாங்க ஐயா.
6: என்ன பண்றீங்க பீமராஜ்?
7: நான் உழவுத் தொழில் செஞ்சிருக்கேன்.
6: உழவுத் தொழிலா?
7: ஆமாங்க. அவார் தான் சொன்னீங்க.
6: அவார் தான் சொன்னீங்களா? என்ன போட்டிருக்கீங்க இப்போ? என்ன போட்டிருக்கீங்க இப்போ?
7: குச்சி கிழங்கு.
6: குச்சி கிழங்கா?
7: ஆமா.
6: ஒரு கிலோ எவ்வளவு குச்சி? ஒரு கிலோ குச்சி கிழங்கு எவ்வளோ?
7: 30 ரூபாய் கூறலாம்.
6: 30
7: ரூபாயின்னு
6: கூறலாமா?
7: ஆமா.
6: ஆமாம் என்று சொல்லிவிட்டீர்களே பீமராஜ். வாய்ப்புக்கு நன்றி, உங்களோட பேசல மகிழ்ச்சி. அடுத்த நேயர் வணக்கம்.
8: ஐயா வணக்கம்.
6: வணக்கம், யாருங்க இருந்து?
8: ஐயா நான் பாவலு பக்கம் வாழை தோட்டம் சின்னமாரி பேசுறேங்க ஐயா.
6: சின்னமாரி எப்படி?

0: இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் ஐயா. நாங்களும் விவசாயி தாங்க ஐயா.
0: விவசாயியா?
1: ஆமாம்.
0: இது விவசாயி தான் நல்லது, ரொம்ப சந்தோஷம். விவசாயிகளுடைய இதுன்ற ரொம்ப ஒரு சந்தோஷம். அந்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கார்லேயோ பைக்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா விவசாயின்னு போட்டு போனாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆமான்ட்டீங்க, இருந்தாலும் நல்ல எக்கோ வருது. சின்ன மாதிரி
1: நன்றி ஐயா,
0: சின்ன மாதிரி இன்னொரு
1: நன்றி.
0: டைம் சொல்கிறேன், எக்கோ கேட்டுக்கோங்க. சின்ன மாதிரி சின்ன மாதிரி சின்ன மாதிரி.
1: சொல்லுங்க ஐயா.
0: நன்றி.
1: நன்றிங்க ஐயா, நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் ஐயா. ராஜேஷ் கண்ணா, சேலம் மாவட்டம் பா நாட்டாமங்கலம் சிற்றுந்து தங்களோடு உரையாட வந்துள்ளேன். நலமாக உள்ளீர்களா?
0: நாங்களாம் சிறப்பாக இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நலமாக உள்ளேன் ஐயா.
0: என்ன பண்றீங்க? ராஜேஷா?
2: ராஜேஷ் கண்ணா.
0: ராஜேஷ் கண்ணா?
2: அப்பா வந்து இந்தி நடிகர் ஒருத்தர் ராஜேஷ் கண்ணா இருக்கிறாரா, அவரோட ரசிகர். அந்த பேர் எனக்கு வச்சுட்டா இருக்கு ஐயா.
0: என்ன படம் அவர் நடிச்ச படம்?
2: அவர் படம் பாத்தீங்கன்னா
0: ஆராதனாவா?
2: சிவாஜி நடிச்சிருப்பாரு, சிவகாமியின் செல்வனா என்னமோ ஒரு படம் சொன்ன மாரி எனக்கு ஞாபகம் இருக்கா.
0: அது நீங்க பாத்துருக்கீங்களா அந்த படம் எல்லாம்?
2: அவரு பாத்துருக்கேன், சொன்ன படம் பாத்துருக்கேன் ஐயா.
0: சரிங்க சரிங்க. இப்போ ராஜேஷ் கண்ணா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் திரைப்படத்தில் ஏதாவது நடிச்சிருக்காரா? தமிழ் படத்தில்
2: இல்லைங்க.
0: இல்லைங்கன்னு சொல்லிட்டீங்களே, இல்லை நல்லா பேசுங்க. ராஜேஷ் கண்ணா பேர் நல்லா இருக்கு, ஏற்கனவே ராஜேஷ்ங்கிற பேர் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி சொல்லிட்டேன். இல்லை நீ கொஞ்சம் பாட்டு பரிசு பாட்டு வாங்கிடுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளேயே வந்துச்சு. இல்லைங்க ஏன்ட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த வாரம் ட்ரை பண்ணுவோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா கேட்கிற நேயர்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும்.
2: அடிக்கடி உங்க பேர் மறந்துங்க, உங்க பேர் மட்டும் சொல்றீங்களா?
0: என் பேர் வந்து பாஸ்கர் ராஜா.
2: பாஸ்கர் ராஜா பாத்தீங்களா? இல்லையே உங்களுக்கு ஒத்துமை இருக்கேன். ஏன்னா ராஜேஷ் கண்ணாங்கிற பேரு எங்க ஊர்ல ஆறுங்க, அவளுக்கும் தெரியாதுங்க. அம்மா வச்ச பேர் ராஜா, அதை மட்டும் தான் அதுக்கும் தெரியும்.
0: பாருங்க ராஜா. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம் ராஜேஷ் கண்ணா.
2: வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றிங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஐயா வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: தர்மபுரி மாவட்டம் கருத்துக்கோட்டை சிவகாமி.
0: சிவகாமியா?
3: ஒரே ஆள் அவுட் போயிட்டே இருக்கிறேன், வீட்டே இருக்க முடியல, சிரிப்பு தாங்க முடியல.
0: சிரிப்பு தாங்க முடியல. சரி சரி, சவுண்ட்லாம் அதிகமாக
3: வச்சுருக்கீங்க.
0: ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. சவுண்ட் அதிகமாக வச்சுருக்கீங்களா கம்மியாக வச்சுருக்கீங்களா?
3: நன்றிமா
0: சிவகாமிமா. காத்திருக்கும் அடுத்த நீர் வணக்கம்.
4: ஐயா வணக்கம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சங்கரலிங்கம் தங்களுடன் உரையாட வந்துள்ளேன்.
0: சங்கரலிங்கம் எப்படி இருக்கீங்க?
4: மிகவும் நலமாக இருக்கிறேன், தாங்களும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன்.
0: எல்லாரும் நல்லா இருக்கிறோம். இங்கே எஃப்எம்ல எஃப்எம்ல நீங்க எந்த ஃப்ரீக்வன்சியில் கேட்பீங்க?
4: ஐயா தாங்கள் கூறுவது எனக்கு சரியாக கேட்கவில்லை.
0: நம்ம எஃப்எம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேட்பீங்க, என்ன ஃப்ரீக்வன்சியில் கேட்பீங்க? 102.5 கேட்பீங்களா, 103.3 MHz கேட்பீங்களா?
4: ஐயா 102.5 அலைவரிசையில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
0: இப்போ அங்கே நல்லா கேட்குதுங்களா?
4: மிகவும் நன்றாக கேட்டுக்கொண்டிருக்கிறது.
0: எந்த ஊர் சொன்னீங்க நீங்கள்?
4: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம்.
0: தாராபுரமா?
4: ஆமாங்க ஐயா. தங்களுடன்
0: தாராபுரமா
4: தங்களுடன் பேசுவது மிகவும் மகிழ்ச்சியாகவும் நகைச்சுவையாகவும் இருக்கிறது.
0: அப்படியா? எங்கிட்ட பேசினா உங்களுக்கு சிரிப்பு சிரிப்பாக வருதா?
4: சிரிப்பு என்று சொல்வதை விட அந்த நகைச்சுவையை சுவைத்துக் கொண்டுள்ளேன்.
0: சுவைத்துக் கொண்டுள்ளீர்கள், சரி. நீங்க என்ன பண்றதா சொன்னீங்க?
4: ஐயா நான் இப்பொழுது ஓய்வு பெற்ற பேராசிரியர்.
0: பேராசிரியர்? நீங்க என்ன சப்ஜெக்ட் எடுப்பீங்க?
4: ஐயா கோள்களை கொண்டும் விண்மீன்களை கொண்டும் சிறப்பியல்
0: சோசியல் சயின்ஸா?
4: சிறப்பியல் கட்டத்தை ஆய்வு செய்யும் துறை.
0: சோசியல் சயின்ஸா?
4: கேட்கவில்லை.
0: சோசியல் சயின்ஸா எடுக்கிறீங்க நீங்க?
4: அல்ல ஐயா, சிறப்பியல் கட்டத்தை கணக்கு போட்டு கட்டம்

0: கணக்கு போட்டு
1: உருவாக்கும் முறை.
0: சரிங்க சரிங்க, கணக்கு போடுறது நீங்க சொல்லி தரீங்க. மேக்ஸ் வாதியர்,
1: தாங்கள் என்னை குழப்புவதில் ஏக்குறியாக உள்ளீர்கள் என்று நினைக்கிறேன்.
0: சரி, இப்போ நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது?
1: 2 ஆண்டுகள் ஆகிவிட்டன.
0: அதுக்கு முன்னாடி ரொம்ப பிடிச்ச உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்னா யார சொல்லுவீங்க?
1: என்னுடைய மாணவர்கள் அனைவருமே எனக்கு மிகவும் பிடித்தவர்கள் தான். எல்லாம் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லை.
0: எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை, எல்லாருமே பிடிக்கும் இல்லையா?
1: உறுதியாக அனைவரையுமே நான் பிடித்து மகிழ்வேன்.
0: சரிங்க சரிங்க சரி, நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வாங்கின வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேலரி ஸ்லிப் அதெல்லாம் வச்சுருக்கீங்களா?
1: உங்க
0: பேர் என்ன சொன்னீங்க? சங்கரலிங்கமா? வெற்றி
1: பெற்றோம் விரும்பப்படுகிறதோ அந்த பாடலை பாருங்கள்.
0: சரி சரி, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு போட்டுடலாம். சரியா, சங்கரலிங்கம் வாழ்த்துக்கள். ஒரு பேராசிரியரோட பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் ஐயா.
1: நன்றி
0: நன்றி ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: தமிழ்நாடு கிராம வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அறிவிப்பு. செப்டம்பர் 28 முதல் செப்டம்பர் 30 வரை சில வங்கி தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. இந்நாட்களில் தடையற்ற வங்கி சேவைகளை பெற ATM, மொபைல் பேங்கிங், UPI, நெட் பேங்கிங், பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் போன்ற எங்களின் டிஜிட்டல் மாற்று சேவைகளை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
3: RBI யின் அறிவுறுத்தலின்படி நமது வங்கியின் அனைத்து கிளைகளும் செப்டம்பர் 27 ஞாயிறு அன்று முழுமையாக செயல்படும். எப்பொழுதும் உங்கள் சேவையில் தமிழ்நாடு கிராம வங்கி.
4: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
5: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: நிலையத்தில் நேரம் 8:30. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
6: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
7: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
6: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
7: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
6: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
8: தாய்மார்கள் வந்து ஆரோக்கியமான ஃபுட்டு பேலன்ஸ் டயட்டுன்னு சொல்லிட்டோம். பட் பர்டிகுலராக நிறையா பவுடர் ஃபார்முக்கு இதுக்கெலாம் போகிறாங்க, ஆர்டிஃபிஷியல் உற்பத்தி பண்ணுறதுக்கு. அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய மெயினாக அந்த காய்கறிகள், கீரை, கேரட்டு, மெயினாக பச்சை காய்கறிகள் சாப்பிடலாம். நான்வெஜ் நல்லா எடுத்துக்கலாம் அவங்க. அதே மாதிரி வால்நட்டு, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிடலாம். நிலக்கடலை நல்லா சாப்பிடலாம். சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடலாம். இந்த மாதிரி சுரக்காய் அந்த மாதிரி பொருட்கள்லாம் சாப்பிடலாம். தண்ணி நல்லா குடிக்கணும். ப்ராப்பராக நல்ல ரெஸ்ட்டு கொடுக்கணும் மதருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். இதை வந்து நம்ம நினைக்கிறது வந்து எல்லா நேரங்களையும் எல்லா வேலையுமே பணமாகவே மட்டுமே பார்க்கக்கூடாது. நம்ம குழந்தையோட எதிர்காலம்னு அதை திங்க் பண்ணுறப்ப அதுவுமே ஒரு முதலீடு தான். அதனால் நல்ல ரெஸ்ட்டு, நல்ல ஆரோக்கியமான உணவு, ப்ளஸ் நல்ல தூக்கம், இது இருந்தால் தான் தாய்ப்பால் நல்லா சுரக்கும். அதனால தான் நம்ம கவர்மெண்ட் வந்து 1 இயர் மெட்டர்னிட்டி லீவ் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த இதுலேயுமே இது இல்லை. இது வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப

0: தேங்க் பண்ணணும். இப்போ நிறையா ப்ரைவேட் கம்பெனிஸ்லேயுமே 6 மந்த்ஸ் வரைக்குமே கொடுக்குறாங்க, எக்ஸ்டெண்டட் லீவும் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த பொறுப்புணர்வை உணர்ந்து இந்த 1 இயர் கொடுத்ததை வந்து குழந்தைய ஆரோக்கியமாக உருவாக்கக்கூடிய ஒரு அடிப்படை முதலீடு தான் இது. நீங்கள் இதையும் வேற ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு குழந்தைய சரியாக கவனிக்காமல் இருக்கிறது, அதில் வந்து வேற எது மூலமாவது பணம் ஈட்டலாம், அது எல்லாமே பணமாக பார்க்காதீங்க.
1: எப்போனாலும் பணம் சம்பாதிச்சுக்கலாம்.
0: கண்டிப்பாக இது வந்து ஒரு முதலீடு, குழந்தைக்கான ஆரோக்கியத்துக்கான முதலீடு. இதில் பேபியோட ஐக்யூ நல்லா வளருதுன்னா அது நாளைக்கு அதுவே படித்து நல்லா சம்பாதிச்சுக்க போகுது. ஸோ இதையும் எல்லாத்தையுமே பணமாக பார்க்கக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து கணவரோட ஒத்துழைப்பும் இருக்கணும். மனைவிக்கு வந்து பால் புகட்டும் பொழுது அவங்க சோர்வாக இருக்கப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுக்கறது, வீட்டு வேலைகளை பார்த்து கொடுக்கறது, கொஞ்சம் அவங்களுக்கு அன்பாகவும் ஆறுதலாகவும் அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிறது, இது எல்லாமே வந்து ஃபேமிலியும் சேர்ந்து செய்யணும். இப்போ எல்லாரும் தனி குடித்தனம், தனி வீடு அப்படின்னு போகிறப்ப கண்டிப்பாக அதுக்கான கவனங்கள் வந்து குறையவும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் குறைய தான் செய்யும். ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலியே சேர்ந்து செஞ்சு ஒரு வளமான எதிர்காலத்தை குழந்தைக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய செயல் தான் இது. ஸோ தாய்ப்பால் வந்து எல்லா ஃபேமிலியே என்கரேஜ் பண்ணணும் கொடுக்கறது.
2: நேயர்கள், இதுவரை ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
3: ஆரோக்கியம் அனைவருக்கும்
2: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
4: எட்டு மணி 33 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ் பேசுங்க. பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த உறுதிமொழியெலாம் எடுத்திருப்போம். இந்த புரட்டாசியில் பாருங்கள், புரட்டாசி 1ஆம் தேதியிலேருந்து கடைசியாக 4 நாள் வரைக்கும் நாங்கள் வந்து அசைவமே சாப்பிடவே மாட்டோம். ஏன், யாராவது சொன்னால் கூட அப்படி இப்படின்னு அசைவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து நிறைய உறுதிமொழியெலாம் எடுத்திருப்பீங்க. அதை எந்த அளவுக்கு நம்ம காப்பாற்றிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியல. இது 2வது சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வீட்டில் பயங்கரமாக சாமி கும்பிட்டுருப்பீங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்ற சங்கரலிங்கத்துக்காக ஒரு பாட்டு, எல்லாருக்காகவும் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. திருநெல்வேலி திரைப்படத்திற்காக.
5: எதுக்கு

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தமிழ்நாடு கிராம வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அறிவிப்பு. செப்டம்பர் 28 முதல் செப்டம்பர் 30 வரை சில வங்கி தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. இந்நாட்களில் தடையற்ற வங்கி சேவைகளை பெற ATM, மொபைல் பேங்கிங், UPI, நெட் பேங்கிங், பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் போன்ற எங்களின் டிஜிட்டல் மாற்று சேவைகளை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
3: RBI-ன் அறிவுறுத்தலின்படி நமது வங்கியின் அனைத்து கிளைகளும் செப்டம்பர் 27 ஞாயிறு அன்று முழுமையாக செயல்படும். எப்பொழுதும் உங்கள் சேவையில் தமிழ்நாடு கிராம வங்கி.
4: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: 8:40 ஆயிடுச்சு. டைம் போறதே தெரியலன்னு சொல்லலாம். தமிழ் பேசினா பேசிட்டே இருக்கலாம் இரவு முழுக்க அப்படி சொல்லலாம். நிகழ்ச்சி நடத்ததாக இனி காத்திருக்கும் நேயர் வணக்கம். கண்ணாடி தங்கராஜ் நீங்க ஆமாங்கன்னு சொல்லிட்டீங்களே, பரவாயில்லையா. இருக்கட்டும் இருக்கட்டும், வர்றது அதான் மலையனூர்ல இருந்து வந்திருக்கீங்க. கொஞ்சம் ஆசுவாசம், கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கணும் இல்லையா. மூச்சு வாங்கிட்டு நல்லா சந்தோஷமா சாப்பிட்டு போடுங்க, எஃப்எம் கேட்டுட்டே போடுங்க. நன்றி தங்கராஜ். அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம்
5: வணக்கம். எடுத்தோடனே
6: மாவட்டம் மஞ்சப்பட்டி சக்கரவர்த்தி பேசுகிறேன் தங்களிடம்.
5: சக்கரவர்த்தியா?
6: ஆமா மேடம்.
5: இல்ல அதெல்லாம் ஓகே. இல்ல ஓகே, பேசிட்டீங்க ஓகே. என்ன

0: மேடம் சொல்லிட்டீங்களே, அது என்ன அது எப்படி? நான் அது வந்து நைட் சாப்பிட்றதா வேணான்னு தெரில. 8:42 நிமிடம் அடுத்து நிகர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சாரா, யாருங்க அது? பேர் சொல்லிடுங்க, பேர் சொல்லிடுங்க.
1: மோலிவாயனூர்லேருந்து சுகன்யா பேசுகிறேன்.
0: நல்லா பேசுங்க. ஏன் வருமா? இல்லை, நல்லா ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஏதோ கேட்டாலும் நம்ம அது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் சார்னு சொல்லி அவுட் ஆகிட்டீங்களே. சுகன்யா சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டீங்க. சரி சரி, பரவாயில்ல, நல்லா சாப்பிட்டு திருப்தியாக எஃப்எம் கேளுங்க. சரியா சரியா. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். திருப்பூர் பெருமாள் தையல் கலைஞர் குமரன்.
0: தையல் கலைஞர், ரொம்ப பிடிச்சி பிடிச்சி தைக்கக்கூடிய. ஆ, நீங்கள் ரொம்ப பிடிச்சி தைக்கிறது என்ன, ஷர்ட்டு தைப்பீங்களா பேண்ட்டு தைப்பீங்களா?
2: ஆடவர் பெண்கள் குழந்தைகள் அனைவருக்குமே தான் தைப்பங்க.
0: ஆ, ஸ்கிட்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் தைச்சி தருவீங்களா? ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம்
2: தைப்பவங்க எல்லாருக்குமே.
0: சீருடிகளா? அதுக்கெல்லாம் பட்டன் வைக்கிறதுக்கெல்லாம் எங்கே நீங்களே வைக்கிறீங்களா பட்டன், இல்லை வெளியில் எடுத்துகிட்டு
2: போகிறீங்களா? தையல் இயந்திரத்தில் வைப்பாங்க, அது அவங்கள கொண்டு கொடுத்துருவாங்க, அவங்க வச்சு கொடுப்பாங்க.
0: இல்லை பட்டன் கேட்டேன் நான், தையல் இயந்திரத்தில் தைப்பீங்க பட்டன்? பட்டன்
2: பொத்தான் வைக்கிறதுக்கும் தையல் இயந்திரத்தில் தான் கொடுத்து வைக்கிறவங்க. நான் கையில் வைக்கிறது இல்லை.
0: கையில் வைக்கிறது இல்லை?
2: கையில் வைக்கிறது இல்லை. ரெண்டா கையில் இயந்திரத்தில் கொடுத்து வைக்கிறோம்.
0: என்னதுங்க, இன்னும் இன்னொரு டைம் சொல்லுங்கள். சரியாக கேட்கல.
2: சிக்கிடுச்சுன்னா
0: அதை என்ன சொல்லுவாங்க? அது
2: நாங்களே சுத்தம் பண்ணி நாங்களே சரி பண்ணிடுவோம்.
0: இல்ல அதான், அதுக்கு சரியான பேர் தெரியல எனக்கு. அந்த நீங்க மிஷினுக்கு அடியில ஒரு சுத்தி போடுவீங்க இல்லையா, அந்த என்னது பாமினியா? நூல் சுத்துறதுன்னு சொல்லுவாங்க.
2: நூல்
0: சுத்துறதுன்னு தான் சொல்லுவீங்க இல்லையா? இல்ல நூல்லாம் நீங்க எங்க வாங்குவீங்க?
2: என்ன
0: கலர் நூல் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து மக்கள் விரும்பி போற மாதிரி, அதிகமா வந்து பாத்தீங்கன்னா டிரஸ் தைக்கிறதுக்கு அதிக இந்த கலர் நூல்னா அப்படி சொல்லுவாங்க, எந்த நூல் சொல்லுவீங்க?
2: குறிப்பிட்டு சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொரு துணியுமே ஒவ்வொரு நிறத்தில் இருக்கு, அந்த நிறத்துக்கு இருந்தபடி அதை அது வாங்கிப்போங்க.
0: ஆ, அதிகபட்சம் இந்த மாதிரி தான் இந்த நூல் தான், ஒயிட் கலர் நூலெல்லாம் தயாரிப்பு பயன்படுத்துவீங்களா?
2: துணியை பொறுத்துட்டாங்க, நாங்கள் எந்த நிறங்கிறத பார்த்து வாங்க முடியும். வெள்ளையாக இருந்தாலும் நிறமாக இருந்தாலும் துணி எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்து வாங்க முடியும்.
0: இல்லை அதான், வெள்ளை கலர் பயன்படுத்திருக்கீங்களா இல்லையான்னு
2: கேட்குறேன் நான். வெள்ளையும் பயன்படுத்துவோங்க.
0: வெள்ளையும் பயன்படுத்துறீங்க? என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? செந்தூரப்பூவே செந்தூர பாண்டியா? செந்தூரப்பூவே இங்கு தேன் சிந்தவா. ஆ, சரிங்க, கண்டிப்பா கொடுத்துடலாம். வாழ்த்துக்கள், நல்லா பேசுனீங்க. என்ன பேர், பேர் என்ன சொன்னீங்க?
2: திருப்பூர் பெருமாநல்லூர் தையல் கலைஞர் குமார்.
0: ஆ, வாழ்த்துக்கள். இல்லை இருந்தாலுமே நீங்கள் அந்த பேசக்கூடியது கொஞ்சம் செந்தமிழாக இருந்தாலும் கூட அந்த சொற்களை நீங்கள் அங்கங்கே வந்து டக்கு டக்குன்னு எடுத்தீங்க இல்லையா தமிழ் சொல்ல, அதுக்கே உங்களுக்கு ஒரு பாராட்டுகள், வாழ்த்துக்கள்.
2: நன்றி, நன்றி.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி. பரவாயில்ல, அந்த சொற்களை வந்து பார்த்தீங்கன்னா கையாளக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா சரியான பதத்தில் தான் அவர் கையாண்டார். என்ன தான் நம்ம கேட்டாலும் கூட அந்த சொற்கள் வந்து இயந்திரம் போன்ற பல்வேறு வகையான அந்த அந்த எந்தெந்த நிறத்திற்கு தகுந்த மாதிரியான அவங்க ஆடை வேணுமோ அதுக்கு தான் நூல் கொடுப்போம்னு சொல்லிட்டு அவர் நூல் இன்னொரு டைம் சொல்லியிருந்தாலும் அவுட் ஆகிப்பார். அதை சொல்லாமல் அவர் தவிர்த்துட்டார். வாழ்த்துக்கள். அவர் கேட்ட பாட்டு வந்துகிட்டே இருக்குது, செந்தூர பூவை திரைப்படுத்த.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ்எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.

0: இடமணியாய் 52 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இளம் தென்றல் என்று தமிழ் பேசுங்க என பொருளில் நிகழ்ச்சி நேய காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார், எங்கிருந்து பேசுறீங்க சார்? குப்பம் சார். சரிங்க சார். ரெண்டு சார் சொல்லிட்டீங்களே சார், அதனால இப்போ எப்படி தமிழ் பேசுங்களேன், எப்படி தொடர்ந்து பேசலாமா எப்படின்னு தெரியல. குப்பன் சார், எங்கேருந்து பேசுறீங்க? சொற்கள் மட்டும் பேசணும், ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது. நீங்க சார்னு சொன்னதுனால நிகழ்ச்சியிலிருந்து நீங்க அவுட்னு சொல்லிட்டு சொல்றோம். சரியா? சரிங்க சார். அதுக்கும் சார் பதட்டம் சார் சார்னு வந்தது ஒரு மரியாதையா சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அது அவுட் ஆயிடுச்சு இல்லையா? சரிங்க சரிங்க சார். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் சார்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: மதுகொண்டபாளையத்திலிருந்து மதுஸ்ரீ.
0: மதுஸ்ரீ, இந்த ஸ்ரீ அப்படிங்கிறது என்ன வார்த்தை? அது
2: வடமொழி எழுத்து.
0: வடமொழி எழுத்தா? அப்படி வச்சிருக்காங்களே, அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது தெரியுமா? ஸ்ரீ அப்படின்னா
2: தெரியாது எனக்கு.
0: தெரியாதா? சொன்னீங்க மதுஸ்ரீ சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: சொல்லுக்கு தமிழ் பேசுங்க, தமிழ பேசுங்க. அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அன்பு தொகுப்பா இருக்கு. பணிவான முன்னிடம் கூறுவது திருப்பூர் மாநகர் மணரை பாரப்பாளையம் சேரங்கசாமி. வணிகம் செய்து கொண்டிருக்கிறேன், இயந்திர விற்பனையில் இருக்கிறேன்.
0: இயந்திரம் என்ன மெஷின்லாம் நீங்க பண்றீங்க? தையல் இயந்திரங்கள்லாம் வியாபாரம் பண்றீங்களா, இல்ல தையல் துணி தைக்கிறீங்களா?
3: வணிகத்தோடு இருக்கிறேன் ஐயா.
0: இல்ல வணிகம்னு சொல்றீங்க, என்ன வணிகம்?
3: வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க. நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி.
3: நன்றி.
0: ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய பொறுமைக்கு, எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. யார், எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
4: சேலம் சின்ன வீராணம் நேரு நகரிலிருந்து ப ஜெயராமன் உங்களுடன் உரையாடி கொண்டிருக்கின்றேன் ஐயா.
0: நேரு நகரா? என்னது நகர்னா என்ன வரும்? இருங்க இருங்க ஒரு நிமிஷம். நேரு நகர் அப்படி ஐயா நகர்
4: அப்படிங்கிறது
0: பல்பொருள் அங்காடி. உங்க அங்காடியெல்லாம் எப்போ திறப்பீங்க? காலையில் எவ்வளோ நேரத்துக்கு திறப்பீங்க?
4: விடியற்காலை.
0: விடியற்காலையெல்லாம் ஒரு 3 மணிக்கே திறந்துருவீங்களா?
4: வைகரை பொழுதுங்க ஐயா.
0: வைகரை பொழுது. சரி, உங்கள் அங்காடியில் என்னென்ன வச்சுருக்கீங்க
4: ஐயா? எங்கள் அங்காடியில் சுமைப்பை தான் அதிகமாக கேட்டு அன்பு கட்டளை இடுறாங்க.
0: புரியல புரியல.
4: சுமைப்பை சுமை தான் கேட்டு அன்புடன் விண்ணப்பம் செய்கிறாங்க.
0: எதுக்கு பயன்படுத்துது?
4: அதுதாங்க ஐயா, பல பொருள்லாம் போட்டு தரத்துக்கு தேவைப்படுதுங்களே, சுமைப்பை. அதான் வரவங்களாம் கேட்டு கேட்டு இது கொடுத்தாதான் நான் பொருள் வாங்குவேன் அப்படின்னு வாதாடுறாங்க.
0: வாதாடுறாங்க. சரி சரி.
4: ஆமாங்க, கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை போடுறாங்க.
0: உங்கள் கடையில் எத்தனை பேர் வேலை செய்றீங்க?
4: நாங்கள் மட்டும்தாங்க ஐயா.
0: உங்கள் கடையில் நீங்கள் மட்டும் தான் இருப்பீங்களா?
4: ஆமாங்க, நானும் என் துணைவியார்.
0: சரிங்க. கடைக்கு பேர் என்ன?

0: இருக்கீங்க?
1: அருளமதம் பல பல்பொருள் அங்காடி.
0: இதான் கேள்விப்பட்டுட்டே இருந்தோம். அங்காடி அங்காடி மூணு டைம் சொல்லிட்டாரே, நாலாவது டைம் சொல்ல மாட்டாரா அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம். சொல்லிட்டீங்களே.
1: சரிங்க ஐயா.
0: சரி, பேர் என்ன சொன்னீங்க?
1: பா ஜெயராமன்.
0: ஆனால் வைகரைன்னு ஒரு வார்த்தை போட்டிங்க பாருங்க, சூப்பருங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு கிளாப் போடுறேருங்க, ஒரே நிமிஷம். சரி, ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுறேன். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றிங்க. நிறைவாக ஒரு நேர்கிட்ட பேசிடலாம், இன்னும் ரெண்டு பேர்கிட்ட பேசலாம். 58 இருக்கு இல்லையா? அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை கீழ்கலையம்மன் கோயில் பூசாரி ஆர் கலைமணி.
0: கலைமணியா?
2: ஆமாய்யா.
0: என்ன பண்றீங்க கலைமணி?
2: நான் புகைப்படம் எடுக்கிறேங்க.
0: புகைப்படம் எடுக்கிறீங்களா?
2: ஆமா, கலை புகைப்படம்.
0: சரிங்க சரிங்க. நீங்கள் இந்த எந்தெந்த மாதிரியான மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கெலாம் போய் எடுப்பீங்க, எடுத்து தருவீங்களா ஃபோட்டோலாம்?
2: திருமணத்துக்கு போயிடுறேங்க.
0: திருமணத்துக்கு
2: போயிடுறேங்க.
0: சரிங்க. வேறு ஃபங்க்ஷனுக்கெலாம் போக மாட்டிங்களா?
2: எல்லா ஃபங்க்ஷனும் போகிறேங்கய்யா.
0: சரிங்க. ஐயா ஐயான்னு எத்தனை டைம் ஐயா சொல்லிட்டீங்களே, பரவாயில்லைங்களா ஐயா? இரு ஐயா
2: சொல்லுங்க.
0: அதான் ஐயா சொல்லுங்க அப்படிங்கிறது ஒரே ஒரு வார்த்தை தான். இப்பயும் அவங்க இருந்தாலும் கலைமணி பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணீங்க. வாழ்த்துக்கள். நன்றிங்க.
2: ஒரு நிமிஷம், உங்க குரல் சூப்பரா இருக்கீங்க, முல்லைய மாதிரி குரல்.
0: அப்படிங்களா? சரிங்க, ரொம்ப சந்தோஷம். சந்தோஷங்க. வாழ்த்துக்கள். நன்றி. நிறைய தமிழ் சொற்களை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லை இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டற்ற களஞ்சியம் அப்படின்னு சொல்லலாம் அந்த தமிழ் மொழியை. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சொற்கள் இருக்குது. அது வந்து 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு மொழி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பல நாடுகள் நம் மொழியுடைய வளர்ச்சியும் நம் மொழியை வந்து பார்த்திங்கன்னா எந்த தொடக்கத்திலிருந்து வந்தது அப்படிங்கிறத பார்த்து வியந்திருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி தமிழ் பேசுங்கிற தலைப்பில் ரொம்ப அழகாகவே வளம் வந்தது. நிறைய நேயர்கள் சூப்பராக பேசினாங்க. நாங்கள் கொஞ்சம் கிடுக்குப்பிடி போட்டாலும் அவங்க நல்லாவே பேசினாங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்தனை இணையர்களுக்கும் நன்றிகள், பாராட்டுகள். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் அன்பு அறிவிப்பாளன் பாஸ்கர் ராஜா. இன்னும் சில நொடியில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட்.
3: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. ஐ ஆம் வல்சா வில்லியம்ஸ் வித் நியூஸ் அட் 9. The headlines. Election Commission reiterates that order for SIR issued for all states and UTs with its unanimous approval. Says booth level officers will visit homes of electors issued notice during SIR to collect required documents. Union Minister Amit Shah inaugurates several NCCF initiatives in Kerala to boost women's empowerment through cooperatives. Chief Justice of India Suryakant says drug abuse among children must be seen as child protection issue. External Affairs Minister S. Jaishankar to address United Nations General Assembly in New York tonight. And in Asian Games, Indian men's and women's kabaddi teams clinch gold medals in Japan. Tajinder Pal Singh Toor wins silver in men's shot put. India's medal tally reaches 30 with 4 gold, 12 silver and 14 bronze. The Election Commission has reiterated that the decision of the Special Intensive Revision, SIR, of electoral rolls issued for all the states and UTs was taken unanimously. Addressing a press conference in New Delhi, Director General Media Ashish Goyal said a meeting of the Commission was held today where Chief Election Commissioner Ganesh Kumar and Election Commissioners Dr. Sukhbir Singh Sandhu and Vivek Joshi were present. He said the order for the SIR issued on the 24th of June last year for all the states and UTs, starting with Bihar, was issued with the unanimous approval of the Commission.
4: A meeting of the Election Commission of India was held today. The Chief Election Commissioner, Shri Gyanesh Kumar, and Election Commissioners, Dr. Sukhbir Singh Sandhu and Dr. Vivek Joshi, were present in today's Commission meeting. The Commission unanimously took a number of decisions in today's meeting, which are being shared through today's ECI press note.
3: The Election Commission today said booth-level officers, BLOs, will visit

0: எடுத்துக்கும் இசை முழக்கம் தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நிலையத்தில் நேரம் இரவு 9:30.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: தமிழ்நாடு கிராம வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அறிவிப்பு. செப்டம்பர் 28 முதல் செப்டம்பர் 30 வரை சில வங்கி தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. இந்நாட்களில் தடையற்ற வங்கி சேவைகளை பெற ATM, மொபைல் பேங்கிங், UPI, நெட் பேங்கிங், பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் போன்ற எங்களின் டிஜிட்டல் மாற்று சேவைகளை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
3: RBI யின் அறிவுறுத்தலின்படி நமது வங்கியின் அனைத்து கிளைகளும் செப்டம்பர் 27 ஞாயிறு அன்று முழுமையாக செயல்படும். எப்பொழுதும் உங்கள் சேவையில் தமிழ்நாடு கிராம வங்கி.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: இனி கேட்கலாம் இடைவிடா இசை மழை.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: வழியுடன் வாழவே.

0: வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: நிறைவு பெற்றது இன்றைய இடைவிடா இசை மழை. இன்னும் சில நூல்களில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

சிம்பனியும் செல்லும் இசை தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை பதமணி 20 நிமிடம் சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பு. நிகழ்ச்சியில் புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25. மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25.

0: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 10:25 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சுகமான ராக்கங்கள். இன்று நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட இளைஞர்களின் பங்களிப்பு. இந்த ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கனவு அப்படிங்கிறது அந்த கனவுல வரக்கூடிய அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நிலைக்காது அப்படின்னு தெரிஞ்சா கூட கனவுகள் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம இரவை தேடி போகிறோம், பயணிக்கிறோம். அதனால இந்த கனவு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி கனவுகள் நனவாகட்டும். சின்ன வயசில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சின்ன சின்னதாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் இந்த செக்மெண்ட்டில். என்ன அப்படின்னா, இந்த தீப்பெட்டி இருக்கு இல்லையா, தீப்பெட்டிலாம் காலியானதுக்கப்புறம் காலியாகிறதுக்கு முன்னாடி கூட நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த தீப்பெட்டியை வந்து உள்ளே வச்சுருக்கிற அந்த பெட்டியில் எடுத்து ரெண்டு தீப்பெட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா நூலை கட்டி அங்கேருந்து ஹலோ ஹலோ கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைப்ரேஷன்லாம் நம்ம பேசியிருப்போம், தீப்பெட்டியில் ஹலோ ஹலோன்னு பேசியிருப்போம். அது கண்டிப்பாக ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சி நடத்ததாக இன்னைக்கு காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
4: வணக்கம்
3: வணக்கம். பாட்டு மாதிரியே சொல்றீங்க.
4: இந்தியா முகழ் புகழ் பெற்று வரும் எங்கள் தர்மபுரி வானொலிக்கு மனமான நன்றி நன்றி வணக்கம்
3: வணக்கம்.
4: கரூர் மாவட்டம் காவல் தாரம்பட்டியிலிருந்து தங்கராஜி பிரியகா பேசுகிறேயா.
3: எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கீங்கமே. ஆனா இந்த தீப்பெட்டி சொன்னா அந்த காலத்துல நாங்க தீப்பெட்டியில வச்சு நாங்க போன்ல பேசுவோம்.
3: ஹலோ ஹலோ கேக்குதுங்களா?
4: பேசுனா நாங்களா அப்பதான் பேசிட்டு இருந்தா
3: சரிங்க சரி.
4: அது இப்பதான் எங்க வந்தாலும் செல்லா போய் போச்சு.
3: செல்லா போச்சு அப்பயில நம்பரே இல்லாம அப்படியே பக்கத்துல பக்கத்துல பேசிருப்போம்ல.
4: ஆமா ஆமா ஆமா.
3: சரி,
4: இப்பதான் எடுத்தா நம்பர் தான், உட்கார்ந்துருந்தா நம்பர் தான், இருந்த இடத்துல விட்டு எங்க எங்க ஞானம் பேசலாம் போயிட்டு.
3: சரிங்க ரொம்ப சந்தோஷம். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
4: எனக்கு பொண்ணுக்கு தங்க மனசையா. தஞ்சாவூர் சிமையிலே தங்க தாவி வந்தேன் பொன்னியம்மா, தஞ்சந்தீக்க மதுரையிலே தாயே வளர்த்து வந்த
3: சரிங்க. கண்டிப்பா கேட்டலாமா?
4: நன்றி நன்றி நன்றி.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: பத்து மணி 30 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சுகமானராக்குங்கள். இந்த பணத்துக்காக வரக்கூடிய ஒரு அன்பு அப்படிங்கிறது அது செலவு செய்கிற வரைக்கும் நிலைக்கும். அழகுக்காக வரக்கூடிய ஒரு அன்பு அப்படிங்கிறது இளமை காலம் இருக்கிற வரைக்கும் அது நீடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளத்தால் வருகிற அன்பு தான் உயிர் உள்ளவரை நீடிக்கும் என்பது உண்மையான ஒரு விஷயமும் கூட, சாத்தியமும் கூட. அப்புறம் பழைய நினைவுகளை அசை போட்டுட்ருக்கோம். அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏற்கனவே அந்த நெருப்பட்டின்னு சொல்லுவோம், அந்த தீப்பெட்டி மூலமாக ஃபோன் பேசிய காலமெல்லாம் கண்டிப்பாக வந்திருக்கோம். அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம், ஒரு வெள்ளை பேப்பரில் கீழே ஒரு காயின் வச்சு அந்த பூவாக தலையான்னு இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம பென்சிலில் வரைஞ்சி பார்த்துருப்போம் ஒரு ரவுண்டாக. அதுதான் நம்ம வரைஞ்ச முதல் ஒரு ஒரு ஓவியமே அப்படின்னு கூட சொல்லலாம். நிச்சயமாக இதை கண்டிப்பாக யாராவது செஞ்சுருப்பீங்க. நிகழ்ச்சி நடத்ததாக இணைய காத்திருக்கும் நெய்யர் வணக்கம்.
2: இனிமையான இரவு வணக்கம் ஐயா. நான் கரூர் மாவட்டம் புலியூர்ந்து மனோகரம் பேசுறேன் ஐயா. நலமா இருக்குங்க ஐயா?
1: நலமா இருக்கிறேன் மனோகரன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்குங்க ஐயா.
1: என்ன பண்றீங்க மனோகரன்?
2: நான் டெய்லர் பார்த்துருக்கேங்க ஐயா.
1: சரி சரி சரி. நம்ம எஃப்எம் எல்லாம் நல்லா கேக்குதுங்களா?
2: கேக்குதுங்க, நல்லா சூப்பரா கேக்குதுங்க ஐயா. எங்களை நல்லா எடுத்துருங்க ஐயா.
1: சரிங்க, ரொம்ப சந்தோஷம். என்ன பாட்டு வேணும் மனோ?
2: கரூர் மாவட்டம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா.
1: நிச்சயமா நிச்சயமா, ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுனதுல. என்ன பாட்டு வேணும்
2: ஐயா? எனக்கு வந்து உள்ளத்தில் குழந்தையடி படம் பாடல வந்து கண்ணுக்கு நீ ஒரு கன்னி பொண்ணு, அந்த பாடல் குடுங்க. நன்றிங்க வாய்ப்புக்கு.
1: நன்றி நன்றி மனோகரன்.

வாதமொழி 37 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சுகமான ராகங்கள் இன்று நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில். இந்த இருள் நிறைந்த இரவுதான் மிகப்பெரிய ஒரு அழகான நிலவையும் நட்சத்திரங்களையும் நமக்கு கண்ணுக்கு அழகாக கட்டக்கூடிய அந்த தருணத்தை ஏற்படுத்தி தருகிறது. இருளாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம ரொம்ப இருட்டாக இருக்குங்களா அப்படி சொல்லிட்டுலாம் கவலைப்படவே தேவையில்லை. அந்த இருட்டிலும் நமக்கு என்ன நல்லது நடக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். அப்புறம் மலரும் நினைவுகளாக இந்த செக்மெண்ட்டில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நிச்சயமாக பள்ளிக்கூடங்களுக்கு போயிருப்போம், குறைந்தபட்ச வகுப்பாவது நம்ம படிச்சிருப்போம் பழைய காலங்களில். இந்த புத்தகங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தருணங்களில் அந்த அட்டை பகுதி அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு அந்த புத்தக பையில் போடும்போதும் எடுக்கும்போதும் அந்த அட்டை அப்படிங்கிறது கிழிஞ்சிரும், இல்லை நடுப்பால் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பக்கங்கள் கிழிந்து போவதற்கான வாய்ப்புகள் ஏராளம் இருக்கும். ஏன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் அடிக்கடி புத்தகங்களை எடுக்கிறது வழக்கம் இல்லையா, என்னை போல். அப்படி வந்து ஒன்று ஒரு பேஜோ இல்லை அந்த அட்டை பகுதியோ நம்ம கிழிஞ்சிருந்தா அதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த சோற்று பருக்கையை வீட்டில் இருந்தோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய நம்ம சாப்பிடக்கூடிய அந்த பருக்கை சோற்று பருக்கையை எடுத்து ஒட்டின அந்த தருணங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நிச்சயமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்னை பார்த்துருக்கோம் நேயர், வணக்கம்.

0: வணக்கம்.
1: தர்மபுரி பண்பலை மற்றும் ஏற்காடு பண்பலைக்கு அனைத்து நேயர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தண்ணீர் பந்தல் காட்டில் கே கே என்கிற கருப்பணன் ஐயா, எப்படி இருக்கீங்க?
0: எல்லாம் எல்லாம் சூப்பரா இருக்கும் கருப்பணன்.
1: ஆமாங்க ஐயா.
0: என்ன பண்றீங்க கருப்பணன்?
1: எனக்கு சூதாட்டம் படுத்திருந்து விளக்கேற்றி வைக்கிறேன் என்ற பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி.

சிம்படியும் சிலிர்க்கும் இசை தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சுகமான ராக்கங்கள் இன்று நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நீர்களின் பங்களிப்பு. கனவுகளை நேசிங்க, ஆனால் நிஜத்தோடு நெருங்கி வாழ நம்ம கற்றுக்கொள்கிறோம். நிஜத்தில் என்ன நம்ம செய்கிறோமோ அதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக அமையும். குறிக்கோளை நோக்கி வெற்றி நடை போட்டால் நிச்சயமாக வாழ்க்கை சிறக்கும். இன்னொரு விஷயம், அந்த பள்ளிக்கூடம் போகிறத பற்றியே நிறைய செக்மெண்ட்டில் சொல்லியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து சாப்பிட்டு பார்த்துருப்போம். இந்த ஸ்லேட் குச்சின்னு சொல்லுவாங்க, அப்போலாம் ஸ்லேட்டில் தான் எல்லாத்தையுமே எழுதி காமிப்போம் இல்லையா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது சாக் பீஸ்லாம் ஒரு சின்ன பீஸ் வந்து டீச்சர்ஸ்கிட்டலாம் கிடச்சிச்சு தான் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம்.

0: அது இருக்கட்டும் மிஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத எழுதி வச்சு பார்ப்போம். ஆனால் இந்த ஸ்லேட் குச்சின்னு சொல்லுவாங்க, பல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில இடங்களில், அதை சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க பள்ளிக்கூடம் போனவங்க. நிகழ்ச்சி நடத்ததாக என்னை காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம், நாமக்கல் சின்னமணலி முருகேசன்.
0: முருகேசன் ஐயா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் சிறப்பாக இருக்கும். என்ன பண்ணுறீங்க முருகேசன் ஐயா?
1: விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
0: விவசாயம் நல்லபடியாக செஞ்சுட்டு இருக்கீங்களா?
1: ஆமாங்க, நல்ல சிறப்பாக இப்போதான் மழை ஆரம்பிச்சிருக்குங்க ஐயா, நல்லா பயிர் உழவு பண்ணியிருக்கேங்க.
0: ம் ம் ம், ரொம்ப சந்தோஷம். என்ன பாட்டு வேணும் முருகேசன் ஐயாக்கு?
1: நான் படத்துல இருந்து அம்மனோ சாமி என்ற பாடல் கொடுங்க.
0: சரிங்க, கண்டிப்பாக கொடுத்துடலாம். நன்றி முருகேசன் ஐயா.
1: நன்றி ஐயா.
0: நன்றி.

மங்களம் மேளங்கள் கொட்டி முழங்கிட உத்திர தாண்டவம்.

0: 10 மணி 50 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்கள் இன்று நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணைய காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: என் பேர் லதா.
0: லதாம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்துல இருந்து.
0: பள்ளிப்பாளையத்துல இருந்து பேசுறீங்க, சரிங்க. என்ன பண்றீங்க லதாம்மா?
1: நன்றிமா.

0: 10:53 ஆண்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் சுகமானரங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அதை பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் அப்போல்லாம் அடைமழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க, மோடம் பிடிச்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மோட மழையானது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இரவு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அடைமழையாக பெய்யும். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓலை குடிசைகள்லாம் இருக்கும். அந்த நேரங்களில் இந்த மழை பெய்யக்கூடிய அந்த ஓசையே இசையாக கிட்டக்கூடிய தருணங்கள்லாம் கேட்டிருப்பீங்க ஒரு சிலர். இதில் என்ன ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னா, விடியற் காலை வரைக்கும் மழை பெஞ்சா பள்ளிக்கூடம் போகிறதுக்கு இன்றைக்கி லீவ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி மனசுக்குள்ளே ஏங்கி ஏங்கி வச்சுது. கரெக்டாக பள்ளிக்கூடம் போகக்கூடிய நேரம் மட்டும் அந்த மழை விட்டுறத அந்த சந்தர்ப்பங்கள்லாம் ஏற்படுத்தி நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நிகழ்வுகள்லாம் நம்ம மனசுக்குள்ளே ஓடிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இரவு முழுக்க மழை பெய்யும், கரெக்டாக பள்ளிக்கூடம் போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மழை விட்டுரும். நிகழ்ச்சினியை காத்திருக்கும் அடுத்த நீங்கள் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார்?
1: நாமக்கல் மாவட்டம் வையப்பமலை நரியா கணேசன் சினிமா ஆபரேட்டர். வானத்தில் வருவது ஒரு நிலவு, வான் அலைகளை தவழ்ந்து வருவது தர்மபுரி பண்பலை, உடைக்க ஏற்காடு பண்பலை,
0: 100.3
1: படம் கொடுத்து வைத்தவள்,
0: கொடுத்து வைத்தவள்
1: என்னம்மா சவுக்கியம்மா.
0: சரி, கேட்டுருவோமா?
1: நன்றி சார், எனது ஒருத்தருக்கு மிக்க நன்றி சார்.
0: நன்றி நன்றி.

0: கிட்டத்தட்ட ஒரு 60% மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம இருக்கக்கூடிய நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகிழ்ச்சியை கேட்டு மகிழ்ச்சியாக இருக்காங்க. நிகழ்ச்சி இணைய காத்திருக்கும் நிறைவு நேயர், வணக்கம்.
1: வணங்கய்யா.
0: வணக்கம்.
1: நாமக்கல் புதுப்பட்டி சரவணன் பேசுறேன் ஐயா.
0: புதுப்பட்டி சரவணன், எப்படி இருக்கீங்க சரவணன்?
1: என்ன
0: தாய்மொழி, கன்னடாவா?
1: தமிழ் சார்.
0: தமிழ் தான். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உங்க ஸ்லாங் நல்லா இருக்கு. என்ன பாட்டு வேணும்
1: ஐயா? இரவு நேரத்துக்குங்க மனசாட்சி படத்துல லவ் பண்ணுங்க சார்.
0: நன்றிங்க
2: சார். நான் வேண்டாங்களே, அது லைஃப் பிரச்சனை சார், பெரும் விளையாட்டில்லே. லவ் பண்ணுங்க சார், லவ் பண்ணுங்க சார்.

நேர்களை கேட்கலாம். நாளை நமது தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலையில் வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சி பற்றிய நிரல். முற்பகல் 11 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடையே உரையாற்றும் மன் கி பாத் நிகழ்ச்சி டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதனைத் தொடர்ந்து இதன் தமிழாக்கமான மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மனதின் குரல் நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு 8 மணிக்கு ஒளிபரப்பாகும். காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:35 ஓசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உள்ளவர்களுக்காக. 6:45 மாநில செய்திகள். 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இன்றைய மழலையாக நம்மோடு ஏ பவித்ரன். காலை 7 மணிக்கு காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனையின் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்தி அறிக்கை. 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு மற்றும் பாரதியுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல். 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேரில் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாளு. 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சைபாலின் இன்று பொறு தகவல். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சிலமது. 9:05 வானொலியில் வசந்தம். நாளை அழகு குட்டி செல்லமாக. 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜெனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 உலக ஆறுகள் தினத்தையொட்டி சிறுதுளி அமைப்பின் நிர்வாக அறக்காவலர் வனிதா மோகன் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம். தொடர்ந்து நீங்கள் கேட்டவை இடம்பெறும். 10:50 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:00 மன் கி பாத். 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 உங்கள் களம் மலரும் மட்டுக்களாக. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒன்றியம் பாரதிபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்தி அறிக்கை. 12:50 அறிவிப்புகள் சூழல் காப்பும் மெல்லிசை ஆகியன இடம்பெற கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 12:00 இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் சங்க இலக்கியத்தில் முருகன். புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஆ மணி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 2:30 ஒருவிட பாடல். 3:00 கட்சிவில் கலக்கல் பாடல்கள். 4:00 நாடகம். 5:00 தருமபுரி டாக்டர் தீபக் நியூவானன் செயல்கர் வழங்கும் நாளும் நலமுடன். 5:50 மாலை தென்றல். 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோயில். 6:50 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியின் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரைசை. 7:10 திருப்பூர் மாவட்ட செய்தி மலர். 7:15 தமிழில் செய்தி அறிக்கை. 7:55 வயல்வெளி. 8:00 மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கமான மனதின் குரல் மறு ஒளிபரப்பாக. 8:30 இளம் தென்றல் விடுகதையாக. 8:45 தகடூர் தகவல்கள் வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிழா செய்மலை. 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய போட்டிகள் 2026 நாளைய நிகழ்வுகளின் முக்கிய தொகுப்பு. 10:20 சுகுமான ராகங்கள் அனைத்து மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 நாளை மறுநாள் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சி நிரல். உறங்கும் முன் ஒரு சிந்தனை. துணிவு இல்லையேல் வாய்மை இல்லை. வாய்மை இல்லை.

ஏல் பிற அறங்களும் இல்லை. மகாத்மா காந்தியடிகள் ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 MHz இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 ஒளிபரப்பாகும். சென்னை DTH நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.